மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி.

0: become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். வணக்கம் நேயர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றது உண்டு. தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை கூட நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி, கேக்கலாமா?
1: வணக்கம் நேயர்களே. எப்படி ஒரு வாகனத்துல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமானதாக இருக்கும் முன்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்வதற்காக, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆதாரமே நம்பிக்கை, தன் நம்பிக்கை. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம், ஒரு காரியத்தை வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது மனதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்கின்றன, உதிக்கின்றன. என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியுமா? சின்ன ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம்தான், முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும். அப்ப இது ஒரு வார்த்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அது மனதுல எழக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றத்துல நம்ம காரியத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனோ சக்தியினால அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம காரியம் செய்யும் பொழுது கட்டாயமா அந்த முழு சக்தி அந்த காரியத்துல ஈடுபட வைக்க முடியாது. அப்போ அந்த காரியமானது முழுமையான வெற்றி பெறாமல் இருக்கக்கூடும். ஆகவே தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கை இருப்பவர் பெரிய மலையை கூட அவருக்கு வந்து பாறை மாதிரி தான் தெரியுமா. வரலாற்றுல பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவருடைய படை தளபதிகள்லாம் ஒரு முறை எல்லாரும் படையோடு போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய படையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்களா, இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து கடந்து போகிறது ரொம்ப கடினம், நம்முடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் நம்ம கடந்து போகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னாரா, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவர் நெப்போலியன் சொன்னார், இம்பாசிபிள், தி வேர்ட் இம்பாசிபிள் இஸ் இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். முட்டாள்களுடைய அகராதியில தான் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதன் பிறகு அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, தன் நம்பிக்கையோட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எப்படி அவர் வந்து வெற்றி அடைந்தாருங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது எப்போ ஏற்படுது தெரியுமா? மனம் தோல்வி அடையும் போதுதான். வெற்றி எப்போது கிடைக்கும்? மனதை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக வைக்கும் போதுதான். ஆகவே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையோட செய்யறேன், தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி கூட இன்னும் தெளிவான

0: விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளணும். எதையுமே முழுசா பகுத்தறியாம பின் விளைவுகளையும் யோசிக்காம காரியத்துல உடனே குதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையில் நிதானம்ங்கிறதும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிந்து கொள்தல், மென்டல் பேலன்ஸும் அதுல வந்து இருக்கு. இந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த காரியத்துல வந்து வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தோல்விகள் நம்ம கண்டு நம்ம துவளவும் வேண்டாம். நாம நல்லா யோசித்து நம்ம காரியத்துல இறங்கும் பொழுது, அந்த காரியம் சிறப்பா நடக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய தன்னம்பிக்கை வந்து வளரும். இந்த ஒரு தருணத்துலதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம், எல்லாருக்குமே தெரியும் இமாலய மலைய உச்சே அந்த ஒரு பீக் ஆஃப் த மவுண்டன் ஃபர்ஸ்ட் டைம் போனவர் பற்றி தெரியும், எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங். அப்போ அந்த ஹில்லாரி வந்து அவ்வளவு ஒரு முயற்சிகள் செய்து நிறைய தோல்விகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய அட்டம்ஸ். அப்போ ஒரு தடவையில் அவங்க தோல்வி அடைஞ்சு அவலஞ்ச் ஃபால்னால தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருந்த பொழுது அவர் வந்து பேசினார் எப்படி அந்த மலையினுடைய எக்ஸ்பெடிஷன் இருந்ததுன்னு. அப்போ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிமாலய மலையினுடைய சித்திரம் வச்சிருந்தாங்க, ப்ளூ அப் பிக்சர். அப்போ அவர் அந்த ஹிமாலய மலையை பார்த்து சொன்னார், ஹே எவரெஸ்ட், யூ கேனாட் க்ரோ ஈவன் மோர் பட் ஐ கேன் க்ரோ அப்படின்னார். அதாவது ஏ இமாலய மலையே, நீ வந்து வளர முடியாது ஆனால் நான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருந்தது, அந்த இமாலய மலை உச்சியை அடைந்தார். அதாவது தன்னுடைய தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டே தான் செல்ல வேண்டும். எந்த தோல்வியுமே நம்முடைய நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நாம் சாதனையை படைக்க முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வோம், சாதனையாளர்களாவோம். நன்றி, ஓம் சாந்தி.
1: பிறர் உங்களை மதிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும், அதாவது நம்மை நாமளே மதிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றி அடையறதுக்கு ஒரு சுலபமான வழி தன் நம்பிக்கை. நம்மளை நாமே நம்மளைன்னா அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? ஸோ தன்னம்பிக்கை வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிங்களா? உங்கள் வெற்றி உங்கள் தன்னம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் அடுத்தது தியானம்.
0: ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமரலாமா? சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக அனுபவம் செய்து கொண்டே வாருங்கள். நான் விசேஷமானவன், இந்த உலகத்தில் என்னை போன்று இன்னொருவர் கிடையாது, ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன. நான் நினைக்கும் காரியத்தை என்னால் அவசியம் செய்து காண்பிக்க முடியும். என்னிடம் அந்த மனோபலம் இருக்கின்றது. என்னால் எதையும் செய்ய முடியும். என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய செயல்களால் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பிறரும் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். என்னுடைய

0: என்ன நேயர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து நீங்களும் தியானம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வெற்றி பயணத்துக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய டானிக்கா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன கிளம்பிட்டீங்களா வெற்றி அடையறதுக்கான முயற்சிகள்ல இறங்கறதுக்கு? இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு வேறு ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் அருணா மற்றும் சிஸ்டர் ரஞ்சனி.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasula vechi, if you just go out, it's very simple, and or love vechina, you will definitely not spoil the earth.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாயசம் வித் பார்ட்டி வித் மீ ஆர்ஜே தாரிணி அண்ட் ஆர்ஜே பூஜா ஆன் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
1: பாட்டி நான் வெளில போயிட்டு வரேன் பாட்டி.
2: இட கண்ணா சாப்பிட்டுட்டு போமா கொஞ்சம்.
1: இல்ல பாட்டி நான் வெளில போய் பீட்சா வாங்கிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
2: இந்த பிசா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டானாக்கா உடம்புக்கு கெடுதல் வயிற்றுல ப்ராப்ளம் தான் உண்டாகும். நான் நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போட கண்ணா.
1: என்ன பாட்டி நான் பீட்சா சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி.
2: பீட்சா எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றேன், திருப்பி திருப்பி அதையே ஏமா சொல்லிட்டு இருக்க.
1: ஆனா என்ன பாட்டி நல்லா டேஸ்டா இருக்குல்ல, எப்பயாவது ஒரு தடவை தானே சாப்பிடுறேன்.
2: என்ன டேஸ்ட், அதுல கண்டதெல்லாம் போட்டிருப்பா, அதெல்லாம் டேஸ்டாமா? நான் ஆத்துல நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போமா.
1: அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க வீட்ல பண்ண சாப்பாடுல?
2: நான் நல்லா உனக்கு இலை வாழை இலை போட்டு நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போ.
1: சரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நானா? நான் வந்து சாம்பார், ரசம், பொரியல், காய கூட்டு, பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன்டா கண்ணா.
1: என் பாட்டி எப்பயுமே நீங்க இவ்வளவு வெரைட்டி எல்லாம் பண்ணுவேலா?
2: தினமும் இவ்வளவுதான் பண்ணுவோம். தினமும் ஒரு கீரை சத்தா உடம்புக்கு நல்ல சத்து, அதனால டெய்லி ஒரு கீரை, ரெண்டு காய், ஒரு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடணும்டா கண்ணா, அப்பதான் உடம்புக்கு நல்லா இதுவா இருக்கும்.
1: சாதாரண யாராவது வீட்டுக்கு வந்தா
2: வீட்டுக்கு வந்தா அப்ப வந்து வாழை இலை போட்டு முதல்ல வந்து சக்கரை போடுவோம். சக்கரை என்னன்னாக்கா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் வாழைப்பழம் போடுவோம். அந்த வாழைப்பழம் வந்து டைஜஷன் ஆகும், சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்கப்புறமா வந்து சாதம், நெய், சாம்பார், கீரை, ரசம், அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல், இதெல்லாம் பண்ணுவோம். வீட்டுல விருந்தாடிங்க வந்தானா எக்ஸ்ட்ராவா வந்து அப்பளம், வடை, இது மாதிரி எல்லாம் பண்ணுவோம்.
1: என் பாட்டி எதுக்கு பாட்டி பாயசம்? அதான் சக்கரை குடுக்கறேன் இல்ல ஸ்வீட்டுக்காக.
2: ஸ்வீட்டுக்காக பாயசம் தான். பாயசம் வந்துட்டு வருவாளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே யாரையான சாப்பிட கூட்டா ஒரு ஸ்வீட்டோட தான் சாப்பாடு போடணுமா.
1: என் பாட்டி பாயசம்ன்றே பாயசம் எதுக்கு பண்றேன்? அதான் ஸ்வீட்டுக்காக தானே சக்கரைன்னு போடுறீங்க முதல்ல.
2: ஸ்வீட் வந்து ஆரம்பத்துல சக்கரை போடுறதுமா, பாயசங்கிறது கடைசியா கொடுக்கறது. அந்த பாயசம் எதுக்கோனாக்கா அது வெல்லம் போட்டு பண்ணுவோம். வெல்லம் வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுல வந்து சக்கரை ஒன்றும் இருக்காது. அதனால பாயசம் வந்து வெல்லத்தை போட்டு பாயசம் பண்ணி அவளுக்கு இனிப்போட கடைசியா சாப்பாடு முடிச்சு இனிப்பு கொடுக்கறதுன்னு அது ஒரு சம்பிரதாயம். அதனால பாயசம் பண்றோம்.
1: இத்தனை லஞ்சுக்கு சாட்டா நீங்க அப்புறம் என்ன சாப்பிடுவேன்?
2: இதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம்னாக்கா கார்த்தால வந்து 11 மணி 11:30 சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா திருப்பியும் வந்து தோட்டம், மாடு அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால எங்களுக்கு வந்து ஒன்றும் டயர்டெல்லாம் ஒன்றும் தெரியாது, நல்லா ஹாப்பியா இருப்போம் நாங்க எல்லாருமே. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறதுண்டு எங்களுக்கு நல்ல பிரிஸ்காவும் இருக்கும் உடம்பு.
1: அப்பா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா உங்களுக்கு? இந்த நடுவுல அப்படிலாம் எதுவும் சாப்பிட மாட்டீங்களா?
2: நடுவுல உங்களை போல இந்த காலம் மாதிரி நாங்க நொறுக்கு தீனி, காஃபி, டீ ஒன்னும் சாப்பிட மாட்டோம். ஆனா காத்தால எழுந்தக்க கொஞ்சம் மாதிரி பசியா இருந்ததுனாக்க ராத்திரியே சாதம் வடிச்சு அந்த தண்ணிய குத்தி வச்சிருப்போம். அதுல வந்து காத்தால இருந்து கொஞ்சம் மோர குத்தி உப்பு போட்டு அந்த நீராகாரம்னு சாப்பிட்டோம்னாக்க எங்களுக்கு அது 11 மணி வரைக்கும் பசியே இருக்காது. அது வந்து உடம்புக்கு நீராகாரம் வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு நல்ல ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது.
1: அப்போ அப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப இந்த காலத்துலதான் நாங்க நடு நடுவுல சாப்பிட்டு நாங்களே எங்க வயத்தை
2: கெட்டுக்கிறோம். சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது. இது மாதிரி நாங்க சாப்பிடுற மாதிரி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா நல்லா இருக்கலாம்.
1: சரி பாட்டி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, சாதம் சாதம் நம்ம இவ்வளவு சாப்பிடுறோமே, அந்த சாதத்துல அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு?
2: அது பெனிஃபிட்னாக்க நாங்க வந்து அந்த காலத்துல எங்க வயல்லயே வந்து நெல் இருக்கும், நாங்களே ஆத்துல வந்து கைக்குத்தல் அரிசின்னு போட்டு அந்த கைக்குத்தல் அரிசியை பாலிஷ் பண்ணாம சாப்பிடுவோம். உடம்புல நல்லா சத்து இருந்தது. இப்ப வந்து எல்லாரும் வந்து மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரிசியை வந்து பாலிஷ் பண்ற வெள்ளையா இருக்கணும்னு பண்ற தொண்டு என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடுறது. அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் சத்தே இல்லாம எப்பப்பார் உடம்புன்னு நீங்க டாக்டராத்துக்கு போயிட்டு இருக்கங்க. நாங்களும் எப்படி இருக்கோம், நீங்களும் எப்படி இருக்கு பாருங்க.
1: என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டே? சரி எனக்கு ஒரு டவுட், நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போனா வரிசையா இந்த ஆர்டர்ல தான் சாப்பாடு பரிமாறணும்னு அவங்க போடுவாங்கல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
2: அது காரணம்னாக்க ரெண்டு இது இருக்குமா. அதுல வந்து முதல்ல வந்து பரிமாறத்துக்கு வந்து சாதம், நெய் அந்த மாதிரி போட்டானாக்க அவ வந்து நிதானமா சாப்பிடறதுக்கு ஒத்துரும். குழம்பு, ரசம் அந்த மாதிரி ஒரு டை இருக்குமா, முதல்ல குழம்பு குத்தணும், அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் போடணும், அதுக்கப்புறமா வந்து ரசம், பாயசம், வடை இதெல்லாம் போடணும். இதுதான் கல்யாண சாப்பாடுனாக்க இதெல்லாம் தான் மெயின்.
1: அப்பா, நம்ம வாழைல சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னு நீங்க சொல்லிதான் பாட்டி தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட். என் பாட்டி, இப்ப காய்கறிக்கெல்லாம் எரு போடணும்னு சொல்லிதான் நான் அத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணா?
2: அந்த காலத்துல நாங்க வந்து எங்க தோட்டத்திலேயே மாடு 4-5 மாடு இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாடோட சாணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா போட்டு வச்சிருப்போம். அந்த சாணி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துல அந்த செடிகளுக்கு எல்லாம் அதை தான் எருவா போடுவோம். அதை தவிர வந்து தோட்டத்துல வந்து ஒரு குழி பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம், நம்ம நறுக்கிற காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறமா வந்து அந்த இது தோட்டத்துல இலைகள் இருக்கும், அந்த இலை எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு வைப்போம். போட்டு வச்சாக்கா 2 நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் லேசா மண்ணை போட்டு தண்ணி தெளிச்ச மண்ணக்கா அதுலயே மண்புழு வரும், அந்த தான் வரும். அது ஒரு 4 மாதம் அந்த மாதிரி மேலே மேலே போட்டு வச்சோன்னாக்கா அது நல்ல எருவாகும். அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் போடுவோம். இந்த காலம் மாதிரி வந்து இந்த கெமிக்கல்லாம் போட்டு நாங்கள் காய்கறிகள்லாம் பயிரிட மாட்டோம். அதனால என்னன்னாக்கா உடம்புக்கு நல்ல சத்தோடு இல்லாமல் எந்த விதமான வியாதிகளும் வராது. அது கெமிக்கல் கடக்கிற துண்டு தான் வியாதிகள்லாம் வருது. அது சுயமாகவே அந்த எருவெல்லாம் நம்ம போடுற துண்டு காய்கறிகள் டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருக்குமா.
1: பாட்டி, நீங்க அப்பவே சொன்னாங்கல்ல 5-6 நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி தான் வீட்டுல வச்சுப்பீங்க.
2: ஆமா,
1: ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குமா பாட்டி?
2: அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல வந்து மாம்பழம் வந்து பலாப்பழம் அந்த மாதிரி தான் தோட்டத்தில் இருக்கும். எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி இதெல்லாம் தான் இருக்கும். இந்த காலம் போல் பலவிதமான பழங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அந்த பழங்கள் தான் நாங்கள் சாப்பிடோம். அவங்க அந்த காலத்தில் வந்து இந்த தர்பூசணி, அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேற விதமான பழங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுவே நல்லா நம்ம தோட்டத்தில் நல்லா எருவில் வளர்த்துண்டு நல்லா அந்த முலாம்பழம் அதெல்லாம் வந்து நல்ல சத்து, நல்ல உடம்புக்கு நல்ல இது கொடுக்கும்.
1: என் பாட்டி, இப்போல்லாம் லேஸ் சிப்ஸ் பெப்சின் அப்படிலாம் இருக்கே, அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கா அந்த மாதிரி?
2: அதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாதுமா. நம்ம தோட்டத்தில் வாழைக்காய் இருக்கும், அதனால அந்த வாழைக்காயை மாத்திரம் பறித்து சிப்ஸ் பண்ணுவோமே தவிர வேறு அந்த காலத்தில் வந்து வேறு இந்த மாதிரி சிப்ஸ் இந்த ஜங்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோமோ. நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணி 11:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதுவே எங்களுக்கு நல்ல ராத்திரி 7 மணி வரைக்கும் தாங்கும். அதனால் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம்.
1: அப்பா, நீங்க சொல்றத கேக்குறப்பே எனக்கு நீங்க வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி போடணும் போல இருக்கு. எனக்கு நீங்க நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்களா?
2: நான் பண்ணி அனுப்புறேம்மா.
1: சரி சரி, நீங்க அப்ப வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனா பாட்டி, நீங்க இப்படி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழையில சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னே தெரியுது. இன்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட்.
0: எவ்வளோ வீட்டில் இந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லியோ இல்லை பாட்டி தாத்தா சொல்லியோ நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்றோம். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளுக்காக பார்த்து பார்த்து காய்கறியெல்லாம் வாங்கி மெனக்கட்டு செஞ்ச சாப்பாடோட ருசி வேற எதில் கிடைக்கும்?
3: இப்போ கேட்டதுல இருந்து தான் தெரியுது, அந்த காலத்திலேயே நம்ம வீட்டு சாப்பாடை விட வேற எந்த உணவும் மேல் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் இந்த வாரம் முழுவதும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாசம் வித் பாட்டி ஆன் MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: 91.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்னா இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MP Community Radio 107.8.

எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும்.

0: சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சில இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், வென் வி ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் தட் ரூம் உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: கேட்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா. நீரில் விழுந்த ஒரு எறும்பு கூட உயிர் வாழ்வதற்காக கரையேற முயற்சி செய்யுது. சிங்கம் விரட்டும் ஒரு மான் கூட உயிரை காக்கும் முனைப்பில் வேகமா ஓடி தப்பிக்குது. உயிருக்கு ஆபத்து அப்படின்னா பாம்பு தன்னை தொட்டவர விடாம கடிச்சு தப்பிக்குது. ஐந்தறிவு ஜீவன்களே உயிருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் போது மனிதர்கள் மட்டும் சூழ்நிலையின் மனநிலையை கொண்டு வாழ்நிலையை முடிப்பது எதுக்காக? ஒரு தீராத மனக்குழப்பத்தில் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு கிடையாது, விடுதலை கிடையாது. நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய ஒரு வகையான தண்டனை. September 10 உலக தற்கொலை தடுப்பு நாள். இந்த நாள்ல நம்மளோட MOP சமுதாய வானொலியில தற்கொலை தடுப்பு அப்படிங்கறத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இணைஞ்சிருக்கிறவங்க ஒரு உளவியலாளர், மைண்ட் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தோட தலைவர். பல பள்ளி கல்லூரிகள்ல மனநலம் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயல்களை செய்து வரக்கூடிய மிஸ் பிரியாஜி அருண் பிரசாத் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் திவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சோ தற்கொலை தடுப்பு நாள் அப்படின்னு பேசும்போது மனநலம் அப்படிங்கறதுல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மனநலம்னா என்ன மேம்?
1: முதல்ல நம்மள நிறைய பேருக்கு வந்து அதுக்கான தெளிவு இல்லாததுனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாவரும் நான் நினைக்கிறேன். மனம் அப்படின்னா நம்மளுக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க சொல்லுங்க உங்களோட புரிதல் படி மனம்னா என்ன?
0: நம்ம நம்மளோட கன்சைன்ஸ், நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன்.
1: கரெக்ட். மனம்ங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆர் தாட்ஸ் தான், ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் வந்து ஹார்ட்ட மனம்னு நினைச்சுப்பாங்க. ஹார்ட்ங்கிறது வந்து வெறும் ஒரு பம்பிங் ஆர்கான் மட்டும்தான். கலெக்ஷன் ஆஃப் ஆர் தாட்ஸ் தான் வந்து மனசு அப்படின்னு நம்ம சொல்ற விஷயம். மனசாட்சிக்கு விரோதமா, மனசாட்சியை தொட்டு சொல்லு, இப்படி எல்லாம் பேசும்பொழுது இட் இஸ் மோர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் நம்மளோட தாட்ஸ். அந்த தாட்ஸ்ல இமோஷன்ஸ், இன்டெலிஜென்ஸ்னு ரெண்டு இருக்கு. அதாவது நம்ம உணர்வுகள், அறிவுபூர்வமா நம்ம பேசுற விஷயங்கள், பண்ற விஷயங்கள்லாம். இப்போ ஒரு, இப்போ நீங்க ஒரு கல்லூரி மாணவியா இருக்கீங்க, ஒரு கல்லூரி மாணவியா இருக்கும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சண்டை வரதோ, இல்ல அப்பா அம்மா திட்டும் பொழுது வரக்கூடியதோ, உங்க உணர்வுகளை தூண்டுற விதத்துல உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? சரி, எங்க அம்மா என்ன திட்டிட்டாங்க, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னா என் மனசுல நான் கஷ்டப்படுறேன், என் எண்ணங்கள்ல வந்து என்னுடைய தாட்ஸ்ல வந்து எனக்கு கவலையா இருக்கு, என்னோட இமோஷன்ஸ் அங்க ஆப்ரேட் ஆகுது, என் உணர்வுகள் அங்க ஆப்ரேட் ஆகுது. இதே ஒரு பரீட்சை நேரத்துல, எக்ஸாம் டைம்லாம் வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க? சில பல இமோஷனல் டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்றது உங்களுடைய படிப்பு. ஏன்னா இந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கணும், பரீட்சையில நான் நல்ல தேர்வுல நிறைய எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் வாங்கினாதான் என்னால் அடுத்தது பண்ண முடியுங்கிற ஒரு தெளிவு இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய அறிவை சேர்ந்து நீங்க வந்து ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த அறிவையும் இமோஷன்ஸையும் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் எண்ணங்களும் தான் நம்மளுடைய மனசு. ஸோ இமோஷன்ஸும் சரி அறிவும் சரி எந்த அளவுக்கு அதை ஓவர்டேக் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை என்னோட இமோஷனலி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப கவலையில இருக்கேன், ரொம்ப ஒரு ஒரு துயரத்துல இருக்கேன், என்னால ஆழ்ந்த துயரத்துல இருக்கும் பொழுது என்னோட அறிவு அவ்வளவு வேலை செய்யாது. அந்த துயரத்துல நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ என் மனசு அப்படிங்கிறது இஸ் கலெக்ஷன் ஆஃப் மை தாட்ஸ் விச் ஹேஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். அதாவது என் உணர்வுகள் மற்றும் என் அறிவு, இது ரெண்டையும் சார்ந்த ஒரு விஷயம். இந்த ரெண்டுத்தையும் நான் எவ்வளவு சீரா வச்சுக்கிறேங்கிறது தான் மனநலம். எனக்கு வந்து என்னுடைய தாட்ஸ்ல, ஐயோ எனக்கு இன்னைக்கு டேவே நல்லா இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எப்படி இன்னைக்கு வந்து MOP வர்றது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா அங்க என் மனசு என் ஓவர்டேக் பண்ணி முடிவெடுக்குது, என்னோட இமோஷன்ஸ் வந்து முடிவெடுக்குது. இதே பரவாயில்ல நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், போயேதான் தீரணும், வாட் எவர் இட் இஸ், நம்ம கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட போயிடலாம், ஏன்னா அப்பதான் நம்மளால வந்து அதை பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கறது என்னோட அறிவு சார்ந்த ஒரு முடிவு. ஸோ என் அறிவு முடிவெடுக்குதா, என் இமோஷன்ஸ் முடிவெடுக்குதா, இதை நான் சரியா பாக்கணும். இந்த இடத்துல நான் சீரான முடிவுகள் எடுக்கிறது தான் என்னோட மனநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்.
0: ஓகே மேம், அதாவது அறிவும் உணர்வுகளும் ஒரு சமநிலையில இருக்கும் போதுதான் அது மனநலம் அப்படின்னு சொல்றது.
1: கரெக்ட். அறிவும் உணர்வும் சமமா இருக்கும் பொழுது முடிவுகள் எப்படி நம்ம எடுக்கும், நலமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம மனம் நலத்தோட இருக்கும் அர்த்தம்.
0: ஓகே மேம், நிறைய பேருக்கு தேவைப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. சோ இன்னைக்கு இந்த மனநல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன், மன அழுத்தமா இருக்கேன்னு எல்லாருமே பயன்படுத்த தொடங்கிட்டாங்க இந்த வார்த்தைகளை. சோ இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னா என்ன, இதோடைய வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: கூடவே இப்ப ஆங்ஸைட்டியும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாமே கிளினிக்கல் டேர்ம்ஸ், அதாவது உளவியல் ரீதியான ஒரு வார்த்தைகள். ஆனா இத ஒரு நார்மல் பப்ளிக்கும் ஈஸியா அதை யூஸ் பண்ணக்கூடிய அக்சசபிலிட்டி இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்டர்நெட்டும் ஊடகங்களும் அதெல்லாம் தான். ஓகேங்களா? சோ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, நிறைய சாட்பாட் இருக்கு, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, ஏஐ இருக்கு, ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கு, எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்மளுக்கு கடகடன் கிடைச்சிருது. சோ இந்த ரீதியில வார்த்தைகளும் புழக்கங்கள்ல வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆக்சுவல் அர்த்தம் அழுத்தம், ஸ்ட்ரெஸ்னா அழுத்தம். ஓகேங்களா? மன அழுத்தத்தை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம். அதாவது என்னால ஒரு விஷயத்தை தாங்க முடியல, என்னை அது பிரஷர் பண்ணுது. அண்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயம் எப்பவுமே ஒரு கெட்ட விஷயம்ன்றது கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க திவ்யா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தீங்களா இல்லையா? நம்ம கரெக்டா பண்ணிருவோமா, நம்மளோட யோசனைகள் இருந்திருக்கும்ல, இந்த ஆன்சர்ஸ் கரெக்டா வருமா, இது சரியா பண்றோமான்னு ஒரு பிளான் இருக்குல்ல. சோ தேவையான அளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது நம்மளால அந்த பிளான நல்லா பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடில இருந்தே நம்ம ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அந்த மூணு நாள் டைம் அப்ரோப்ரியேட்டா இருக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை ப்ரொடக்டிவ் ஆக்குது, உங்களை இன்னும் நிறைய வேலைகள் பண்ண வைக்குது, வித்தியாசமா யோசிக்க வைக்குது. இதே இன்னைக்கு காலையில வந்து இப்பவே நீ ப்ரோக்ராம் பண்ணணும், கெஸ்ட் யாருன்னு தெரியாது, யார் வேணா வருவாங்க, நீ உடனே ப்ரோக்ராம் பண்ணுன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? எதை பத்தின புரிதலும் இல்ல, எதை பத்தின கிளாரிட்டியும் இல்ல, அந்த டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த டைமுக்குள்ள நான் எப்படி பண்ணுவேங்கிற ஒரு அதிர்ச்சி வருது, அப்பதான் அது டிஸ்ட்ரெஸ்ஸா மாறுது.
0: ஓகே,
1: அளவுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாருக்கும் தேவை. இருந்தாதான் நம்ம ஏதாவது ஒரு போட்டி போட்டு ஒரு வேலை பண்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னும்னா வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுருவோம் எதுவுமே பண்ணாம. சோ ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எப்ப உணர்றான்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அதுக்கேத்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போதுதான் அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிறான்னு நான் நினைக்கிறேன்.
1: கரெக்ட். பட் நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு குழந்தையா பிறந்த பிறகுல இருந்து அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் சைக்கிள் படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எதுவா இருக்கு?
0: ஒரு வளரும் பருவத்துலதான் அது தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே, ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணை திறந்த உடனே இருக்கு, நம்ம அழணும்.
0: ஓகே,
1: நம்ம அழலைன்னா பர்த் கிரை டிலேன்னு சொல்லிடுவாங்க, மூச்சு எடுக்கணும். இது எதுவுமே ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே தெரியாது, அது வெளியே வந்த உடனே தான் அது எல்லாத்தையும் கடகடகடன்னு கத்துக்கிட்டு அடாப்ட் ஆகுது இந்த வேர்ல்டுக்கு. ஏன்னா அம்மாவோட வயிற்றுல இருக்கும்பொழுது அது ரொம்ப சேஃபான என்வைரன்மெண்ட், அது சாப்பிட வேணாம், அது அழுக வேண்டாம், அது பிரீத் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். வெளியே வந்தோடனே இந்த சூழலுக்கு அது கடகடன்னு அது அடாப்ட் பண்ணுது. சோ இந்த இடத்துல அந்த பிரஷர் இருக்கிறதுனால, அது வெளியே வந்து இந்த சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணுங்கிற பிரஷர் இருக்கிறதுனாலதான் அதால பண்ண முடியுது. அந்த பிரஷர் இல்லைன்னா பண்ண முடியாது இல்லையா? சோ ஸ்ட்ரெஸ்ங்கிறது கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அளவு கரெக்டா இருக்கும் பொழுது. அளவுக்கு அதிகமா அதை நான் பாக்குறேனாங்கிறதையும் எனக்கு ஒரு புரிதல் இருக்கணும். சோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மனுஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த பிறகுதான் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. இல்லனா ஒவ்வொரு சூழல்லையும், ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜஸ்லயுமே நமக்கு நிறைய பிரஷர் இருக்கு. அந்த பிரஷரை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணோம்னா அது யூ ஸ்ட்ரெஸ். அந்த பிரஷர் நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலன்னா அது டிஸ்ட்ரெஸ்ஸா மாறுது.
0: ஓகே மேம்.
1: ஓகே, சோ ஸ்ட்ரெஸ்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த மன அழுத்தம், இங்க கேட்ட டிப்ரெஷனுங்கிறது வந்து மன சோர்வு, அதாவது எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, என் மனசு வந்து ஹாப்பியாவே இல்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கறத நான் உணரும் பொழுதுதான் அது டிப்ரெஷன். பட் ஆனா இன்னைக்கு புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல, நான் கொஞ்சம் சேடா இருந்தனாலே அது டிப்ரெஷன் நான் நினைச்சுக்கிறேன். இப்ப இந்த டிப்ரெஷனுங்கிறது கிளினிக்கல் டேர்ம் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு 10-15 நாளா நான் சோகமாவே இருக்கேன், என்னோட சோகத்தோட அளவு குறையவே
0: இல்லை.
1: இப்போ என்னோட வீட்டுல எனக்கு ஒரு பெட் இருந்துச்சு, அந்த பெட் இறந்து போனோடனே முதல் நாள் நம்மளுக்கு எப்படி இருக்கும்?
0: ரொம்ப
1: கஷ்டமா இருக்கும், நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவது நாள் என்ன ஆகும்?
0: கொஞ்சம் குறையும்.
1: மூணாவது நாள் என்ன ஆகும்?
0: அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிட்டே
1: வரும். ஒரு ஒரு வாரத்துல என்னுடைய லைஃப்ல நான் நார்மலா லீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்பப்ப எனக்கு அந்த எண்ணங்கள் வரும், நான் கவலைப்படுவேன், அழுவேன், இது நார்மலான ஒரு விஷயம். பட் ஒரு வாரம் ஆகியும் அதே இன்டென்சிட்டி ஆஃப் சேட்னஸ் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய டிப்ரெஷனை குறிக்குது. பட் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சின்ன சேட்னஸையும் டிப்ரெஸ்டா இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியா அதை வந்து சொல்லிடுறோம். கிளினிக்கல் டிப்ரெஷனுங்கிறது தொடர்ந்த சோகம், ஆழ்ந்த சோகம், மீள முடியாத சோகம். சோகத்தினால என்னுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, என்னுடைய உணவு முறை டிஸ்டர்ப் ஆகுது, என்னுடைய தினசரி வாழ்க்கை முறை, நான் ஸ்கூலுக்கு போறதோ காலேஜுக்கு போறதோ இல்ல ஒர்க்குக்கு போறதோ இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுதான் என்னுடைய டிப்ரெஷனை குறிக்குது. ஸோ இப்போ அடுத்த வாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னா நீங்க உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமாவே இதெல்லாம் பாதிக்குதா அவங்களுக்கு? பாதிக்குதுன்னா கண்டிப்பா அவங்களை நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்க சொல்லணும். பாதிக்கல அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சோகம் தான், அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அப்ப நீங்க அதுக்கு வந்து அவங்கள்ட்ட பேசுங்க. இல்ல உங்க கல்லூரியிலேயே வந்து மனநல ஆலோசகர் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு போய் பேச சொல்லுங்க. சோ அப்போ இட் வில் ஒர்க் அவுட் பெட்டர்.
0: நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களால இந்த டேர்ம்ஸ் ரொம்ப காமன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சமூக வலைதளங்கள், அதை தாண்டி ஊடகங்கள், எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சீரீஸ் பாக்குறோம், ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒரு டயக்னோசிஸ் வருது. நிறைய படங்கள்ல எனக்கு இப்போ ரீசெண்டா மதராசி படத்துல கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டயக்னோசிஸ பேஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க. சோ படம் பாக்குற நாலு பேருக்கு அந்த டயக்னோசிஸ் தெரிய வருது, படம் பாக்குற நாலு பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க அதோட ரிலேட் பண்ணிப்பாங்க, ஓ எனக்கும் அந்த நோயா, எனக்கும் அந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே ஓகே மேம். சோ இப்போ தற்கொலைகள் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசும்போது, ஒரு நபர் அவசரத்துல எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக பல நாட்களாக அமுக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளுடைய திடீர் வெளிப்பாடாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். உங்களோட கரியர்ல உங்களோட அனுபவத்துல தற்கொலைக்கான காரணங்களா நீங்க பார்த்தது என்னென்ன இருந்தது மேம்?
1: தற்கொலைக்கான காரணங்கள் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, ஒரு அவசரத்துல எடுக்கிற முடிவு, ஒரு கோபத்துல எடுக்கிற முடிவு, ஒரு எரிச்சல்ல எடுக்கிற முடிவு, அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அவங்க இம்பல்சிவ் பிஹேவியரா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, இங்கிருந்து நான் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லையா, ஒரு நீங்க சொன்ன மாதிரி நிறைய நாட்கள் சேர்த்து வச்ச ஒரு ஆழ்ந்த சோகத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். இத பத்தி அவங்க நிறைய சிக்னல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பக்கத்துல இருக்கவங்களோ சுத்தி இருக்கவங்களோ புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். இல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன்னா இதுக்கு மேல என்னை யாரும் காப்பாத்த முடியாது, அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங் வருது இல்லையா, இதுக்கு மேல யாருமே என்ன காப்பாத்த முடியாது, இதுக்கு மேல இந்த உலகத்துல என்ன வந்து சேவ் பண்றதுக்கு ஆளே கிடையாது, அதனால நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது.
0: ஓகே,
1: சோ இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ நம்மளை சுத்தி உள்ள யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களோட இருக்காங்க அப்படின்னா அதை கண்டறியறது எப்படி மேம்? அவங்க ஏதாவது அறிகுறிகள் காட்டுவாங்கல்ல, அதை நம்ம எப்படி கவனிக்கணும் மேம்?
1: சோ முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேசும் பொழுதே அவங்களுடைய வார்த்தைகளோ இல்ல இது எண்ணங்களோ வந்து இத பத்தி இருக்கலாம். இந்த படத்திலேயே பாத்தியா இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த படத்துல பாத்தியா, சோ இந்த சூசைட் பத்தின தாட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் அவங்க கிட்ட. இல்ல எதுவுமே இல்லாமையும் இருக்கலாம், இதுக்கு ரெண்டுத்துக்குமான எதுவுமே இருக்கு. சில பேர் வந்து அத வந்து ஒரு பிஹேவியரா எக்ஸிபிட் பண்ணும் பொழுது மத்தவங்களை பயம்படுத்தணும் அச்சுறுத்தணுங்கிற எண்ணத்துல கூட சில பேர் அதை பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணினா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறது, அந்த மாதிரி பண்றதும் அதுக்காக அதை இக்னோரும் பண்ண முடியாது இல்லையா, நீ சும்மா தான் மிரட்டுற அப்படின்னு சொல்லி இக்னோரும் பண்ண முடியாது. சோ இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்கிறதுனால எல்லா இடத்துலயும் நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு ப்ரொஃபஷனல் இதை கையாள்றது பெட்டர். இப்ப நீங்க அதோட அறிகுறியா பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து திடீர் ஆழ்ந்த சோகத்துல இருக்கிறது, நிறைய பேசுறது இல்ல, நிறைய டிஸ்கஸ் பண்றது இல்ல, நிறைய விஷயங்கள் மேல நாட்டம் இல்லாம இருக்கிறது, அவங்க ரெகுலரா ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயங்கள் கூட பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி த்ரெட்டனிங் பிஹேவியர் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் செத்துதான் போகணும், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணலாம். இதுல எதுவா இருந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: கண்டிப்பா.
1: அடுத்தது உங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல ஒரு மனநல ஆலோசகரை பார்க்க வைக்கிறது ரொம்பவே தேவையான விஷயம். ஏன்னா நம்ம இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. மனநல

0: இருக்கு கண்டிப்பா. என்னோட மன நலமா இல்லைண்ணா, என் மனசு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் எனக்கு எனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு நல்ல ஐ எம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். என்னோட இந்த உலகத்துல வந்து எனக்கு யாருமே பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்டடா இல்லைங்கிற எண்ணங்கள் எல்லாம் நான் சொன்ன உணர்வு பூர்வமான விஷயங்கள்ல இருந்து வருது தானே. ஸோ என்னுடைய இமோஷன்ஸ்ல இருந்து என்னுடைய உணர்வுகள்ல இருந்து எனக்கு எப்படி தோணுதோ அதை பொறுத்து தான் என்னுடைய பிஹேவியர் இருக்கும். ஸோ நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், இப்போ பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: இப்போ ஏதாவது இருக்கான்னு எடுத்து சாப்பிடு.
0: லாஸ்ட் டைம்ல பசிக்குதுன்னா
1: அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம.
0: ஸோ உங்களுக்கு பசிக்குதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, உங்க உடல் ரீதியா அந்த மாற்றங்கள் வருது, உடனே நீங்க அதை உணர்றீங்க. உணர்ந்த உடனே இப்ப கிளாஸ் நடக்குது, சாப்பிட முடியாதுன்னு உங்களுடைய மூளை தடுக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளாஸ் முடிஞ்ச பிறகு இப்ப போய் சாப்பிடலாம். ஸோ யூ ஹாவ் அ தாட், யூ ஹாவ் அன் இமோஷன் அண்ட் யூ ஹாவ் அ பிஹேவியர். ஸோ இதே மாதிரிதான் எனக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை தொடர்ந்து எனக்கு ஒரு இமோஷன் வரும், அதுக்கப்புறம் அது பிஹேவியரா மாறும்.
1: ஓகே.
0: ஸோ அந்த எண்ணத்தையே தடுக்கிறதுக்கான வழிகளை தான் நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் வருதுன்னா இது என்னோட எண்ணம், இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நான் அதை கன்ஃபர்ம் பண்ணணும்.
1: ஓகே.
0: நான் அதை பண்ண தெரியலனா தான் அதை நான் நம்ப ஆரம்பிச்சிருவேன், அதை நம்ப ஆரம்பிச்சாதான் அது பிஹேவியர்ல போய் முடியும்.
1: ஓகே மேம், வெரி வெல் சார், தேங்க்யூ மேம். ஸோ இப்போ நீங்க பள்ளி கல்லூரிகள் எல்லாம் வந்து ஆலோசகராக இருந்துட்டு வரீங்க, அந்த வகையில இன்றைய மாணவர் சமுதாயம் பல சவால்களை சந்திச்சுட்டு வராங்க. மன அழுத்தம்ல இருந்து தொடங்கி தேர்வு பயம் வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸோ ஒரு மனநல ஆலோசகராக நீங்க சொல்லுங்க, மாணவர்கள் கிட்ட ஆசிரியர்களோ பெற்றோர்களோ கண்டறிய வேண்டிய தற்கொலைக்கான அறிகுறிகள், குறிப்பாக மாணவர்கள்னு பேசும்போது.
0: மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறிகுறிகள் வந்து கண்டிப்பா நல்லாவே தெரியும், நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம ஆஸ் அடல்ட்ஸ் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுடுறோம் அப்படிங்கறது தான் அர்த்தம். சோ என்னோட குழந்தை நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பான், எப்பவுமே வந்து ரொம்ப சுட்டியா இருப்பான், ரொம்ப லவுடா பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருப்பான். திடீர்னு அவன் பேசுறதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, திடீர்னு தனக்குள்ளேயே வந்து அடைஞ்சு கிடக்குறான், அவன் ரூம்லயே இருக்கான், அந்த சோசியல் ஸ்கில்ஸ் அவன்கிட்ட குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அதை உடனே நான் ஐடென்டிஃபை பண்ணி அவன்கிட்ட கேட்கணும், ஏன்பா இப்ப நீ எல்லாரும் பேசுறது இல்ல, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம், அதையுமே வந்து ஒரு கம்ப்ளைண்டா நீ இப்ப எல்லாம் பேசுறது இல்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு பண்ணணும்னா இன்னும் அது வந்து ஹீல் கோ இன்டு தி ஷெல், ராதர் வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம், வா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு அந்த குழந்தை கூட பேசுறோம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கண்டறியாம விடுறோம்னா நம்ம அந்த குழந்தை கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம், அந்த குழந்தைய புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இது ரெண்டுமே நம்ம பண்ணோம், ரெண்டுமே நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாவே இந்த மாதிரி சயின்ஸை நம்ம ஈஸியா கண்டறியலாம். சோ அவங்களுடைய தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அவங்களோட பிஹேவியர்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அடிக்கடி அவங்க வந்து தற்கொலை எண்ணங்களை பத்தியோ இல்ல தற்கொலைய பார்த்ததை பத்தியோ பேசியிருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ளூஸ் அவங்க கொடுத்துருக்கலாம், அதை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப அலர்ட்டா அடாலசென்ட் எஸ்பெஷலி அந்த பதின் பருவம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி, அதை தாண்டின பசங்களுக்கும் சரி, நம்ம கொஞ்சம் ஆஸ் பேரண்ட்ஸா அலர்ட்டா அவைலபிளாவே இருக்கணும்.
1: ஓகே,
0: அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அவைலபிளா இல்லைன்னா அவங்களுக்கு வேற யாராவது ஒருத்தங்க அவைலபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ தெளிவோ இல்லை அவ்வளோ அறிவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களும் அதே வயசுக்குரியவங்களா தான் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃப்ரெண்டுக்கு இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து யாரையாச்சும் வந்து கஷ்டப்படுத்திடாம இருக்கணுங்கிறதுக்காக மோஸ்ட்லி நம்ம ஒரு பேரண்டா ஒரு அடல்ட்டா அவங்களுக்கு அவைலபிளா இருந்தாலே போதும், அப்ப நம்மளால அதை கண்டறிய முடியும்.
1: பீயிங் அவைலபிள் அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுவீங்க. ஓகே மேம், சோ இப்போ இன்னைக்கு கார்ப்பரேட் பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செய்யற பல பேர் இறுக்கமான கால வரையறைகள் இல்ல ரொம்ப அதிகமான வேலை பளு இந்த காரணங்களெல்லாம் மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க, இவென்ச்சுவலாக தற்கொலை முடிவுகள் எடுக்கிறாங்க. சோ இதை தடுக்க நம்மளால என்ன பண்ண முடியும் மேம்?
0: கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமானது. எல்லா கார்பரேட்லயும் எல்லா ஆஃபீஸ்லயும் 9 to 5 தான் ஜாப், 9 to 6 தான் ஜாப், இல்ல 10 to 6 தான் ஜாப் அப்படிங்கிற ஒரு வரையறை நிறைய இடங்கள்ல இல்ல. சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னுடைய வேலையை நான் எந்த அளவுக்கு தெளிவா பேலன்ஸ் பண்றேன், என்னுடைய பர்சனல் லைஃபையும் வேலையையும். சோ வேலையில எனக்கு பிரச்சனைனா கொண்டு வந்து நான் வீட்டுல கொட்டுறது, வீட்டுல கோவப்படுறது அப்படி இல்லாம, என்னோட இல்ல வீட்டுல கோவம்னா வேலையில கொண்டு வந்து காட்டுறது அப்படி இல்லாம, நான் ரொம்ப இமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்து அடிக்கடி மென்டல் ஹெல்த் ட்ரெயினிங்கும் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா எல்லா கார்பரேட்டும் இன்ஹவுஸா ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ஸோ டாக்டரோ கம்பல்சரி இருக்கிறாங்க இல்லையா. சோ உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கான எமர்ஜென்சிக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்ப மன ரீதியா

0: ஏதான பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை இல்லையா. சோ மனரீதியான பிரச்சனைக்கான கண்டிப்பா ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறது பெட்டர். சோ இன்ஹவுஸா யாரையா வைக்கிறதோ அட்லீஸ்ட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு கம்பெனியோடையோ இல்ல ஏதோ ஒரு வகையில டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாயிஸோட மனநலத்தை பாதுகாக்க ஒரு இடம் இருக்கு. நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்கறாங்க, நிறைய விஷயங்கள் கொடுக்கறாங்க கார்பரேட்ல. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த நம்மளோட எம்ப்ளாயிஸோட மென்டல் ஹெல்த்தே ஸ்டேக்ல போச்சுன்னா அது நம்ம கம்பெனிக்கு தான் ஒரு பெரிய லாஸ்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது டைரக்டா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கம்பெனியை தான் அஃபெக்ட் பண்ணுது. இமோஷனல் ஹெல்த் சரியா இல்ல அப்படின்னா அது அதோட கல்ச்சருமே மாத்துது, கம்பெனியோட கல்ச்சரையுமே மாத்துது இல்லையா. ஒருத்தவங்க டிப்ரெசிவா இருக்காங்கன்னா அவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. சோ மென்டல் ஹெல்த் வந்து எல்லாருக்கும் அக்சசபிளா இருக்கணுங்கிறது தான் ஆக்சுவல் விஷயம். இப்ப நம்ம ஒரு ஜிம்முக்கு போறதை எவ்வளவு நார்மலா விஷயமா பாக்குறோம், ஒரு பியூட்டி பார்லர் போறது இவ்வளவு. அப்ப நம்ம சொல்றோம் நம்ம செல்ஃப் கேர் பண்றோம், என்னுடைய என்னைய நான் வந்து இன்னும் மேம்படுத்திக்கிறேன், என்னோட ஸ்கின் கேர் பண்றேன், ஹேர் கேர் பண்றேன், இதெல்லாமே நம்ம சொல்றோம். மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம என்ன கேர் பண்றோம் இல்லையா. சோ சில பேர் சொல்லுவாங்க நாங்க மெடிடேஷன் பண்றேன், யோகா பண்றேன், பட் அது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதும் நான் பாக்கணும். எல்லாருக்குமே மெடிடேஷன் செட் ஆகும் ஆனா அது சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அவங்க தாட்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கும். தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க மெடிடேஷன் எப்படி பண்ணுவாங்க? மெடிடேஷன் பண்ணா அவங்களுக்கு தாட்ஸ் இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் கூட டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ யாருக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து ஒரு மென்டல் ஹெல்த்துக்கான விஷயங்கள் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஓகே மேம், ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி இது அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். இப்போ உடல் நல பிரச்சனைகள் அப்படின்னா உடனே வீட்டு வைத்தியம் பாக்குற மாதிரி, இப்ப மனநல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த யூடியூப்ல வீடியோஸ் போட்டு மெடிடேஷன் அப்படின்னு பண்றாங்க. பட் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது?
0: எல்லாருமே இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் அ குட் பிசினஸ் ஃபர்ஸ்ட். பிகாஸ் நான் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்பொழுது 2030 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டா இருக்க போது மென்டல் ஹெல்த் அப்படிங்கறது வந்து அந்த ஒரு மார்க்கெட் சர்வே வந்து சொல்லியிருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா மனநலம் பத்தினா அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வருது. வி கம் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் கல்ச்சருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து மனநல சார்ந்த பிரச்சனைகளை நம்மளுடைய கல்ச்சரோடையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் ரொம்ப ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் நம்ம. சோ அதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆகணும். கோவிட் டைம்ல எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரே நல்ல விஷயம் நிறைய பேர் மென்டல் ஹெல்த் பத்தி பேசுனது மட்டும்தான். மீதி எதுவுமே கோவிட்ல யாருக்குமே நல்லது நடந்தாமது தெரியல. ஏன்னா அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது குவாக்ஸும் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவல் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் குவாக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. யூஜி பிஜி அட்லீஸ்ட் சைக்காலஜில ஃபுல் டைம்ல படிச்சவங்க தான் சைக்காலஜிஸ்ட் இந்தியால ரெகுலர்ல. நிறைய பேரு 2 கோர்ஸ், 3 கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் இப்படி எல்லாமே பண்ணிட்டு நாங்களும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு லைஃப் கோச்சுன்ட்டு அவங்க பாட்டுக்கும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹேட் டு பி வெரி கிளியர். இப்போ நான் ஒரு லைஃப் கோச் கிட்ட போய் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்றேன், அவங்க வந்து ஏதோ தப்பான ஒரு கைடன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நான் என்ன நினைப்பேன், மொத்த சைக்காலஜிஸ்ட் கம்யூனிட்டியுமே இப்படி தானே நினைப்பேன் இல்லையா. சோ நம்ம யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போகணுங்கிற புரிதலும் நமக்கு ரொம்ப தேவை. இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ்னா படிச்சவங்க, அவங்க நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதுக்காக டாக்டர்ல போலியா யாருமே இல்லையா, எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. எல்லா தொழில்களை பொறுத்த வரைக்குமே அப்படிதான், ஒரு சில பேர் வந்து போலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்க கிட்ட போறோமா இல்லையாங்கிறது நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ நம்மளுக்கு உரிமை இருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க படிச்சீங்க, எந்த பேட்ச்ல படிச்சீங்கிறத கேட்க. சோ இதே மாதிரி மனநல ஆலோசகர்கிட்ட போகும்போதும் நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னா தான் அவங்க உண்மையா இல்ல போலியாங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அது நம்ம ரொம்ப கிளியராகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இதை சரி பண்ணிக்க முடியும். இப்போ யூடியூப்ல பாக்குற வீடியோஸ் யூடியூப்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்னாலையும் எனக்கு சரியாகுமானா எனக்கு அது கிடையாது தெரியாது. ஏன்னா அப்போ மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வித்தியாசமான ஒரு இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் அதை பாக்குற விதமும் நீங்க அதை பாக்குற விதமும் வேறையா இருக்கும். அதுக்கு காரணம் நம்மளுடைய வயசு, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட குடும்பம், நம்ம வளர்ந்த விதங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை நம்ம பார்ப்போம். சோ எனக்கு ஒரு ரெமெடி செட் ஆகும், அதே ரெமெடி திவ்யாக்கும் செட் ஆகும்னு நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்கு ஒரு மனநல ஆலோசகரால பெட்டரா பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் இட் வுட் பி அ சப்போர்ட், இட் வுடன்ட் பி அ லைக் ரிலீஃப். அதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா சரி பண்றதுக்கோ இல்ல அது ஒரு ஹீல் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியாது. ரதர் இப்போதைக்கு ஒரு சின்ன சப்போர்ட், இப்போதைக்கு ஒரு சின்ன பேண்டேஜ் ஒட்டின மாதிரி ஒரு விஷயம்.
1: ஓகே, அண்ட் நீங்க பேசும்போது சொன்னீங்க லைஃப் கோச் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சது வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். அது நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
0: கண்டிப்பா, ஏன்னா வந்து அங்க வந்து லைஃப் கோச்சுக்கான புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேற, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது வேற. இப்போ சோ இமோஷனல் டிஃபிகல்டிஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்டால தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு.
1: ஓகே,
0: பட் நமக்கு அந்த தெளிவு இல்லாததுனால தேர் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ்மேட்ச் தட் கேன் ஹேப்பன். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் லைஃப் கோச்சஸ் ஹூ ஆர் talking about healing, who are talking about manifestation, they are talking about a lot of things. இது எதுவுமே சாத்தியமான விஷயங்களா இல்ல. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தலகாணி அடியில வச்சுட்டு தூங்கினா இது நடக்கும், ஹவு கேன் தட் பி பாசிபிள் இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்சு 7 வருஷமா சைக்காலஜி படிச்சதுல எந்த புக்லயோ எந்த சாப்டர்லயோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் படிச்சதும் இல்ல. நான் டீச்சும் பண்ணிருக்கேன் சைக்காலஜி, சோ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல கூட அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஆனா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு கெட் கேரிட் அவே வித் இட். நம்மளுக்கு ஆறுதலா யாரு பேசினாலும் நம்மளுக்கு எல்லாம் பிடிக்கும்,
1: அதோட சுலபமா அது கிடைக்குதுன்றப்போ.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, நம்மளுக்கு ஆறுதலாவும் பேசுறாங்க, சுலபமாவும் அதோட அக்சசபிலிட்டி இருக்கு. சோ நம்ம மனசு ஈஸியா அதை நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் நம்மளுடைய இமோஷன்ஸ் ஓவர் டேக் பண்ணிருச்சுன்னா இன்டெலக்சுவலா நம்மளால முடிவெடுக்க முடியாது,
1: அந்த மனநலம் சமநிலை போயிடும். நீங்க
0: எக்ஸாக்ட்லி
1: ஓகே மேம். சோ நீங்க ஒரு பாஸ்ட் ட்ரெய்னர், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கீங்க. இப்போ இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண்கள் அந்த ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் நம்ம சொல்ற மாதிரி, பிடிஎஸ்டி சொல்ற மாதிரி, அந்த ஒரு துயரமான சம்பவத்துடைய அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாம தற்கொலை எண்ணங்களுக்கு உள்ளாராங்க அப்படின்னா, இதை தடுக்கிறதுக்கு ஒரு சமுதாயமாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம என்ன செய்ய முடியுமா?
0: ஒரு சமுதாயமா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு, நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டி இருக்கு. முதல்ல இந்த பாஷோ இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்டோ இந்த டாபிக்கை நார்மலைஸ் பண்ணணும். இத பத்தி பேசுறது அசிங்கம், இத பத்தி பேசுறது தப்பு, இத பத்தி பேசினா வந்து நம்மள வேற மாதிரி பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே வந்து சமூகமா நம்ம மாத்த வேண்டிய ஒரு விஷயம். ஈவன் கோயிங் டு அ சைக்காலஜிஸ்ட்ங்கிறதையும் நம்ம சமூகமா எப்படி பாக்குறோம், ரொம்ப சந்தோஷமா ஒண்ணும் பாக்கலையே. நான் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது the way people or the society looked at me was very different. சைக்காலஜிஸ்டா இவங்களா, இவங்க ஏதோ இவங்களுக்கே ஏதோ பிரச்சனை இருக்கும் அதனாலதான் இவங்க சைக்காலஜி படிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்மாஸ் இருக்கு. சோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வி ஆர் இன் பெட்டர் பொசிஷன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சைக்காலஜிஸ்டா கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்றாங்க முன்னாடியே விட. அப்படி இருக்கும்பொழுது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தியோ இல்ல செக்ஷுவல் டிவியன்ஸ் பத்தியோ டிபிகல்டிஸ் பத்தியோ பேசுறதுக்கும் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளாட்ஃபார்மா ஒரு சொசைட்டியா நம்ம இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியா நம்மளால அதை பண்ண முடியாது. நான் எந்த ஒரு இடத்துல போய் பாஸ்ட் ட்ரைனிங் பண்ணாலும், நான் பண்ற காலேஜஸ்லயோ இல்ல நான் பண்ற ஒரு கார்பரேட்லயோ, பாதி நேரங்கள் மக்கள் ரொம்ப அமைதியா அதை கவனிப்பாங்க. ஏன்னா அதை பத்தி பேசுறதுக்கு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு, தயக்கங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் இதை பத்தி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன்னா என்ன என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற தயக்கங்கள் இருக்கு. முதல்ல இந்த தயக்கங்களை விட்டு இது நார்மலான ஒரு டாபிக். இதே ஒரு சினிமாவை பத்தி பேசும்போது நம்ம எல்லாரும் எப்படி பேசுறோம், கூலி படத்தை பத்தி பேசும்போது எல்லாரும் எப்படி பேசுறோம், இட்ஸ் லைக் எல்லாருக்கும் அது ரொம்ப இயல்பா ஈஸியா வருது இல்ல, கம்ஃபர்டபுளா வருது இல்ல. அந்த ஈஸி அண்ட் கம்ஃபர்டபிலிட்டியை இந்த இடத்துல நம்ம எழுந்துடுறோம். சோ ஃபர்ஸ்ட் அது நம்ம எஜுகேட் பண்ணணும் ஃப்ரம் சைல்டுஹுட்டே. சில்ட்ரனுக்கு இல்ல குழந்தைங்களா இருக்கும் போதுலயே அவங்களுக்கு வந்து இதை பத்தி பேசுறது நார்மல், அவங்களோட பிரைவேட் பார்ட் பத்தி பேசுறது நார்மல். ஏன்னா அது ஒரு ஷையான விஷயம், அது ஒரு கூச்சமான விஷயம்னு சொல்ல சொல்ல நம்ம நிறைய விஷயங்களை இழந்துருவோம். ஒருவேளை அந்த குழந்தைக்கு பாலியல் கொடுமைகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அது சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு சொல்லாம கூட விட்டுரும்ல. இதை பத்தி சொன்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதோ இல்ல அது பேசுற டாபிக் இல்ல போல இருக்குன்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் அதை நார்மலைஸ் பண்ணணும். ரெண்டாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறது நம்ம ஊர்ல இன்னும் வந்து சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. சோ அவ்வளோ ஈஸியா அதை வந்து இக்னோர் பண்ணிடல நிறைய பேரு, அதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு தான் போறாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த பெண்களுக்கு அந்த பாதிப்புடைய பட்ட விக்டிம்ஸுக்கு வந்து there's a lot of help that has been given. சோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது கவர்மெண்டே வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தற்கொலை எண்ணங்கள் வரலாம், அவங்களுக்கு கண்டிப்பா இமோஷனல் டிஃபிகல்டிஸ் வரலாம், இல்ல இந்த சமூகத்தை திருப்பி ஃபேஸ் பண்றதுக்கான பயம் இருக்கலாம், நாளைக்கு இதே மாதிரி வேற எங்கேயா ஒரு இடத்துல நடந்துருமோங்கிற பதட்டம் இருக்கலாம். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு வாஷ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உடனே அந்த ப்ராசஸ்லயே வந்து கவுன்சிலிங் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. கவர்மெண்ட் வந்து அதை கொடுக்குறாங்க. இதேதான் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பாக்ஸோ சட்டத்திலயும் இதுக்கான இடம் இருக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி அபியூஸ்னு ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பாக்ஸோ சட்டத்துலனா, கவர்மெண்டே வந்து அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சைமல்டேனியஸா அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங்கும் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் மன வலிமை அடையறதுக்கும் இன்னும் மன உறுதியா செயல்படுறதுக்கும் அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஓகே மேம், நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே அதை இன்கார்பரேட் பண்ண பண்ணதான் அந்த குழந்தை வந்து அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு.
0: கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு நீங்க அதை இவ்வளவு ஈஸியா மென்டல் ஹெல்த் பத்தியும் இமோஷன்ஸ் பத்தியும் செக்ஷுவல் அபியூஸ பத்தியும் பேசுறீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த இன்ஹிபிஷன் இல்ல.
1: கரெக்ட்,
0: மேபி உங்க வீட்லயோ இல்ல உங்களுடைய சுத்து வட்டாரங்க இருக்கிறவங்களையோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயோ அது நார்மலா இருந்திருக்கு, அதனால உங்களால அதை நார்மலா பேச முடியும். இதே வயசு உங்க வயசே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஒரு கிராமத்திலயோ இல்ல கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாத ஒரு இடத்துலயோ வளர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்குமா இதை பத்தி பேச? கண்டிப்பா இருக்காது இல்லையா, நிறைய தயக்கங்கள் இருக்கும். சோ அதை நம்ம பாக்குற விதம், நம்ம அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிற விதம், அதை சொல்லி வளர்க்கிற விதம் தான் அவங்களுக்கு அதை பேசுறது நார்மலைஸ் ஆகுது.
1: சோ பேரண்ட்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல்,
0: வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்.
1: ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ பெண்கள் பத்தி குறிப்பா பேசும்போது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், வேலைக்கு போகும் பெண்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வகையான மன அழுத்தங்கள் இருக்கு. இப்போ இல்லத்தரசிகளாக இருக்கும்போது மறைக்கப்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கும், அண்ட் பெரும்பாலும் அது வீட்டில் இருக்கிற மற்றவங்க வந்து கவனிக்கிறது இல்லை. வேலைக்கு போகும் பெண்கள்னா அங்கேயும் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து வேலை பார்க்கணுங்கிறது ஒரு வகையான ப்ரெஷராக மாறிடுது. ஸோ இதை பத்தி வெளியே பேசாமலேயே அந்த ஒரு அறியாமையாலேயே என்ன செய்யறது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
0: நம்மளை பொறுத்த வரைக்கும் அஸ் அ கல்ச்சராகவே நம்ம மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுல கஷ்டத்தை பத்தி பேசுறதும் ஒண்ணு. இப்ப ஹாய் திவ்யா ஹவ் யூன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: ஃபைன்.
0: உங்க மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும், நீங்க காலையில எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் ஐ எம் ஃபைனுங்கிறது தானே நீங்க சொல்லுவீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து சோசியலி அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் சோசியலி அக்செப்டபிளா இருக்கணுங்கிறதுக்காக என் மனசுல இருக்க கஷ்டங்களை நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல ஒரு தவறான எண்ணம். ஸோ இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்குமோ இல்ல யாரை பொறுத்த வரைக்குமோ எல்லாருக்குமே கண்டிப்பா யாரா ஒருத்தவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டிங் பர்சனா இருப்பாங்க. அவங்க அம்மாவா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அவங்களோட கசினா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த கம்ஃபர்டிங் பர்சன் கிட்ட நீங்க எல்லாத்தையும் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை எனக்கு கஷ்டமா இருக்க விஷயம் நான் தான் கொஞ்சம் ஓவரா எக்ஸாஜரேட் பண்றேன் கூட இருக்கலாம். அதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கேட்கும்பொழுது இல்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முதல்ல நான் யாரையாச்சும் அக்சஸ் பண்ணணும், பேசணும். இல்ல எனக்கு யாருக்கிட்டையும் பேச விருப்பம் இல்லைன்னா கோ டு அ ப்ரொஃபஷனல், கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட பேசுங்க. நான் தப்புன்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் யாரோ வீட்டுல இருக்கவங்க கிட்டயாச்சும் பேசணும். அப்படி நீங்க பேசலன்னா, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேசலன்னா நாங்கெல்லாம் பேச வேண்டி வரும். கடைசியா சைக்காலஜிஸ்ட் கிட்டதான் வந்து எல்லாரும் பேச வேண்டியது. ஸோ அதை வீட்டுல இருக்கவங்களே கொஞ்சம் கொஞ்சம் பேசி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, ஹஸ்பண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட் கிட்டயோ யாரு கூட பேசினா சில ரிலீஃப் கிடைக்கும், யாருக்கிட்ட பேசினா ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்குங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இமோஷன்ஸை நிறைய அவங்க பெர்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் என் எண்ணம் அதுலேயே தான் இருக்கு. நான் என் எண்ணத்தை மாற்றிக்காம அங்கேயே தான் இருக்கேன். பட் நான் ஒரு ஆஃபீஸ் கோவரா இருக்கேனா சண்டை போட்டு நான் வெளியே போயிடுறேன், எனக்கு வேற வேலை வருது, வேற எண்ணங்கள் வருது, வேற என் இன்டெலிஜென்ஸ் பிளே ஆரம்பிச்சிருது, என் இமோஷன் சப்சைட் ஆயிருது. ஸோ அப்போ எனக்கு வேற எண்ணங்கள்லாம் வரும்பொழுது எனக்கு அந்த பெயின் கம்மியாயிருது. பட் வீட்லயே நான் இருக்கும் போது என்னோட பெயின் ரொம்ப அதிகமா எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அது அதிகமா தெரிய தெரிய தெரிய நான் என்ன பண்ணுவேன், அதுலயே ருமினேட் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு வலிக்குது தெரியுமா, எனக்கு இப்படி அரிசருமா, என் ஹஸ்பண்ட் இப்படி பேசிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுல இருந்தே நான் பண்ணிட்டே இருக்கும்பொழுது எனக்கு இன்னும் பெருசாவது, அதிகமாவது. ரேதர் என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி சண்டை வந்தது, இதை நான் இப்படி டீல் பண்ணேன், இது ஓகேவா அப்படின்னு நான் ஒரு சஜஷன் யாரையா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது என் ஃப்ரெண்ட்ஸ் மேபி தே வுட் சப்போர்ட் மீ, தே வுட் சப்போர்ட் மை ஹஸ்பண்ட், என்னோட ட்ரூவான ஆனஸ்டான ஃப்ரெண்டா இருக்காங்க, கிளியரா எனக்கு புரிதல் கொடுக்குறாங்கன்னா நான் தப்பா இருந்தாலும் எனக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ கொஞ்சம் ஓவரா பண்ற, இந்த இடத்துல நீ இப்படி பண்ணாத அப்படின்னு. இல்ல இதெல்லாம் தாண்டி எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ப்ளீஸ் கம் டு சைக்காலஜிஸ்ட்.
1: ஓகே, சோ இப்ப நான் சொல்றது கரெக்டான தெரியல, பட் கேட்டஸ்ட்ரோபைசிங் அப்படின்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லத்தரசிகள் அதை நிறையவே பண்ணுவாங்களோ?
0: அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணிடவும் முடியாது.
1: ஓகே,
0: பிகாஸ் சில பேருக்கு வந்து உண்மையிலேயே டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கலாம், டொமஸ்டிக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா. சோ மேபி அவங்களுக்கு அது அதிகமா பெர்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் அது கேஸ்ட்ரோபைசிங்காங்கிறது வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம்.
1: அப்படி என்ன என்னங்கிறது நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா?
0: ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பெர்சீவ் பண்றது,
1: ஓகே,
0: அதிகமா பெர்சீவ் பண்றது. Am I right?
1: Yeah, yeah. அதுதான் நான் நினைப்பேன்.
0: ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை அதிகமாக பெர்சீவ் பண்ணுறது, அதோடைய வழியை வந்து ரொம்ப அதிகமாக வந்து போர்ட்ரே பண்ணுறது. பட் இது தவறான விஷயமோ இல்லை இது ப்ராப்ளம்னோ நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது.
1: ஓகே,
0: அது ஒவ்வொருத்தரோட இன்டென்சிட்டி வேற. இப்போ எனக்கு வந்து ஒரு தையல் போட்டால் எனக்கு வலி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு தையல் போடுறதே ஒருத்தவங்களுக்கு பெரிய வழியாக இருக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தரோட பெயின் பர்செப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும்.
1: ஓகே மேம், சோ இப்ப பெண்களுக்கு ஒரு வகையான பிரச்சனை அப்படின்னா ஆண்களுக்கு இன்னொரு வகையான பிரச்சனை. ஓப்பனா பாக்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு ஃபார் சம் ரீசன் இந்த சமுதாயம் அவங்களை சீசன் பண்ணி வச்சிருச்சு. சோ அதனால தங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தனக்குள்ளேயே மூடி மறைச்சிடுறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால தற்கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம நிறைய பெண்களை பத்தி பேசிட்டோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இமோஷன்ஸ் அவங்களால வெளியே சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அழக்கூடாது. ஒரு ஆண் அப்படின்னா வந்து இந்த சமூகத்துல இருந்து அவங்க வந்து ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்மளே போர்ட்ரே பண்ணிடுறோம், அவங்கள நம்மளே வந்து கிரவுன் பண்ணிடுறோம். அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தெம் டு ஆக்ட் அக்கார்டிங்லி ஆல்சோ. அதுவும் தப்பு. ஏன்னா ஒரு குழந்தையா இருக்கும் பொழுதே முதல்ல நீ அழுகிறது நார்மல் தான், அழுவு அப்படின்னு சொல்றி குழந்தைய வளர்க்கறது இஸ் ஃபைன். நீ ஒரு ஆம்பளை பையன், நீ எனக்கு பொண்ணு மாதிரி அழுகுற, தட் இட் செல்ஃப் இஸ் பிரிங்கிங் அ ஜெண்டர் பயாஸ் இன் சே. இன்னைக்கு தேதியில 2022 நடந்த ஒரு சர்வேல 78% ஆஃப் த சூசைட் ஆர் மென் அண்ட் 22% ஆர் 23% ஆர் ஒன்லி விமன் வந்திருக்கு. அதுக்கான காரணம் பெண்கள் அட்லீஸ்ட் அழுகுறாங்க, அட்லீஸ்ட் மத்தவங்க கிட்ட புலம்புறாங்க, மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆண்கள் எதுவுமே பண்றது இல்ல, பண்ணக்கூடிய சமூகத்துல அவங்க இல்ல. ரைட், இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், சோகமா இருக்கேன், யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஏமா இப்படி இருக்கேன் என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் அழுதுருவேன் கடக்கடன்னு எல்லாத்தையும் சொல்லி. அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம், ஐ கேன் ஜஸ்ட் வென்ட் அவுட் அண்ட் ஐ கேன் வாக் அவுட். பட் ஒரு மென்னால அது முடியுமா? இல்லைங்க, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. சோ தனக்குள்ள அழுத்தங்களை நிறைய தாங்கக்கூடிய ஒரு ஜெண்டரா அவங்க இருக்காங்க. அவங்களை நம்ம அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். நீங்க ராஜா ராணி படம் பாத்திருக்கீங்களா? ஜெய் வந்து அழுவாரு, ஆனா அவர் சொல்லுவாரு நான் எழுலையே கண்ணு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் அழுறத அக்செப்ட் பண்றதே வந்து இஸ் நாட் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க சென்னை 28 படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஜெய் வந்து வாஷ்ரூம் குள்ள போய் உட்கார்ந்து அழுவாரு.
1: ஓகே,
0: சோ நான் பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் அழுவுறது அக்செப்டபிள் பிஹேவியர் கிடையாதுங்கறத இன்னொரு வாட்டி அந்த மூவி வந்து எம்பசைஸ் பண்ணுது. சோ அப்ப அதை பாக்குற ஒருத்தங்களும் வந்து நம்ம அழுதுனா பாத்ரூம்ல போய் தான் அழுணும், ஒரு ஒரு பையனுக்கு அப்படிதான் அந்த எண்ணம் வரும். சோ இட்ஸ் நார்மல் டு கிரை. எனக்கு சோகமா இருந்தா நான் அழுகணும், எனக்கு கஷ்டமா இருந்தா நான் அதை வெளிப்படுத்தணும். இன்னொன்னு, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் தென் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், இமோஷனலி எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நம்ம அதை ஈஸியா சொல்லிடுவோம். பட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இதை சொன்னா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களா, இதை சொன்னா நம்மளை ரொம்ப கேலி பண்ணிடுவாங்களா, நம்மள அவமானப்படுத்திடுவாங்களாங்கிற ஒரு டவுட்லயும் பயத்திலயுமே நிறைய விஷயங்களை சொல்றது இல்ல. ஒரு பையன் அவனோட பெண் தோழி கிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல முடியும், ஆனா ஆண் தோழன் கிட்ட சொல்ல முடியாததுக்கு காரணம் இந்த ஸ்டிக்மா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, இதுக்கெல்லாம் போய் அழுவியாடா அப்படின்னு ரொம்ப ஈஸியா மினிமைஸ் பண்ணிடுறாங்க. சோ அதனால தே ஹாவ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் டு எக்ஸ்பிரஸ் வாட் தே ஃபீல். அதனாலே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனாலே அவங்க ரொம்ப யார்கிட்ட வெண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சோ மென் ஹாவ் மோர் டிஃபிகல்டிஸ் ஆர் மோர் ப்ரோன் டு லாட் ஆஃப் இமோஷனல் டிஃபிகல்டிஸ். அவங்களுக்கு டிப்ரெஷன் வரத்துக்கும் இல்ல வேற மனம் சார்ந்த டிஃபிகல்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களுக்கு அது புரிதல் இல்லாத வரைக்கும், என்னோட இமோஷன்ஸை நான் நல்லா பார்த்துக்கணும், என்னுடைய மனநலத்தை நான் காப்பாற்றணுங்கிற அறிவு இருந்துச்சுன்னா, புரிதல் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு ஹேண்டில். பட் அந்த புரிதல் நம்ம சொசைட்டியில் இல்லாததுக்கு காரணமும் நம்ம கல்ச்சராக இருக்கு நிறைய இடங்கள். ஆம்பளைங்க இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆனால் எல்லா பலுவையும் எல்லா சுமையும் தூக்கி அவங்க ஷோல்டர்லையுமே போட்டுருவாங்க. ஸோ வித் ஆல் திஸ் பேர்டன் ஐ ஷுட் ஆல்சோ இமோஷனலி ஹேண்டில் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல.
1: ஆக்சுவலா இப்ப நம்ம 2 நிமிஷம் இப்ப பேசின இதை பத்தி பேசின தலைப்பு வந்து அதிகமா அட்ரஸ் பண்ணப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா மென் அண்ட் மென்டல் ஹெல்த்ங்கிற ஒரு தலைப்பே வந்து அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு அவைலபிளா அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பட் தே திங்க் மென் ஆர் ஃபைன், மென் ஆர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ பொறுத்த வரைக்கும் வந்து சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்ல ஒரு ரேஷியோ சொல்றது என்னன்னா, ஆண் குழந்தைங்களுக்கு தான் அதிகமான சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது இந்தியால பெண் குழந்தைகளை கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். பெண்களை தான் பாதுகாக்கணும், பெண் குழந்தைங்களை தான் நம்ம பத்திரமா பாத்துக்கணும், பெண் குழந்தைங்களை தான் வந்து தனியா அனுப்பக்கூடாது அப்படின்னு. அப்ப ஆண் குழந்தைகளை எல்லாருமே ஈக்குவலா நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணணும், எல்லாருக்குமே தங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ் என்னன்னு தெரியணும். எல்லாருக்குமே ஒருத்தங்க நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் தொடறாங்க இல்ல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அது ஒரு துன்புறுத்தல், அதை நம்ம உடனே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். வி ஆஸ் அ சொசைட்டி திங்க் விமன் ஆர் ஓன்லி சம் வல்னரபிள் பீப்புள், மென் ஆர் லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள், அவங்க ரொம்ப பாதுகாப்பா தான் இருப்பாங்க. ஆம்பளை பையன் தனியா ஆட்டோல போயிட்டு வரதுல பிரச்சனை இருக்காது, 3 வயசு ஆம்பளை பையன் வந்து ஆட்டோல தனியா விடுறது பிரச்சனை கிடையாது, 3 வயசு பொம்பளை பிள்ளையே விட மாட்டாங்க. சோ ரெண்டு பேருமே விடக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இஸ் வெரி கிளியர் தட் நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரொம்ப தெளிவா சின்ன வயசுல இருந்தே இதை வந்து அவங்களுக்கும் எஜுகேட் பண்ணி நம்மளும் ஓபன் மைண்டடா இருக்கணும். எது வந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆம்பளைங்களை வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு, உங்களுக்கு என்ன அப்படி சொல்லி புஷ் பண்ணாம வி ஹேட் டு டாக் வித் ஹிம். அண்ட் ஜென்ரலாவே மென் வந்து ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க கம்பேர்ட் டு விமன். சோ ஒரு விமனுக்கு மினிமம் 3000 வேர்ட்ஸ் தேவைப்படுது ஒரு நாள்ல. பட் ஒரு மேனை பொறுத்த வரைக்கும் 700-800 வேர்ட்ஸ்ல முடிச்சிடுறாங்க.
1: ஓகே
0: சாப்பிட்டேன் இவ்வளவுதான் அவங்களால முடியும். இதே நான் உங்கள்ட்ட நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் இங்க சாப்பிட்டேன் இந்த இடத்துல சாப்பிட்டேன் இத்தனை தோசை சாப்பிட்டேன் இத்தனை இட்லி சாப்பிட்டேன் இது நல்லா இருந்துச்சு அது நல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பட் ஒரு பையன் கிட்ட கேட்டா சாப்பிட்டேன் அவ்வளவுதான் என்ன சாப்பிட்டேன்னு அடுத்த கொஸ்டின் கேட்டாதான் ஆர்டிகுலேஷன் வர முடியுது. பட் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து மூளையில இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஜோன்னு நம்ம சொல்லுவோம். பயாலஜிக்கலி வி ஆர் மேட் இன் அ டிஃபரெண்ட் வே. விமன் ஹேஸ் அ பிகர் லாங்குவேஜ் ஜோன் கம்பேர்ட் டு மென். நேச்சர் ஹேஸ் மேட் அஸ் தட் வே. மேபி நம்ம குழந்தைங்களை நர்ச்சர் பண்றதுனால நம்ம நிறைய வேலைகள் பண்றதுனால அதனால நம்மளுக்கு அப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. சோ நம்ம ஜென்ரலாவே இயல்பாவே நிறைய பேசக்கூடிய ஆட்கள். மென் வந்து அந்த 700-800 வேர்ட்ஸ்லயே டேவை முடிச்சிடுறாங்க. அதுவே போதுமானதா அவங்களுக்கு இருக்கு. சோ அதுல எங்க இருந்து அவங்க வென்ட் அவுட் பண்ணுவாங்க?
1: கரெக்ட்.
0: சோ சில பேர்லாம் 200 வார்த்தையிலேயே நாளை முடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ யூ ஹேட் டு லெட் தெம் டாக், யூ ஹேட் டு லெட் தெம் வென்ட் அவுட். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை அவங்க கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவங்களுக்கு சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னா ஹெல்ப் பண்ணுங்க, கேளுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம்.
1: ஓகே மேம், வெரி வெல் செட், தேங்க்யூ. சோ மேம், கோவிடுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கலாச்சாரம் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. வீட்டில இருந்தே வேலை செய்யக்கூடிய இந்த கலாச்சாரம், சோ இதனால தற்கொலை வீதம் அதிகமாயிருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: அது கண்டிப்பா உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்புறமா நம்ம திரும்பி இயல்புக்கு மாறுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இல்லையா. திடீர்னு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடந்துச்சு, ஸ்கூலே ஆன்லைன்ல நடந்துச்சு, காலேஜே ஆன்லைன்ல நடந்துச்சுங்கும் போது அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்டல் டிஃபிகல்ட்டி நம்மளுக்குள்ள இருந்துச்சு. என்னடா அது எப்படி உட்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி பிளாக் டு நார்மல் வரும்பொழுது அந்த அட்ஜஸ்ட்மெண்டல் டிஃபிகல்ட்டி, ஐயோ இவ்வளவு நாள் வீட்டுல இருந்துட்டுமே திருப்பி கிளம்பி போகணுமா, அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. சோ இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால மட்டுமே அதிகமாச்சா இல்ல ஒரு ஒருத்தருடைய புரிதல்னால ஆச்சாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த கருத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன? ஜஸ்ட் பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து நார்மலுக்கு கொண்டு போகும்போதோ ஹைபிரிடுக்கு கொண்டு போகும்போதோ இதுக்கான அறிகுறிகளோ இல்ல இதுக்கான பிரச்சனைகளோ அதிகமாகற மாதிரி இருக்குன்னா அதுக்கு வேற சில காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா. சோ அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பட் ஜென்ரலி அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம்னா நம்மளால பழகிட முடியும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராசஸ் நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம். இப்ப திடீர்னு 6:30 எந்திரிச்சு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா எனக்கும் கஷ்டம் தான். பட் ஆனா ஒரு ஒரு வாரம் நான் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா 6:00 எழுப்பிடுறதுக்கு என்னுடைய பாடி கோஆபரேட் பண்ணிரும் இல்லையா. சோ அந்த அட்ஜஸ்ட்மெண்டல் டிஃபிகல்ட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஹைபிரிடுக்கோ இல்ல டெய்லி ஆபீஸ் போறதுக்கோ அந்த சேஞ்ச் வரும்பொழுது டெஃபினட்டா அந்த சேஞ்சஸ் இருக்கலாம். பட் அதுதான் எப்பவுமே இருக்கு. அதனால மட்டுமே மன ரீதியா பாதிப்புகள் வருதா அப்படின்னா அதை நம்ம ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்க வேண்டியது.
1: ஓகே, பட் அது பத்தின சர்வேஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படிதானே மேம்?
0: நடந்திருக்கும் கண்டிப்பாக.
1: சோ டிவி தொலைக்காட்சிகள் மீடியால எல்லாம் நீங்க வந்து இந்த மனநலம் தற்கொலை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தலைப்புகள் பேசும்போது நேர்காணலாகவோ இல்ல ஒரு பேச்சாகவோ நீங்க கொடுக்கும் போது ரொம்ப கவனமா இருந்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு சமநிலையோடயே நீங்க பேச வேண்டியதா இருக்கு. ரொம்ப இதை ரொமான்டிசைஸ் பண்ணியும் பேசிடாம, ரொம்ப குறைவாகவும் பேசிடாம, ஒரு சமநிலையில இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருக்கீங்கன்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கையாளுறீங்க மேம்?
0: கண்டிப்பா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசும் பொழுது நான் பேசுறதுனால அது பிரச்சனையா வரக்கூடாதுங்கிறது வந்து நம்ம பாத்துக்கணும். பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவை பத்தி பேசினாலே வந்து இதை பத்தி பேசி நம்மளே குழந்தைங்க மனசுல வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வர வச்சிடக்கூடாதுங்கிறதையும் நினைக்கிறாங்க. பட் டெஃபினெட்லி நம்ம பேசுறதுனால இந்த எண்ணம் குழந்தைங்களுக்கு வந்துருமானா? கிடையாது. இதனால அவேர்னஸ் தான் வரும், இதனால ஒரு தெளிவு தான் வரும். மேபி அது ஒரு டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து சூசைடு ப்ரிவென்ஷன் சொல்லாம சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். சோ இத வெளிய உலகத்துக்கு நம்ம எஜுகேட் பண்ணும் பொழுது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இதை பத்தி நம்மளுக்கான புரிதல் ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த புரிதலை நம்ம வெளியேறுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இதெல்லாம் சூசைடோட இண்டிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து இமோஷனல் டிஃபிகல்டிஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்து நீங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க வந்து இதை அந்த குழந்தைகிட்டயோ இல்ல அந்த அடல்ட் கிட்டயோ நீங்க அதை பண்ணுங்க. உங்களுக்கு பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பீப்புள் ஹேஸ் டு லிசன். தென் சமாதானப்படுத்துறது. ஈஸிலி சொல்றாங்க, என்ன உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்க, உன் குழந்தைங்களை யார் பாப்பா. தேர் யூ ஆர் நாட் வேலிடேட்டிங் திஸ் பர்சன்ஸ் இமோஷன்,
1: கரெக்ட்.
0: யூ ஆர் புஷிங் ஹர் ஆர் ஹிம் இன்டு ரெஸ்பான்சிபிள் திங்கிங், விச் ஹி கேனாட் டூ அட் திஸ் பாயிண்ட். அவன் ரொம்ப ஒரு விரக்தியில தான் சொல்றான், எனக்கே வந்து என்ன இருக்கேன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, ஐயோ இப்படிலாம் பேசாத, உனக்கு குழந்தை இருக்கு, உன் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நீ இல்லைன்னா இதெல்லாம் யார் பாப்பா, யாரோ ஒருத்தங்க பாப்பாங்க, முதல்ல என்ன யாரு பாப்பான்னு அவனுக்கு தோணும், ரைட். சொல்லக்கூடியவங்க எந்த விரக்தியில இருந்தா இதை சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இமோஷனை வேலிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்க, புரியுது நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்ட்டு, கவலைப்படாத நான் இருக்கேன் கூட, அந்த மாதிரி பேசுங்க. அதை விட்டு உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, இதை பாரு அதை பாருன்னு இன்னும் ரெஸ்பான்சிபிள் தாட்ஸ் அவங்க கிட்ட போடும்பொழுது இட்ஸ் கோன் பிகம் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். சோ நம்ம எஜுகேட் பண்ற விஷயமும் எஜுகேட் பண்ற விதமும் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் நம்ம சொல்லும் பொழுது எதிர்கொள்ள இருக்கவங்களுக்கு அது இன்னும் ஈஸியா புரியும், ஆடியன்ஸ்க்கு இன்னும் ஈஸியா புரியும். சோ நாம நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ற விதத்துல நம்ம இமோஷனலி டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஊடகங்கள்ல பேசும்பொழுது ஒரு நாலு பேர்ல ஒருத்தரோட கருத்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்காம இருக்கலாம், எனக்கு அந்த கருத்து விரோதமா இருக்கலாம். ஒரு ரவுண்ட் டேபிள்ல பேசும்போது ஒருத்தங்க சொல்ற கருத்து வந்து எனக்கு அக்செப்டபிளா இல்லாம இருக்கலாம், பட் அந்த இடத்துல ஏன் கோவத்தை நான் காமிச்சிட்டு இருக்க முடியாது. என்னுடைய வேலை என்ன, நான் எஜுகேட் பண்ண வந்தேன், நான் இங்க கிளியரா சொல்ல வந்திருக்கேன், அதை நான் செஞ்சுட்டு போறேன். சோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல்ல நான் பிளே பண்ணும்போது ஏன் இமோஷன்ஸ் கிளியராகவும் ஏன் இமோஷன்ஸ் டிஃபிகல்ட்டா போகாமையும் இருக்கிறதும் என்னுடைய பொறுப்பு, அதையும் நான் தான் கையாளணும்.
1: ஓகே, இந்த கேள்வியை நான் இன்க்ளூட் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசனே நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன், சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அதெல்லாம் தாண்டி அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், தே ஹாவ் இமோஷன்ஸ் டூ. ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு குடோஸ் டு யூ ஃபார் ஹேண்டிலிங் தட் வெரி வெல். ஸோ இப்போ திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள்லாம் வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப இயல்பாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தினால இளைஞர்கள் வாழ்க்கையை பார்க்கிற அணுகிற அந்த விதம் மாற்றப்படுமா, பாதிப்புக்குள்ளாகுமா, அண்ட் மீடியாவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஃபார் த சேம்?
0: கண்டிப்பா இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் சீனும் இல்ல ஒரு ஸ்மோக்கிங் சீனும் வரும்போது டிஸ்க்ளைமர் போடுறாங்க, பட் இந்த மாதிரி ஒரு சூசைடு சீன் வரும்போதுலாம் எந்த டிஸ்க்ளைமர்ஸோ எதுவும் இல்லை. ஒன்னு எனக்கு அந்த எண்ணம் இருக்கு, நான் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு அப்படி ஒரு படத்திலயோ ஒரு காட்சியிலயோ அந்த மாதிரி ஒரு விஷுவல நான் பாக்குறேன்னா இட் கேன் இன்ஃபுளுன்ஸ் மீ வெரி ஈஸிலி. ஓ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் போல இருக்கே, இது கொஞ்சம் ஈஸியான வழியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணியோ இன்னும் கொஞ்சம் அதை காட்டும் பொழுது எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க மனசை பாதிக்காத அளவுக்கு இல்லை மற்றவங்களுக்கு தற்கொலை எண்ணங்களை தூண்டாத அளவுக்கு காட்ட முடியுமோ அப்படி காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஊடகங்கள் மீடியா சீரீஸ் இதெல்லாம் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும்
1: கண்டிப்பா
0: இஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல் இன் ஹியூமன் இமோஷன் நான் நினைக்கிறேன். தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ சே எனக்கு தெரபிஸ்டே தேவையில்லை, எனக்கு சைக்காலஜிஸ்டே தேவையில்லை, எனக்கு வந்து சோ கால்டு ஏஐயே வந்து என்னோட தெரபிஸ்டா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஏஐ கிட்ட கேட்டா எனக்கு அழகா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குது. பட் டெஃபினெட்லி நாட், ஏஐ உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காது. ஏஐ வந்து ஒரு ப்ரோக்ராம்டு மெஷின். ஓகே, நீங்க அழுதீங்கன்னா இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் அழுதீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் அது கொடுக்கும். உங்க அழுகைக்கான எம்பத்தைசிங் விஷயங்கள் அதால பண்ண முடியாது. சோ அதால உங்களுக்கு தீர்வுகளை தெளிவா கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நாலு சொல்யூஷன்ஸோ அஞ்சு சொல்யூஷன்ஸோ அதுகிட்ட இருக்கும், அதை தான் உங்ககிட்ட வேற வேற வார்த்தைகள்ல சொல்லுமே தவிர அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்குங்கிறது புரிதல் வைக்க முடியாது. ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ ஒரு சைக்காலஜிஸ்டோ நீங்க பேசுறச்ச அவங்க உங்க ஹிஸ்டரியில இருந்து கலெக்ட் பண்றாங்க, உங்க சின்ன வயசுல இருந்து உங்களுடைய பழகிற விதங்கள் உங்களுடைய ஃபேமிலி இது எல்லாமே இது எல்லாத்தையும் நீங்க ஏஐ கிட்ட சொல்றது கிடையாது. ஒரு பிரச்சனை வருதுங்க, இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு ஏஐ கிட்ட சொல்றீங்க, சரிம்மா இதுதான் வந்து உங்களுக்கான தீர்வு அப்படின்னு அது சொல்லுது. இது மட்டுமே ஒருத்தருடைய பிரச்சனைய சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, நிறைய தீர்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு சைக்காலஜிஸ்டர்.
1: ஓகே
0: ஓகே. ஸோ ஏஐய பொறுத்த வரைக்கும் இமோஷன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு அதுக்கு தெரியாது. நீங்க எல்லாருமே வந்து எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஸோ சிட்டி இஸ் சிட்டி, யூ கான்ட் பிரிங் இன் இமோஷன்ஸ் டு சிட்டி, அந்த மாதிரி தான் ஒரு ஏஐயும். ஸோ அதை நம்ம வந்து சொல்யூஷன் ஃபோக்கஸ்டா பாக்குறதோ இல்ல இமோஷனல் ஃபோக்கஸ்டா பாக்குறதோ வந்து எல்லா நேரங்கள்லயும் வந்து சரி வராது.
1: ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா அது ரொம்ப எளிதாக நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு அப்படிங்கறதால சுலபமான ஆப்ஷன் வந்து ஏஐ தான் சொல்றேன்.
0: கண்டிப்பா, ஏன்னா அது ஃப்ரீயா நம்ம கையில அவைலபிளா இருக்கு, எப்போ 24 மணி நேரமும் அவைலபிளா இருக்கு. சோ தட்ஸ் ஈவன் மோர் அக்சசபிள் அண்ட் அவைலபிள் இல்லையா.
1: பட் அதனுடைய பின் விளைவுகளை பத்தி யோசிக்க
0: கண்டிப்பா ரொம்ப தெளிவா இருக்கணும் அதை ஹேண்டில் பண்றதுல. ஏஐ இஸ் அ வெரி குட் ஃபீச்சர் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் இஃப் தே நோ டு ஹேண்டில் இட் வெல். அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா அதுல கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: ஓகே, இப்ப நம்ம ஏஐ பத்தி பேசினதால இப்ப சமீபத்துல ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு 14 வயது பையன் தன்னுடைய வீட்டு பாடத்துக்காக ஏஐ பயன்படுத்த தொடங்கி அவனோட வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எல்லாம் அது கிட்ட சொல்லி ஒரு கட்டத்துல தனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படிங்கறத சொல்லும் போது அந்த ஏஐ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவனுக்கு தற்கொலை செய்யறதுக்கான வழிகளை சொல்லி தற்கொலை கடிதம் சூசைட் நோட்டும் அவனுக்கு வந்து டிராப்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ அந்த பையன் உயிரோட இல்லை. ஸோ இது கேட்கும் போது ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இந்த ஏஐயை வந்து ஒரு மனநல ஆலோசகருக்கு ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க மேம்?
0: நீங்க சொன்னதுதான் திவ்யா, அக்சசபிலிட்டி இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு, காசு கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஸோ இட் இஸ் நைஸ் டு ஹாவ் ஏஐ இஃப் யூ ஹேண்டில் இட் இன் அ பெட்டர் வே. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் அவனுடைய உயிரை மாய்த்துக்கிட்டான். நான் இன்னொரு ஒரு கேஸ் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, யூஎஸ்ல பேரனோயாங்கிற மனநோய் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஏஐ கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதாவது அந்த சந்தேக குணங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நோய் பேரனோயாங்கிறது. ஸோ சந்தேக குணங்கள் தான் வந்து என்னை யாரோ ஏதோ கண்காணிக்கிறாங்க, என்னை வந்து சாப்பாட்டுல எதையோ கலந்துருவாங்க, என்னை பத்தி என்ன ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புறாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏஐ கூட பேசிட்டே இருக்கிறாரு. அந்த ஏஐ கூட பேசும்பொழுது அது அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து அவங்க அம்மாவை கொலை பண்றதுக்கான வழிகளும் அவரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வழிகளையும் கொடுத்திருக்கு. சோ இதையும் வந்து ஒரு ஏஐ பண்ணுது அப்படின்னா, ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஹெல்பிங் ஹியூமன் பீயிங் இல்லையா. அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணலை. ஸோ அது ஏன் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு அவ்வளோதான் தெரியும், அது ப்ரோக்ராம், அது தப்பு, அது ராங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்க விதம் அப்படிதான். ஸோ மேபி டிஸ்க்ளைமரா, எந்த இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி ஏஐ கிட்ட கேட்டாலும் ப்ளீஸ் கோ கன்சல்ட் அ சைக்காலஜிஸ்ட்னு ஏஐ ஆன்சர் கொடுத்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் தப்பிச்சிருவோம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டெல்ட் இன் அ பெட்டர் வே, அந்த மாதிரி வகையில். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு வந்து சூசைட் நோட் எழுதுறதுக்கு முதல் கொண்டு அதை டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னா, இதில் எல்லா இடங்கள்லையுமே அந்த ஏஐக்கு கம்யூனிகேஷன் போய்கிட்டே இருக்கு. இதில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஏஐ இதுதான் சூசைட் ஹெல்ப்லைன்னு அமைச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கண்டிப்பா இது வந்து தடுத்துருக்கலாம். இன்னொன்னு, முதல்ல ஏன் அந்த பையன் அவனோட பிரச்சனைகள் எல்லாம் ஏஐ கிட்ட பேசுறான்?
1: வீட்டுல
0: பேசுறதுக்கு ஆள் இருக்குல்ல, யாருமே கிடைக்கல, பசங்க கூட பேச முடியல, அப்பா அம்மா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் பீப்புள், ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் வித் ஏஐ அப்படின்னா அது எப்படி? ஸோ நம்ம தான் அதுக்கான வழியும் கொடுத்துருக்கோம் அந்த பையனுக்கு. ஸோ அஸ் பேரண்ட்ஸா நம்மளும் ஏஐ பிளேம் பண்ண முடியாது எல்லா நேரமும், பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஹியூமன் பீயிங், இட்ஸ் இது வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட போய் இதுதான் என் குழந்தையோட தற்கொலைக்கு காரணம்னா எப்படி? நம்ம ஏன் அந்த குழந்தைக்கு அந்த அக்சசபிலிட்டியை முதல்ல கொடுப்போம்? வீட்டு பாடம் எழுதுறதுக்கு எல்லாரும் ஏன் ஏஐ யூஸ் பண்ணணும்? இன்னைக்கு வீட்டு பாடம் எழுத ஏஐ இருக்கு, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு பாடம் எழுதினவங்களாம் எப்படி எழுதினாங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில தே ஹேட் டு ஃபைண்ட் அவுட் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுதுல. ஸோ எல்லாத்துக்குமே அந்த குழந்தைக்கு அக்சசபிலிட்டியையும் கொடுத்துட்டு நம்ம ஏஐயும் குத்தம் சொல்றது சரி கிடையாது. எல்லா இடங்கள்லயும் அந்த குழந்தைக்கு நம்ம அவைலபிளா இருந்திருந்தோம்னா இந்த மாற்றம் வந்திருக்காது. ஸோ ஈவன் நான் சொன்ன கேஸை பொறுத்த வரைக்குமே இந்த குவஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க ஏஐ கிட்ட கேட்டதுக்கு காரணம், நேர்ல பக்கத்துல எதிர்க்க யாரும் இல்ல, யாருக்கிட்டயும் இதை பத்தி பேச முடியல. ஒருவேளை அந்த பையனுக்கோ இல்ல அந்த ஆளுக்கோ வந்து என் அம்மா என்ன கண்காணிக்கிறாங்கிற எண்ணம் வந்திருக்கலாம், அப்ப அந்த எண்ணத்தை போய் அவங்க அம்மாட்டியே சொல்ல முடியாது. ராதர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல ஒரு தெரபிஸ்ட் கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அவைலபிலிட்டியை விட எனக்கு ஏஐ அவைலபிலிட்டி ஈஸியா இருக்குல்ல, அதனால அவங்க அந்த முடிவுகள் எடுத்திருக்கலாம்.
1: ஓகே, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க அதிகமாக இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த ஸ்டோரியில இருந்து பாத்தீங்கன்னா, அந்த பையனுடைய சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அது பத்தி அது தெரியவே இல்லையா வெளியே? சோ ஹவ், அதாவது நோட்டீஸ் பண்ணாம விட்டது வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து உள்ளாக்கி இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது, எஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட்.
0: வெரி ட்ரூ. அண்ட் ஆல்சோ த ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச் குட் ஹவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் இல்லையா முன்னாடியே. அந்த குழந்தை திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணிருக்காங்கிறது பேரண்ட்ஸ் வேற இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணிருந்திருக்கலாம் இல்லையா?
1: கரெக்ட் மேம். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு டவுனாக இருக்காங்க போல, ஆஃபாக இருக்காங்க போல, சரியாயிடுவாங்க போலன்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து நிஜமாலே ஒரு கிளினிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யலாம?
0: மூணு விஷயம் ரொம்ப தெளிவாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அவங்களுடைய தூக்கம், சோகமா இருந்தாலும் கவலையில இருந்தாலும் அவங்களுடைய தூக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, தூங்குறதே இல்ல ராத்திரி எல்லாம், எந்த நேரமும் யோசனையிலே இருக்காருன்னா அலர்ட்டா இருக்கணும், காஷியஸா இருக்கணும், இது ஒரு அறிகுறியா இருக்கலாம். உணவு உணவு முறையில அவங்க சாப்பிடுறது வந்து சாப்பாடு மேல பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை, சாப்பாடோட அளவு ரொம்ப குறைஞ்சிருக்கு, இல்ல ரொம்ப அதிகமா சாப்பிடுறாங்க, இதுல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம அந்த இடத்துலயுமே ஒரு காஷியஸ் கொண்டு வரணும். மூணாவது, அவங்களுடைய ரியல் லைஃப்ல அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, காலேஜுக்கு போறதோ வேலைக்கு போறதோ என்ன பண்றாங்களோ அது பாதிக்காம இருக்கா, அதுவும் பாதிக்குது. அதாவது ஸ்லீப், ஆப்பிடைட் அண்ட் டெய்லி ரூட்டீன், இது மூணுதுமே பாதிப்பு உள்ளாகுது இவங்களுடைய அந்த லோ எமோஷன்னாலனா கண்டிப்பா அது காஷியஸா இருக்கிறாங்க. முதல்ல கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு சைக்காலஜிஸ்டையோ காட்டணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூணுத்துலயும் பிரச்சனை இல்லை, ரெண்டுல தான் பிரச்சனை இருக்குன்னாலும் அலர்ட்டா இருங்க, மூணாவத சீக்கிரம் பாதிச்சிரும். சோ எனக்கு மன சோர்வா இருக்கு, எனக்கு அதனால தூக்கமே வரல அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாலே முதல்ல அவங்கள்ட்ட பேசுங்க, ஏன் தூக்கம் வரல, என்ன மாதிரி விஷயங்கள்னால சோர்வா இருக்கு, என்ன காரணங்கள்னால சோர்வா இருக்கு, அந்த காரணங்களுக்கு என்ன தீர்வுகள் இருக்கு. இந்த டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு போனீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஆவாங்க, மேபி அந்த சோர்வு குறைஞ்சிடலாம், இல்ல அது ஒரு சின்ன சாட்னஸா இருக்கலாம், அந்த சாட்னஸ் அது மூவ் ஆயிரலாம். பட் நிஜமானே அது மன சோர்வா இருந்துச்சுன்னா அதை ஒரு கிளினிக்கல்லி ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள் தான் அதை ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். சோ இது வந்து உனக்கு நீ ரெண்டு மூணு வாட்டி என்கிட்ட சொல்லிட்டே உன் தூக்கம் பாதிக்குதுன்னு கஷ்டத்தினால ஒரு வாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு இனிஷியேட் பண்ணுங்க. அண்ட் அகெயின் சைக்காலஜிஸ்ட பாக்கணும்னா நீ பைத்தியம் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி, வெரி காமன். சைக்காலஜிஸ்ட பாக்குற வரைக்கும் நான் என்ன ஒரு பைத்தியமா கிடையாது, மன ரீதியா யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எனக்கே பிரச்சனை வந்தாலும் நான் இன்னொரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும் இல்லையா. சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கு எதுக்குமே ஹெசிடேட் பண்ண மாட்டோம்ல, ஒரு அலர்ஜி வந்துருச்சு ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா உடனே கிளம்பி ஓடுறோம்ல, ஒரு சின்ன அறிகுறிக்கே பயந்து ஓடுறோம்ல, அந்த மாதிரி மன ரீதியான அறிகுறிகள் வரும்பொழுதும் ஒரு மனநல ஆசிரியர் பாக்குறது நார்மலான விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம கல்ச்சரலி சொசைட்டிலி நம்ம அதை அக்செப்ட் பண்ணாதான் அது நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
1: ஓகே மேம், இந்த ஸ்டிக்மா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது சமூகத்துல ஒரு பொதுவான விஷயமே இருக்கு, நம்ம நீங்க சொன்ன மாதிரி எல்லா மனநல பிரச்சனைகளுக்குமே அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு ஸ்டிக்மா இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு படி மேல தற்கொலைகள்னா அதை பத்திலாம் நம்ம பேசிடவே கூடாது, ஒரு ஃபேமிலி செட்டிங்ல எல்லாரும் இருக்கும் போது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டிக்மா இருந்துட்டே இருக்கும் போது ஷேர் பண்றதுக்கான இடமே இல்லாம போயிடுது. ஸோ அந்த ஸ்டிக்மாவை எப்படி உடைக்கலாம்?
0: இட்ஸ் வெரி நார்மல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த மாதிரியான டாபிக்ஸை நார்மலைஸ் பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே நார்மலைஸ் பண்ணி பேசுறது. இது உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, பரவாயில்ல நீ என்கிட்ட பேசு, நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். அதே மனசு கஷ்டமாக இருக்குன்னு ஒரு குழந்தை வந்து சொன்னால், நீ என்ன ஒரு சின்ன குழந்தை, உனக்கு என்ன மனசு கஷ்டம்லாம் இருக்குது, இன்னும் வளர வளர எவ்வளோலாம் இருக்குது தெரியுமா, இப்போவே இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதன்னா தேர் யூஆர் ஸ்டாப்பிங், தேர் யூஆர் மேக்கிங் த சைல்ட் பாட்டில் அப் ஹிஸ் ஆர் ஹர் இமோஷன்ஸ். நீங்களே கேட்கலன்னா ஒரு நாள் அது போய் வேற எங்கேயா வெடிக்க போகுது. ஸோ ஒரு ஒரு கஷ்டமா இருக்குங்கிற விஷயத்த ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு சேடா இருக்கு, எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கிளியரா கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடல்ட்ஸா வந்த பிறகு இப்பவும் நம்ம வந்து அடல்ட்ஸா இருக்கோம் அதனால இப்போ இதை பத்தி எப்படி பேசுறதுங்கிறது கிடையாது. கஷ்டமா இருக்குன்னா யூ ஹாவ் டு டாக் அபவுட் இட், யூ ஹாவ் டு டாக் அபவுட் யுவர் இமோஷன்ஸ். வாரத்துல ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க இமோஷன்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோன் கம் அவுட். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுறதுனா சின்ன வயசுலேருந்தே அந்த ப்ராக்டிஸை கொண்டு வர்றது. சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸை கொண்டு வர முடியல, இப்போ ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே அடல்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதுக்கு மேலே அந்த இமோஷன்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறது, இமோஷன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, இமோஷன்ஸை அக்னாலேஜ் பண்ணுறது, நீங்கள் எனக்கு இதாக பண்ணீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. நம்ம அதையே சொல்ல மாட்டோம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருவோம். பட் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணுச்சு, இல்ல அவங்க பண்ண ஒரு விஷயம் நம்மள எந்த அளவுக்கு காயப்படுத்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர, நீ இப்படி பண்ணதுனால எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, எனக்கு கவலையா இருந்துச்சு, நான் ரெண்டு நாளா அதை நினைச்சு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். சோ நம்ம உணர்வுகளை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இட் பிகம் மோர் நார்மலைஸ்.
1: ஓகே மேம், இந்த ஸ்டிக்மா டேபு எல்லாம் பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு உடல்நல பிரச்சனைகள் வந்தோடனே ஓகே நான் போய் டாக்டரை பார்த்தேன்னு சொல்றாங்க, ஒரு மனநல பிரச்சனைக்கு டாக்டரை பாக்குறதே வந்து அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, போய் பார்த்தாலும் வெளியே சொல்றதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. இது நம்ம என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க மேம்?
0: இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் சொல்லுவேன் திவ்யா. முன்னாடி வந்து இன்னும் மோசமா இருந்தது
1: கண்டிப்பா,
0: ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கல்ச்சுரலி அக்செப்ட் பண்ற பிஹேவியராகவும் இருந்துக்கு. இப்போ வந்து இமோஷனலி ரொம்ப அழுது அழுது அழுது கஷ்டப்படுறாங்கன்னா ஆமா அவங்களுடைய ஸ்பௌஸ் இறந்ததுனால அவங்க மனசு அப்படிதான் இருக்கணும்
1: இருக்கணும்
0: அப்படின்னு அங்க ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அவங்க தே கேன் ஆல்சோ பி ஓகே இல்லையா, ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் கழிச்சு அவங்க திரும்பி இயல்புக்கு வர்றது நார்மலான விஷயம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கல்ச்சரா அவங்களை நம்ம சுட்டி காட்டுவோம், பாரு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க இவன் ஜாலியா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அகேன் யூ கான் புஷ் அண்ட் புல் தெம் இன்டு தி கிரீவன்ஸ் ஃபார் தர் லைஃப். எல்லா ஹியூமன் பீயிங்கும் தனிப்பட்ட ஒரு நபர், எனக்கு என்னுடைய சந்தோஷங்கள் என்னுடைய கவலைகள் முக்கியம், அதே மாதிரிதான் எல்லாருக்குமே. சோ ஒரு சந்தோஷம் ஒரு கவலை அதுல இருந்து விடுபிடிச்சு வெளியே வந்த பிறகு அவங்க இயல்பு நிலையில இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க. அவங்களை குத்தி காட்டுறதுக்கும் அவங்கள வந்து கமெண்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம ஈஸியா காசிப் பண்ணிருவோம், ஈஸியா வந்து ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணிருவோம், ஈஸியா ஒருத்தங்களை வந்து லேபிள் பண்ணிருவோம். இதெல்லாமே வந்து இஸ் வெரி நார்மல் இன் ஆர் கல்ச்சர், விச் இஸ் நாட் அக்செப்டபிள் பிஹேவியர் இல்லையா. அது வந்து ஒரு ஒரு சமூகமா எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச முடியாது, ஒரு ஸ்டேஜ்ல போய் ஒருத்தங்களை பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. சோ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பேசக்கூடாது. ஒரு சபை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீ இருந்துகிட்டு அஸ் அ பர்சனா நீ வீட்டுக்கு போய் நான் காசிப் பண்ணுவேன், நான் வந்து தப்பா பேசுவேன், ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுவேன்னா தட் இஸ் நாட் ஓகே இல்லையா. சோ முதல்ல அக்செப்டன்ஸும் அந்த அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு வரணும், அந்த தெளிவு வந்து எனக்கு வரணும். ரெண்டாவது மனநல ஆலோசகர்கள் அப்படின்னா அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்கிற புரிதலும் நம்மளுக்கு வேணும். சில பேர் வந்து நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு வந்து அன்னியன் படத்துல வந்து ஒரு கிளாக் ஸ்டாப் வாட்ச் வந்து ஒரு இது பண்ணுவார் இல்லையா, பெண்டுலம் மாதிரி பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருவீங்களா, என் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா, இப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. விச் இஸ் ஆக்சுவலி நாட். அப்போ உங்களுக்கு அதுக்கான தெளிவுரை இல்லை, அது என்னங்கிற தெளிவு உங்களுக்கு இல்லை. ஸோ அந்த தெளிவு கிடைச்சதுன்னா யூ வில் நோ இட் பெட்டர். வி ஆஸ் சைக்காலஜிஸ்ட் டீல் வித் யுவர் இமோஷன்ஸ், அதாவது இந்த மனசுன்னு ஒன்று நம்ம பேசணும் இல்லையா, ஒன்னு இமோஷன்ஸ் ஒன்னு இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டையும் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். நாங்க வேற எந்த மாயாஜால வித்தைகளும் பண்ண போறது கிடையாது. ஸோ அதை வந்து எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே வில் கம் டு அ சைக்காலஜிஸ்ட் ஈஸிலி. இன்னொன்னு சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் இந்த வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான முடியாது. சில பேர் நான் வந்து ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கொடுக்கிறேன், அதுவும் எம்டி சைக்கியாட்ரி இருக்கு, ஆயுர்வேதாலையும் எம்டி சைக்கியாட்ரி முடிச்சவங்களுக்கு ஒண்ணு இருக்கு, அவங்களால சித்தா ஆயுர்வேதா அதுல முடிச்சவங்களால பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். பட் சில பேர் கோர்ஸ் படிச்சுட்டு ஃப்ளவர் ரெமெடி கொடுக்குறேன், நான் இந்த தண்ணி கொடுக்குறேன், இந்த மருந்து கொடுக்குறேன்னா ஆல் தட் இஸ் கிராப். எதுவுமே ஒரு எம்பிபிஎஸ் எம்டி சைக்கியாட்ரி ஒரு எம்பிபிஎஸ் டிபிஎம் சைக்கியாட்ரி முடிக்காதவங்க கிட்ட போகக்கூடாது மாத்திரைகளுக்காக. ஸோ தே வுட் டீல் மோஸ்ட்லி வித் அப்நார்மல் பீப்புள், அதாவது வந்து நீங்க ஸ்கிஜோஃப்ரீனியா ஓர் பைபோலார் இந்த மாதிரி டிசார்டர்ஸ் பத்திலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி மனசிதைவு நோய், மன சோர்வு நோய், ஈவன் டிப்ரெஷன் ஷுட் பி ட்ரீட்டட் வித் சைக்கியாட்ரிக் மெடிக்கேஷன். ஓகே, ஸோ அதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா அடுத்த லெவல்னு சொல்றாங்க, அதாவது வந்து இவங்க வந்துட்டு தே வுட் டேக் கேர் ஆஃப் மென்டல் ஹெல்த் ஃபார் தீஸ் அப்நார்மல் பீப்புள். ஸோ இவங்களுக்கான தெரப்பீஸ்க்கும் இவங்களுக்கான அசஸ்மெண்ட்ஸையும் அவங்க பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்கு தேதி வர எம்ஃபில் முடிச்சு ஆர்சிஐ லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான், ஆர்சிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கவங்க மட்டும்தான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவங்கள தாண்டி எம்ஃபில் முடிச்சிருக்கணும் கண்டிப்பா, யூஜி பிஜி சைக்காலஜி பிளஸ் எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சாதான் தே வில் பி ஏபிள் டு பிராக்டிஸ்.
1: ஓகே,
0: ஸோ சைக்காலஜிஸ்ட் யாருன்னா அட்லீஸ்ட் யூஜி பிஜி இன் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் வாட் எவர் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு கவுன்சிலிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இவங்க வந்து அப்நார்மல் பீப்புளை டீல் பண்ண போறது கிடையாது, இவங்க டீல் பண்ண போறது எல்லாருமே நார்மல் பீப்புளை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இமோஷனல் டிஃபிகல்ட்டி இருக்கு, ஒரு வீட்டில் சண்டை இருக்கு, ஒரு கார்பரேட்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆகுது, ஒரு ஆங்ஸைட்டினால பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குறையுது, லேர்னிங் வந்து சரியா நடக்க மாட்டேங்குது, ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு கண்டினியூஸ் புல்லியிங் ஹேபிட் இருக்கு, அதை ஹேண்டில் பண்றது. ஸோ நார்மல் பீப்புளில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இமோஷனல் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், இல்லை இமோஷனல் ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சண்டைகளாக இருக்கலாம், உறவு முறையில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது சைக்காலஜிஸ்ட். ஓகே. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும்னா அவங்க நம்மளுக்கு சொல்லிடுவாங்க, இது வந்து நீங்க டாக்டர் தான் பார்க்கணும், இதுக்கு நீங்க கவுன்சிலிங்க்கு தான் போகணும், இதுக்கு நீங்க இதை தான் பண்ணணும்ட்டு ஒரு நல்ல டாக்டரோ சைக்காலஜிஸ்டோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோ சொல்லிடுவாங்க. நீங்க என் கிட்ட வந்தா எனக்கு காசு கிடைக்குங்கிறதுக்காக நானே டிப்ரெஷனை சரி பண்றேன்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கிட்ட எதுக்கு ரெஃபர் பண்ணுமோ அதை அந்த ப்ரொஃபஷனல் கரெக்டா பண்ணிடுவாங்க.
1: ஓகே மேம், வெரி மச் நீடட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணணும் நம்மளோட பசங்க கிட்ட அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து சின்ன பசங்களோ இல்ல வளரிளம் பருவத்தில் இருக்கிற டீனேஜர்ஸோ வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா சொசைட்டி அவங்களை எப்படி பாக்குதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல, இன்னைக்கு நீங்க என்ன சின்ன பசங்களே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேயே சப்ரஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த காலத்திலயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து இவங்க நோட்டீஸ் பண்ணாம விட்டாங்களா, இல்ல நிஜமாலே இப்போதான் இதெல்லாம் வந்திருக்கா மேம், அதை பத்தி சொல்லுங்க.
0: விஷயம் ரெண்டுமே, அந்த காலத்துல அந்த பிரச்சனைகள் இல்லாமையும் இல்ல, இப்ப அதோட பிரிவலன்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமும் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ பேக் தென் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு ஸ்கூல் டிராப் அவுட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரியா எல்லாரும் படிச்சுதான் ஆகணும், எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் போட்டுதான் ஆகணும், சோ தட் எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த கல்விங்கிற ஒரு அக்சசபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ முன்னாடி ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருந்ததுக்கான காரணம் அவங்களுக்கு அந்த இடத்துல லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கலாம், டிசபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம், இமோஷனல் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், இல்லை மனநல பாதிப்புகள் இருந்திருக்கலாம், இதனால ட்ராப் அவுட் ஆயிருக்கலாம். அந்த ட்ராப் அவுட்டை நம்ம இன்னைக்கு ஜீரோ ஆக்கியிருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஓகே, ஸோ பேக் தென் ஒரு கிளாஸ்ல ஒரு ஏழாம் கிளாஸ் பசங்கன்னா அந்த ஏழாம் கிளாஸ்ல யாரோ ஒருத்தங்க டிராப் அவுட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இன்னைக்கு ஏழாம் கிளாஸ்ல நாலஞ்சு பசங்களுக்கு இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். நம்மளுடைய கேட்ஜெட் யூசேஜ், நம்மளுடைய அக்சசபிலிட்டி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், அதை தாண்டி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவைலபிளா இருக்கும். முன்னாடி வந்து கூட்டு குடும்பம்ங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் இருப்பாங்க அந்த குழந்தைக்கு அவைலபிளா. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல குழந்தை வந்து கேட்ஜெட்டோடையோ இல்லை ஒரு நானியோடையோ இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பிரச்சனைகளும் வளர வளர ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. முன்னாடி பிரச்சனைகளே இல்லைன்னா கிடையாது, முன்னாடி இருந்துச்சு நம்ம அதை பார்க்கல, நமக்கு அது தெரியல. ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து தனியா பேசுறாங்க, தானா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு சாமி வந்துருச்சோ இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அருள் வந்துருச்சோ இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு இல்ல இவன் தனியா பேசுறான், இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற புரிதல் வந்திருக்கு. சோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிகாஸ் அவேர்னஸும் அதிகமாயிருக்கு. அவேர்னஸ் அதிகமானதுனால புரிதலும் அதிகமாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் தெளிவுகளும் கிடைக்கு. சோ ஒருவேளை இவங்களுக்கு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு அக்செப்ட் பண்றதுக்கான மனநிலையில இன்னைக்கு பீப்புள் இருக்காங்க. பட் முன்னாடி அது இல்ல.
1: Okay.
0: So, அதனால இன்னைக்கு we have a lot of cases that are arising which are identified which are all secured. சோ முன்னாடி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க. சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ தூரத்துலயோ வந்து மனநல பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தவங்கள தெரிஞ்சிருக்கலாம். அவங்கள வந்து வெளி உலகத்துக்கே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, அவங்கள மூடி அடைச்சு வச்சிருவாங்க. பட் இன்னைக்கு அது அப்படி கிடையாது. தே ஆர் ரெடி டு பிரிங் ஆர் மேக் இட் ஃபார்வர்ட். நம்ம வந்து இந்த சித்தாரே ஜமீன் பர் தாரே ஜமீன் பர் படங்கள் எல்லாம் வந்து வருது. சோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ரைட்ஸ் இருக்கு, அவங்களும் வெளியே வரணும், அவங்களும் சோஷியலைஸ் ஆகணும், அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் தேவை அப்படிங்கறது இன்னைக்கு புரிதல் அதிகமா இருக்கு. முன்னாடி அது வந்து ஒரு அசிங்கமா பார்த்தாங்க, எனக்கு இப்படி ஒரு என் வீட்டுல இப்படி ஒருத்தங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறதே எனக்கு அசிங்கம் அப்படிங்கிற ஒரு பார்த்துட்டு இருந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து இன்னைக்கு பரவாயில்ல அப்படி இருந்தா என்னங்கிற அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. பட் இந்த அக்செப்டன்ஸ் மட்டுமே போதாது, அதுக்கான கண்டினியூஸ் அவேர்னஸ் தேவை. இதுக்கு இப்படி எல்லாம் பண்ணோம்னா இன்னும் பெட்டரா நடக்கும், இன்னும் பெட்டரா வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மள இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும்.
1: ஓகே மேம், வெரி வெல் செட், தேங்க் யூ. ஸோ இப்போ நகரங்களை காட்டிலும் கிராமங்கள்ல மனநல ஆலோசகருடைய அக்சசபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க விழிப்புணர்வுமே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஸோ அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த விழிப்புணர்வை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மேம்?
0: மீடியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மீடியம் டு டூ திஸ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத கூட எத்தனை பேருக்கு இந்த அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரும் இல்லையா? நிறைய பேருக்கு புரிதல் வரும் இல்லையா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல சப்பர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸே இல்லை. ஓகேங்களா, அண்ட் யாரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும்? இருந்தாதான் அவங்களுக்கு போய் தேடணும் பேசணுங்கிற ஒரு நீடு இருக்கும். இல்லவே இல்லைங்கும் பொழுது அவங்க யாராச்சும் கிடைக்க மாட்டாங்களான்ற எண்ணத்துல இருக்காங்க. சோ மேபி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க நம்ம மென்டல் ஹெல்த் சர்வீஸ் கொண்டு வர பார்க்கலாம். மீடியா மூலமா இதுக்கான அவேர்னஸ் கான்ஸ்டன்ட்டா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். படங்கள் மூலமா, ஏன்னா இப்ப நிறைய படங்கள் வந்து மென்டல் ஹெல்த் பத்தி பேசக்கூடிய ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. நிறைய படங்கள்ல மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க, நிறைய படங்கள்ல சைக்காலஜிஸ்ட் பத்தி பேசுறாங்க, நிறைய படங்கள்ல சைக்கியாட்ரிஸ்ட பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா இப்படி எல்லாம் அதை டீல் பண்ணணுங்கிற புரிதல் வருது. ஓகே, சோ அந்த புரிதல் கண்டினியூஸா இருக்கும் பொழுது அப்ப நம்மளும் ஒரு சைக்காலஜிஸ்ட போய் பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. கிராமத்துல இருக்க யாருமே மென்டல் ஹெல்த் ஹெல்ப் எடுக்கவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நகரங்களுக்கும் டவுனுக்கும் மைக்ரேட் ஆகி வந்தும் தே ஆர் டேக்கிங். நான் அவங்க ஊர்லயே இருப்பாங்க, ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாக்டரை பார்க்கணும்னா எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து நம்ம சென்னையிலயோ இல்ல வேற இடங்கள் மதுரையிலயோ இல்ல வேற எங்க இடங்களையோ போய் அங்க இருக்க டாக்டரை பார்த்துட்டு திரும்பி அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. சோ இஃப் அவேர்னஸ் இஸ் தேர் தே வில் பி ஏபிள் டு கெட் த அக்சசபிலிட்டி வேர் எவர் தே வாண்ட். இப்ப முதல்ல வந்து எனக்கு ஊருக்கு போய் ஒருத்தங்களை பார்த்து என் வீட்டு பிரச்சனையை சொல்லி அதை நான் புரிஞ்சுக்கணுமா, அது அந்த அளவுக்கு எனக்கு தேவையா, அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுமான்னு நான் நினைச்சேன்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நான் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், இதை கொஞ்சம் பெட்டரா நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன்.
1: ஓகே மேம், ஸோ இப்போ அடுத்து நான் கேட்க போற கேள்வியுமே வந்து ஒரு பரவலான கருத்து பேஸ் பண்ணி தான் நான் கேட்கறேன். ஸோ பெண்கள் வந்து அதிகமாக தற்கொலை முயற்சிகள் பண்றாங்க, ஆனா ஆண்கள் தான் தற்கொலையால அதிகமாக உயிர் பிரிகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: அகெயின், உயிரா இருக்கும் பொழுது ஜெண்டர் பயாஸ் கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நானும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு நம்ம பேசுறதுக்கான இடங்கள் கொடுக்கறது இல்ல, ஆண்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காததுனால அவங்க ரொம்ப பிளான்டா இந்த விஷயங்களை பண்றாங்களோ. இப்ப அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடலாம். அறிகுறிகளே தெரியாம அவங்களே அவங்களுக்குள்ள பிளான்டா வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது உயிர் பிரியத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்ல. இப்ப ஒரு பொண்ணு வந்து அதை பத்தி எங்கேயோ ஒரு இடத்துல சிக்னல் கொடுத்திருந்தா கூட டக்குன்னு நம்ம அதை கேட்ச் பண்ணிடுறோம். ஆண்கள் பேசவே மாட்டாங்க, அந்த 700 வார்த்தையில நீங்க சிக்னலை எங்கிருந்து போய் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? சோ அவங்களுக்கு அக்சசபிலிட்டியே கொடுக்காததுனால அவங்க அதை இன்னும் கொஞ்சம் பிளான்டாவும் கொஞ்சம் இறுக்கமாவும் பண்றாங்களோ. சோ முதல்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருவரிடமும் வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப பேசுறதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கறோங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அப்பதான் நம்மளால அறிகுறிகளை கண்டே பிடிக்க முடியும்.
1: ஓகே மேம், அண்ட் அதே மாதிரி இப்போ தற்கொலை முடிவுகள் அப்படிங்கறது பெரும்பாலும் எடுக்கிறதுக்கான காரணம் உயிரை மாய்த்துக்கணும் அப்படிங்கறத விட தனக்கு இருக்கிற வலி மென்டலாவோ பிசிக்கலாவோ அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கறதுதான் காரணமாக இருக்கு. ஸோ உங்ககிட்ட இந்த தற்கொலை எண்ணங்களோட ஒருத்தவங்க வரும்போது இது வந்து தப்பித்தலுக்கான வழிதான் நீங்க தேடுறீங்க, இது நிரந்தர தீர்வு கிடையாது அப்படின்றத நீங்க எப்படி புரிய வைப்பீங்கன்னா?
0: அவங்க அந்த பிரச்சனையை பாக்குற விதமும் அணுகிற விதமும் இருக்கு இல்லையா, அதை மாத்துறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம்.
1: ஓகே,
0: இப்ப நான் இங்க ஒரு 6 எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பாக்குறதுக்கு 6, உங்களுக்கு பாக்குறதுக்கு
1: என்னது
0: 9. சோ நீங்க 9 தான் சொல்லிட்டு வந்து ஆர்கியூ பண்றீங்க. சோ இந்த இது 9 மாதிரி இருக்கு அதனால எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்க பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் உங்களை இப்படி கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க இங்க இருந்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு வேற பெர்செப்ஷன் கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனையோடைய இன்டென்சிட்டி இவ்வளவு பெருசா உங்களுக்கு தெரியாது.
1: ஓகே,
0: சோ எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் போகுது, பிரச்சனையே இல்லாத மனுஷன் உலகத்திலேயே கிடையாது இல்லையா? சோ அந்த பிரச்சனையை நான் பாக்குற விதமும் அதை நான் அணுகிற விதமும் வேற வேற இருக்கு. சோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு போன் ரிப்பேர் ஆயிடுச்சுனாலே அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஓகே, ஒருத்தங்களுக்கு போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனையே இல்லாம இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், போன்லதான் அவங்களோட மொத்த வேலையும் வச்சிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதை நானே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சோ அதை பாக்குற விதமோ அணுகிற விதமோ மனுஷனுக்கு மனுஷன் மாறுது.
1: ஓகே,
0: சோ அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வேற வழிகளும் இருக்கு, இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவும் இருக்குங்கிறத அவங்களை நம்ம எஜுகேட் பண்ணணும். ஆல்டர்னேட்டே இல்ல, பிரச்சனையே எனக்கு வந்து முடிய போகுது அவ்வளவுதான், எனக்கு வந்து இதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது, ஹோப்பே கிடையாது, என் மேல வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது யாராலையும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும்பொழுதுதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்குள்ள போறேன்.
1: ஓகே மேம், அண்ட் இப்போ இதுக்கான காரணங்கள் தற்கொலைக்கு காரணங்கள்னு பார்க்கும்போது உடல்நல பிரச்சனைகளும் ஒரு காரணமாக இருக்கு. இது வந்து தீர்க்கவே முடியாது, இல்லை வந்து லைஃப் டைம் பில்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸார்டருக்கு அவங்க உள்ளாகும் போது மனம் உடைந்து எந்த ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: அகெயின், ஹோப் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து தீர்வுன்னு நான் சொல்வேன். எனக்கு வந்து ஒரு ஹோப் தெரியுது, எனக்கு ஓரளவுக்கு வந்து என் வாழ்க்கையில வந்து எப்படியா வாழ்ந்துடலான்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா நான் அந்த எண்ணத்தை ரீகன்சிடர் பண்ணணும், அந்த எண்ணத்தை நான் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கோவிட்ல வந்து நான் பார்த்த ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா, கோவிட்ல இறந்தா பாடிஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ ஒரு ரொம்ப ஏஜ்டான ஒரு கப்பல் வந்துட்டு என் குழந்தைங்க வந்து என்னுடைய பாடிஸை பார்க்கணும், எனக்கான ரிச்சுவல்ஸை செய்யணும்னு சொல்லிட்டு கோவிடோட பீக்ல தே கமிட்டட் சூசைட். ஒரு கப்புலாவே அவங்க அதை பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணமே வந்து அவங்களுடைய உடலை வந்து ப்ராப்பரா தகனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, ஓகே, அந்த கிளாரிட்டி இல்ல. ஒருத்தருக்கு மனம் உடஞ்சு அதை சொல்லும் பொழுது இன்னொருத்தர் அதுக்கு ஆறுதலா பேசி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம், நம்மளுக்கு கோவிட் வந்தாலும் நம்ம வந்து இன்னும் உயிர் வாழ்வோம் அப்படியெல்லாம் கிடையாது, நீ ஏன் கோவிட் வந்த எல்லாருக்குமே இப்படிதான் நிலைமை நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் கிட்ட சொல்லியிருந்தா அந்த முடிவை அவங்க எடுக்காம இருந்திருப்பாங்க. பட் ரெண்டு பேரும் அதை ஆழ்ந்து

0: வேஸ் டு ஹேண்டில் இட். இல்ல அந்த அந்த நேரத்துல அந்த எண்ணம் வந்து கொஞ்ச நேரத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிரும், அந்த எண்ணத்திலேயே இருக்க போறது கிடையாது, அந்த எண்ணம் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தனாதான் அந்த பிஹேவியருக்குள்ள நான் போயிடுறேன்.
1: ஓகே மேம்.
0: சோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் முதல்ல அவேரா இருக்கணும்.
1: ஓகே,
0: ஐயோ இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, இது எனக்கு தேவை, நான் இதுலயே தான் இருப்பேன் அப்படின்னு நான் அடமெண்டா இருந்தேன்னா அப்போ இட்ஸ் கோயிங் டு பிகம் டிஃபிகல்ட்.
1: ஓகே, சோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பார்வையினால பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் இப்போ வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங்னு ஒரு விஷயம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பல காரணங்களுக்காக இந்த பியர் ப்ரெஷர்லாம் நம்ம சொல்றோம், சுற்றி இருக்கிற மற்ற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இருக்கணும், இல்லைன்னா ஒரு இன்செக்யூரிட்டி, அவங்களுடைய பாடி ஷேமிங் பண்றாங்க, இந்த மாதிரி காரணங்களால மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாரதை நம்மளால பார்க்க முடியுது. இதனால வரக்கூடிய சூசைடல் தாட்ஸை எப்படி அணுகலாமா?
0: முதல்ல மாணவர்களுக்கு தங்களுடைய செல்ஃப் லவ் அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களுக்கு தங்களை ரொம்ப பிடிச்சதுன்னா யாரும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்கல, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நான் வந்து இதுக்கு தகுதியாவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதுதான் அந்த ஒரு எண்ணம் எனக்கு அதிகமாகுது. ஸோ நான் தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? என் பியரோட எனக்கு ஒத்து போகலை, இல்லை என் பியரோட எனக்கு டிஃபிகல்ட்டி வருது. அப்போ என் பியர்ஸ் என்னை டிஃபிகல்ட்டி ஆக்குற அளவுக்கு நான் அவங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு ஃபீல் பண்றானா, பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அது நார்மல் தான், ஏன் என் பியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அங்க இடத்துல நான் ஏன் ப்ரெஷர் ஆகுறேன்? ஓகே, எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் ஏன் ப்ரெஷர் ஆகுறேன்? இல்லாமையும் நான் சந்தோஷமா தானே இருக்கேன், இல்லாமையும் நான் நல்லா தானே இருக்கேன், இல்லாமையும் எனக்கு ஹாப்பியா தானே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு, நான் என் மேல ரொம்ப லவ் இருந்தேன்னா எனக்கு அந்த எண்ணம் வரும், நானே ஒரு பாவம், நானே ஒரு விக்டிம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க எல்லாருக்குமே இருக்கு, எனக்கு இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். இது வந்து பாய் ஃப்ரெண்ட்னு இல்லை, இட் கேன் பி ஒரு போனு, இட் கேன் பி பைக்கு, இட் கேன் பி ட்ரெஸ், எதுவா இருந்தாலும் நான் பியர் ப்ரெஷருக்கு உள்ளாகிறேன் அப்படின்னா எனக்கு என் பீப்புள என்னுடைய சர்க்கிள ஹேண்டில் பண்ணிக்க தெரியல, நான் இமோஷனலி ரொம்ப கேரி அவே ஆயிடுறேன், ஐ ஆம் நாட் டிராயிங் பவுண்டரிஸ் கிளியர்லி. என் ஃப்ரெண்ட்ஸும் இதுல எனக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இப்போ நான் விக்டிமாவும் இருக்கலாம், நான் புலியாவும் இருக்கலாம் இல்லையா? சோ நான் புலியா இருக்கேன்னா முதல்ல நான் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கேன்? இப்ப நான் ஒரு சக மாணவியா அசிங்கமா பேசும்பொழுதோ இல்ல கிண்டல் பண்ணும்பொழுதோ எனக்கு அது நார்மலா இருக்கு அப்படின்னா அது என்னுடைய மனநலம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? மேபி நான் என்னுடைய டிஃபிகல்ட் போஸ்ட்ல இருந்து நான் வரேன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பாடி ஷேம் பண்ணுறதோ இல்லை ஒருத்தங்களை கலர் பற்றி பேசுறதோ இல்லை ஒருத்தங்களுடைய எத்தனிசிட்டி பற்றி பேசுறதோ இல்லை சாப்பிட்ற முறை, போடுற உடை, இதில் எது வேணாலும் ஒருத்தரை இன்செக்யூர்டாக ஆக்கும். இதெல்லாம் எனக்கும் தெரியும், தெரிஞ்சே நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மனநலம் அவ்வளோ சீராக இல்லை, நான் ஒருத்தங்களை வார்த்தைகளாலையும் பிஹேவியராலையும் காயப்படுத்துறேன், நான் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு ஒருத்தரை போட்டு நான் புலி பண்றேன், ஒருத்தரை போட்டு நான் வந்து காயப்படுத்துறேன் அப்படின்னா என்னோட மனநலமும் சரியில்லை, என் கூட இருக்கவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்போ இந்த இந்த கேங்ல யாராவது ஒருத்தங்க நீ பண்றது தப்பு, நீ இப்படி பண்ணினா நான் உங்க கூட பேச மாட்டேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொன்னாங்கன்னா தே வில் திங்க் அபவுட் தர் பிஹேவியர். ஆமால இவங்க நம்ம இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்ப நம்ம தப்பு போடி பேசாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. பட் அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தங்களை என்கிட்ட சொல்லிட்டாங்களே, யாரோ ஒருத்தங்க நல்லா பண்றாங்களே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். தென் மேட் மீ சான்சஸ் ஆஃப் மீ ஸ்டாப்பிங் திஸ் பிஹேவியர். பட் கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா எனக்கு எல்லாரும் ஏ சூப்பர் நீ இப்படி, அண்ட் இன்னொன்னு புலி பண்றவங்களை நம்ம குளோரிஃபை பண்றோம். ஏ இப்போ ஒரு கிளாஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேமையும் ஒரு ஆசிரியரையோ ஒரு சாரையோ ஒரு பையனோ பொண்ணோ எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்களை நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கோம், மேமே எதிர்த்து பேசிட்டாங்க, மேமே இப்படி சொல்லிட்டாங்க, சாரே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சோ அந்த இடத்துல அவங்களை குளோரிஃபை பண்ணும்போது அது அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஏ சூப்பர்ல நம்ம தான் ஹீரோ. So they tend to do it again and again. அந்த ஹீரோ ஃபீலிங் வரதுக்காக அவங்க மேம் கிண்டல் பண்ணலாம், பசங்களை கிண்டல் பண்ணலாம், டீச்சர்ஸை கிண்டல் பண்ணலாம், சாரை கிண்டல் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். தான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக மத்தவங்களெல்லாம் சிறுமைப்படுத்தி பாக்குறது நல்ல விஷயம் கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள்ல கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அதை சீர் பண்ணாம யூ கான்ட் பிஹேவ் திஸ் வே அப்படிங்கிற புரிதலை நம்ம கொண்டு வரணும்.
1: ஓகே மேம். அண்ட் சின்ஸ் யூ ஆல்சோ ஸ்போக் அபவுட் திஸ் டாபிக், இந்த டீனேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டி சமநிலை இல்லாத ஒரு வயது டீனேஜ், சோ அந்த டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போய் அதுவும் ஃபெயில் ஆகும்போது ரொம்பவே ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க, அதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்?
0: முதல்ல டீனேஜ பொறுத்த வரைக்கும் அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அட்ராக்ஷனுங்கிற புரிதல் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நிறைய இடங்கள்ல நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை எஜுகேட்டே பண்ணாம அவங்களா புரிஞ்சுக்கணும், அவங்களா வந்து இதெல்லாம் வளர வளர படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறது தப்பான ஒரு விஷயம் இல்லையா? சோ இந்த வயசுல இந்த

0: ஆப்போசிட் ஜெண்டர் மேல உனக்கு அட்ராக்ஷன் வரும், அது நார்மல். நீ அதை பத்தி என்கிட்டயே பேசு, அப்பா கிட்டயே பேசு, அம்மா கிட்டயே பேசு, நாங்க உன்னை திட்டமாட்டோம். அந்த விஷயம் பத்தி நீ பேசும்பொழுது நாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு சொல்லுவோம். அம்மா எனக்கு இந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல அப்பா எனக்கு இந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியாடா கண்ணா, சூப்பர், வெரி குட், இப்ப நீ வந்து உன்னுடைய வேலையை பாரு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அந்த பிள்ளைய மறந்துடும். நீ எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவ, உனக்கு எப்படி இன்னொரு பிடிக்கலாம், உனக்கு எப்படி அந்த பையனை பிடிக்கலாம், அந்த பையனோட வீட்டுல போய் பேசுறது, சண்டை போடுறது, ஆல் திஸ் இஸ் கோயிங் டு காஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் தி சைல்ட் டு டாக் டு தட் பாய்.
1: கரெக்ட்.
0: சும்மா விட்டா அவங்களே ஒரு வருஷத்துல இந்த பையனை பிடிக்கல வேற பையனை பிடிக்கிறது போயிருவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் இமோஷனலி க்ளோஸ் ஆயிருவாங்க. நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்றோங்கிறது கிடையாது. நீ இதை விட இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு படிப்பை காமிக்கும் பொழுது பசங்க ஆப்வியஸா படிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, மற்ற விஷயங்களையும் ஸ்லைட்டா டீல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தந்த வயசுல இந்தந்த எண்ணங்களும் உணர்வுகளும் வரத்தான் செய்யும், அதை நம்ம தடுக்க முடியாது. என்ன உங்ககிட்ட சொல்லல உங்க பிள்ளைங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட சொல்லாததுனால உங்களுக்கு அந்த உணர்வே வரலன்னு நீங்களா நினைச்சுக்கிறது தவறான ஒரு விஷயம். ரைட். சோ அவங்களுக்கு வரது அட்ராக்ஷனுக்கு முதல்ல அவங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு கிளாரிட்டி இருக்கணும். இல்லையா எனக்கு இந்த அட்ராக்ஷன் இருக்குன்னு அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் கிட்டயோ காலேஜ் கவுன்சிலர்ஸ் கிட்டயோ அதை பத்தி பேசணும். அதுக்கான அவேர்னஸ் இருக்கணும். அந்த ஸ்கூலும் காலேஜுமே ஓபன் மைண்டடோட பார்க்க வேண்டியிருக்கு. ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசினா இமீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களும் சில இடங்கள்ல ஃபாலோ பண்றாங்க, விச் இஸ் நாட் வெரி நைஸ். ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கடந்துதான் வரணும். குழந்தைங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் வரும். ஸ்கூல்லயே அவன் ரெண்டு மூணு பிரேக்கப் வச்சிருப்பான், நான் விச் இஸ் நாட் ஆக்சுவலி பிரேக்அப், விச் இஸ் ஜஸ்ட் தட் ஒரு பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அதுவே அவங்க பெருசா இமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி பார்த்து பெருசா யோசிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ அந்த குழந்தைக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்றத புரிய வைங்க. ஏ அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கதோட விடு. அவங்க கூட பேசலன்னு நீ சேடா இருக்கியா, பரவாயில்ல விடு. வேற பச நீ சேடா இருக்கேன்னு எனக்கு புரியுது, வா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம், வா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயா வெளியே போலாம், உனக்கு இதை விட ஒரு பெட்டரா ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த குழந்தைக்கு மேபி ஹீ ஆர் ஷீ ஃபீல்ஸ் மோர் கம்ஃபர்டிங் டு டாக் டு த
1: பேரண்ட்.
0: இந்த மாதிரி அவங்க ஒரு பொண்ணு பேசலன்னு சோகத்தை அனுபவிக்கிறதே ஒரு பேரண்ட்டுக்கு தெரியாம இருக்கிறது எவ்வளவு வாட்டி இருக்குல்ல, விச் இஸ் நாட் வெரி அக்செப்டபிள். ஸோ டீனேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்போ அட்ராக்ஷனும் வரும். ஸோ நான் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல நாங்கள் அதுக்கான எஜுகேஷனை 6th standardலேயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். யூ வில் ஹாவ் அட்ராக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் ஜெண்டர் விச் இஸ் வெரி நார்மல். அந்த அட்ராக்ஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த அட்ராக்ஷனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம், லவ்வுக்கும் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த மாதிரி உனக்கு தோணுது. ஏன்னா அகெயின் நம்ம ஊடகங்களும் நம்மளுடைய மீடியா மூவிஸ் ஆல் தட் ஹேஸ் கிவன் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு சில்ட்ரன் விச் இஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ வந்து ஒரு 6th standardல ஒரு பையன் ஒரு 7th standardல ஒரு பொண்ணு அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒரு அட்ராக்ஷனை பாக்குறாங்கன்னா உடனே அவங்க அது லவ்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா பல்ப் அடி எரியும், மணி அடிக்கும், பட்டர்ஃபிளைஸ் பறக்கும், இதெல்லாம் நடக்கும்ட்டு ஃபிக்டீஷியஸா மூவிஸ்ல காமிச்சிருக்காங்க. பட் ரியாலிட்டியில யாருக்கும் பல்ப் எல்லாம் எரியாது, மணியெல்லாம் அடிக்காது, இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்ராக்ஷனே, இவன் பார்க்க நல்லா இருக்கான்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நல்லா இருக்கான்னு விட்டு நான் விட்டுருலாம், பட் நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு இப்ப லவ் வந்துருச்சு, எனக்கு இப்ப பல்ப் எரிஞ்சிருச்சு, இப்ப மணி அடிச்சிருச்சுன்னு நானே நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ லவ் இஸ் அ வெரி வெரி க்ளோரிஃபைடு இமோஷன் இன் அவர் கல்ச்சர். சோ நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கள் வரைக்கும் லவ்ங்கிறத ரொம்ப க்ளோரிஃபை பண்ண ஒரு இமோஷனா இருக்கு. சோ அப்போ ஒரு ஒரு ஒரு 6th-5th-8th படிக்கிற குழந்தைக்கு அவேர்னஸ் இல்ல, அதனால இதுதான் லவ்னு அதை நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த தெளிவை எப்ப யாரு சொல்லி கொடுப்பா? சோ ரிலேஷன்ஷிப்னா என்ன, கமிட்மெண்ட்னா என்ன, ஏன் இது உனக்கு தேவை, உனக்கு நிஜமாவே இந்த வயசுல உனக்கு தேவையா? இப்ப 7th-8th நீ படிக்கிற, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரைட். சோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயமா அது இருக்கும்பொழுது அதை ஏன் நீ இப்பவே வந்து உனைய வச்சு அப்செட் பண்ணிக்கிற? உனக்கு யூ கான் கோ டெல் யுவர் பேரண்ட்ஸ் தட் யூ லைக் திஸ் கேர்ள், யூ கான் கோ கம்ஃபர்டபிளி டாக் அபவுட் திஸ் டு பீப்புள், தே வில் ஜட்ஜ் யூ வெரி பேட்லி. ரைட். சோ இதெல்லாம் இருக்கும்பொழுது உனக்கு இந்த அட்ராக்ஷன் வரும்பொழுது நீ இதை எப்படி கையாளணுங்கிற புரிதலை நாங்க ஒரு 6th-ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஒரு 9th, 10th, 11th, 12th வரும்போது அவங்களுக்கு தெளிவா இருக்கு ரிலேஷன்ஷிப்னா இப்படி இருக்கும், இவன் பேசுவான் அப்புறம் பேசாமையும் போயிருவான், அவன் பேசாம போனாலும் ஐ ஷுட் ஹேண்டில் இட். நான் வந்து ரொம்ப ரெசிலியண்டா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கறோம். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த இமீடியட் கிராட்டிபிகேஷன் ஒண்ணு தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் உடனே எஸ்ஸா நோவா உடனே சொல்லு, உடனே கொடு. ஏன்னா எனக்கு எல்லாமே வந்து ஃபாஸ்டா இருக்கு. சோ எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் முன்னாடி சாப்பிட முடியும். இப்போ நான் ஜஸ்ட் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு ஃபுட் பிளாட்ஃபார்ம் எனக்கு டெலிவர் பண்ணிரும். அந்த ஒரு கல்ச்சருக்கு நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம். இமீடியட்டா எல்லாமே கிடைக்கிறது. சோ இந்த பசங்களுக்கு அந்த வெயிட்டுங்கிற விஷயமே இல்லை. சோ இமீடியட் கிராட்டிபிகேஷன் கிடைக்கலன்னா தே ஆர் கெட்டிங் அப்செட். அதனால இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ பேரண்ட்ஸா குழந்தைங்களை வெயிட் பண்ண வைக்கணும். எனக்கு இதை வாங்கித்தான்னு கேட்டாங்கன்னா ஒரு மாசம் வெயிட் பண்ணு, ஒரு வாரம் வெயிட் பண்ணு. அந்த வெயிட் அந்த குழந்தை கத்துக்கணும். எனக்கு இருக்கிறதே ஒரே பிள்ளை, அவன் எனக்கு கேட்டான், அதனால நான் உடனே வாங்கி கொடுத்துட்டேன்னா அப்ப யாருக்கிட்டதான் அந்த குழந்தை வெயிட் பண்ண கத்துக்கும்? சமூகத்துல எல்லா நேரத்திலயும் உன் பிள்ளைக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்க போறது கிடையாது இல்லையா? சோ அப்ப உங்க பிள்ளைக்கு அந்த ப்ரையாரிட்டி கிடைக்காத போது அந்த பிள்ளை எப்படி அதை ஹேண்டில் பண்ணும், என்ன பண்ணும்? அந்த இடத்துல உடஞ்சு போயிடாது. சோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டுமே முடியும்.
1: கரெக்ட். நம்ம அதிகமா பேசப்படாத ஒரு விஷயத்த ரொம்ப அழகா டீட்டெயிலா சொன்னீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்ம இப்போ எல்லாம் நியூஸ்ல கூட ஒரு சில செய்திகள் பாக்குறோம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கேம், ஒரு செல்பேசி செயலியை வந்து அதுல விளையாடி அதுல தோத்ததுனால வந்து தற்கொலை செய்யறதுங்கிறது எந்த அளவுக்கு வல்னரபிளா அந்த பையனும் அந்த பொண்ணும் இருக்காங்கிறத காமிக்குது. சோ இந்த கேம் வச்சு இதனால தற்கொலை முடிவுகள் வரத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
0: இது வந்து எல்லா பீரியட்லயுமே வந்து ஆஃப்டர் த இன்டர்நெட் க்ரோத் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கேம், ஒவ்வொரு ஃப்ரீ ஃபயர், அதுக்கு முன்னாடி பப்ஜி, அதுக்கு முன்னாடி ப்ளூ வேல், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் இதெல்லாம் வராதா, இதெல்லாம் நம்ம தடுக்க முடியுமானா, நம்மளால முடியுமான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அக்சசபிலிட்டி கொடுக்குறோம்? இப்போ ஒரு குழந்தை ஒரு நாள்ல விளையாடி அவனே அதில் அடிக்ட் ஆகி அன்னைக்கே அவன் தற்கொலை பண்ணி சாவ போறது கிடையாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு நாள் விளையாடுறான், அடுத்த நாள் விளையாடுறான், அடுத்த நாள் விளையாடுறான், அப்போ டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே அவன் விளையாடும் போது 10 நிமிஷம் தான் இருந்துச்சு, 2 மந்த்ஸ் கழிச்சு அது 2 ஹவர்ஸ் ஒரு டேயா மாறி இருக்குன்னா அப்போ ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் தேர்.
1: கரெக்ட்.
0: தே கேனாட் பி வித் கேஜெட்ஸ் ஃபார் 2 ஹவர்ஸ் அண்ட் ஆல். கேஜெட்ஸ் முதல்ல குழந்தைங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம், அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஸ்கூல் அசைன்மெண்ட் அந்த கேஜெட்ல பண்ண சொல்லி வரதை தாண்டி வேற எதுக்குமே அவங்களுக்கு கேஜெட் தேவையான விஷயமே கிடையாது. ஸோ ஒரு கேஜெட்டையும் நம்ம கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம எப்ப பாரு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. ஸோ அடுத்தது அந்த டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது, அதாவது கொஞ்சம் அளவு ஜாஸ்தி, 1 ஹவர் ஆகுது, 2 ஹவர்ஸ் ஆகுது, 3 ஹவர்ஸ் ஆகும் போது கண்ட்ரோல் இல்லாம நம்ம விடுறதும் நம்மளுடைய பிரச்சனை ஆகுது. ஸோ வை டு யூ கிவ் இட்? ஃபர்ஸ்ட் கொடுத்தாதானே அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகுது, அந்த கேம் அடிக்ஷன் ஆனா தானே இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, இந்த எண்ணம் வந்தா தானே அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வருது. சோ ஃபர்ஸ்டே நீங்க கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் பி டு வெரி வாட்ச்ஃபுல்லா இருங்க. என்ன பாக்குறாங்க, என்ன பண்றாங்க? இன்னைக்கு எல்லாத்துலயுமே வந்து கிட்ஸ் மோடு, ஆட்டோ திஸ் திங் ஆஃப் அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி கொடுங்க. நம்ம பேசுறது கேம்ஸ், எத்தனை குழந்தைகள் பான் அடிக்ஷன்னால உள்ளாகி இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பேரண்ட்ஸோட அக்சசபிலிட்டி இல்ல, பேரண்ட்ஸே சுத்தி இல்லைங்கும் பொழுது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம ஒரு குழந்தைகிட்ட ஒரு கேஜெட்டை கொடுக்கறோம்னா ஏன் கொடுக்கறோம் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். கொடுக்கற டியூரேஷன் அண்ட் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் என்னங்கறத நம்ம கிளியரா வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வந்து அவங்கள யூஸ் பண்ணவே அலோவ் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம மானிட்டர் பண்றது பெட்டர்.
1: ஓகே. அண்ட் இப்போ பொதுவாக பரவலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சைபர் புல்லிங், இணைய வழியிலயோ இல்ல சமூக வலைதளங்கள்லயோ வந்து கேலி செய்யறது இல்ல தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதனால தற்கொலைக்கு எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க மேம்?
0: Again, internet is a very important device for all of us. ஆனா அதுல இந்த மாதிரி சைபர் புல்லிங்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இந்த புல்லிங் தான், இது ஹராஸ்மெண்ட் தான்ற தெளிவு எனக்கு முதல்ல இருக்கணும். Someone comes and says that you're looking sexy அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஹராஸ்மெண்ட்னு எனக்கு தோணணும். ஏன் என்னை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா நானும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது ஒரு ஹராஸ்மெண்டாவே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல அது ஹராஸ்மெண்டா மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ எங்கயோ ஒரு இடத்துல நானும் அதுக்கு வழி வகுக்கிறேன் இல்லையா, நானும் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறேன் இல்லையா. சோ என்னோட பவுண்டரிஸ நான் கிளியரா புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி பேசினாங்கன்னா அந்த இடத்துல நான் அலோவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது. தர் ஆர் சோ மெனி ரிலேஷன்ஷிப் தட் ஆர் ஃபார்மிங் இன் சோசியல் மீடியா அண்ட் டேட்டிங் ஆப்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். சோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் அப் பண்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்றேன்னா அது என்னைய வந்து இந்த மாதிரி ஒரு தூண்டுதலுக்கு உண்டாக்குதுன்னா அதுக்கு நானும் காரணம், நானும் அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் காரணமா இருந்துட்டேன், இவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்கு, இப்ப எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா கோ டு அ ப்ரொஃபஷனல் டு ஹேண்டில் இட். இன்ஸ்டெட் நானே ஐயோ இதை பத்தி நான் யார்கிட்ட என்ன சொன்னா என்னை அசிங்கமா நினைப்பாங்க, இதை பத்தி நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது, இவங்க கிட்ட சொன்னா என்னைய ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா ஐ வில் ஃபீல் ஹோப்லெஸ் ஒன்லி.
1: ஓகே மேம்,
0: சோ எனக்கு இதுக்கு தீர்வு இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு தீர்வு இருக்குங்க, எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. சோ அந்த தீர்வை நோக்கி நம்ம யோசிக்கணும்ன்ற மனநிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம யோசிப்போம், பட் தீர்வை நோக்கி யோசிக்க கூடாது எனக்கு இதுதான் முடிவு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா நான் யோசிக்க மாட்டேன். சோ அந்த இதுதான் முடிவுன்னு நான் யோசிக்காம இருக்கிறதுக்கு என்ன நான் வந்து மனநலம் சீரா வச்சுக்கணும்னா அது என்னால பண்ண முடியும்.
1: ஓகே மேம், இந்த கேள்வி நான் மெயினா இன்க்ளூட் பண்ணதுக்கான காரணமே போன வருடம் ஒரு செய்தி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு பில்டிங்கோட டாப் ஃபுளோர்ல இருந்து விழ வந்து அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தையோட அம்மாக்கு வந்து சைபர் புல்லிங் எக்கச்சக்கமா வந்து நீ எல்லாம் ஒரு தாயா இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி அவங்க வந்து தற்கொலை முடிவு எடுத்து இப்ப அவங்க இல்ல. சோ அங்கேயுமே அகைன் ஒரு ஜெண்டர் பயஸ் இருக்கிறதுனால பாக்க முடியுது, ஏன் அந்த தந்தைய பத்தி யாருமே பேசல, ஏன் எல்லாரும் தாய பத்தி மட்டும் பேசினாங்க அப்படிங்கறது. சோ இத
0: பத்தி இது ரொம்பவே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு எனக்கு. எனக்குமே அது வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ முத விஷயம் அங்க எல்லாருமே தாயை மட்டுமே வந்து போக்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு அந்த இடத்துல அங்க தாய் இருந்தாங்களாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்?
1: கரெக்ட்,
0: அவங்க வந்து ஒரு வாஷ்ரூம் போயிருந்திருக்கலாம், இல்ல அவங்க வந்து அவங்களுடைய வேலைகள் ஏதோ பார்த்திருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு குழந்தைய பார்த்துக்க எந்த ஹெல்ப்பும் இல்லாம she is the only person who's managing other things ஆ இருந்திருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அந்த தாயை நம்ம பழிக்கிறது முதல்ல அக்செப்டபிளே கிடையாது. ரெண்டாவது, அப்படியே உலகமே அகைன்ஸ்ட் மீயா இருந்தாலும் I should still stand up for myself ங்கற எண்ணம் எனக்கு இருக்கணும். பட் ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல நிறைய தாய்மார்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோ போஸ்ட்மார்ட்டம் இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸோ இருக்கு. நம்ம அந்த இடத்துல ரொம்பவே சென்சிட்டிவாகவும் கன்சர்னிங்காகவும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் அவங்களை இன்னும் தூண்டுதல் உள்ளாக்குது, தற்கொலைக்கான தூண்டுதலுக்கோ இல்லை வேற எதுக்கான தூண்டுதலுக்கோ வந்து உள்ளாக்குது. மற்றவங்களோட கமெண்ட்ஸ் என் மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு நான் முதல்ல வீக்கா இருக்கேன், வல்னரபிளா இருக்கேன். நான் வல்னரபிளா இருக்கிற ஸ்டேஜ்ல எல்லாரும் வந்து ஏன் அந்த அம்மா கிட்ட காட்டுறீங்க, உன்னை பத்தி இதை சொல்றாங்க பாரு, உன்னை பத்தி அதை பண்றாங்க பாருங்க, பாரு இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி பேசுறாங்கன்ட்டு அதுதானே அவங்களை இன்னும் வந்து தூண்டுது. மேபி ஷி வுட் ஹவ் சீன் ஃபியூ கமெண்ட்ஸ், நான் இல்லனே சொல்லல, பட் அவங்களை சுத்தி இருக்க சர்க்கிளும் அதை பத்தி பேசி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும்ல அந்த பொண்ணு எவ்வளவு வல்னரபிளா இருப்பா, அவங்களுக்கு தெரியும்ல இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு அந்த இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும், அவங்களும் அதுக்கு அவேர்னா இருந்திருக்கணும். இல்ல இவங்க இதுதான் பிளான் பண்ணி பண்றாங்கன்னா அப்ப நீங்க ஏன் சயின்ஸை பாக்கல, கூடவே இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஒன்று, வி ஆஸ் அ சொசைட்டி ஷுட் சேஞ்ச் ஆர் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பொது வெளியில ஒரு கமெண்ட்டை போடுறோம்னா சென்சிட்டிவான விஷயமா இருக்கான்னு நம்ம பார்த்து தான் போகணும். ஓகே, அதுதான் இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு டிவைஸ், அதனால நம்ம யாருக்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், என்ன கருத்தை வேணாலும் பகிர்ந்துக்கலான்ற ஒரு அக்சசபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. பட் அதுக்காக இன்சென்சிட்டிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கணுங்கிறது கிடையாது. நீங்க இப்போ ஏதோ ஒரு டாக் ஷோல கூட ஒரு பொண்ணு வந்து ஃபெமினிசம் பத்தி பேசின பிறகு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ புல்லியிங் வந்திருக்கு, நீ எல்லாம் ஒரு பொண்ணு நீ எல்லாம் வந்து வா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இது, அந்த பொண்ணு அவளோட கருத்தை வெளிப்படுத்துறா, அந்த கருத்து எனக்கு ஏற்க கூடியதா இல்லைன்னா எனக்கு ஏற்கக்கூடியதா இல்லைன்னு நான் விட்டுறணும். எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது இல்லையா. சோ நான் பார் அந்த பொண்ணை போய் எப்படி அபியூஸ் பண்றேன், நான் பார் அந்த பொண்ணை எப்படி ஹராஸ் பண்றேன், நான் பார் அந்த பொண்ணு அது அக்கௌண்ட்டையே டிலீட் பண்ண வைக்கிறேன்னு எண்ணம் எனக்கு வருதுன்னா நான் சென்சிட்டிவா இல்ல. இதே எனக்கு யாரோ ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அப்ப அவங்க நியாயப்படுத்துவாங்க, நான் என்ன போய் பொது வெளியில அப்படி பேசினா அப்படின்னு. பொது வெளியில அதை பேசுறதா அந்த டாக் ஷோவோடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த பொண்ணுடைய ஒரு கருத்து, அந்த கருத்தை அந்த பொண்ணு வெளிப்படுத்தும் பொழுது அந்த கருத்தை எனக்கு பிடிக்கல, எனக்கு அக்செப்ட் பண்ண முடியலன்னா நான் விட்டுறணும். எனக்கு அக்செப்டன்ஸா இல்ல போய் நீ கமெண்ட் பண்ணும் போது கூட நீங்க சொன்ன விஷயம் எனக்கு அக்செப்டபிளா இல்லங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். பட் அதுக்காக அந்த பொண்ணோட தோற்றத்தை பத்தி பேசுறது, அந்த பொண்ணுடைய வார்த்தைகளை பத்தி பேசுறது, அவ உடல் பாகங்களை பத்தி பேசுறது, அவ வெளிப்படுத்துற விதங்களை பத்தி பேசுறது, அந்த பொண்ணு அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே என்னுடைய குறைந்த மனப்பான்மையிலிருந்து வரக்கூடிய பிஹேவியர்.
1: அண்ட் இந்த சோஷியல் மீடியாவோட பிரச்சனை இட் ஒன்லி ஷோஸ் ஒரு பார்ட் ஆஃப் வாட் ஹேப்பன்ட், அந்த அதர் பார்ட் தெரியாமலே நாம வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, ஏன்னா அதுதான் எக்ஸிபிட் ஆகுது. ஈஸியா எல்லாருக்கும் அது தெரியுது அப்படிங்கறதுனால ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே வைரல் ஆயிருது. அந்த பிரச்சனை வைரல் ஆன பிறகு அதோட புரிதல் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன் இந்த விஷயம் வைரல் ஆச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் வைரல் ஆயிடுச்சு வா நாமளும் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தவிர ஆக்சுவல் காசஸ் அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் சென்சிட்டிவா இன்டர்நெட் இன்னும் கொஞ்சம் இஃபெக்டிவாவும் ரொம்ப வளர்ச்சியை நோக்கியும் யூஸ் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும்.
1: ஓகே மேம். அண்ட் இப்போ இந்த தற்கொலை எண்ணங்கள் வரும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா அந்த அந்த கணத்துல அந்த மொமெண்ட்ல யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எமோஷனல் சப்போர்ட் ஆக ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க மேம் அந்த மாதிரி டைம்ஸ்ல?
0: கண்டிப்பா இமோஷனல் சப்போர்ட் ரொம்பவே தேவை. இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா நேரமும் அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்த யாராவது ஒருத்தங்க இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு சிச்சுவேஷனுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நாட் ஓன்லி டியூரிங் சூசைடல் தாட் ஆர் சூசைடல் சிச்சுவேஷன், ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஒரு கம்பானியன் ரொம்ப தேவை. நம்ம ஃப்ரெண்டாவோ நம்ம ஹஸ்பண்டாவோ இல்லை நம்ம அம்மாவாவோ யாரோ ஒருத்தங்க, ஒரு ஒரு சக மனிதர் நம்மளுடைய கருத்துக்களை நான் ஜட்ஜ்மெண்டலாக கேட்கறதுக்கு தேவை. அப்படி இல்லைன்னா அதுதான் சொல்லலையா, நீங்க பேசலன்னா நாங்க தான் பேசணும். ஓகே. சோ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்னா அவங்க நான் ஜட்மெண்ட் எல்லாம் எக்காரணத்து கொண்டும் என்னைய பழிக்காம எனக்கு புரிதலுக்கு கொண்டு வருவாங்க. நான் ஐ கேன் டாக் டு மை ஃப்ரெண்ட். என் அம்மா கிட்ட பேச முடியும்னா என் அம்மா கிட்ட, என் அப்பா கிட்ட பேச முடியும்னா என் அப்பா கிட்ட, என் தம்பி கிட்ட பேச முடியும்னா என் தம்பி கிட்ட, அண்ணன் கிட்ட பேச முடியும்னா அண்ணன் கிட்ட, யாரோ ஒரு சக மனிதர்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தேவை. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுக்கு எல்லாருமே மனுஷங்க தேவை. யாருமே இல்லாம நான் தனித்து இருக்கிறேன் அப்படின்ட்டு யாருமே வாழ முடியாது. சோ நான் கூட இருக்கேன், என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ் நான் எப்படி வச்சிருக்கேன், என் தம்பி கிட்ட எந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னால பண்ண முடியும், எங்க அப்பா கிட்ட எந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ண முடியும், எங்க அம்மா கிட்ட, என் ஃப்ரெண்டு கிட்ட, இப்படி எதுவுமே இல்லைனாலும் எந்த டாபிக் வேணாலும் பேச முடியும், என்னை ஜட்ஜே பண்ண முடியாதுன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் தட் ஐ கேன் எவர் ஹேவ். சோ அப்ப என்னுடைய மனசுல தோன்ற எல்லா எண்ணத்தையும் என்னால சொல்ல முடியும். அப்ப எனக்கு தோணும் எனக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் அவங்க கிட்ட நான் கம்ஃபர்டபுளா பேசுவேன். இதே என் அப்பா அம்மா என் தம்பி அவங்க கிட்ட பேசுவேனா எனக்கு அந்தந்த இடத்துல வரையறைகள் இருக்கு, அதை சொல்லி அவங்கள நான் கஷ்டப்படுத்தி அவங்களே நான் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிற பொறுப்பும் எனக்கு இருக்கு இல்லையா. சோ நான் அப்ப பொறுப்புல இருந்து பாக்கணுமா இல்ல என் எண்ணத்துல இருந்து பாக்கணுமாங்கிறது இருக்கு. சோ யூ டெஃபினெட்லி நீட் சம்வன் டு ஹேவ் இமோஷனலி சப்போர்ட்டிங் யூ த்ரூ அவுட். அப்படி யாருமே கிடைக்காத பட்சத்தில் தயவு செய்து ப்ரொஃபஷனல பாருங்க. ஏன்னா தேர் ஆர் சோ மெனி ஹெல்ப் லைன்ஸ் ஃபார் சூசைட், தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி சூசைட் ஹெல்ப் லைன்ஸ் நிறைய இருக்கு. சோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அதோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து யூ வில் கெட் கூகுள் பண்ணாலுமே வந்து நம்ம எல்லாருமே கிடைச்சிரும். சோ ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நான் வந்து ஒரு இமோஷனல் டர்மாயில் அண்டர்கோ பண்றேன், எனக்கு இப்ப சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலனா கால் த ஹெல்ப்லைன் நம்பர். ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, ஸ்னேகாங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு, நிறைய சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணத்தை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதுவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கு.
1: ஓகே மேம். இப்ப பேசணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்களே கூட சொன்னீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இதை பத்தி சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிட போதும்னு ஒரு தயக்கம். அந்த தயக்கம் வந்து நம்ம சொசைட்டில நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாத தாட்ஸ் கூட நம்ம சொல்லி வந்துட போதும், அதை பத்தி பேசுறதே இல்லை. சோ அந்த அந்த ஒரு லிமிடேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க மேம்?
0: இதை சொல்றதுனால யாருக்கும் புதுசா அந்த எண்ணம் வந்துட போறது கிடையாது. சொல்றதுனால ஐயோ ஆமால நமக்கும் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுல அப்படிங்கிற புரிதல் தான் அவங்களுக்கு வரப்போகுது. சோ இத பத்தி பேசினா இது அதிகமாகுங்கிறது கிடையாது, இத பத்தி பேசினா இது நார்மல் ஆகும். சோ அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னா நான் அதை பத்தி சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து சூசைட பத்தியே பேசக்கூடாது அந்த மாதிரி வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இது ஒரு நார்மலான வார்த்தை ஆயிடுச்சு. வழக்கத்துல டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இன்னைக்கு எப்படி இருக்கு, வழக்கத்துல புழங்குற வார்த்தைகள் ஆயிடுச்சுல, அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி பேசுறதுல ஒரு ஸ்டிக்மாவே கிடையாது. இதே ஒரு 30 வருஷம் முன்னாடி எனக்கு டிப்ரெஷன் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எப்படி பாப்பாங்க எல்லாரும், ஐயோ ஒரு மனநோயாளிங்கிற ரேஞ்சுக்கு பாப்பாங்க. பட் இன்னைக்கு அப்படி பாக்கலையே, இன்னைக்கு அது நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறதுனால. சோ திரும்ப திரும்ப இதை பத்தியும் பேசணும்னா இது நார்மல் ஆகும். நார்மலான டாபிக் வரும்போது அவேர்னஸ் கிடைக்கும். அவேர்னஸ் கிடைக்கும் போது யாருக்காச்சும் அந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
1: ஓகே.
0: சோ அதை பத்தி பேசும்பொழுது இது எனக்கு முக்கியமான டாபிக்ங்கிற ரிலேஷன்ஸ் அவங்களுக்கு வரும். அதோட ரிலேட் பண்ணி அவங்க அதை பத்தி பேசுவாங்க.
1: ஓகே. அண்ட் நம்ம சமூக வலைத்தளங்களை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு மன அழுத்தம் இல்லை ஏதோ ஒரு கிளினிக்கல் டிசார்டர்ல இருக்கும்போது சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தற்கொலையோ இல்லை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ பத்தி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கப்போ அது ரிலேட்டபிள் வீடியோஸ் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி காணொலிகளை பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அந்த நிலை இன்னும் மோசமாகுது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா மோசம்தாங்க ஆகுது. முத அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய ஃபீடும் அல்காரிதமும் எனக்கு அதுக்கேத்த வீடியோஸை தான் திருப்பி திருப்பி கொடுக்கும். அப்படிதான் அது ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அது ஒரு மஷின், அதுக்கு தெரியாது. திரும்பி திரும்பி சோகமான விஷயங்களை இவங்களுக்கு காமிச்சா இவங்க மன ரீதியா வந்து பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்பட்டா இவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும்ன்றது எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கும் தெரியாது. எல்லா சோசியல் மீடியாவும் நான் ஒரு கருத்தை பார்த்தேன்னா அதை பேஸ் பண்ணின கருத்துக்களை தான் எனக்கு காட்டும். இப்ப நான் வந்து மன உளைச்சல் இருக்கேன்னு

0: கருத்து பார்த்தேன்னா அடுத்து 10-15 ரீல் எனக்கு வந்து அதை பத்தியே தான் எனக்கு காட்டும். அதுதான் அல்காரிதம், அதுதான் வந்து அது ஃபீட் பண்ணிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரீல்ஸை கூடு, இந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரீல்ஸை கூடுன்னு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை மாத்துறதுக்கு நம்ம மனசுதான் முதல்ல பார்க்கணும். இப்போ எனக்கு சோகமான நேரத்துல நான் இன்னும் சோகமான விஷயத்த போய் பாக்குறதும், நான் சோகமான நேரத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்த பாக்குறதும் என்னுடைய எண்ணம் தான். ஸோ சோகமான விஷய நேரத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பார்த்தேன்னா, இல்ல நான் அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்தேன்னா, அப்ப என் அல்காரிதம் மாறுது, அப்ப என்னோட ஃபீட் மாறுது, அதே விஷயங்களை திருப்பி திருப்பி கொடுக்கறது இல்ல. அப்ப அது திருப்பி திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற எண்ணமும் என் கையில தான் இருக்கு. நான் போய் இங்க பாரு நான் ஒரு சோகமான வீடியோ பார்த்தேன் அதனால எனக்கு குடுன்னு நான் சொல்றதும், நீ நான் சோகமா இருந்தாலும் நான் வந்து எனக்கு பிடிச்ச வீடியோ தான் பாப்பேன்னு சொல்றதும் என்னுடைய கருத்து. அந்த இடத்துல இருந்து தான் நான் அதை பாக்கணும். ஸோ நான் அதை தெளிவா பார்த்தேன்னா எனக்கு தெளிவான ஃபீட்ஸ் கிடைக்கும். நான் அதை பார்க்கலன்னா எனக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடான சேட் ஃபீட்ஸாக வரும். இந்த சேட் ஃபீட்ஸ் வுட் லீட் மீ டு மோர் இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்.
1: ஓகே மேம். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு மனநல ஆலோசகரை பார்க்க வேண்டிய தேவை இருக்கும், ஆனால் ரெண்டு காரணங்களெல்லாம் பார்க்காம இருப்பாங்க. ஒன்று வந்து இதுக்கு செலவாகும் அப்படிங்கிற ஒரு தாட்னால பார்க்காம இருக்கிறதும், இன்னொன்று இது தேவையா, இப்போ நமக்கு தேவையா, மேபி நம்ம நல்லா தான் இருக்கும்னு அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு பொய்யான வார்த்தைகளால் இருக்கலாம். ஸோ இதனால பார்க்க வேண்டியவங்க பார்க்காம விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கு இவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
0: உங்களுக்கு எந்த விதமான மனநல பிரச்சனைகளோ இல்லை இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸோ இல்லை உங்களுக்கு சொசைட்டியில் ப்ரெஷராகவோ இல்லை உங்களோட புல்லிங்கோ இந்த மாதிரி எந்த டிஃபிகல்ட்டி இருந்தாலும் முதல்ல அது ஒரு டிஃபிகல்ட்டிங்கிற அக்செப்டன்ஸுக்கு வாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதிங்கிற புரிதலுக்கு வாங்க. என் தலையெழுத்தே இப்படி தான், என் லைஃபே இப்படி தான் இருக்க போகுது, இதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம அதை பார்க்கும்பொழுது நம்மளுடைய புரிதலில் இருந்து அந்த சொல்யூஷன்ஸை நம்ம மாற்றலாம், நம்மளால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போகும்பொழுது அவங்க வந்து நம்ம வந்து மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் ஆக்க போகிறாங்கன்னா கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போக முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த பிரச்சனையை எப்படி அணுக முடியுங்கிற புரிதல் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த புரிதலை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம போகிறது நார்மல் தான். ஓகே, நான் இதை உங்ககிட்ட ஒரு கல் கொடுக்குறேன், அந்த கல்லை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் அந்த பாரத்தை பிடிச்சிருக்க முடியும் உங்களால்? அந்த பாரத்தோட என் வாழ்க்கையில நான் நடந்து போறதும் அதை தூக்கி போட்டுட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ அதை தூக்கி போடுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருக்கும் பொழுது தூக்கி போடாம நானே சுமந்துகிட்டு இருக்கிறது தான் நான் அந்த பிரச்சனையோட போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம்.
1: கரெக்ட்.
0: சோ எனக்கு இமோஷனலா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, அதை ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போயிட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் திருப்பி என் லைஃபை இன்னும் பீஸ்ஃபுல்லாகவும் பெட்டராகவும் கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்கும் போது டிஃபிகல்ட் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நான்
1: தான்.
0: ஸோ எனக்கு புரிதல் இருந்தால் நான் அதை பண்ண மாட்டேன்.
1: வித் உதவி எண்கள் அப்படின்னு வரும்போது அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நேயர்களுக்கு வந்து இந்தந்த வகையில் இந்த உதவி எண்களை அணுகலாம் அப்படின்றதுனா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்?
0: ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமும் வந்து ஒரு டால் ஃப்ரீ நம்பர் இருக்கு, நீங்கள் கூகுளில் போய் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமும் வந்து ஒரு உதவி எண் இருக்கு. சூசைட் ப்ரிவென்ஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. எனக்கு மன ரீதியாக கஷ்டமா இருக்கு, இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கிட்டையா எனக்கு பேசணும்னு தோணுது அப்படின்னா அந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்ம பேசலாம். அதை தாண்டி ஸ்னேகா மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸும் இருக்கு, ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ தற்கொலையை தடுக்க அவங்களுடைய ஹெல்ப்லைனும் தனித்தனியா வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த நம்பர்ல எந்த ஆன்சரும் வரலன்னா நம்ம அந்த மாதிரியான செப்பரேட் ஹெல்ப்லைன்ஸுக்கும் போன் பண்ணி 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஹெல்ப்லைன்ஸா இருக்கு, 24/7 அதுல வந்து பீப்புள் அவைலபிளாவே இருந்துட்டு இருக்காங்க.
1: சோ
0: கண்டிப்பா வந்து நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் வந்துடும், சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் வந்துடும். சோ ஒருவேளை தனக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, அந்த டிஃபிகல்ட்டியை அண்டர்கோ பண்றாங்க யாரோ ஒருத்தங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்ப்லைனுக்கு போன் பண்ணி பேசினா மேபி அந்த தாட்ஸ் அவங்களால பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும்.
1: ஓகே மேம், ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. இப்போ வந்து முடிவாக சிஆர்எஸ் வந்தோடைய உங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ, ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, இது ரொம்ப சமூக பொறுப்போட நீங்க செயல்படுற ஒரு விஷயமா நான் பாக்குறேன்.
1: ஸோ
0: as a school, as a college, நீங்க எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவே ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா இட் இஸ் கேரிங் அபவுட் சம்மன் எல்சஸ் லைஃப் இல்லையா. இது எதுக்கு நமக்கு அப்படின்னு விடாம அது ரொம்ப முக்கியமான நினைச்சு நீங்க டீம். ஏன்னா ஒருத்தரா எல்லாத்தையும் எல்லா நேரமும் பண்ண முடியாது. உங்க டீமே வந்து இதை இவ்வளவு நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அதை ஆப்பா லான்ச் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஒரு 20 வருஷமா வந்து ஒரு சிஆர்எஸ் ரன் ஆகுது அப்படிங்கறதே வந்து, அதுவும் ஒரு காலேஜ் லெவல்ல ரன் ஆகுதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் டெஃபினட்டா இட் வாஸ் அ பிளஷர் பீயிங் ஹியர் ஃபார்
1: தேங்க் யூ சோ மச் மேம் இட் வாஸ் அ பிளஷர் ஃபார் அஸ் டு சோ தற்கொலை தீர்வு அல்ல அப்படிங்கறதையும் அதோட பல அம்சங்களை பத்தியும் ரொம்ப ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களை பத்தியும் ரொம்ப ரொம்ப அழகா பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உதிரை துடிக்கும் பூக்களுக்கு எல்லாம் சொல்றேன், கூப்பிடும் தூரத்துல தான் வாழ்க்கை இருக்கு. சுடும் வரைக்கும் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன். அன்பால் எதையும் சாதிக்கும் அன்புடையவர்கள் நாம், அதனால் வாழ்வோம் வளர்வோம். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்களோட அர்ஜே திவ்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் தாங்க உங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீர்த்தனா. இப்ப பாத்தீங்கன்னா, போன வாரம் வந்து நம்ம கூட திருமதி ஆனந்தி வெங்கடேஷன் சைல்ட்ஹுட், அதாவது எஜுகேஷன் வந்து சைல்ட்ஹுட் லெவல்ல குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, பேரண்ட்ஸும் அதை எப்படி குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு சொன்னாங்க. இந்த வாரம் வேறொரு நல்ல டாபிக்கோட அவங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாமா?
1: வணக்கம். போன வாரம் நம்ம வந்து சைல்ட்ஹுட், அப்புறம் அந்த ஃபேஸில் வந்து ஸ்கூலிங் அண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரெஷர், இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுன்றது பற்றி பேசினோம். இந்த வாரம் நம்ம வந்து அடலசன்ஸ், டீனேஜ் அண்ட் அந்த ஃபேஸில் இருக்கிற பசங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் அதை பற்றி பேசிச்சே வந்து அவங்கனால பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடலசன்ஸ்ன்றதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸு. அது கஷ்டம்னு சொல்கிறதோட அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ் இன் அ பர்சன்ஸ் லைஃப். எல்லாத்துலேயுமே மாறுதல் தெரியறது. குழந்தை பருவத்தில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக, உடம்புமே ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுத்து, மனசு வந்து எப்படி அம்மா அப்பா சொல்கிறாலோ அதை வந்து அதுக்கும் மேலே யோசிக்காத அதை அப்படியே ஒத்துக்கிற மாதிரி மனசு இருக்குது அந்த குழந்தை பருவத்தில். அடுத்த ஃபேஸில் வந்து அவங்க டீனேஜ் ஆகச்சே, அது பாய் கேர்ள் ரெண்டு பேருக்குமே வந்து பிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. உடம்பு வந்து வேற இருந்த ஃபேஸோட இப்ப வந்து ரொம்ப மாறுதல் இருக்கு அப்படின்னு இருக்குச்சு. அதையே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு, அதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆறுது. அம்மா அப்பான்ற ரோல்ல வந்து நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு மென்டல் ஸ்டேட் இந்த ஃபேஸ்ல. அவங்க மனசு எப்படி இருக்கு, அவங்களால எப்படி வெளியில போய் வந்து நாலு பேரோட மிக்ஸ் பண்ணி பேசச்சே வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்றது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காத நம்ம வந்து நம்ம எப்படி இருந்தோன்றதையே மறந்துட்டு இப்படிதான் நீ வந்து இருக்கணும், இப்ப நீ மாறிட்ட அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க எப்படி பிசிக்கலி தே சேஞ்ச் இன் தேர் லைஃப், அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து, விட்டு பிடிச்சி நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்கள மென்டலி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் இந்த ஃபேஸில். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து வெளியில் அவங்க அந்த அடலசன்ட் ஃபேஸில் வந்து பியர் ப்ரெஷர் ரொம்ப இருக்கு. தட் இஸ் சில இது வந்து பசங்க வந்து சில விஷயம் வந்து அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு தான் பண்ணணும்னு ஆசையும் விருப்பமும் படுறாங்க. பட் வெளியில் போனால் ஒரு குரூப்ல இருக்கச்சே, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றபடி நடந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணாதான் ஒரு பர்டிகுலர் குரூப்ல அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஜென்ரல் நோஷன் இருக்கு. அப்படின்னு இருக்கச்சே, நான் மட்டும் அப்படி இல்லைன்னா, நான் மட்டும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலன்னா, நான் மட்டும் ஈவினிங் அவங்களோட அந்த பார்ட்டிக்கு போகலைன்னா, நாளைக்கு திருப்பியும் நான் காலேஜ்க்கு போச்சு, நான் வந்து அவங்க குரூப்பில் அக்செப்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்க மாட்டேன், நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இந்த ஃபேஸில் வருது. அதனால சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுண்டு விட்டு கொடுக்கணும், ஆனால் அது எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணுன்றது தான் பேரண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த அளவு எங்கே லைன் ட்ரா பண்ணணும்னா, ஒரு சில ரொம்ப சின்ன விஷயமா இருக்குச்சு, ஒருவேளை ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை முன்ன பின்ன முன்னாடி மாதிரி இல்லை பட் இப்போ கொஞ்சம் அவளாவே டிசிஷன் எடுக்க ஆசைப்படுறா என் பொண்ணு அப்படின்னா, நீ முன்னாடி எப்பப்பா நான் சொன்னதை கேட்பேனே, இப்போ நீ அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு தப்பு கண்டுபிடிக்காத, அது சின்ன விஷயம் தானே நம்ம விட்டு கொடுத்துடலான்னு விட்டு கொடுத்துட்டு, பெரிய விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. தட் இஸ் பேசிக்கா அவங்க லைஃப்ல வந்து பிரின்சிபிள்ஸ ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா கத்து கொடுக்கணும். வேல்யூஸ், எத்திக்ஸ், எது கரெக்ட் எது தப்பு, இதுக்கும் மீறி நீ பண்ணக்கூடாது, இது பண்ணால் இந்த நம்மளோட ஃபேமிலி கல்ச்சரில் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா, பாக்கி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம இந்த ஃபேஸில் குழந்தை இப்படி தான் இருக்கும்னு நம்ம வந்து புரிஞ்சுட்டே ஆகணும். நம்மளோட வேல்யூஸை நம்ம நன்னா கற்றுக் கொடுத்துட்டோம்னா, பசங்க எப்போவுமே ரொம்ப ரொம்ப சமத்தா பசங்க தான் இருப்பாங்க, அதில் நம்மளுக்கு சந்தேகமே இருக்கவே வேண்டாம். அவங்களோட ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு தோணக்கூடிய ஒரு ஃபேஸ் அவங்க லைஃப்ல. தட் இஸ், ஏன் நானே டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஏன் நான் தனியா போகக்கூடாது, ஏன் நான் தனியா லேட்டா வரக்கூடாது, ஏன் நான் எப்பவுமே உனக்கு பதில் சொல்லணும், இந்த மாதிரி கேள்விகள் எப்பப்பாரு வீட்டுல வந்து டீனேஜர்ஸ் இருந்தா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமே இதுதான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபேஸ்ல வந்து அவங்க என்ன ஒரு ஆழமா நம்மளுக்கு சொல்லறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, நான் இப்போ குழந்தை இல்லை, நீ நினைச்ச மாதிரி நான் அந்த 10 வயசு 11 வயசு கிடையாது, நானும் வளர்றேன் அப்படின்னு இருக்கச்சே, இதெல்லாம் வந்து ஒரு ரிபெல்லியஸ் ஆட்டிடியூட். சில்ட்ரனோட சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுக்கு திருப்பியும் அவங்க காமிக்கிற விருப்பப்படுற ஒரு ஆட்டிடியூட். பட் நம்ம இதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம வந்து அதை வந்து ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணறதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். எப்படின்னா, கண்டிப்பா நீ டிசைட் பண்ணு, நீயே எப்ப வரேன்றத நீயே சொல்லிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு எதிர்ப்போட அம்மா அப்பாவை ஒரு எதிரியா பார்க்காத அவங்களும் வந்து ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நோ ப்ராப்ளம், உனக்கு நல்லா தெரியும் எத்தனை மணிக்கு வரணும்னு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு கிளம்பிடு கண்ணா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அப்படி இல்லாத நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இந்த வேர்ல்டில் நடக்கவே நடக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் நிறைய வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீ இவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் கேட்குறியே, நீ தனியாக போகணும்னு ஆசைப்படுறியே, அட் த சேம் டைம் ஆஸ் அ மதர் வந்து நீ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் பசங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டவே வேண்டான்னு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்காத, ஆனா இண்டிபெண்டன்ஸ் கொடுன்னு, இது ரெண்டும் மேட்ச் ஆகாததுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அம்மா அப்பா எப்ப பாரு நம்மள இது பண்ணு அது பண்ணக்கூடாது அப்படின்னு எப்ப பாரு சொல்றாங்க, நான் பண்ணணும்னு விருப்பப்படுறத விட மாட்டேன்றாங்க. இதனால நிறைய கிளாஷஸ் நடக்கிறது ஃபேமிலியில. அப்புறம் வந்து இப்போ நிறைய கம்பாரிசன் வீட்டுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா, என்னோட முதல் குழந்தை இப்படி கிடையாது நீ இப்படி இருக்க, அந்த கம்பாரிசன் நிறைய இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ளீஸ் கம்பாரிசனே லைஃப்ல இருக்கவே கூடாது. ஒரு ஒரு குழந்தையும் அப்படியே எப்படி இருக்காங்களோ நம்ம அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒத்தர் மாதிரி ஒத்தர் கிடையாது, நம்மள நான் இருக்கிற மாதிரி என் சிஸ்டர் இருக்க முடியாது, நம்மளுக்கு 5 பசங்க இருந்தா ஒன்னு மாதிரி ஒன்னொன்னு இருக்கவே இருக்க முடியாது அப்படின்னு இருக்குச்சு. ஒரு ஒரு குழந்தையும் அனுபவிச்சு குழந்தையாவே நம்ம குழந்தை அப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில போயிட்டு அவ அப்படி இருக்கா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறா இந்த மாதிரி கார்ல வரா அந்த கம்பாரிசன் அவங்களுக்கு நிறைய உண்டு. இந்த அடலசன்ட் ஃபேஸ்ல இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம என்ன கத்து கொடுக்கணும்னா, நீ எப்படி இருக்கியோ உன்னோட படிப்புக்கும் நீ எப்படி அச்சீவ் பண்றியோ அதுக்கு தான் மதிப்பே தவிர, நீ என்ன போட்டுக்கிற நீ எப்படி போற அதுக்கு வேல்யூவே லைஃப்ல கிடையாதுன்றத அம்மா அப்பா ஆழமா மனசுல பதிய வைக்கணும். ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் தன்னோட முயற்சிக்கு தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு தான் வந்து சக்சஸ்ன்றத புரிஞ்சுக்கணுமே தவிர, பாக்கி எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்ன்றத நம்ம பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் டிசிஷன் மேக்கிங் இந்த ஃபேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெரியர் வந்து என்ன எடுத்துக்கணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப தெரியணும்னு ஆசை, அவங்களாவே டிசைட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அட் த சேம் டைம் நம்ம கைடும் பண்ணணும். டோட்டலாக விட்டு கொடுக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னன்னா, கொஞ்சம் யோகா, மெடிடேஷன், பிராணாயமா, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம முன்னாடியே சொன்ன ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஆரம்பித்ததை கண்டிப்பாக காலேஜ் டேஸ்லையும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அவங்க கூடயே நம்மளும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க மனசு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து என்ன அச்சீவ் பண்ணணுமோ அது ஒண்டி தான் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் யோசிக்காத அச்சீவர்ஸாக தான் இருப்பாங்க.
0: என்ன லிஸ்னர்ஸ், இன்னைக்கு திருமதி ஆனந்தி வெங்கடேஷன் கொடுத்த எல்லா குறிப்புகளும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்ததா? ஓகே, ஸோ இன்னைக்கு கொடுத்ததுல இருந்தும் போன வாரம் அவங்க கொடுத்த டிப்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, நீங்க 6512133 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க கேள்விகளை கேட்டு அதுக்கு நீங்க மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் கிட்ட இருந்தே விடை பெற்றுக்கலாம். இப்போ போன வாரம் நடந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு காலர் கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைல்ட்ஹுட் நான் குழந்தைய ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் செய்கிறேன், பட் எனக்கு வந்து அது அந்த டெம்டேஷனை வந்து அந்த குழந்தை இருக்கணும், பிகாஸ் இப்போ இருக்கிறது காம்படிஷன் வேர்ல்ட், அண்ட் இந்த வேர்ல்டில் வந்து குழந்தைங்க நிறைய மார்க்ஸ் வாங்கினாதான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லையா. ஸோ எனக்கு வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எனக்கு இன்னுமே அதை அடக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம். இது வந்து ரொம்ப ஒரு வேலிடான க்வெஸ்டின். இப்போ பேரண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா என் குழந்தை தான் எல்லாரோடையும் நன்னா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கு. வெரி வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட், தட் இஸ் சாதாரணமாக படித்தா இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. 90 மேலே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் தான் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. இப்படின்னு இருக்கச்சே வந்து பேரண்ட்ஸோட ரோல் எப்படி என்ன என்னவா இருக்கணும்னா, பசங்களுக்கு என்ன நம்ம ஒரே கேள்வி தான் எப்பவுமே கேட்கணும், நீ முன்னாடி உன்னோட பெர்ஃபார்மன்ஸ கம்பேர் பண்ணா இந்த தடவை அதோட நன்னா பண்ணிருக்கியா? அதுக்கு ஆன்சர் எஸ் வந்ததுன்னா நம்ம வந்து அதையே ரொம்ப சந்தோஷமா ஏத்துண்டு குழந்தைய வந்து ஒரு ஒரு ஹக் கொடுத்து நீ முன்னாடிக்கு இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்க, அந்த மாதிரி ஒரு மென்டல் மேக்கப்போட நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே வளர்த்தோம்னா, ஓ அம்மா வந்து நான் முன்னாடிக்கு நன்னா பண்ணிருக்கேனான் தான் கேப்பா. அதனால நான் 80 வாங்கினேன்னா இந்த தடவை 85 வாங்கணும், அந்த மாதிரி குழந்தை ப்ரிப்பேர் பண்ணும். எப்ப பார் வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனேவே அம்மா மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மார்க் என்ன பிளீஸ் இந்த கேள்வி மட்டும் எந்த அம்மா அப்பா கேட்கவே கூடாது. எல்லா பசங்களும் வாங்கலாம், உங்க குழந்தையால எவ்வளவு நன்னா பண்ண முடியுமோ அது பண்ணிருக்கு. அப்படி அக்செப்ட் பண்ணோம்னா சில்ட்ரன் வில் பி வெரி ஹாப்பி சில்ட்ரன்.
0: என்ன மிஸ்ஸஸ் சாந்தி, உங்கள் கேள்விக்கு உங்களுக்கு விட கிடைச்சது இல்லை. இதே மாதிரி நிறைய காலர்ஸோட டவுட்ஸை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம கூட மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கால் பண்ணுங்க, உங்களோட கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்கலாம், அண்ட் கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கும் இங்கே பதில் இருக்குங்க. திருப்பி உங்களை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே, உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீர்த்தனா, அண்ட் என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன். டேக் கேர், பை பை, பி குட் அண்ட் டு குட்.

0: change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
3: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். நான் தான் உங்கள் ஆர்ஜே அஸ்வினி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ சிட்டி டாக் என்னங்க, மது விளக்கு தாங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது, எதுக்குன்னு தெரியாது, ஆனா மது விளக்குன்றது மாத்திரம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நம்ம ஒரு சமூக அவலத்தை பத்தி பேசலாம். எதை பத்தி பேசலாம், படங்களோட தாக்கத்தை பத்தி பேசலாம். படங்கள்ல பொண்ணுங்களை எப்படி சித்தரிக்கிறாங்கன்றத பத்தி பேசலாம். இதை வந்துட்டு இப்ப சாதாரணமா நம்ம பேசாம இதை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கதை வடிவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்கு போகலாம், கேளுங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு பேரு ஐஸ்வர்யா. அவளோட வாழ்க்கை வந்துட்டு காலையில காலேஜுக்கு போறது, திருப்பி வீட்டுக்கு வர்றது தான் அவளோட தினமுறை சம்பவங்கள். ஆனா இப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஃபேமிலியில எந்த பொழுதுபோக்குமே இல்லாத காரணத்தால் அவளை வந்துட்டு சினிமாக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவ வந்து அந்த உற்சாகத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போயிட்டு, சரி நான் படத்துக்கு போறேன் என்று பெரிய உற்சாகத்தோடு காத்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு இரவு வந்துட்டு அவங்க போனாங்க, மூவி பார்த்துட்டு வந்தாங்க. வந்த உடனே என்ன தாக்கம் நடந்துச்சுன்னே தெரியல, அவளுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னு யோசிச்சுட்டே இருந்தாள். அப்புறம் வெளியே வந்தா, வெளியே வந்துட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பித்தாள். இதுக்கப்புறம் கதையை வந்துட்டு என் கூட இருக்கிற பிரியங்கா சொல்லுவாங்க, கேளுங்க.
1: அவ என்ன எழுத ஆரம்பிச்சா சொல்றேன், கேளுங்க. படங்கள் நமது கடினமான வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் வித்தியாசத்தையும் கொடுக்க கண்டுபிடிக்கப்பட்டது. ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம் என்றால் அடித்து பிடித்து டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து ஏமாற்றத்தோடு வந்தவர்களே பலர். இது ஏன், அவர்கள் படத்தின் கதைக்காக நடிகர்களை தேர்வு செய்வதில்லை, நடிகர்களுக்காக கதை எழுதுகின்றனர். கதைக்கேற்ற நடிகையை தேர்வு செய்வதில்லை. அழகாக மெலிந்த இடையுடைய இரண்டு டுயட் பாடலுக்கும் ஒரு குத்து பாடலுக்கும் ஆடி செல்வதற்காக நடிகையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில படங்களில் நடிகையே தேவைப்பட்டிருக்காது. இப்பொழுது தமிழ் படங்களின் லாஜிக், கதாநாயகனின் அறிமுக பாடல், கதாநாயகியின் அழகில் மயங்கி காதல் வசப்பட்ட ஒரு பாடல், வேலைக்கே செல்லாமலும் உதாரித்தனமாக ரவுடி போன்ற தோற்றத்தோடும் அவளை காதல் வசப்படுத்துவது, பின் ஒரு சின்ன சண்டை போட்டு காதல் தோல்வி பாடல் என்னும் பெயரில் பெண்ணை ஏளனம் செய்வது, பின் வில்லனை அடித்து துரத்துவது, கடைசியில் நடிகை ஒரு தீர்க்கிறாள் என் ஞாபகப்படுத்த இருவரும் ஒன்று சேர்வது போல காண்பித்து விடுவார்கள். படங்கள் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், முக்கியமாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு. இவ்வாறு ஒரு பெண்ணை தொடர்ந்து ஏளனம் செய்து அவளை பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த ஆணாதிக்க சமூகம். ஒரு பெண்ணின் மீது வளரும் குழந்தைகள் வைக்கக்கூடிய மதிப்பை குறைக்கிறது. அந்த பாடல்களை பெண்களே ரசித்து போற்றுவதுதான் இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆசிரியரை கொன்ற மாணவனுக்கே அக்னிபாத் என்னும் படமே பாதிப்பை ஏற்படுத்தி அவனை கொலை செய்ய தூண்டியது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை கேலி சித்திரமாக பாவிப்பது அவளின் மதிப்பை முற்றிலும் குறைத்து பெற்ற தாயையே மதிக்காமல் போகும் இக்கால குழந்தைகளுக்கு பின்னர் வழித்தவறி செய்யும் காரியங்களுக்கு வித்தாகிறது. இதுவே இக்காலத்தில் ஒரு பெண்ணை எளிய முறையில் பலவந்தப்படுத்துவது, கற்பழிப்பது, கொலை செய்வது என்று தினம் தினம் நாம் நாளிதழ்களில் படித்து கொண்டிருக்கிறோம். இது வழக்கமான செய்தி ஆயிற்று. எல்லாவற்றையும் கடினமாக கூறாமல் கிண்டல் கேலியோடு கூறுவது சுவாரஸ்யத்தை கொடுக்கும், ஆனால் அது எல்லையை கடக்காமல் இருப்பது நல்லது. எதிர்த்து குரல் கொடுக்காமல் இது என்ன ஒரு படம் தானே என்ற எண்ணமா அவங்களுக்கு அடுத்த தலைமுறை செய்யும் செயல்களுக்கு பின்விளைவுகளை சந்திக்க தயாராகுங்கள்.
0: என்னை எழுதி முடித்தால் அதை நாளிதழில் பிரசுரிக்க விண்ணப்பித்தாள். அவளை பாராட்டும் விதமாக அதை நாளிதழில் சரியா தவறா என்னும் பெயரில் வெளிவந்து அவளுக்கு பாராட்டை பெற்றுத்தந்தது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஷாயிஸ்தா?
2: தவறான கருத்துக்களை சித்தரிக்கிற படங்களை பார்த்து மனசுல தப்பான கருத்துக்கள் பதிவு செய்யற மாதிரி எந்த படத்தையும் பார்க்காதீங்க. நல்ல விதமான படத்துக்களை தேர்வு செஞ்சு பாருங்க. ஒரு கருத்து தப்பாக தெரிவிக்கப்படுறது அந்த படத்துலன்னா அதை எதிர்த்து கேட்கணும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதையே நம்ம பார்த்துட்டு மனசுல பதிவு பண்ணி தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எல்லா படங்களும் இதே மாதிரி சித்தரிக்கிறது இல்லை, நல்ல படங்களும் இருக்கு. தேர்வு செஞ்சு பாக்குறது நம்ம கையில இருக்கு.

இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும். சில்லற சில்லற எடுத்துன்னு வந்தேன். சில்லற கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யார் கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியான உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: ஆரோக்கியமே சிறந்த பரிசு, உணவே மருந்து.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்ததான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு உத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நாம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ்

அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், இந்த ப்ரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்துப்போம், நிறையா வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்று, பருப்பு போட்டு ஒன்று, கூட்டு மாதிரி ஒன்று, இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூஸஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிட்றது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கிற நெய்யோ இல்லை கடைசியாக சாப்பிட்ற தயிர் சாதமோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபேட் நிறையா இருக்குது. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நல்லா வேலை செய்கிறதுக்காக இதுலேருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலாக நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்லை எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாம் சாப்பிட்ற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் உணவு நிறையா சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம் கரெக்டாக அதாவது ஃபுல்லாக ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர்கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்துலேயும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாமல் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக உடம்புல உறுதியோடு இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பாக வந்து நம்ம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்போ நமக்கு நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சறை பெட்டி அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த அஞ்சறை பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சறை பெட்டி அப்படின்ற ஒன்றத்தில் வச்சுருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சறை பெட்டியில் இருக்கிற ஸ்பைசஸ் இது மெடிசினல் வேல்யூஸ் அதில் நிறையா இருக்கும், திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த அஞ்சறை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பாவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா. அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதுக்கு இதுதான் இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுலேருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால் வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார், ரசம், காய், பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்தில் பண்ண மாதிரி இப்போ நம்மளால் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள், கிடைக்கிற ஃபுட்ஸ் இதிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறது தான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிட்ற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள், எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறது தான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி, எந்த வகையான காய்கறி பத்தி

0: ஹலோ வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. நேத்திக்கு நம்ம டாக்டர் ரொம்பவே அழகா விரிவா எல்லா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவை அழகா பட்டியல் போட்டு 9 விதமா பிரிச்சு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அதை எப்படிலாம் நம்ம சாப்பிடணும், எந்த நேரத்துல எதை சாப்பிடணும்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்க.
1: வணக்கம். நேற்று வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு சொல்லிட்டேன், உங்களோட உணவு வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி சேர்த்து சாப்பிடணும், மீல் ஸ்கெட்யூல், மீல் காம்போசிஷன் நேற்று சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நான் மீல் ஸ்கெட்யூல் பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.

0: இம்பார்ட்டண்ட். எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எப்படி சேர்த்து சாப்பிடணும், இந்த 9 எப்படி ட்ரா பண்ணிவிட்டு ஃபுட் குரூப்ஸ்லேருந்து எப்படி ட்ரா பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளாக், இட் இஸ் கால்ட் பயாலாஜிக்கல் கிளாக். நமக்குள்ளே ஒரு கடிகாரம் ஓடிட்டே இருக்கிறது. அது நம்ம வந்து எப்போ உருவாக்கணும் அப்போலேருந்து அது ஓட ஆரம்பிச்சிருக்குது இல்லையா. வி ஆர் டிக்கிங் அவே ஃபார்வர்ட். ஸோ இந்த கிளாக்கை வந்து எந்த விதமான நம்ம வந்து அதை செட் பண்ணுறதுனா, இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சன், சூரியனோட சூரியாஸ்தம் சூரியோதயம் அது ரெண்டு வச்சுட்டு தான் நம்மளோட உடம்பும் அதே மாதிரி ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலம்பரை 6 இந்த சன் ரைசஸ் அந்த கணக்கில் நீங்கள் கூட இருந்துக்கணும். ஸோ தட் இஸ் வெட் வி கால் அஸ் பெட் டைம் மார்னிங். காலம்பரை எழுந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன், நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே யூ ஆர் சப்போஸ் டு ஹாவ் அ பெவரேஜ். Okay, and in the food groups la kanakla endu pathingana, the first thing that you can have as a beverage is only milk based. So first neenga edukka vendiyathu paal. Neenga tea taste kaga add pandringala illa coffee taste kaga add pandringala illa vera ungalku pidichathu edho neenga add pannalum sari, idu vande ungalku adu it's only an additional bonus. Tea coffee add panninga taste kaga illa vera edavadhu powder seethukringa na ungalku adu prescription ku thana maadhiri irundhana adukku dosage ku thana maadhiri kudik vendirukum. Avanga vande 2 tablespoon dosage sonna neenga 1 teaspoon 2 teaspoon pottingana waste. ஸோ முக்கியமான நீங்கள் குடிக்க வேண்டியது பால்.
1: மேடம், டீ காஃபி வந்து டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிங்க இல்லையா, இப்போ இந்த டீ காஃபி ஆட் பண்ணி குடிக்கிறவங்களுக்கும் மில்க் குடிக்கிறவங்களுக்கும் என்ன எப்படி சத்து போகும், அதாவது பாலில் இருக்கிற சத்து குறையுமா அந்த மாதிரி?
0: ஆமாம், நீங்கள் டிகாக்ஷன் அதிகமாக பிளாக் டீ பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அது வயிறுக்கு ரொம்ப இருக்க உடம்பு பட்னியாக இருக்குது. ஸோ முக்கியமான குடிக்க வேண்டியது பால். பாலில் வந்து நீங்கள் த டோஸ் இஸ் 200 ml. 200 ml பாலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கெட் இன்னஃப் ஆஃப் எவ்ரி திங், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் எல்லாம் 6 தத்துவம் உங்களுக்கு அதில் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடம்பு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, எல்லாமே கொஞ்சமாக லிக்விட், ஏன்னா தண்ணி தான் அதிகமாக இருக்குது பாலில், மீது எல்லாமே குறைச்சலாக இருக்குது. ஸோ யூ ஆர் ஸ்டார்டிங் வித் மில்க் ஃபர்ஸ்ட். இது வந்து வித்தின் 15 minutes. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, காலம்பரை எழுந்த உடனே ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக என்ன, அப்போ என் சிஸ்டம் கிளீன் ஆகிடுறதுன்னு. அவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்வேன், நாளைக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் ஒரு ப்ரஷ்ஷும் அல்ல உள்ள தள்ளி விடுங்க, அப்போ ரொம்ப சுத்தமாகிடுவீங்க. நோ, இட் இஸ் நாட் த்ரூ தட் யூ கிளீன். தண்ணி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட், பட் இட் ஹஸ் டு பி டேக்கன் அட் த ரைட் டைம்.
1: டாக்டர், அப்போ வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் தண்ணி குடின்னு சொல்றது வந்து தப்பான
0: தப்பு? அது தேவையில்லை. நீங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சது பிறகு யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் சிஸ்டம் வித் அ நியூட்ரியன்ட் விச் இஸ் அ லைட்டர் திங் ஆன் யுவர் டைஜஷன். இது வந்து பண்ணது பிறகு நெக்ஸ்ட் 2 hours கழிச்சு, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டைமிங் ஆஃப் த சைல்டு. சைல்டுக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா 6 எழுப்பி விட்டீங்கன்னா கரெக்டாக 8 அவ சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா ஸ்கூல் போய் ஆகணும். ஸோ தே நீட் 2 hours. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தை 7:30 ஏந்துக்கும் 8 ஸ்கூல் போகிறதுக்கு, அதுக்குள்ளே வந்து குளிப்பாட்டணும், அவனுக்கு எழுப்பிட்டு பால் குடிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாமே அது கூடவே வேற ஸ்கூலில் நாளைக்கு இன்னைக்கு டெஸ்ட்னா அம்மா வந்து கூடவே நீ அது சொல்லிடு நீ சொல்லிடு அது எல்லாமே எப்படி முடியும் குழந்தைக்க? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. வி நீட் 2 hours கேப் ஃபார் த என்சைம்ஸ் அவர் ஸ்டமக் டு ஸ்டார்ட் கெட்டிங் ப்ரிப்பேர் டு ரிசீவ் ஃபுட். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட், நிறைய குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுவும் தப்பு. ஸ்கூல் ஏன்னா சூப்பர்விஷன் தேவை, நிறைய ஸ்கூல்ஸ் இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் குழந்தை அப்படியே அனுப்பிச்சுடுங்க நம்ம பார்த்துக்குறோம், தப்பு. பிகாஸ் த மதர்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் மிஸ்ஸிங். எவ்வளோ நீங்கள் நல்லா சாப்பாடு கொடுத்தாலும் த சூப்பர்விஷன் ஆஃப் த மதர், குழந்தை எவ்வளோ சாப்பிட்டா எதுக்கு சாப்பிட்டா அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறது யார்? ஒரு டீச்சர் 30 குழந்தை கவனிக்கிறது முடியாது, ஆனால் ஒரு தாய் வந்து அவன் குழந்தை கவனிக்கிறதுக்கு கட்டாயம் முடியும். நம்ம கன்செப்ட் சுத்தமாக மாறி இருக்கு. வீட்டில் வந்து வியர் அ நியூ வென் வி வேர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, பாட்டி அது கவனிக்கும், அம்மா சமைச்சு போடுறா பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தை எவ்வளோ சாப்பிட்டான்னு பார்ப்போம். நம்ம இப்போ எல்லாமே அம்மாவும் வேலைக்கு போகிறா அப்பாவும் வேலைக்கு போகிறான் அப்படின்னா வி ஆர் வெரி ஹாப்பி டு லீவ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் ராங். வி ஹவ் டு சூப்பர்வைஸ். பிரேக்ஃபாஸ்ட்ல சாரி பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன கொடுக்கணும்னா, வி ஹவ் காட் அ ஃபண்டாஸ்டிக் காம்பினேஷன் நம்ம சவுத் பொறுத்த வரைக்கும், இட்லி சாம்பார் சட்னி. நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன், சாம்பார் இஸ் யுவர் பான், யூ ஹவ் 2 white swans இட்லி, த ஸ்வான்ஸ் பெக் அட் த ஃபுட் விச் இஸ் சட்னி. ஆனால் இப்போ ஷார்ட் கட் இட்லி, ஃப்ரைட்

0: இல்ல தயிர் போட்டு கொடுக்குறோம். ஆல் தி ஷார்ட் கட்ஸ் ஆர் ஓன்லி ஃபார் த டங், உடம்புக்கு வந்து அது பாதிக்கிறது.
1: தேங்காய் சட்னி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. அதுல ஏதாவது நல்ல சத்துக்கள் இருக்கா?
0: அதனால தான். பட் அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சாம்பார்ல தேங்காய் திருவி போட்டியாச்சு, சட்னியும் தேங்காயில தான் பண்ணியாச்சு, எல்லாமே தேங்காய், ஆனா வேற எதுவுமே நம்ம தொடறது இல்லை. அதனால தேங்காய் கட்டு பேரை வாங்குறது தவிர தேங்காய் நல்லது. யூ ஹாவ் டு லுக் அட் அதர் வெரைட்டிஸ் ஆல்சோ, அண்ட் அதுவும் சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஒரு இட்லி சாம்பார் சட்னி அந்த கணக்கு, ஒரு கரண்டி ஊத்தி ஒரு இட்லினா ஒரு கரண்டி ஊத்தி ஒரு தோசை. எனக்கு வந்து இட்லிக்கு பதிலாக தோசை சாப்பிட்றதுல எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் சாம்பார் சட்னி இல்லாத சாப்பிட்றது தப்பு. ஸோ இது வந்து நம்ம அடுத்த 2 ஹவர்ஸில் ஒரு பிரேக்ஃபஸ்ட்னு சொல்லிட்டேன். இட்லி தோசை இடியாப்பம் ஊத்தாப்பம் உப்புமா பொங்கல், நான் 6 ஐட்டம் சொல்லிட்டேன். வெரைட்டி கிடைக்கலையா? அது கூடவே சாம்பாரில் உருளைக்கிழங்கு சாம்பார், வெங்காய சாம்பார், முழங்கி சாம்பார், அதிலே வெரைட்டி இருக்கு. ஸோ டெய்லி இது சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யூ கெட் வெரைட்டி. இந்த 2 ஹவர்ஸ் கழிச்சு அடுத்து பை 10 o'clock, எனி ஸ்கூல் ஹேஸ் அ பிரேக் ஃபார் 10-15 minutes. ஓகே, ஆஃபீஸில் கூட இப்போல்லாம் உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க. ஏன் அந்த டைமுக்கு? வி ஹவ் யூனிவர்சலி அண்டர்ஸ்டுட் தட் தட் டைம் வி நீட் சம்திங், ஒன்லி திங் வாட் வி ஆர் டேக்கிங் இஸ் பிகம் ராங். அந்த 10 மணிக்கு வி நீட் சம்திங் வாட் இஸ் நோன் அஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் பேஸ்ட். எலிக்சர் ஆஃப் லைஃப்னா என்ன? தண்ணி, வாட்டர் பேஸ்ட். யூ கேன் டேக் ஃப்ரூட் ஆர் ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம், ஆர் யூ ஈட் ஃப்ரூட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர்.
1: மோர் குடிக்கிறது
0: அந்த டைமுக்கு, மோர் வந்து இட் இஸ் பெட்டர் அவாய்டட் பிகாஸ் மோர் வந்து உங்களுக்கு இட் இஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஸ்லீப்.
1: ஓகே,
0: ஸோ 10 மணிக்கு யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ் அண்ட் அப், யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்லீப். ஓகே, பட் இப்போ வந்து அது ஒரு தப்பான பழக்கம்ல எல்லாமே அந்த டைம்ல. மோர், மோரோட முக்கியத்துவம் என்னன்னு மறந்துட்டு அதை ராங் டைம்ல
1: பயன்படுத்துறாங்க.
0: இட் மேக்ஸ் யூ, த லாக்டோஸ் இஸ் கன்வெர்டட் டு லாக்டிக் ஆசிட் வென் யூ மேக் கன்வெர்ட் மில்க் இன் டு கர்ட்ஸ், அண்ட் தென் வென் யூ மேக் இட் அஸ் மோர், தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு இட் இஸ் சப்போஸ் டு ரிலாக்ஸ் யூ. டூ யூ வாண்ட் டு கெட் ரிலாக்ஸ்ட் அட் 10 o'clock அண்ட் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் அட் தட் டைம்? ஆமாம். ஸோ இன்ஸ்டெட் யூ டேக் அ ஃப்ரூட், பிகாஸ் ஃப்ரூட்னா யூ கெட் சுகர், ஃப்ரூட் சுகர், ஸோ இட் கிவ்ஸ் யூ சம் எனர்ஜி. ஸோ இந்த டைமில் குழந்தைக்கு வந்து நம்ம ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து தண்ணி குடிக்க வச்சோமா, இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க வச்சோமா, அது தட் இஸ் அ குட் திங். ஐ ஆல்டர்னேட்லி கிவ் லெமன் பார்லி, பார்லி அரிசி கஞ்சி ஆட்டம் பண்ணி அதில் லைம் ஜூஸ், ஜிஞ்சர் ஜூஸ், சால்ட், பெப்பர், சுகர், ஜீரகம் பவுடர் அந்த மாதிரி போட்டு நம்ம பானகம் பண்ணுறது. எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம நாட்டில், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் வி ஆர் வில்லிங் டு டேக் எனி திங் தட் கம்ஸ் ஒன்லி ஆஸ் அ பாட்டில்ட் ஆர் அ பேக் திங். ஓகே, தென் இளநீர். எவ்வளோ சம்மர் சீசனில் எப்போவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பேப்பரில் வந்துடுறது, யாருமே இது தொடறது இல்லை, ஆனால் எவ்ரிபடி கோஸ் ஃபார் த ரொம்ப வெயில்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் வில்லிங் டு டேக் ஏரேட்டட் வாட்டர்ஸ், பட் தேர் நாட் வில்லிங் டு டேக் கோகனட் வாட்டர். பட் தட்ஸ் நேச்சுரல் நார்மல் திங். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோகனட் வாட்டர் இஸ், சப்போஸ் நீங்கள் மரூன் ஆயிட்டீங்க, யூ நீட் அன் ஐவி ஃப்ளூயிட், இட் இஸ் அ காட் பேக்ட் ஐவி ஃப்ளூயிட். நீங்கள் நேராக பிளட்ல கொடுத்தா கூட இன்ஃபெக்ஷன் வராமல் அந்த அளவுக்கு அது வந்து இட்ஸ் அ லவ்லி திங். ஸோ இதே வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி அதை குடிக்க வச்ச பிறகு சூரியன் வந்து நம்ம தலை மேலே நேராக 12 மணிக்கு இருக்குது. அதனால தான் ஸ்கூலில் லன்ச் டைம் இஸ் பிட்வீன் 12 and 12:30. பெரியவங்க ஆகிட்டு நம்ம வந்து அதை கெடுத்துட்டு 2 மணி, 3 மணி, 4 மணி கூட லஞ்சு சாப்பிட்ற ஆள் இருக்காங்க, பட் அது பிரயோஜனம் இல்லை. தி ஆர் ஈட்டிங் அட் த ராங் டைம், த பாடி இஸ் கோயிங் டு மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ் இட். 12-12:30 அந்த லஞ்ச் டைமில் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ஃபார் உதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணம் போனால் தான் 7 மேலே எல்லா வெரைட்டி போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஆனால் நியாயமாக தட் இஸ் த ரைட் காம்பினேஷன். ஏன்னா நீங்கள் எல்லா வெரைட்டி கிடைக்கும், அளவு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. சாதம், நான் வந்து நார்த் இந்தியன், ஆனால் நான் வந்து எப்போவுமே ஒரு கல்யாணம் போனால் நான் அசந்துட்டு பார்ப்பேன். என்னன்னா 7 மேலே அப்படியே தள்ளி போடுவாங்க. ஐ யூஸ் டு சே மவுண்டன் ஆஃப் ரைஸ் இஸ் புட் ஆன் த பிளான்டன் லீஃப். ஓகே, ஆனால் அப்புறம் கவனிச்சுட்டு பார்த்தேன், மவுண்டனாக யாரும் சாப்பிட்றதில்ல. நெய் நிறுத்த வேண்டாம், ஏன் அடுத்த வாட்டி போட விடுங்க, மேலேருந்து ஊற்றுவாங்க. அது வந்து 1 ரூபாய் அளவுக்கு தான் உங்களால் அதுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, த ஒயிட் ஆஃப் ரைஸ், த அரோமா ஆஃப் த கீ, டிரான்ஸ்பேரண்ட், தட் இஸ் த ஃபேட், கார்போஹைட்ரேட் ஃபேட். அந்த மஞ்சளாக கொஞ்சம் பருப்பு பக்கத்தில் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, யூ மிக்ஸ், தட்ஸ் அ ப்ரோட்டீன், தட்ஸ் யுவர் ஆப்பிடைசர், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆப்பிடைசர். உடம்புக்கு சொல்கிறோம், இந்த காம்பினேஷனில் நான் இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறேன், நீ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ரெடியாயிரு. நம்ம நாட்டில் சூப்பு போல் கொடுக்குறதில்ல, சூப்

0: போல் குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பசியே இருக்காது சாப்பிட்றதுக்கு.
1: ஆமா மேடம், அது என்னது அப்படி சூப் குடிச்சா நல்லா பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா சூப் பவுல்ல
0: குவான்டிட்டி சாப்பிட்டா உங்களுக்கு பசியா? இன்ஸ்டன்ட் நம்மளோட டிராபிக்கல் கிளைமேட்க்கு தகுந்த மாதிரிதான் நம்ம இந்த காம்பினேஷன்ல சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் சாதம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் பருப்பு, தட் இஸ் யுவர் அப்பிடைசர். அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் ஆஃப் ரைஸ்ல ஒரு சின்ன நம்ம நடுவில் ஒரு வேலி பண்றோம், அதுல ஒரு கரண்டி சாம்பார் தான் ஊத்துறாங்க. And you mix only that much rice that is required for the sambar. You don't take that much of sambar to finish all the rice. Okay? So you eat after the appetizer or mouth, you eat the sambar rice. Okay? Then add the rasam. Rasam brings out the kshatriya in you. Okay? Sigrama saplana, it will run out of the leaf. Okay? So you're doing on the spot jogging. You're whipping up your thing. And ரசம்ல என்ன இருக்குது நான் சொன்னேன் உங்களுக்கு, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு. So also it helps in the digestion.
1: ஆனா மேடம், ரசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும், பாடி ஸ்ட்ரென்த்.
0: It's only when you eat ரசம். ரசம் as a part of your course is different. Okay? And then last you eat with தயிர் சாதம். But the original rice white, the last rice is also white, but it is தயிர் சாதம். நீங்க இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்க சிஸ்டமுக்கு வந்து அப்படியே உங்க வயிற்று உள்ள இருக்க ஃபயர் வீசி அக்னி தானே சொல்றோம் வயிற்றோட இது. ஸோ யூ கூலிங் த சிஸ்டம் பை ஆடிங் கர்ட் ரைஸ். நடுவில் வந்து நீங்க வந்து பல விதமான வெரைட்டி காய்கறி சாப்பிட்றீங்க, பச்சடியும் சேர்த்துட்றீங்க, அப்பளமும் சாப்பிட்றீங்க, இல்லாட்டி சிப்ஸும் சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்டு சேர்த்துக்கிறீங்க, எது சேர்த்துட்டாலும் எவ்ரி திங் இஸ் இன் அ டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றீங்க.
1: மேடம், தயிர் சாதம்னால தான் மோர் சாதம்னால தான் நிறைய பேர் வந்து தயிர் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மோர் ஆக்கி கடைஞ்சு
0: கொடுங்க. ரைட் ஹேண்ட்ல நான் 100 ரூபாய் காயின் கொடுக்குறேன், லெஃப்ட் ஹேண்ட்ல 100 ரூபாய் நோட் கொடுக்குறேன். அண்ட் ஐ ஆஸ்க் யூ த க்வெஸ்சன், விச் இஸ் ஹெவியர்?
1: எவ்ரிஒன் வில் சே காயின் இஸ் ஹெவியர்.
0: காயின் இஸ் ஹெவியர் இல்லையா? பட் ரெண்டுமே 100 ரூபாய் தானே. தயிர் வந்து வில் அலோவ் த ரைஸ் குவான்டிட்டி டு பி லெஸ் அண்ட் இட் ஸ்மாலர் குவான்டிட்டி பட் ஹெவியர். அதே மோர் ரசம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டு காம்பன்சேட் டு தட் திங் அது வந்து பறந்துடும். சோ யூ நீட் டு ஈட் மோர் ரைஸ். சோ இட் இஸ் சேஃபர் டு ஈட் லெசர் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட் தட் இஸ் ஹெவி இன் ஸ்மால் குவான்டிட்டி ரதர் தேன் ஈட்டிங் சம்திங் விச் இஸ் லைட் அண்ட் யூ ஈட் ஓவர் ஈட். பிகாஸ் அப்போ பொரி மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ பொரியும் நீங்க அப்படியே உட்காந்து காலி பண்ணலாம். பட் 1 கிலோ அரிசி போன கணக்கு தானே அது இல்லையா? பட் நீங்க அது கூடவே பொட்டுக்கல்ல சேர்த்துட்டீங்கன்னா நீங்க 1 கிலோ சாப்பிட மாட்டீங்க,
1: கொஞ்சம் தான் சாப்பிடும், புரோட்டீன் சத்து எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும்.
0: சோ காம்பன்சேட் ஆகுறது இல்லையா? தட் இஸ் ஹவ் இட் ஹாஸ் டு பி லுக்ட் அட். வெறும் ஒரு ஐட்டம் மட்டும் பார்த்து அது வந்து தப்பு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ ஃபுட் இஸ் குட் ஃபுட், நோ ஃபுட் இஸ் பேட் ஃபுட். இட் இஸ் ஹவ் யூ யூஸ் இட் தட் யூ மேக் இட் பேட். நல்லதுக்கே நம்ம தப்ப பயணம் பண்ணனா அது இட் பிகம்ஸ் பேட்.
1: கரெக்ட் குவான்டிட்டியில் எடுத்தா எவ்ரி திங்
0: மாடரேஷன்ல எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ தென் திஸ் இஸ் வாட் யுவர் லஞ்ச் இஸ், அ பேலன்ஸ்ட் லஞ்ச். இது 12 மணிக்கு முடிச்சிங்கன்னா பை 2-2:30 அகேன் அதே கணக்கு. ஜஸ்ட் அ வாட்டர் பேஸ்ட் திங், யூ கேன் ட்ரிங்க் எனி, ஈவன் பிளெயின் வாட்டர் குடிச்சாலும் பரவாயில்ல. யூ ஹைட்ரேட்டிங் யுவர் சிஸ்டம்.
1: ஸோ இந்த டைம் தட் இஸ் கால் லெமன் ஜூஸ் அண்ட் ஆல் இஸ் குட்
0: பாசிபிள். எஸ் தட் கம்ஸ் ஆஸ் யுவர் 2 o'clock இஸ் கால்ட் ஆஸ் This was 10 o'clock is mid-morning. Okay? So, bedtime morning, breakfast, mid-morning, lunch. This is mid-noon. அப்புறம் டீ டைம்.
1: Okay, but lime juice அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% வந்து எல்லாருமே கூல் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் வெளியில வச்சு கூல் இல்லாமல் இருந்தால் டேஸ்ட்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ கூலாக குடிக்கிறது வந்து அந்த 2 o'clock கரெக்ட்னு நினைக்கிற.
0: நோ ப்ராப்ளம், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் லஞ்ச் நோ. And the sun was at its maximum. Okay. Then at 4 o'clock tea time. Tea time in solna kuda, it is a major break between your lunch and your dinner. Okay. So, adukku balanced a kudukkanum. Aana nariya per enna pannuvaanga, lunch kolandha vandhu school enna saaptan theriyadhu, veetu vandhu saadham saaptren solvaanga, idli saapra dosa enna. No. Tea time is not a time to catch up on your lunch. Tea time has got only this combination. 1. Milk based beverage. All right. 2. Fruit. So you can always make it a milkshake for a child.
1: Okay.
0: 3. அது கூடவே ஒரு கைப்பிடி. குழந்தைனா குழந்தை கைப்பிடி, பெரியவங்கன்னா பெரியவங்க கைப்பிடி. பெரியவங்க கைப்பிடி நான் குழந்தைக்காக
1: சொல்லலை.
0: குழந்தை கைப்பிடி நான் பெரியவங்கக்காக பரவாயில்லை, ஒத்துக்கிறேன். ஓகே. பட் இந்த கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின பயிரோ சுண்டலோ
1: ஸ்ப்ரௌட்ஸ்
0: ஓகே. பட்டாணி, வேர்க்கடல, ஆல் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நான் சொன்ன பாருங்க இந்த நேரத்துக்கு வரும். அது ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா, கைப்பிடி அளவுக்கு சொல்கிறேன்னா, கடிச்சு பாருங்க, யூ வில் நாட் வாண்ட் டு ஃபினிஷ் தட் கைப்பிடி இல்லையா? ஏன்னா இங்கே உங்கள் ஜோவில் உங்கள் டெம்பிள்ஸ் அந்த ரெண்டு ஏரியாத்தில் நீங்கள் ரொம்ப கடிச்சிங்கன்னா அங்கே ஒரு டைட்னஸ், ஒரு வலி வரும்,
1: போதும்னு தோணிடும்.
0: சி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்கு, என்ன போதும் சொல்றதுக்கு. அதே நீங்க பாப்கார்ன் எடுத்து உட்காருங்க,
1: போறோம்னு தோணாது
0: தோணாது, புரிஞ்சுதா? ஸோ தெர் இஸ் எ லிமிட், இன்பில்ட் லிமிட் இந்த காம்பினேஷன். பருப்புலேருந்து இந்த சுண்டலோ வேர்க்கடலேருந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், அது கூடவே பழம் சேர்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், ஓகே, அது கூடவே பெவரேஜ். ஸோ அது ஒரு மினி மீல் ஆகிடுறது டு சஸ்டெயின் யூ டில் டின்னர். ரைட். இப்போ வந்து டின்னர் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? நம்ம ஃபேவரட் சீரியல் பற்றி பார்த்து சாப்பிடணுமா? 10 மணிக்கு கிடையாது. சன்செட், சன்ரைஸ் 6 o'clock, சன்செட் 6:30, அந்த கணக்கில் தானே வருது. 12 hours சன்செட் ஆகிடும். 6:10 சன்ரைஸ் ஆச்சுன்னா 6:10 சன்செட் ஆகும். சன்செட் டைமில் அதுக்கு மேக்சிமம் யூ கேன் ஸ்ட்ரெச் இட் பை 1 hour to 1.5 hours. ஸோ பை 7:30 you have to finish, maximally you stretch it to 8 o'clock. If you have your dinner between that time, whether you are a child or an adult, it is much easier because in the next 2 hours digest. You can go to bed.
1: Yeah.
0: And if you sleep 4 hours post sunset, you get before 10 o'clock, if you sleep even 2 hours, it is refreshing sleep that sustains growth and health. நீங்க 12 மணிக்கு அப்புறம் 8 மணி நேரம் தூங்கினாலும் கூட உங்க உடம்புக்கு அது வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ பிகாஸ் யூ ஹவ் கரப்டட் யுவர் சிஸ்டம். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் சம்மரைஸ் த மீல் ஸ்கெட்யூல். பெட் டைம் மார்னிங், பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங், லஞ்ச், மிட் நூன், டீ டைம், டின்னர், பெட் டைம், நைட். அது ஒன்று இன்னும் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ வாட் இஸ் இட் தட் யூ நீட் டு டூ பிஃபோர்? நான் 8 மணிக்கு சாப்பிட்டா நைட்டு 10 மணி தூங்குறேன்னா பசி அடிக்கும். That is what people think. But if you eat balanced diet in good quantity, illa digestion will not happen that early. Okay, but namma nariya shortcut pandranga. Night na verum rasam sor vattal vechittu illa appalam vechittu illa edho or shortcut pandrom thappu. No shortcuts in your dinner. Correct ah saaptingna night padukkuradhukku munna madhyanam thair pore pottingna pulikada thair saayantharam set ah irukum. Adhila konjam venneer kalandittu more aagitona இட் இஸ் அட் அ ரூம் டெம்பரேச்சர். நான் ஏன் இந்த டெஃபினேஷன் சொல்றேன்னா, நிறைய பேர் நைட்டு குடிச்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால சொல்றேன். புளிக்காத மோர் ஆகிட்டீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், கருவேப்பிள்ளி, கொத்தமல்லி, பெருங்காயம் லேசா மிக்சியில அரைச்சிட்டு அதுல நீங்க கலந்துட்டு குடிச்சிங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ மெடிசன் ஆன் 3 counts. இட் இஸ் அ டைஜஸ்டிவ், இட்ஸ் அ ஸ்லீப் இன்டியூசர், இட் இஸ் அ மசில் ரிலாக்ஸன்ட். ஸோ நாளைக்கு காலம்புற நீங்க வாக்கிங் போனோம்னா யூ வில் பி ரெடி பிகாஸ் யுவர் மசில் ஹஸ் ரிலாக்ஸ்ட் அட் நைட் ட்ரிங்கிங் பட்டர் மில்க். ஓகே, ஸோ பால் குடிக்கிறது நமக்கு தேவையில்லை, நம்ம மோர் குடிச்சிக்கலாம். ஏன்னா வி ஆர் இன் த ட்ராபிக்ஸ், இட் இஸ் த பீப்புள் இன் த வெஸ்ட் வேர் தே ஹேவ், பட் தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் மில்க், மில்க் ஆர் மில்க் பேஸ்ட் பெவரேஜ் இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிங்கிங் ஹாட் சாக்லேட் ஆர் சம்திங் அண்ட் கீப்பிங் யுவர் செல்ஃப் வெரி பிரைட் அண்ட் அவேக், இட் இஸ் பெட்டர் யூ ரிலாக்ஸ் அண்ட் ஸ்லீப். ஸோ திஸ் இஸ் த சம்மரைசேஷன் I told on the first day food groups, on the, that is meal composition. The second day I have told you on the meal schedule. Endha maadhiri idhila seethittu eppadi saapnu, endha nerathila saapnu, adoda mahathvam enna na. So there are no don'ts in my list. Na saapidu koodadhen sonna na prachna aidum. அப்போ உங்க மனசுல வந்து அந்த வேர்ம் வந்து அப்படியே குத்துட்டே இருக்கும்,
1: ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி.
0: நான் எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, எதெல்லாம் சாப்பிடணும் அது வந்து எம்ஃபசைஸ்
1: பண்ணிருக்கேன்.
0: நீங்க வேற என்ன பண்ணணும்னு நினைச்சிங்களா, இது கட்டாயம் சாப்பிடணும், இது சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே தோணாது. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பீப்புள் வில் ஆஸ்க் மீ, சரி நீங்க அரிசி கோதுமை இது சீரியல்ல சொன்னீங்க, ஆனா நம்ம நூடுல்ஸ், வெர்மிசெல்லி, மேக்கரோனி, பாஸ்டா, இப்ப அதெல்லாம் புது பேர் வந்திருக்கு, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த சீரியல்ஸ். ஸோ அது சேர்த்துக்கணும்னா இதே காம்பினேஷன் ஆஃப் வாட் யூ ஆட் டு த திங் அண்ட் ஹவு யூ ஈட் இட், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பீட்சா, ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பர்கர், எப்போ எப்பாவது. ஐ டெல் தெம் நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா உங்க பர்த்டே ஒரு நாளுக்கு நான் கொடுப்பேன், That comes once a year. Yeah, if you're very good, then you can celebrate dad's birthday, mommy's birthday, brother's birthday, sister's birthday, tata birthday, party birthday. Then so many birthdays. Then you have Rama's birthday, Krishna's birthday, you have Christ's birthday. Evlo birthday irukku. Namma naatla birthday ku panjame kediyadu. But the I try to make the child understand that your routine food basic must remain standard. All these other things are part of your enjoyment that comes not at the expense of your health. It is not the other way around. Daily vandu Coca-Cola kudikkunnathu, Limca kudikkirathu, edho or beverage kudikkirathu, adu or palakkam aayiduchu kulandhai. Edho or bottle drink na kudikkanum, na chips saapanum, na pastries and puffs saapanum. Appuram enkitta vandu saapat neramla pasi illenu solanum. Adu thappu.
1: Rombave sariya sonninga doctor. என்ன நேரில் இவ்வளவு நேரம் டாக்டர் ரொம்பவே அருமையா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தர் எப்படி அவங்களுடைய சாப்பாட்டு ஸ்கெடியூல வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்துங்க. ஆனா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஜென்ரலைஸ்டா இருக்கும் இல்லையா? இது வந்து நார்மலா அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நிச்சயமா நம்ம வானொலிக்கு நீங்க கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133 அதாவது 6512133. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நாளைக்கும் இதே நிகழ்ச்சி தொடருங்க நம்ம டாக்டர் வர்ஷா கூட. மீண்டும் சந்திப்போம். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்க கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.

0: MOP Vaishno Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க, நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க, தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும், அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதற்கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.

0: our community, our pride.
1: நண்பர்களே, மீண்டும் அதே நாள் அதே வார நாள் வந்துவிட்டது. நாம் ஆவலுடன் காத்திருந்த அந்த நேரமும் வந்துவிட்டது.
2: உங்கள் அனைவருக்கும் ஸ்வச்சகா மற்றும் சுஜலின் அன்பான வாழ்த்துக்கள்.
1: ரேடியோ குரலில் ஒரு சுத்தமான நீர் நிறைந்த கிராமத்தின் கதை என்ற இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்ல சிந்தனைகளை தருகிறது. எங்கும் எல்லா மூலையிலும் நகரமோ கிராமமோ சுத்தம் குறித்த விழிப்புணர்வு பரப்பப்படுகிறது.
2: இந்த உறுதிமொழியையும் இந்த நடத்தையையும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். சுத்தம் என்பது நம் எல்லோருக்குமான உரிமை.
1: இந்த முறை ஒவ்வொரு வீட்டின் கழிப்பறையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உணவு சாப்பிடும் முன் மற்றும் மலம் வெளியேற்றிய பிறகு நாம் நம் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும்.
2: நாம் சுத்தத்தை நேசிப்போம், சுத்தத்திற்காக மற்றவர்களையும் அழைப்போம்.
1: இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, இது நம் நோக்கம்.
2: சுத்தம் மட்டுமே நமது தேர்வு. இந்த முடிவு ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வேண்டும்.
1: நல்ல சிந்தனைகள் ஆரோக்கியமான உடலும் மனமும் உள்ள இடத்தில் தான் வசிக்கும்.
2: இன்று கூடவே ஒரு உறுதி எடுக்கலாம். நம் நாடு முழுவதும் சுத்தமாகவும் நீர் மிகுந்ததாகவும் மாற்ற வேண்டும்.
1: சுற்றுச்சூழலில் சுத்தம் நிலைத்தால் பல நோய்கள் ஓடி போய்விடும்.
2: ஒரு சுத்தமான காற்று வீசினால் தூஷிகா மாஷிகா கூட ஓடிவிடும்.
1: இது சுஜல், சுத்த கிராம இயக்கத்தின் அழைப்பு. நண்பர்களே, இதன் மூலம் நம் படகு தக்க சமயத்தில் கரையை அடைந்துவிடும்.
2: இன்று நமது நிகழ்ச்சியில் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பற்றிய முழு தகவல்களையும் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் கதைகளையும் கேட்போம். இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கிராமங்களில் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி இந்தியாவை திறந்த வெளியில் மலம் கழிக்காத நிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி பேசலாம். இதற்காக கழிப்பறை அமைத்தல், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு, நடத்தை மாற்றம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது.
1: நீருக்கான உரிமை போலவே முதல் கட்ட ஸ்வச் பாரத் அபியான் காலத்தில் அரசு ஒவ்வொரு கிராம வீட்டிலும் கழிப்பறைகள் கட்டும் பணியை மேற்கொண்டது. ஸ்வச்சிகா, உனக்கு நினைவிருக்கிறதா எத்தனை கிராமங்கள் ODF என்று தங்களை அறிவித்தன? இப்ப நீ தெரியாது என்று மட்டும் சொல்லிடாத.
2: ஆஹா, நான் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும். ODF என்றால் ஓபன் டெஃபகேஷன் ஃப்ரீ, அதாவது திறந்த வெளியில் மலம் வெளியேற்றம் இல்லாத கிராமம். இது சுத்தத்தையும் பொது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோடு பெண்களின் தனி உரிமையை காக்கும் ஒரு முக்கிய முயற்சி. நான் சரியா சொன்னேனா?
1: ஆமாம், மிக சரி. இப்போது நாடு ODF இல் இருந்து ODF பிளஸ் மாதிரி கிராமங்களாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ODF பிளஸ் மாதிரி கிராமம் என்றால் முழுமையாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் நிறுத்தி திட திரவ கழிவுகளை சரியாக நிர்வகித்து கிராமம் முழுவதும் சுத்தம் நிலைத்து பொது இடங்களில் குப்பை மற்றும் தங்கிய நீர் இல்லாத கிராமம்.
2: இதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் மட்டுமல்ல, பள்ளி, பஞ்சாயத்து அலுவலகம், அங்கன்வாடி மையம் இவை எல்லாவற்றிலும் கழிப்பறை வசதி உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இல்லங்களிலும் பொதுவிடங்களிலும் திட திரவ கழிவு மேலாண்மை சரியாக நடக்க வேண்டும்.
1: ஆனால் இதற்கு பெண்களும் ஆண்களும் சேர்ந்த சமூகத்தின் பங்கு மிக முக்கியமானது. நாங்கள் சமுதாய வானொலி மூலம் உங்கள் அனைவரிடமும் பேசுகிறோம். இதில் ஒரு குடும்பத்தை கூட விட்டுவிடக் கூடாது.
2: ஓ, எனக்கு தெரியும். இன்று வரை 5.67 லட்சம் கிராமங்கள் தங்களை ODF பிளஸ் என்று அறிவித்துள்ளன. அதில் 4.81 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளன.
1: நாட்டில் சுத்தத்தை பராமரிக்கும் அரசின் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஹர்கர் ஜல் திட்டங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பெரிய இயக்கத்துக்கு நாமும் நீங்களும் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். ஆகவே உங்கள் சமுதாய வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசிக்கவும்.
2: வானொலி குரலில் ஒரு சுத்தமான நீர் சத்து நிறைந்த கிராமத்தின் கதை. எங்கள் குரலும் எங்கள் செய்தியும் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேரும். இதை விரிவாக விளக்க நம்மிடம் ஒரு நிபுணர் வந்து இருக்கிறார். முதலில் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்போம், வாருங்கள்.
3: நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஐஸ்வர்யா சிங், ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் மை பிளேஷர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ த்ரூ திஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்வச் சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி. Today we will talk about the journey of our Swachh Bharat Mission Grameen and what it means to make our villages Swachh Sujal villages and how each of us can contribute towards these efforts. Friends, When our Honorable Prime Minister spoke about sanitation and ending open defecation from the ramparts of the Red Fort on 15th August 2014, it was truly historic. Under his guidance, the Swachh Bharat Mission Grameen was launched on 2nd October 2014, and together we took on the responsibility of making every village in India open defecation free. In the years that followed, Swachh Bharat Mission Grameen became a true Jan Andolan, a people's movement, powered by your participation. Across the country, over 11 crore toilets were built. And on the 150th birth anniversary of Mahatma Gandhi, in 2019, India proudly declared herself open defecation free. However, our biggest achievement was not just the infrastructure, it was the change in thinking and behavior brought through Swachh Bharat Mission. Families shunned open defecation and adopted toilet usage as a habit. Panchayats took leadership. Women self-help groups became champions, and our children and youth began promoting hygiene in their homes and communities, embracing cleanliness as a way of life. Sanitation became a shared responsibility for all of us. Friends, we have not stopped at becoming ODF. In 2020, the second phase of Swachh Bharat Mission Grameen was launched with the aspiration and goal to transform all our villages from ODF to ODF Plus model villages. An ODF Plus model village is a village that sustains its ODF status, that is, remains free from open defecation, that manages its solid and liquid waste, including plastic waste, safely and scientifically, and remains visually clean. I am happy to share that today more than 4.85 lakh villages have already declared themselves as ODF Plus model villages, and many more are working towards it. This progress has been made possible only because of your participation and the hard work of our states, UTs, districts, blocks and village teams. Going forward, a Swachh Sujal village is one where every household receives clean and safe drinking water and where the village is also an ODF Plus model village. Friends, Swachh Bharat Mission Grameen is not just a government program. As I said, it is a people's movement, a true Jan Andolan. Your role and participation, whether in maintaining your household and community toilets, or in keeping waste management units functional, or ensuring regular operations and upkeep, or even ensuring source segregation of waste, is extremely vital and is the foundation of this movement. I request all of you to come forward and participate wholeheartedly in this, our mission together. I also request you to involve your children and our youth in this and generate awareness regarding hygiene and sanitation. Show them the water and sanitation facilities created in the village, in the block, in the district. When our children and youth understand the value of these works, it also ensures that they will become our ambassadors of Swachhata in the future. So come, let us take a collective pledge. With the spirit of nation first as our guiding principle in all walks of life, we will contribute to the goal of Swachhata, a Swachh Bharat and a Viksit Bharat. We will neither litter nor allow others to litter. We will work to make our village an ODF Plus model village. If it is already a model village, we will ensure that we sustain the systems created. With this message, I, Aishwarya Singh, now take your leave. Thank you. Jai Hind.
1: நம்முடைய நிபுணர் இந்த எல்லா விஷயங்களையும் மிகவும் அழகாக உங்களிடம் பகிர்ந்துள்ளார். நீங்கள் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியில் இந்த விஷயங்கள் செயல்பட உங்கள் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: சுஜல், நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லலாமா? இந்த நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்தை நாடு முழுவதும் உள்ள 100 சமுதாய வானொலிகள் மூலம் கேட்ட பிறகு நான் ஸ்வச்சிகாவும் நீ சுஜலும் அந்த தூஷிகாவும் அனைவரும் மிகவும் பிரபலமாகிவிட்டோம்.
1: அப்படியா? எப்படி?
2: பல கிராமங்களில் நம்மை அடிப்படையாக கொண்டு தெரு நாடகங்கள் நடத்தப்படுகின்றன.
1: ஓ, எங்கே?
2: வா சொல்கிறேன். ராம்பூர் கிராமத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அங்கு தூஷிகாவின் தோல்வி, ஸ்வச் பாரத்தின் வெற்றி என்ற தெரு நாடகம் நடக்கிறது.
1: தூஷிகாவா அல்லது பிரதூஷிகாவா?
2: சரியாக சொன்னாய் சுஜல். பிரதீஷிகா மாசை மட்டும்தான் பரப்புவாள். ஆனால் இந்த தூஷிகா மாசுடன் சேர்ந்து எல்லா இடங்களையும் மாசுபடுத்துவாள். அதன் காரணமாக இப்பொழுது அவளை தூஷிகா என்றே அழைப்பது சரியாக இருக்கும்.

எழும்பும் போது நன்மையும் எழும் என்று சொல்வார்கள். இது ராம்பூர் கிராமத்தின் கதை. அங்கு தூய்மை அசுதத்தால் வெளிப்படையாக சவால் செய்யப்பட்டது. அங்கு பிரத்யுஷிகா இருளை பரப்பினாள். அதே நேரத்தில் ஸ்வச்சிகா சுத்தத்தின் தீபத்தை ஏற்றினாள். மற்றும் சுஜல்குமார் அந்த ஒளியின் தூதரானார். இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு மூத்தவரின் அறிவுரை எப்படி உதவியது என்பதை நாம் அறிய போகிறோம். வாருங்கள் கேட்போம் தூஷிகாவின் தோல்வி, ஸ்வச் பாரத்தின் வெற்றி.

0: இங்கேதான் நான் வந்து விட்டேன் தூஷிகா. கிராம கழிவு நீர் கிடங்குகளில் இருந்து வெளிவந்து திறந்த வெளி மலமிடும் இடங்களில் பரவி சில சமயம் காற்றிலும் சில சமயம் நீரிலும் என் பேரரசு விரிகிறது. மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் வரை, கழிப்பறைகள் கட்டப்பட்டாலும் பயன்படுத்தாததால் பழுதாகி போகும் வரை அதுதான் என் வீடு. நாளைக்கு சுத்தம் பண்ணலாம் என்று சொல்பவர்கள் அவர்களை தான் உடனே நான் நோய்வாய்ப்படுத்துவேன். திறந்த வெளியில் மலம் கழிப்பது என் வெற்றி. உழைந்த கழிவு நீர் தொட்டி என் உறைவிடம். அழுக்கு கழிப்பறை என் வீடு. என் வேலை எல்லோரையும் நோய்வாய்ப்படுத்துவதே.
1: என் வீட்டில் கழிப்பறை இருக்கு, ஆனால் தண்ணி இல்லை. அது ரொம்ப அழுக்காக வேற இருக்கு. இவ்வளோ ஏன் பிம்லாவோட பையனுக்கு கூட பொடுகு வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக திறந்த வழியில் மலம் கழிப்பதே தேவலான்னு தோணுது.
2: போன மாசம் 4 குழந்தைக்கு உடம்பு சரியாம போச்சு. சர்பஞ்சி ஏதாவது செய்யுங்களேன்.
3: காட்டுக்குள்ள போறது இனிமேல் பாதுகாப்பே இல்ல, பாம்பும் பூச்சியுமா இருக்கு.
1: எங்க வீட்லயும் தான் கழிப்பறை இருக்கு, ஆனா என் பையன் உள்ள கூட போக மாட்டான். கேட்டா நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றான்.
0: அப்படியே இருங்க. உங்க கவனக்குறவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைகளுக்கு வரும் காய்ச்சல், வயிற்று வழி, வாந்தி இதெல்லாம் தான் என் பரிசு. நீங்க எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிப்பீங்க.
1: ஒரு நாள் கிராமத்தின் எல்லையில் ஆவலுடன் நம்பிக்கையுடன் பையில் புத்தகங்களுடன் ஒரு இளைஞன் வந்தான். அவர் சுஜல்குமார். அவன் தினமும் பள்ளிக்கு செல்வான். மிகுந்த முயற்சியுடன் படிப்பான். ஒரு விடுமுறையில் அடுத்த கிராமம் சென்றபோது மாற்றம் வீட்டிலிருந்தே தொடங்கும் என்பதை கற்றுக்கொண்டான்.
3: ராம்பாய், ராம்பாய், எதுக்கு கிராமம் முழுக்க இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு அழுக்கு?
4: இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே.
5: ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான் பாத்தியா.
3: எனக்கு எல்லாம் புரிஞ்சுதம்மா. இந்த கிராமத்தின் இந்த சோகம் அழுக்கினாலதான்.
0: இதற்கெல்லாம் காரணம் நான் தான். நீ என்ன செய்ய போற சொல்லு சொல்லு. நீ எதுவுமே செய்ய முடியாது. சில நாள்ல நீயும் என் பலியாடு ஆயிடுவ.
3: ஆஹா, நீயே தானா தூஷிகா? இதெல்லாம் உன் வேலை தானா? அப்படின்னா கொஞ்ச நாட்கள் கூடு, நான் உன்னை எப்படி சமாளிச்சு காட்டுறேன் பாரு.
1: சுஜல் தெருநாடகங்கள் நடத்துகிறான். குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலம் கற்பிக்கிறான். மூத்தவர்களுடன் பேசி விளக்குகிறான்.
3: கழிப்பறை என்பது ஒரு சுவர், கல் மட்டுமல்ல, அது ஒரு நோயை எதிர்க்கும் ஆயுதம். திறந்த வெளி மலம் கழித்தல் மண்ணையும் நீரையும் காற்றையும் நச்சாக்கிவிடும். உங்களை குழந்தைகளை காப்பாற்றணும்னா அலட்சியமா இருக்காதீங்க. கழிப்பறைய சரியா பயன்படுத்துங்க. அதை தினமும் சுத்தம் செய்யுங்க. நீங்களே ஆரோக்கியமா இருங்க. உடன் வாழ்பவர்களுக்கும் சுத்தத்தை கற்பீங்க.
1: மெல்ல மெல்ல கிராமத்தில் சிலர் சுஜலின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்து கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தொடங்கினர். இதை கண்டு தூஷிகா கவலையுடன் கிராமத்து ஒதுக்கு பாதையில் ஒளிந்து பார்த்தாள்.
0: என்னடா நடக்குது இங்க? எப்படி இந்த குட்டையும் குழாயும் மூடிட்டாங்க? என்னடா அது, கழிப்பறைக்கு கதவு போட்டிருக்காங்க. அந்த கெட்ட வாசனை எங்க போச்சு? பூச்சியும் இல்ல கொசுவும் இல்ல. இந்த கிராமத்துல என்னதான் நடக்குது?
6: கிராம மக்களே, உங்களின் விழிப்புணர்வே என்னை இங்கு வர வைத்தது. கழிப்பறைகளை தொடர்ந்து பயன்படுத்தி சரியாக பராமரிக்கும் இடத்தில்தான் நான் வாழ்கிறேன். சோப்பால் கைகளை கழுவுவது ஒரு பழக்கமாக இருக்கும் இடத்தில்தான் நான் இருக்க முடியும். நான் தான் ஸ்வச்சிகா.
1: இப்போது கிராமத்தில் ஒவ்வொரு வீடும் தெருக்களும் பகுதிகளுமாக ஒரு பிரச்சாரம் நடந்தது. சுவரில் சுத்தம் பற்றிய ஓவியங்கள் நிரம்பியுள்ளன. குழந்தைகள் சோப்புடன் தண்ணீரில் கைகளை கழுவுகிறார்கள்.

0: இந்த ஸ்வச்சிகாவின் ஒளி என் மாசை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. என் நிழல் மறைந்து கொண்டிருக்கிறது. சுஜலின் வார்த்தைகளால் மக்களின் பழக்கங்களே மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இப்போ எங்கதான் போவது? கழிப்பறைக்கு மூடியும் போட்டு விட்டுட்டாங்க, குழாய்களை சுத்தமும் செஞ்சுட்டாங்க, திறந்த வெளியில் மழம் கழிக்க யாரும் வரமாட்டாங்க. ஐயோ!
1: இப்போது ஸ்வச்சிகா, சுஜல், கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினார்கள். அனைவரும் ஓங்கி முழக்கங்கள் எழுப்பினார்கள்.
2: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
3: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
2: நோய்களை துரத்துவோம்.
3: நோய்களை துரத்துவோம்.
2: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
3: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
2: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
3: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
0: நான் ஒருபோதும் நினைக்கவே இல்ல நீங்க உண்மையிலே மாறுவீங்கன்னு. நீங்க அனைவரும் தூய்மை இயக்கத்துல சேர்ந்து மக்களின் மனதையும் மாத்திட்டீங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு.
1: கிராம பெண்கள் ஸ்வச்சிகாவை மாலைகளால் அலங்கரிக்கிறார்கள். குழந்தைகள் ஆடுகிறார்கள்.
4: உங்களின் முயற்சிதான் தூஷிகாவை தோற்கடித்தது. ஆனால் நினைவில் வைங்க, சுத்தம் செய்யும் பழக்கம் குறைந்தால் அவள் மீண்டும் வந்து விடுவாள். அதனால் சுத்தத்தை ஒரு கட்டாயமாக அல்ல, ஒரு பழக்கமாக மாற்றுங்கள்.
0: ஓ, கிராம மக்களே, எதற்கு தினமும் கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும்? அது எப்படி இருந்தாலும் அழுக்காக தானே போகுது. ஒரு நாள் செய்யாம விட்டா என்ன ஆக போகுது?
2: அதுதான் பெரிய மாற்றம் துஷிகா. ஒரு நாள் சுத்தம் செய்யாம விட்டாலே மாசு அதிகரிக்கும். தினமும் சுத்தம் செய்தால் உனக்கு சக்தி இருக்காது.
4: இந்த தூஷிகா மீண்டும் கிராமத்துக்கு வந்து நமக்கு நோய் பரப்ப முயற்சி செய்யறா. அவளை பாருங்க, சூனியக்காரி மாதிரி சிரிக்கிறா. கிராம மக்களே, இனிமே சுத்தத்தை பின்பற்றலாம்.
0: சுத்தம் செய்வதெல்லாம் பெண்கள் தான், ஆண்கள் அதை ஏன் தொடணும்? இப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க?
4: சுத்தம் என்பது ஒரே ஒருவரின் வேலை அல்ல, அது குடும்பத்தார் அனைவரின் பொறுப்பு. அனைவரும் சேர்ந்தால் யாருக்கும் இது சுமையாக படாது.
0: எங்க வீட்லயும் கழிப்பறை இருக்கு, ஆனா ரொம்ப நாத்தடிக்குது. குழந்தைங்க கிட்ட கூட போக மாட்டேதுங்க.
2: அப்படின்னா குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. மலம் வெளியேற்ற பிறகு தண்ணீர் ஊற்ற சொல்லுங்க. கழிப்பறையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுங்க.
5: அட, உங்க வீடு இன்னும் சுத்தமா இல்லையா? இருங்க இருங்க, உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இதுதான் என் உண்மையான பலம். நான் மீண்டும் வருவேன்.
4: அனைவரும் கேளுங்கள், மலம் வெளியேற்றிய பிறகு கைகளை கழுவுவது நோயை நேரடியாக அழைத்து வருவது போல. சோப்பால் சரியாக கைகளை கழுவுவது உணவு சாப்பிடுவதற்கு சமமான முக்கியமுள்ள செயல்.
0: சுஜல், இப்போ என்ன செய்வ? யார்கிட்டயும் ஃபினாயில் இல்ல, டிட்டர்ஜென்ட் இல்ல. இப்போ என்ன செய்வ?
2: ஃபினாயில் இல்லன்னா என்ன? எலுமிச்சை, உப்பு, சாம்பல் கூட உதவும். சுத்தம் செய்ய வழிகள் இருக்கத்தான் செய்யுது. வழி இல்லாம இல்ல, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அப்போ கழிப்பறையும் சுத்தமாக இருக்கும்.
0: திறந்த வெளியில மலம் கழிக்கும் போது நல்ல காத்தோட்டமா இருக்கும், வயல்களும் காற்றோட்டமா இருக்கும். இந்த மூடிய அறை மூச்சு திணறல் நோய்.
4: திறந்த வெளியில் மலம் கழிப்பது சுத்தம் தராது, அது நோயையும் வெட்கமும் மட்டுமே தரும். கழிப்பறைக்கு சரியான காற்றோட்டம் இருந்தால் அது எப்போதும் புத்துணர்ச்சியை தரும். அது மரியாதையும் பாதுகாப்பையும் கொடுக்கும்.
6: எங்களுக்கெல்லாம் இப்பதான் புரிஞ்சிருக்கு தோஷிகா. நாங்க இனிமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம். நாங்க கழிப்பறைய சுத்தமா வச்சுப்போம், தினமும் பயன்படுத்துவோம், கைகளை நல்லா கழுவுவோம், உன்னை தூரத்திலேயே துரத்தி விடுவோம்.
0: ஓ, நீங்க என்ன செய்யறீங்க? எல்லா கிராம மக்களையும் எனக்கு எதிர திருப்பி விட பாக்குறீங்களா?
6: இல்ல தூஷிகா, நாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம்.
1: ராம்பூர் கிராமம் இனி முன்பு இருந்தது போல இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை உள்ளது. அது நன்றாக பராமரிக்கப்படுகிறது. குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதில்லை. பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர். தூஷிகா தோற்கடிக்கப்பட்டார். இதுவே ஒரு சுஜல் சுத்தமான கிராமத்தின் உண்மையான தோற்றம்.

0: சுஜன் சுத்தமான கிராமம், சுஜன் சுத்தமான இந்தியா.
1: என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சா? ராம்பூர் கிராமத்துல நம்முடைய ஸ்வச்சிகா, சுஜல்குமார் போன்ற கதாபாத்திரங்களுடன் இப்படிப்பட்ட தெரு நாடகம் நடக்கிறது. இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நாடு முழுவதும் உள்ள மக்கள் தங்களுடைய கிராமங்களிலும் இது போன்ற நாடகங்களை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என எனக்கு தோன்றுகிறது. இந்த வானொலி நிகழ்ச்சியுடன் சேர்ந்து சமூகத்திலேயே உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நமது கிராமத்தின் தூய்மை வீரர் ஒருவருடன் ஒரு உரையாடலை கேட்போம்.
2: தூய்மை வீரரா? அவர் யாரு?
1: தூய்மை வீரர்கள் என்பவர்கள் சுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்பும் முக்கியமான நபர்கள். கிராம மக்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை அறிய இவர்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். சுத்தம் மற்றும் நல்ல பழக்கங்களை ஊக்குவித்து மக்களை மாற்ற தூண்டும் நபர்களே தூய்மை வீரர்கள். சமூகத்தில் செயலில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் கிராமத்தில் தாமே நடவடிக்கைகளை நடத்தி பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் சுத்தத்தை ஊக்குவிப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மை வீரர் தான் இப்போது நம்முடன் இருக்கிறார்.
3: வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் 5 வருஷமா அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்யறேன். கண்ணகி நகர்லேருந்து வரேன், அடையாறுல செய்யறேன். நான் இப்போ வந்து நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். பொதுமக்கள் வந்து குப்பையை வந்து குப்பை தொட்டிலேயோ சரி, இல்லை நாங்கள் போகிறப்போ குப்பையை வந்து பாதுகாப்பாக வந்து பிரித்து குப்பை தொட்டியில் வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பெருக்கும் போது வந்து மாணவரே இவங்க பெருக்கிட்டு போகிறாங்களே, குப்பையை போடுவோம், ஜன்னல் சைட்லேருந்து போடுவோம், கதவு சைட்லேருந்து போடுவோம், பின்னாலேருந்து போடுவோம், அது மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். வந்து தூய்மை பணியாளர் வேலை செய்யணும்னா கேவலமாக நினைக்க வேணாம். எங்களை வந்து ஒரு உயரத்தில் வச்சாதான் நாங்கள் மேலே மேலே உயரத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்க முடியும். இந்த வேலை வந்து நாங்கள் செய்ய பொதுமக்கள் வந்து எவ்வளோ நாங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து நாங்கள் மேலே உயர்ந்துக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கேட்டுக்கிறவங்கள குப்பைங்களை குப்பை தொட்டியில் போடுங்க. மெயினாக அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு டைம் குப்பிங்களை வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அப்படியே போட்டுருவாங்க. நாயிங்க வந்து பிச்சு ஃபுல்லாக இதுவாக இருக்கும். அதில் அந்த குப்பையில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. சிலர் ஊசி, சுகர் ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலர் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணி போடுவாங்க. சிலர் வந்து ஏதோதோ இருக்கு குப்பையில். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும்ல, ஏதோதோ இருக்கு. அது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஆனால் அதை போய் ஒரு சில டைமில் நம்ம சவுளால் அள்ள முடியல. மழை டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அள்ளுறதுக்கு. கையால் தான் அள்ளி போடணும். கையில் எங்களுக்கு குத்துனா எங்களுக்கு என்ன, நிறைய டைமில் வந்து எங்களுக்கு வந்து கையெல்லாம் அப்படியே பொறி பொறியாக வரும் அந்த குப்பையை அள்ளுறதுனால. எவ்வளோ மெடிசன்லாம் சாப்பிட்டு தான் இப்போ எங்களுக்கு சரியாக இருக்குது. வேலைக்கு போன புதுசில் ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். எனக்கு ஒத்துக்காது, ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். அந்த குப்பைங்களை அள்ளிட்டு போனாவே மாறி ஆகிடும். அதுதான் பொதுமக்கள் என்ன கேட்குறேன், குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க. முடியலையா வச்சுருங்க, வீட்டாண்ட வந்து நாங்கள் வந்து வீடு தேடி வந்து குப்பை எடுக்கிறோம். அதுதான் அவங்களாட கேட்டிருக்கேன்.
4: தூய்மை வீரர்கள் கிராமத்தின் சுகாதார நிலையை மேம்படுத்த மிகுந்த உதவி செய்கிறார்கள். அவர்கள் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் புரிய வைத்து அவர்களை நல்ல பழக்கங்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள். ஒரு தூய்மை வீரர் ஆகுவதன் மூலம் நீங்களும் உங்களுடைய சமூகத்தில் முக்கிய பங்களிப்பை செய்யலாம்.
1: எனக்கு தோன்றுவது என்னவென்றால், சுஜல், சுத்தம் என்பது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நாம் எல்லோரிடமும் உருவாக்கலாம். குழந்தைகளுக்கு நாம் இங்கே காகிதம் போடாதே, வாழைப்பழ தோலை தரையில் போடாதே, குப்பை தொட்டியில் போடு என்று சொல்லும் தருணத்திலிருந்தே அந்த சிந்தனை உருவாக தொடங்குகிறது.
4: நீ சொல்லுவது சரிதான் ஸ்வச்சிகா. நான் சிறியவனாக இருந்தபோது என் கிராம பள்ளியில் படித்தேன். எங்கள் ஆசிரியர் சுத்தம் குறித்த பல சிறிய விஷயங்களை அந்த பள்ளியிலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த குழந்தை பருவ கல்வியின் தாக்கம் தான் இன்றும் நான் எங்கு அழுக்கை பார்த்தாலும் அதை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறேன்.
1: நீ கிராம பள்ளியில் தான் படித்தாயா சுஜல்?
4: ஆமாம், என் ஆரம்ப கல்வி முழுவதும் கிராமத்தில் தான்.

0: அதனால்தான் இன்று நான் ஒரு தூய்மை வீரன் போல சுத்தமான குடிநீர், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி செய்கிறேன்.
1: ஆம் சுஜல், மேலும் இப்போது கிராமங்களில் சமூகத்தாலேயே நடத்தப்படும் முயற்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன.
0: அப்படியா சுச்சிகா? அந்த சமூகத்தாலான முயற்சி அப்படி என்றால் என்ன?
1: அடடா, ராமாயணம் முழுக்க முடிந்த பிறகு ராமர் யார் என்று கேட்கிற மாதிரி கேட்கிறாயே.
0: குறைந்தது முதல் சிக்கலுக்காவது பதில் சொல், அல்லது சொல்லுங்களேன், இந்த கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ் என்றால் என்ன?
1: இது எந்த பெரிய விஞ்ஞானமும் இல்லை சுஜல். இது கிராம மக்கள் தாமே திட்டம் தீட்டி முடிவெடுத்து வேலை செய்து மேலாண்மை செய்யும் ஒரு முயற்சி. அதுதான் கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ்.
0: ஆஹா, அப்படின்னா நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள் தாமே முன்னேறி அழுக்கை அகற்றுகிறார்கள், அதுதானே?
1: ஆமா, நான் இதுவரை என்ன வேறு ஒரு மொழியில பேசினேன். இந்த முயற்சிகளில் அரசு சமூகத்திற்கு உதவி செய்யும், ஆனால் அரசு கட்டளை கொடுக்கும் வகையில் அல்ல. அதன் பங்கு உதவியாளரின் பங்கு.
0: சரி சரி, புரிகிறது. அதாவது அனைவரின் பங்கேற்பு, அனைவரின் பொறுப்பு என்ற முறைதான் இந்த மாடல்.
1: அப்படித்தான், இப்போதுதான் சரியாக புரிந்து கொண்டாய். இங்கே அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள், அனைவருக்கும் பொறுப்பும் உண்டு.
0: ஆனால் ஸ்வச்சிகா, இந்த சமூக அடிப்படையிலான முயற்சிகள் முதலில் எப்படி தொடங்குகிறது? அதாவது இதற்கு ஒரு முறையோ செயல்முறையோ இருக்கும் இல்லையா?
1: அட, இன்னும் புரியலையா? பாரு, கிராம நிலை சுத்தம் குழுக்கள், அதாவது கிளீனஸ் கமிட்டி உருவாக்கப்படுகின்றன. இந்த குழுக்கள் பஞ்சாயத்தின் கீழ் வேலை செய்கின்றன. அதில் பெண்களுக்கு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மற்றும் பிற குழுக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படுகின்றது.
0: சரி சரி, இப்போ புரியுது. அதாவது இந்த கிராம குழு தான் கழிப்பறை கட்டுமானத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கிறது, சரிதானே?
1: மிக சரி. உன்னுடைய மூளை விளக்கு இப்போதான் ஒளிவிட்டது போல. இந்த கிராம நிலை சுத்தம் குழு கழிப்பறை கட்டுமான கண்காணிப்பு, நடத்தை மாற்றம் செயல்பாடுகள், சுத்தம் நிதி பயன்பாடு, ஆடியோ சரிபார்ப்பு, அதாவது ஆடியோ வெரிஃபிகேஷன் தயாரித்தல், இவற்றை எல்லாம் பார்த்து கொள்கிறது.
0: போதும் போதும் தாயே, நான் எல்லாம் புரிஞ்சுகிட்டேன். கேளுங்க, இன்று நம் நுக்கட் நாடகத்திற்கு வந்திருந்த கிரண் தீதி, அவரும் அந்த கிராம நிலை சுத்தம் குழுவின் உறுப்பினர் தானா?
1: அதனாலதானே உங்களுக்கு இவ்வளவு தெரியும்.

0: கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்கல.
1: இல்லங்க காலி ஆயிடுச்சு.
0: பரவாயில்லங்க,
1: ட்ரெயின் ஸ்டேஷன்ல தானே நிக்குது. நான் வேணா வாட்டர் பாட்டில் தரேன், தண்ணி புடிச்சுக்கிறீங்களா?
0: சரி கொடுங்க.
1: ஏ பவித்ரா, ட்ரெயின் மூவ் ஆக போகுது, சீக்கிரம் வா.
2: பாரு, இந்த பசங்க பொறுப்பே இல்லாம டேப் க்ளோஸ் பண்ணாம போறாங்க.
3: தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதாவது எங்கள் ரசிகர் நண்பர்களின் பெயர்களையும் அவர்களின் கேள்விகளையும் அவற்றின் பதில்களையும் அறிவிக்கும் பகுதி. முந்தைய அத்தியாயம் எபிசோட் 1 நாங்கள் எல்லா கேட்பவர்களிடமும் ஒரு சுத்தமான கிராமம் குறித்த ஒரு நல்ல கோஷம், அதாவது ஸ்லோகன் அனுப்ப சொல்லியிருந்தோம். அதில் சிறந்த கோஷங்களுக்கு வெகுமதி வழங்க போவதாக சொன்னோம்.
1: அப்படியா? அப்படின்னா நம்மிடம் நல்ல கோஷங்கள் வந்ததா சுஜல்?
0: மிகவும் வந்தது ஸ்வச்சிகா. அவற்றில் நாம் 3 நல்ல கோஷங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த ரசிகர் நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் அனுப்பிய கோஷங்களையும் இப்போ கேட்போம். முதல் பரிசு யாருக்குன்னு பார்த்துடலாமா? கொரட்டூர்ல இருந்து திருமதி திலகவதி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அருமையா இருக்குல்ல, மறுபடியும் நோதுற கேட்போமா? திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அடுத்து 2வது பரிசு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்டையிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். ஆஹா, இதுவும் அருமையா இருக்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். கடைசியா 3வது பரிசு யாருக்குன்னு பாப்போமா? சைதாப்பேட்டையிலிருந்து திருமதி பிரமிளா அவர்கள் அனுப்பியிருக்காங்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம். ஆஹா, 2 வரினாலும் அருமையா இருக்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம்.
1: வாவ், எங்கள் கேட்பவர்கள் மிக அழகாக கோஷங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்களை கேட்டுக் கொள்கிறோம், எங்கள் மையத்துக்கு வந்து வெகுமதிகளை பெற்று செல்லுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.
0: இப்போ இந்த அத்தியாயத்தின் கேள்வி. இன்று பல இடங்களில் RO பயன்படுத்துவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதனை பல வீடுகளில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் நிறைய தண்ணீர் வீணாகிறது. நீங்கள் RO பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது RO-வில் வரும் கழிவு நீரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம், அதற்கான பதிலை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும்.
1: கேட்போர் நண்பர்களே, ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக 3 கிளாஸ் தண்ணீர் அப்படியே வடிகட்டப்பட்டு போய்விடுகிறது. சுத்தமான தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அது பல தாதுக்களை பிரித்து விடுகிறது. ஆனால் அந்த வீணான தண்ணீரை ஏற்கனவே மீண்டும் பயன்படுத்தாமல் விடுகிறோம். அதனால் நம்முடைய இன்றைய கேள்வி, RO-வில் வரும் வேஸ்ட் வாட்டரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம்?
0: இப்போ நிகழ்ச்சியை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே எங்களிடம் எதிர்பார்த்ததை இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். இன்று நீங்கள் வானொலி குரலில் ஒரு சுத்தமான சுஜல் கிராமத்தின் கதை என்ற நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அத்தியாயத்தில் கழிப்பறைகளை எப்படி பராமரிப்பது, சுத்தம் ஏன் அவசியம், ஸ்வச் பாரத் மிஷின் பற்றிய ஒரு பார்வை, இதுவரை எத்தனை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எல்லாம் பார்த்தோம்.
1: அடுத்த அத்தியாயத்தில் ஹர் கர் ஜல், இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றம் என்ற முக்கியமான தகவலை கொண்டு வரப்போகிறோம்.
0: ஜல் ஜீவன் மிஷனில் ஜல் உத்சவ் அல்லது ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன, அது எப்போது தொடங்கப்பட்டது, அதன் முன்னேற்றம் என்ன, வீட்டுக்கு வீடு குடிநீர் இருப்பைகள் எத்தனை, பெண்கள் தண்ணீர் பரிசோதனையில் என்ன பங்கை வகிக்கிறார்கள், இந்த மிஷனின் கூறுகள் என்ன, இவைகளை எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறோம்.
1: இப்போ நீங்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அனுப்புங்கள். உங்கள் கிராமத்தில் உள்ள கழிப்பறைகளின் பராமரிப்பை கவனியுங்கள். மக்களுக்கு சொல்லுங்கள், சுத்தமாக இருங்கள், சுத்தத்தை பரப்புங்கள், நாட்டை சுத்தமாக்குங்கள். சுத்தமான இந்தியா, அழகான இந்தியா.
0: அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் பிரியமான சமூக வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இப்போது ஸ்வச்சிகா மற்றும் சுஜலுக்கு விடைபெற அனுமதி அளிக்கவும்.
1: நமஸ்கார்.

0: our community, our pride. You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
1: வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 நான் உங்க ஆர்ஜே பிரீத்தி பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து ஆர்ஜே பிரியாவும் இருக்காங்க.
5: ஏன் பிரீத்தி இன்னைக்கு
1: லேட்டா? அது ஒன்றும் இல்லை, வர வழியில ஒரு தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறி கூட எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நமக்கு வேற எஃப்எம் ப்ரோக்ராம் இருக்கும். நான் ஸ்பீடா வந்துட்டு இருந்தேன்னா குடுகுடுன்னு போய் அந்த தாத்தாவை தூக்கிட்டு காய்கறி பேக்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அதனால தான் லேட்டு.
5: நல்ல விஷயம் பண்ணிருக்க பிரீத்தி. இதே மாதிரிதான் நிறைய பேர் பண்றாங்க. தன்னுடைய பேரை பேத்திங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷோல இதை பத்தி தான் நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றோம். எங்க கூட சேர்ந்துட்டு தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் யாருன்னு கேட்கலாம்.
6: வணக்கம் நேயர்களே, நான் உமையால் பேசுறேன்.
5: என் பெயர் சௌந்தர்யா.
7: என் பெயர் அங்கிதா.
8: என் பெயர் சாரதா.
9: என் பெயர் தீபா.
10: நான் உங்க அபி பேசுறேன்.
11: என் பெயர் இந்துமதி.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் எப்படி அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றத பத்தி தான் பேச போறோம். என் கூட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சொல்லுங்க சௌந்தர்யா.
7: வணக்கம் பிரீத்தி. ஆக்சுவலி இந்த விஷயம் பார்த்தோன்னா நான் கேட்ட விஷயம் தான், எங்க அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம். ஒரு ஊர்ல வந்து லைக் கிராமத்து சைட்ல நடந்த ஒரு ஸ்டோரி இது. அவங்க அப்பாக்கு அவங்க அப்பா அம்மாக்கு வந்து நாலு பசங்க இருக்காங்க. நாலு பேர் அப்படின்னால கொஞ்சம் கூட எல்லாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரையும் நல்லபடியா படிக்க வச்சு எல்லாருக்கும் சமமான ஒரு எஜுகேஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய அளவுல படிக்க வச்சோன்னே அவங்க கிராமத்துல இருக்க எல்லாருமே கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு உங்க பசங்களை வந்து இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறீங்க, பெருசானா அப்புறம் மதிக்காம போயிட போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க சொல்லிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, என் பசங்க என்ன நல்லபடியா பாத்துப்பாங்க, அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. சோ நாளடைவில் என்னாச்சுன்னா அவங்க நல்லபடியா வளர்ந்தாங்க. அவங்களுக்கு கல்யாண வயசுல கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அவங்க அப்பா அம்மா. எந்த குறையும் இல்லாம வளர்த்தவங்க கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்றத பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவை வந்து வீட்டு வாட்ச்மேனாகவும் அவங்க அம்மா வந்து வீட்டில் வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆக்சுவலி நம்மளுக்கெல்லாம் வந்து வருஷத்தில் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஒரு பண்டிகை காலத்தில் கூட ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. அவங்கள வந்து ரொம்ப அடிமையாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் கூட இல்லை உடுத்திக்கிறதுக்கு, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சுத்தி இருக்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப தெரியுதா உங்க பசங்களை நீங்க ஏன் இந்த அளவுக்கு வளர்க்க வேண்டாம் நான் சொன்னேன் தெரியுதா அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்கல்ல, அவங்களால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. அவங்க அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சுத்தமா அவங்க நாலு பசங்க ஒருத்தராதி இருக்காங்கன்னு பார்த்தா அப்படி இல்லாம நாலு பேரும் இப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க.
5: ஆமா சௌந்தர்யா, நீங்க சொல்றது உண்மைதான். நானே இந்த விஷயத்த நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கேன்.
1: அதுவும் இல்லாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது கேக்குறப்ப ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு.
5: நெக்ஸ்ட் யாரு என்ன சொல்றாங்கன்றத கேக்க.
12: நான் உங்க அபி பேசுறேன். நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு ரீசெண்டா வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு வயசான பாட்டி வந்து இருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து அந்த பாட்டி வந்து யாருமே பாக்கல. திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டியோட பையன் வந்தான். அவன் வந்து இந்த பாட்டியோட பென்ஷன் காசு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவன் வந்திருக்கான். இது வந்து அந்த பாட்டிக்கு தெரியல, நம்ம பையன் வந்திருக்கானே அப்படின்னு அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாட்டியோட பென்ஷன் காசு பத்தி கேட்டு அது எங்க இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் ஃபுல்லா வாங்கிட்டு ஒரு நாள் அந்த அந்த பென்ஷன் காசை எடுத்துட்டு அவன் போயிட்டான். இந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பாட்டியே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னாலும் அந்த பையன் வந்து இந்த பாட்டியை பாக்கல. இன்னும் அவங்களோட டெட் பாடி அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. நாட்டுல ரொம்ப பேர் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஒரு மனசாட்சியே இல்லாம பெத்த அம்மான்னு கூட பாக்காம வெறும் காசுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்க சொல்ல இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்.
5: ஒரு பையன் வந்து அவங்க வயசான அப்பா வந்து ரொம்ப காசு பணம் அவனால சம்பாதிக்க முடியலன்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஆர்கன் டொனேட் பண்ணு காசு வரும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. சோ ரொம்ப அந்த அங்கிள் வந்து சரி ரொம்ப டார்ச்சர் பண்ற மகன் சொல்லி போய் டொனேட் பண்ணாரு. ஆனா அது ரொம்ப கஷ்டமான இருந்தது. அந்த அங்கிளை அந்த அங்கிளை பத்தி நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சோ யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ்.
2: வணக்கம் நேர்களே, நான் இந்துமதி பேசுறேன். ஆமா அபி, நீ சொன்ன மாதிரி நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் சொல்ல போற நான் ரீசெண்டா கேள்விப்பட்டதுதான். ஒரு வயசானவர் வந்து ரோட்ல அடிபட்டு இருந்தாரு. அவன் மகன் வந்து ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணான். பட் டாக்டர் கேட்கும் போது இது யாருனே தெரியாது, ரோட்ல அடிபட்டு இருந்தா யாரோ ஒருத்தன் சொல்லிதான் அட்மிட் பண்ணான். அங்க குடுக்கற டீடைல்ஸ் வந்து தெளிவான டீடைல்ஸும் இவன் குடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அனாத போனமாதான் மாச்சூரிக்கு இது பண்ணாங்க. சோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கேட்கும் போது.
8: வணக்கம், நான் சாரதா பேசுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து என் பக்கத்து வீட்டுல நடந்து நான் பார்த்த ஒரு விஷயம். என் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஆண்டிக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தாங்க. ரொம்ப வருஷமா அவருக்கு கல்யாணம் ஆல. ஆனா அவங்க வந்து பொண்ணை வந்து எல்லா ஊர்லயும் கஷ்டப்பட்டு தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. கடைசியா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பையன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பத்தி நினைக்கவே இல்லாம அவங்களை வந்து ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணி அவங்கள எல்லா விஷயம் எல்லா வேலையும் அவரே செய்ய வச்சுட்டாங்க. இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா பையனும் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா இப்படி பண்றது ரொம்ப தப்பு. யாரும் இதை பண்ணக்கூடாது.
1: நீ சொல்றது கரெக்ட் சாரதா. நீ வந்து உன் வீட்டு பக்கத்துலன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என் வீட்டு பக்கத்துலயும் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கும் வந்து நாலு பசங்க. நாலு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா வந்து அந்த பாட்டியை வீட்டுல யாருமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஈவினிங் ஆனா சீரியல் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரும்பொழுது வந்து மருமக மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிறாங்க. இதனாலேயே அவங்க வீட்டுக்கே வர்றது இல்ல, டிவி எதுவும் பாக்குறது இல்ல. இப்ப வந்து யார் வீட்லயுமே இல்ல, வீட்டுல யார் வீட்லயுமே அவங்க சேர்க்க மாட்டேங்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு தனி ஓலை வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல ஃபேன் இல்ல, டிவி இல்ல, எதுவுமே இல்ல. இந்த வெயில் காலத்துல அவங்க ஃபேன் இல்லாம எதுவுமே இல்லாம சும்மா தூங்கிட்டு இருக்காங்க. வெறும் தூங்குறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. மத்த நேரத்துல எல்லாம் அவங்க வெளியே தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு கூட அவங்க வந்து அவங்களா போய் வீட்டு வேலை செஞ்சு அவங்களே வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. பெரியவங்களால வந்து வெளியே சாப்பாடு எல்லாம் ஒத்துக்கவே எடுத்துக்காது. ஆனா அவங்களை பார்க்கும் போது பாவமா இருக்கும். அவங்க வந்து அந்த ஓலை வீட்டுல வெறும் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது பாசு ஐட்டம் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்க்கும் போது அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் யார் என்ன சொல்றாங்கன்றத கேட்கலாம்.
3: நேர்களே, என் பேர் தீபா. நான் நேத்து நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ்க்கு நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என் பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட டைம் என்னன்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எங்க இறங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெமினில இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து அவங்களே அவங்க கதையை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நாலு பசங்க இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து நான் பாசமா வளர்த்தேன். ஆனா என்ன அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல. ஒரு 10 ரூபாய் இருந்தா என்கிட்ட குடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50 ரூபீஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பரிதாபமா இருந்தது. ஆனா எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் காலேஜுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு எக்ஸாம் எழுதும் போது அவங்க ஞாபகமாவே இருந்தது.
1: ரொம்ப நேரமா உண்மையால் மைக்க வச்சுட்டு ஏதோ சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
6: ஹாய் நேயர்களே, நான் உண்மையால் பேசுறேன். எல்லாரும் வந்து ஓல்டேஜ் ஹோம்ல வந்து சேர்க்கிற வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குதுங்கிறது வந்து இன்னும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதை பத்தி சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது வந்து நான் கேள்விப்பட்ட இன்சிடென்ட். மதுரையில வந்து சர்வீஸ்க்காக ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு வராங்க. அங்க வந்து ஒரு பெரியவரை வந்து அவர் பையன் சேர்த்து விட்டுட்டு போனாரு. ஆனா வந்து அந்த பையன் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஆக்சுவலா ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த பெரியவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம வந்தோன்னே அவங்க வந்து அந்த டீடைல் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பாத்துருக்காங்க. யாருமே எடுக்கல. திருப்பியும் அந்த அட்ரஸ்க்கு போய் பாத்துருக்காங்க. அங்க யாருமே இல்ல. அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல இல்லன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பெரியவங்களை வந்து சேர்த்து விட்டுட்டு தப்பான கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க இறந்து போனா கூட வந்து பசங்களுக்கு போய் அந்த விஷயம் சேர மாட்டேங்குது. இதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. அந்த தாத்தா வந்து ஒரு 2 மாசத்துல இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனோம்னா இவங்களும் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எப்படியுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அந்த ஹோம்ல இருக்க இன்சார்ஜ் தான் வந்து இறுதி கடமை எல்லாம் செஞ்சு அந்த தாத்தா அந்த ஹோமோட இன்சார்ஜ் தான் வந்து தாத்தாக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணாங்க.
1: உமையால் சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முதியோர் இல்லத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய போகுது, இந்த மாதிரி தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்றவங்க பிளீஸ் தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிடுங்க.
4: அதே மாதிரி அபி சொன்னதும் இந்த காலத்துல ரொம்ப நிறைய நடந்து வந்துட்டு இருக்குதான். அந்த அம்மா அவங்க பையனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட பாசமா பையன் பேசினவுடனே அவங்க எவ்வளவு பாசத்துக்காக ஏங்கியிருந்தாங்கன்னா, அந்த பையன் பேசின உடனே அவங்க நம்பி பணம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பையன் அது மாதிரி அவன் நடந்துக்கலையே, பணத்தை எடுத்துட்டு போயிட்டானே.
1: அம்மா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைங்க வச்சா இந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது. இந்த விஷயத்த வந்து மோஸ்ட்லி நம்ம தடுக்கலாம்.
4: அங்கிதா சொன்னதும் கரெக்ட் தான். அந்த ஆர்கன் டொனேஷன்றது இந்த காலத்துல கொஞ்ச நெஞ்சோல எல்லா ஹாஸ்பிட்டலையும் நடக்குது. நம்ம ஒரு இரும்பல் சளினாலும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நம்பி போய் இருக்க முடியும்.
1: ஆர்கன் டொனேஷன் நடக்கலாம் பிரீத்தி, அது காசுக்காக, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது அந்த காசுன்றதுக்காக அப்பா அம்மாவோட ஆர்கன் டொனேட் பண்ணி காசு வாங்குறது ரொம்ப தப்பான விஷயம்.
4: ஆர்கன் டொனேஷன் இந்த மாதிரி நம்மளா டொனேட் பண்றது மட்டும் இப்ப நடக்குது இல்ல, நமக்கே தெரியாம கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க வரவங்க எல்லாம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள இருக்க ஆர்கனை நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க.
1: இது கூட நடக்குது பிரீத்தி. இந்த மாதிரி போய் சொல்லி போய் அப்பா அம்மாவை இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்னு சொல்லி போய் அப்பா அம்மாவை சேர்த்துட்டு ஆனா அவங்களோட ஆர்கன் அவங்களுக்கே தெரியாம எடுத்து காசு வாங்குற பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
4: ஆமா பிரியா, நீ சொல்றது நிஜமா கரெக்ட் தான். என்ன நேர்களே, இன்னைக்கு நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணோன்றது நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க நாங்க நம்புறோம். ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்ன்றவங்க நம்மள கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்து அதுக்கப்புறமா தான் அவங்க அமைதியா உட்கார்லான்ற நேரத்துல நம்ம அவங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க இந்த
1: காலத்துல பண்றது அவங்க வந்து அவங்களோட காலத்துல

0: அவங்கள மதிக்காம விட்டு போயிருந்தா நீங்க இந்த அளவுக்கு வந்து அவங்களே ஏறி மிதிச்சிருக்க மாட்டீங்க. சோ உங்களோட பாஸ்ட பத்தி நினைச்சு பாருங்க, அவங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றத யோசிச்சு நீங்க அவங்களை நல்லா பாத்துக்கோங்கன்றத பத்தி தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம்.
1: யூத் பீப்புள்ஸ், நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, டெய்லி பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பஸ்லேயும் சரி ரோட்லேயும் சரி என்னென்ன நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அதை பார்த்துட்டு சும்மா கவனிச்சுட்டு வந்துடுறதை விடாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட் அவங்க ரோட்லேயும் பஸ்லேயும் நீங்கள் நிறைய பார்த்துட்டு வரீங்க, பார்த்துட்டு நீங்கள் சும்மா வராமல் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியலைனாலும் நம்மளோட கவர்மெண்ட் அதுக்காக நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. 1253 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்க உங்களால முடிஞ்ச உதவி அட்லீஸ்ட் இது மூலமாவது செய்யுங்க.
0: மறுபடியும் சொல்றேன், 1253 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்.
1: எல்டர் பீப்புளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் இது. நீங்க மறக்காம உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க.
0: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: Listening to MOP Community Radio 107.8 FM.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி, மனிதர்கள் பலவிதம். ஆமாங்க, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி இருக்காங்க. அவங்க நிறைய வேலை பண்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். ஆனா இந்த கணிதம் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, வெறும் சாக் பிசு போர்டு இதை வச்சுட்டு தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா ஆடல் பாடல் விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்கறாங்களா? இப்படிங்க அதெல்லாம் கணக்குல சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்காதீங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்காங்க விஜயலட்சுமி ராமன். இவங்களோட உரையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க மேக்ஸ் படிக்கிற மாணவிகள் அக்ஷயா, வந்தனா, வர்ஷா, ஸ்ருதி மற்றும் ஹேமலதா.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட என்னோட ஜூனியர்ஸ் சொல்லலாம், என்னோட தோழிகள்னு சொல்லலாம், இவங்க எல்லாரும் இருக்காங்க.
3: நான் உங்க வந்தனா இருக்கேன் உங்க கூட. இன்னி நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
4: நான் ஹேமலதா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
5: நான் வர்ஷா, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
6: நான் ஸ்ருதி, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்.
2: சோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஜூனியர்ஸ், நானும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ். சரி, ஓகே. சோ இப்போ நம்மளோட ஸ்டுடியோ ஃபுல்லாவே ஒரே மேத்தமெட்டீஷியன்ஸா இருக்காங்க.
3: ஓகே, புத்திசாலிகளா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
2: சரி, ஓகே, எல்லா புத்திசாலிகளும் இங்கதான் இருக்காங்க நேயர்களே. இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க?
5: மேக்ஸ் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் வருதுனா நான் டெய்லி உட்காந்து வீட்டில் போய் மக் பண்ணி மண்டையில கொட்டி மண்டையில கொட்டி படிக்கணும். இதுனா நான் டெய்லி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த ரிலேட்டடா அந்த சம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா என் தலைவலி அன்னைக்கு ஓவர். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்.
4: வந்தனா சொன்ன மாதிரியேதான், மேக்ஸ்னா மகடிக்கிறதுக்கு அவ்வளவு அதிகமா இருக்காது. மோரோவர் மேக்ஸ்ல மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாகவே கேட்டீங்கன்னா உங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் எது, எல்லாருமே கட்டாயமா மேக்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ ஆப்வியஸ்லி என் ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், அதனால தான் நான் மேக்ஸ் எடுத்தேன்.
5: நீங்க ரெண்டு பேருமே சொன்ன மாதிரிதான், மேக்ஸ மக்கடிக்க தேவையில்ல. அண்ட் ஒரு நாள் அதை போட்டு முடிச்சிடணும், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஐயோ இது படிக்கலையே என்ன போகுதுன்னு தெரியல, முன்னாடியே படிச்சிருக்கோம்னு தெரியும். அது ஒரு வாட்டி பாத்துனாலே போறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். சோ அந்த பிரச்சனை இல்ல.
6: அதேதான் நானும் மேக்ஸ் புடிச்சதுனால நான் எடுத்திருக்கேன்.
5: ஆனா ஒன்னு நீங்க படிச்சிருக்கீங்களா, எல்லார்கிட்டையும் கேக்குறச்சு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சது பிடிக்காததுல மட்டும்தான் மேக்ஸ் ஏறும், வேற எதுலயுமே வராது. பிடிக்கும் ஆனா பிடிக்காதுங்கிற லிஸ்ட்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது.
2: ஆமா, இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டீச்சர்ஸ்னாலே வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் 90-95 அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, 40s எல்லாம் இருப்பாங்க. 80-70 அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லணும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 above இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் என்னன்னா கான்செப்ட், அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்லயே கவனிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. ஆனா அதே வந்து இந்த 40 இல்லைன்னா 40 கீழே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் கம்மியா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கான்செப்ட் புரியல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து மத்த சப்ஜெக்ட்ல மக் அடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. இப்ப சப்போஸ்
5: இப்ப வந்து
2: ஓகே, சோ இப்ப வந்து அதே மாதிரிதான், இப்போ வந்து சொன்ன மாதிரியேதான் அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மத்த சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப 90-80 அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களாம் மத்த சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்கள வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட், மக்கு பசங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மேல மட்டும் ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ளே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படிங்கறது, அங்க நமக்கு வந்து ஒரு திணல் வந்துச்சுன்னா
5: முழு சம் வந்து 10 mark சம்ல கடைசி சம் இது ஸ்டெப் போனா கூட முடிஞ்சிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்ச உடனே சென்டமா இல்லையாங்கிறது சொல்லவே முடியாது. லாங்குவேஜ் பேப்பரும் அப்படிதான். ஆனா இங்க மேக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க கூட அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கடைசியில ஒரு டேபிள் மறந்துடுச்சு, ஒன் பிளஸ் ஒன்ல கூட நம்ம தப்பு பண்ணலாம், கடைசி ஸ்டெப் பக்காவும் ஒரு இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸ் நம்ம போட்டுட்டு கடைசியில ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போட்டு முடிச்சீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்னா எம்சிக்யூனா அது முழுசா ரெண்டு மார்க் அப்படியே போயிடும், நெகட்டிவ் மார்க் கூட சான்ஸ் இருக்கு.
4: கண்டிப்பா வந்தா நீங்க சொன்ன மாதிரி தான், இப்ப பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3 பிளஸ் 2 வந்து நம்ம 6 எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் நம்ம அடுத்த படி லைஃப்ல அடுத்த படியா டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர், அந்த இடத்துல போய் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
5: ஒரு செம்ல தப்பு பண்ணா அடுத்த செம்மோட மூடும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு செம்ல ஆன்சர் வரல, ஐயோ 6 மார்க்ஸ் செம் ஆன்சர் வரல, அடுத்த 6 மார்க்ஸ் செம் ஆன்சர் வராது, அப்படியே மூட்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான், ஃபுல்லா ஃபர்ஸ்ட் செம் தப்புனா அவ்வளவுதான் பேப்பர் அன்னைக்கு ஃபெயிலுனே வந்துடும்.
6: கண்டிப்பா வருஷா நானும் அதை ஒத்துக்கிறேன்.
2: இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப மேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், நம்ம மேக்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம்னா, மேக்ஸ்னா பயம் இருக்கிற குழந்தைங்க மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயந்துட்டு வேர்த்து கொட்டி அப்படியே அப்படியே. இப்போ வந்து என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான், சூப்பராக விளையாடிட்டே இருப்பான், ஆனா மேக்ஸ் போடு அப்படின்னு சொன்னாச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மண்டையை உடைச்சா ஊத்த முடியும்.
5: இதே ஒன்று பாத்தீங்கன்னா என்ன, மேக்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் நல்ல விதத்திலயோ ஐ மீன் பிடிக்காத விதத்திலயோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லுவேன்.
2: ஆமா, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10th வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா படிக்கணும், அந்த ஹிஸ்டரி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. ஆனா இப்போ மணி என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து 98 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா பாக்கி 2 ரூபாய்
5: ஒரு படி எடுத்து வைக்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லுவான். நீ சீக்கிரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம நடப்போம், அதே நம்ம மெதுவா போனோம்னா அந்த கால்குலேஷன் படி நம்ம கால் ஸ்டெப் மெதுவா எடுப்போம்.
2: சோ அதுல இருந்து
5: பேசிக் மேக்ஸ் ஆரம்பிக்குது.
2: நம்ம கால் அடியில இருந்து நம்ம வந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா
5: கூட
2: புரியலங்கறதுனால
5: இல்லைனா அவங்களால அந்த லைஃபுக்குள்ள ரிலேட் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலா மேக்ஸ் படிக்கணும்.
2: சரி, சோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் பத்தி, அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் பத்தி, அதுல எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம நல்லா இவ்வளவு நேரம் பேசினதுலேயே நம்மளோட நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம மேக்ஸ் அதாவது கணக்கு இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் பண்ண போறோம். இப்போ வந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம், கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்கு எல்லாத்துக்குமே எந்த டவுட் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கிளாஸ்ல மேம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலந்துரையாடலையும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இப்ப சொன்னோம் இல்லையா, மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கல, மேக்ஸ்னா பயப்படுறாங்க, மேக்ஸை வந்து ஒரு ஃபன் லவ்விங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பேரு டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன், வணக்கம் மேம்.
7: வணக்கம்.
2: ஓகே, இப்ப வந்து நாங்க உங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து நீங்க என்ன விஜயலட்சுமி ராமன் எல்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் அவங்க எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, விஜய் மேம் இவங்க வந்து பிஎஸ்பிபியில கணக்கு ஆசிரியையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று மேக்ஸ் மேல இவங்க வச்சிருந்த பேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்க கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ண போறோம். எதை பத்தினா, கணக்கு, கணக்கை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே. கணக்குனா ஏன் பயம், எதுக்கு பயம், கணக்கு எப்படி கான்செப்ட் ஓரியன்டா புரிஞ்சுக்கிறது, இத பத்திலாம் நாங்க பேச போறோம். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
5: நான் உங்க வந்தனா.
4: நான் உங்க ஹேமா.
8: வர்ஷா.
9: ஸ்ருதி.
2: அண்ட் எங்களோட விஜய் மேம்.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: இப்போ நீங்க மேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, மேக்ஸ் கஷ்டம்னா அது ஏன்?
2: மேக்ஸ் கஷ்டம்னு நான் சொல்லல, ஆனா சுத்தி இருக்கிற குழந்தைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மேக்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குங்கிறத முதல்ல ஆராயலாமா?
1: உங்களுக்கு
2: டான்ஸ், ஓகே,
1: பாட்டு,
2: பாட்டு,
3: பஸில்ஸ்,
2: ஆர்ட் வர்க்,
3: ஸ்கிட், நாடகம்,
2: இதெல்லாம் ஏன் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க கூடாது? இருந்தா
1: உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ்லயா?
3: மேக்ஸ் கிளாஸ்லனா பிளாக் போர்டு, சாக், டஸ்டர்,
4: நோட்புக்ஸ், ஜியோமெட்ரி,
3: ஜியோமெட்ரி பாக்ஸ், பிளாக் நோட்,
4: டிவைடர், நம்பர், வேர்வை, டென்ஷன், இதெல்லாம் கூட இருக்குமா?
2: எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நம்ம பிளே கிரவுண்ட்ல கூட மேக்ஸ் விளையாடலாம்.
1: மேக்ஸ் விளையாடலாம்ங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. எப்படி நீங்க மேக்ஸ் விளையாடுவீங்க சொல்லுங்க?
2: ஏதாவது ஒரு கான்செப்ட் கேளுங்களேன். நம்ம முதல்ல ஒரு சின்ன பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். எதை பார்த்தா உங்களுக்கு ஒரு பயம் வரும்?
3: மேக்ஸ்ல ஃபார்முலா,
2: ஃபார்முலா,
1: ஃபார்முலா, கரெக்ட்.
2: ஏதாவது ஒரு ஃபார்முலா கேளுங்களேன்.
3: நம்ம பதில் ஃபார்முலா
2: ஏரியா ஃபார்முலா, ராம்பஸோட ஃபார்முலா எனக்கு வேணும். நான் என் குழந்தைகிட்ட கேக்குறேன், என் குழந்தை பாட ஆரம்பிக்குது இப்போ. Half the product of the diagonals lead to the area of the rhombus, but the base into height is the parallelogram area quite sumptuous. எப்படி இருக்கு ஆரம்பம்?
1: ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க டக்குனு சொல்றச்சு ராம்பஸோட ஃபார்முலா, ஆஹா என்ன கேக்க கூடாது அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. சொன்னதுக்கு அப்புறம் யார் ராம்பஸோட ஃபார்முலா இருந்தாலும் என்ன கேளுங்க, என்ன கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
2: ஓ, இத கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது ஒரு இனிய ஆரம்பம். இது பாட்டுல ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம டான்ஸ்ல மேக்ஸ் போட முடியுமா?
1: டான்ஸ்லயா?
3: டான்ஸ் இப்போ மேக்ஸ் ஸ்டெப்ஸ், அது மட்டும் தான் ஒற்றுமையா இருக்கு.
1: எப்படி மேக்ஸ் ஆடலாம்னு சொல்லுங்க.
2: மேக்ஸ்ல எப்படி ஆடலாம்னா, ஃபார்முலால நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரு டான்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வரும்ல?
3: கண்டிப்பா.
2: ஓகே, ஒன்னுல இருந்து பத்து முடிய கூட்டுத்தொகை எனக்கு வேணும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் யாராவது.
1: ஐயோ, அதுக்கே அதுக்குள்ள நாலு, பத்தொன்பது, எட்டு,
3: உளராத உளராத உளராத, ஒண்ணுல இருந்து வாணி.
1: ஓ, ஒன் டூ த்ரீ போர், நிமிஷம் பிரேக் தாங்களே, போட்டு வந்துடுறோம்.
3: ஐயோ மேம், இவங்களோட முடியல, நீங்களே சொல்லிடுங்க.
2: வேண்டாம், நான் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்க போறேன் உங்களுக்கு.
1: ரெண்டு கேள்வி,
2: ரெண்டு கேள்வி. அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நமக்கு இந்த நம்பரை நம்மளே சொல்லிடலாம். நீங்க இருக்கிறது, நம்ம ஆறு பேர் இருக்கோம். நம்ம ஒண்ணுல இருந்து ஆறுனுடைய கூட்டுத்தொகை முதல்ல ஆரம்பிப்போம். ரெண்டு ரெண்டு பேரா சேருவோமா?
3: எப்பவுமே
2: ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே தனியா ஒரு சந்தோஷம் வரத்தானே வருது.

0: இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? மூணு பேர் பேர் இருக்கும். நம்மளுடைய நம்பர் வந்து
1: 1 2 ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுமா? ஓகே, 1 2 3 4 5 6
0: ஸோ இந்த 6 வந்து பேர்ஸா மாறும் பொழுது 6/2 3 பேர்ஸ் வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கறேன். நம்மளுடைய பேர் இப்ப வேகமா இவங்க என்ன தேர்ந்தெடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் மாற்றத்தோட நம்மளோட பேரை மாத்த போறோம். ஒவ்வொரு பேருக்கும் கூட்டுத்தொகை அதே இருக்கணும். இப்ப நீங்க யார் கூட சேர போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க.
2: நான் உங்களோட.
0: ஏன் கூட? உங்களோட நம்பர் என்னமா?
1: 4
0: 4 5 சேர்ந்தா 9. அது மாதிரி 9 மூணு பேர் ஆஃப் 9 நம்மளால கொண்டு வர முடியுமா?
1: 6 1 சேரணும், 5 2 சேரணும், 3 4 சேரணும்.
0: ஆஹா,
1: 7 வரும்.
0: சபாஸ்.
1: கூட இருந்தே மேக்ஸ் வந்துருச்சு பாரு.
0: இப்போ நமக்கு எத்தனை 7 வந்திருக்கு?
1: 3 7.
0: 3 7 சார் எவ்வளவு?
3: 21.
0: அப்ப 1 to 6 ஓட கூட்டி பாருங்களேன் ஆன்சர் வந்தா.
4: 7 plus 6 plus 5
1: மாம் 21 வருது.
0: நன்றி. இதையே நம்ம ஸ்டெப்ஸோட போட்டு முதல்ல 1 ல இருந்து 6 முடிய நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மேக் பேர்ஸ் இன் சச் a way that ஒவ்வொரு பேருடைய சம்மும் சேமா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம இப்ப ஃபார்முலா டெரிவேஷனுக்கு போலாமா? எத்தனை நம்பர் இருந்தாலும் n ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அல்ஜிப்ரா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு n சொல்லிட்டே இருக்கோம்ல அந்த அல்ஜிப்ரா, அதை சிம்பிள் ஆக்கிடுவோமே. n நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுல எத்தனை பேர் வரும்?
1: n/2 pairs
0: வருது. ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டு வர வேண்டிய நம்பர் என்ன? ஒவ்வொரு பேரும் கொண்டு வர நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். அப்ப என்னும் ஒன்னும் சேருது. என் பிளஸ் ஒன், என் பை டூ இன்டு என் பிளஸ் ஒன் இஸ் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஹேவ் யூ காட் இட்? இப்ப நம்ம சொல்லலாமே 10 வரையும் என்ன வர போறது? எத்தனை பேர் இருக்க போறது?
1: 55.
0: ஒரு சின்ன கணக்கு குடுக்கலாமா எல்லாருக்கும்? சின்ன விஷயத்திலேயே ஆரம்பிப்போம்.
1: சரி,
0: எல்லாரும் 2 டேபிள்ஸ் சொல்லுங்க. 2 4 ஆரம்பிங்கம்மா.
2: 2 4 6 8 10.
0: நவ 4 டேபிள்ஸ் அதே வரிசையில சொல்லுங்க.
2: 4 8 12
0: என்ன கிடைச்சது? கூட்டினா இந்த ஒரு விதத்துலதான் 6 டேபிள் நம்மளால கொண்டு விட முடியுமா?
1: 5 டேபிள் 1 டேபிள் கூட்டினா
2: பிளஸ் 1 5 டேபிள்ஸ் பிளஸ்
0: வேற ஏதாவது விதம்?
1: 3 2 3 4 2 அத முடிச்சிட்டோம்.
2: 3 3
1: அடியாவது வாங்காம
2: இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருந்தா எல்லாருமே சென்டம் தான் இல்லையா?
1: இதே மாதிரி எக்ஸாம் இருந்தா
0: எளிமையா இனிமையா சந்தோஷமா கணக்கு போட்டோம்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. லைஃப்ல நீங்க சொன்ன மாதிரியே ரியல் லைஃப் காலையில எழுந்தப்போ காலேஜ் போற ஐடியாவை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுந்தோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யணும். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டில் ஓடணும். அம்மா அந்த நேரத்திலயும் ஒரு குக்கிங் பண்ணணும். அங்க இருக்கிறது ரேஷியோ ப்ரொபோஷன், வாசல்ல போடுற கோலம் சிமெட்ரியில கொண்டு வந்து வருது, நீங்க பாக்குறது டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஆட்டோக்காரரோட வரும்பொழுது பேசுற பேரம் வந்து நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷன். எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா நம்மள அறியாமையே நம்ம கணக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே கணக்கை சந்தோஷமா நம்ம போடுறதுக்கு எப்படி, இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு வர்றதுக்காக, அழகா கொண்டு வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் டாட்ஸ் என் டிஜிட்ஸ். டாட் ஸ்டாண்ட் ஃபார் ஜியோமெட்ரி, ஒரு புள்ளியிலிருந்து பாயிண்ட் டு பிளே இன் நம்ம கொண்டு வர பயன்படுத்துறது டாட்ஸ், அதுதான் ஜியோமெட்ரி. என் அந்த என் ரொம்ப அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ஜிப்ரால. அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்பர்ஸ், அதுதான் டிஜிட்ஸ். ஸோ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அட் த ஏர்லி ஸ்டேஜ், அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் உருவாகி இருக்கு. இதில் நம்ம குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி ஆட்டம், பாட்டம், பசல், கொண்டாட்டத்தில் கடைசியில் அதில் தான் முடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே கொண்டாட்டமாக தான் இருக்க போகிறது. அதில் ஸ்கிட் இருக்கலாம், வெளியில் போய் விளையாடலாம், பிளே கிரவுண்டில் விளையாடலாம், இல்லை இன்டோர் கேம்ஸாகவும் மேக்ஸை விளையாடலாம். பேசும்பொழுது மேக்ஸை கொண்டு வரலாம். சின்ன விஷயங்கள், அம்மா உங்ககிட்ட பேசும்பொழுதே அந்த மேக்ஸ் வேர்ட்ஸை டெர்மினாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த கியூப் பாக்ஸை எடுத்துன்னு வா, கியூபாய்டு பாக்ஸுக்குள்ளே போடு, அந்த சிலிண்டர் டப்பாவை திறந்து கொடு, கோனிக்கல் ஃபனலில் தண்ணி விடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அம்மாக்களும் பண்ணணுன்றதுக்கு தான் என்னோடய பேரண்ட்ஸ் கனெக்ட் ஆக்டிவிட்டீஸையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம உபயோகப்படுத்துற கணக்கை நம்மளுடைய வழக்க வாழ்க்கை முறையில கொண்டு வந்தோம்னு சொன்னா எளிமையா புரியும். ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்க மனசுல ஈஸியா நல்ல முறையில பதியும். அந்த பதிவு செய்யறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ்.
5: சோ நீங்க சொன்னீங்க மேக்ஸ் படிக்கணும் போடணும் அப்படின்னு. சோ மேக்ஸ் எப்படி கொண்டாடுறது, உங்களோட இன்ஸ்டியூட்ல எப்படி நீங்க மேக்ஸ் கத்தருவீங்க, என்ன மாதிரி அவங்க லைவ்லியா பண்ணுவீங்க அது சொல்லுங்க.
0: ஒவ்வொன்றுமே அதுல விஷுவல்ஸ் இருக்கும். மேக்ஸ் லேப் கான்செப்ட் இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனா நிறைய ஸ்கூல்ல டீச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நான் போகும்பொழுது ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, மெட்டீரியல்ஸ் இருக்கு ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணுன்றது டீச்சர்ஸ்க்கு கரெக்டான முறையில் போய் சேரலை. அதே புதுசான முறையில் டீச்சர்ஸ்க்கே அந்த மாதிரி எனக்கு யாரும் கற்றுத்தரலை. ஆனால் என்னோட ஆசையில் தான் நான் படித்தேன். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேராததுனால மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. இங்கே உள்ள டிவைஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் வரலாம், அதையே கார்னரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம், அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்க போகிறது. இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் என்னுடைய சென்டரில் வச்சுருக்கேன். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை நம்மளே சின்ன குழந்தைங்கக்கிட்ட கேட்டு 60 + 40 அது கூட 9 அடுத்து 1 சொன்னால் 110 நம்பர் வராமல் 200 எத்தனையோ இடங்கள்ல ஈஸியாக வரும். அதே வேக வேகமாக நம்ம கேட்கும்பொழுது அதெல்லாம் நான் ஸ்கூலில் குழந்தைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில் என்னென்ன தப்பு அவங்களால விட முடியும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய கேம்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த கேம்ஸ் நான் உங்ககிட்டயே பகிர்ந்துக்கிட்ட மாதிரி அது ஆடி ஓடி விளையாடலாம், இல்லைன்னா உட்காந்து விளையாடலாம், இல்லைன்னா பாடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப அவங்களையே யோசிக்க வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிப்படியா முன்னேறி அவங்களுடைய இன்னைக்கு உள்ள ஒலிம்பியாடுக்கு தனியா ஒரு கோச்சிங் போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் அமைகிறது.
1: மேம், உங்ககிட்ட ஆக்டிவிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ண யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னு கேட்டப்போ நீங்க எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, அதை எங்க நேயர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: கண்டிப்பா. ஸ்கூல்ல நல்லா விளையாடிட்டு இருந்தோம், அதெல்லாம் வேறு. ஆனால் நானும் ஒரு பாட்டி, 54 வயசு ஆயிடுத்து. ஆனா என்னோட வயசு கண்டிப்பா இதை கேக்குற எந்த நேயரா இருந்தாலும் அவங்கள விட நான் சின்னவங்கிறது நீங்களே இந்த கதைக்கு அப்புறமா ஒத்துப்பீங்க. நான் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு 2.5 வயசுல ஒரு பேத்தி இருக்கு. அந்த பேத்திக்கு அவங்க அப்பா ஒரு ஜெம்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. எத்தனையோ விதங்கள்ல இன்னைக்குதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கற சுவாரஸ்யங்கள்ல அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு பால் ஜெம்ஸ் பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாலை ஓபன் பண்ணின உடனே கீழே விழ போற ஜெம்ஸுக்காக இந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்பட போறதுன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க நடந்தது. என்னன்னா, அந்த ஜெம்ஸ் பேக்கெட்டை ஓபன் பண்ணின உடனே, அந்த பாலை ஓபன் பண்ண உடனே கீழே விழுந்த ஜெம்ஸ் அவ லட்சியம் பண்ணல. ஆனா அவ மனசுல தோணினது என்னன்னா, ரெண்டு கையிலயும் அவ வச்சிட்டு இருந்தது அந்த பாலோட ரெண்டு பாகங்கள். அவ சொன்னது என்னன்னா, பாட்டி ஒரு ஸ்பியர் ஓபன் பண்ண உடனே ரெண்டு ஹெமிஸ்பியர் எனக்கு கிடைச்சிடுது. அதுதான் எனக்கு தோணினது. ஏன்னா இந்த வயசுல நான் அவகிட்ட நடந்துகிட்ட முறையில என் பேத்திக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனா நான் அந்த குழந்தை கூட நான் பேசி சிலிண்டர் இதுதான் கியூபு, இது கியூப் ஆயிடு, இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விதமும் நான் பேசினதுல ஸ்பியரையும் காமிச்சிருந்தேன், ஹெமிஸ்பியரையும் காமிச்சிருந்தேன். ஆனா அந்த ஸ்பியரை உடச்ச உடனே ஹெமிஸ்பியர் வர்றதுங்கிறது அந்த சின்ன மூளைக்குள்ள எப்படி வந்ததுன்னா, அது பிராக்டிஸ் பண்ணதுலதான் வந்தது. அதே மாதிரி ஏன் எல்லா குழந்தைகளுமே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம குழந்தை மட்டும்தான் இதை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுல ஓடித்து, அதுதான் என்னைக்கு இந்த குழந்தைகள் முன்னாடி என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கு.
1: சோ இந்த மாதிரி உங்க பேத்திக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு அந்த அனுபவம்னாலதான் அவங்களுக்கு அது புரிஞ்சுங்கிறதால அந்த அனுபவத்தை உங்க கிளாஸ்ல ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு.
0: கண்டிப்பா.
2: சரி, ஓகே மேம். இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா, ரிட்டையர் ஆனவங்களோ இல்ல ரிசைன் பண்ணவங்களோ இல்ல விஆர்எஸ் வாங்கினவங்களோ ஒரு மேக்ஸ் டீச்சர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டியூஷன் சென்டர் போட்டு சாயந்தரம் ஒரு பிளஸ் டூ குழந்தைங்க, டென்த் குழந்தைங்க, ஈவன் காலேஜ் படிக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்றது இப்போ வந்து உங்க பேத்திக்கு நீங்க கொடுத்துட்டு உங்க பேத்தியோட நீங்க நின்று இருக்கலாம். ஆனா நீங்க இப்போ ஒரு எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதுக்காக, எப்படி அது வந்தது உங்களுக்கு? நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா இல்ல அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா?
0: இதுலயும் ஒரு இனிமையான ஒரு இன்சிடென்ட் நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஓப்பன் டே பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்தோம். ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் என்னை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது நல்ல படிக்கிற ஒரு மாணவன் அவன், அவனோட சரி எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு என்ன கறி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். கறி என்ன பண்ணால் என் கையில் ஒரு நோட் புக்கை கொடுத்தான். அது ஒரு பெரிய 200 pages நல்ல பெரிய சைஸ் நோட் புக்கு. அந்த 200 pages நோட் புக்கை எடுத்த உடனே அந்த நோட் புக்கை முழுசு நான் பிரட்டி பார்த்தேன். அதில் வேற எதுவுமே இல்லை, ஒரே மேத்தமெட்டிக்ஸில் உள்ளதாக இருந்தது. எனக்கு அதில் எதுவும் தனித்தன்மை எனக்கு புரிப்படலை. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹரி என்னது இது நோட் புக்கு, 8th standard நோட் புக்கு, இது என்ன எழுதிருக்கேன். அவன்ட்டு அந்த குழந்தை சொன்னது இன்னும் எனக்கு மனசுல நிக்கிறது. அதாவது அந்த குழந்தை என்கிட்ட சொன்னா, விஜய் மேம் கிளாஸ்ல இதுவரையும் சிலபஸை விட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் கொடுத்த ஈஸி கால்குலேஷன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல், 11 × 12 போடணும்னா அந்த 1 ஐயும் 2 ஐயும் தனித்தனியா எழுதிக்க, 1 + 2 நடுவுல போடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஈஸியா எப்படி 100 × 103 × 103 அது மாதிரி வந்தா 106 × 09 அதுக்குள்ள மெத்தட், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ததை செக் பண்ணு, அந்த மாதிரி. அதாவது ஆன்சரை முதல்ல எழுதுரு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வா அப்படின்னு நான் ஒவ்வொரு விதமும் நான் சொல்லி கொடுத்தது. அத்தனையும் அந்த 200 pages நோட் புக்கு தவிர ஒரு 10 பக்கம் எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தான். அந்த பையன் எழுதி என்கிட்ட கொடுத்தது, இது சிலபஸ்லயும் இல்லை, இது எங்களோட டெக்ஸ்ட் புக்லயும் இல்ல, இது நீங்க சொன்னது மட்டுமே. ஒவ்வொரு நாள் முதல் நாள் வந்து மேம் சொன்னதை தனியா எழுதி பார்த்தேன், ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரவும் ஒரு நோட் புக் போட்டு நான் எழுதினு வந்தேன். இது இந்த ஒன் இயர்க்குள்ள நான் கத்துன்ற ஸ்பெஷல் இது, அதனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னா. நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த கறி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா இருக்கும். சிங்கப்பூர்

0: எல்லாரையும் போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னோட பேத்திக்காக நான் ஸ்கூல்ல விட்டு வந்தேன். நான் அந்த நேரத்துல வீட்டுல கண்டிப்பா ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன். ஆனா இன்னைக்கு அவ 2 வயசாகி அவங்க அம்மாவே பாத்துக்கிற ஒரு நிலை வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியில எல்லாரும் இது நீ படிச்சது உனக்கு சந்தோஷம்னு கொடுக்கறதுனா இது கணக்கு மட்டும்தான், நான் குழந்தைகள் மட்டும்தான், அதனால நீ போய் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணு, இனிமே எதுவுமே வேண்டான்னு அவங்களுடைய ஆசை என்னுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன் இது.
1: ஓகே மேம், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்டையும் பற்றியும், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்ககிட்ட தெளிவாக விளக்கிட்டு வரீங்க. இதுக்கும் நம்ம வந்து இதுக்கும் கூடி நம்ம வந்து கணக்கு அதை பற்றி நம்ம இன்னும் நல்லா கணக்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வி கோனா எக்ஸ்ப்ளோர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அக்ஷயா.
2: நான் உங்கள் வந்தனா
3: வர்ஷா.
4: ஸ்ருதி.
5: நான் உங்கள் ஹேமா.

0: இருங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து மேக்ஸ் அதாவது கணக்கு இந்த பாடத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜி மேம் இருக்காங்க. இவங்க டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர், மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரை நடத்திட்டு வராங்க.
3: மேக்ஸ்ல என்ன டஃப்பான சாப்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்கலாமா? மேக்ஸ்ல என்னக்கா உங்களுக்கு டஃப்பான சாப்டர்?
2: மேக்ஸ் ஜியோமெட்ரி.
3: ஆஹா, நீங்க?
4: எனக்கு கால்குலஸ்,
5: ட்ரிக்னோமெட்ரி,
4: அல்ஜிப்ரா,
3: இதெல்லாம் சேர்த்து போட்டதுதான் எனக்குன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லுங்க மேம், இவ்வளோ டஃப்பான மேக்ஸ் எப்படி எப்படினா ரொம்ப சிம்பிளா, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி வரீங்கன்னு நினைக்கிறேன்.
5: எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம், எப்படி மேம் உங்க கிளாஸ்ல லைவ்லியா பண்ணுவீங்க? ஒரு சர்க்கிள் பத்தி, ஒரு லேட்டஸ் பத்தி, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க?
3: அதான் இருக்கிறதுலே டஃப் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, ஜியோமெட்ரி.
5: அவருக்காக நீங்க சொல்லுங்க மேம்.
3: என்னன்னு சொல்லுவேன்,
4: புரியாது புதிர்,
3: அது கூட புரியல எனக்கு.
6: வருவோம், நம்ம எல்லாரும் இப்ப ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா?
2: என்னன்னா நாங்க எல்லாம் ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோம், மேம் நடுவுல நிக்கிறாங்க, மேமுக்கு இந்த சைடு யார் நிக்க போறாங்க?
6: எல்லாருமே என் பக்கத்துல நிக்கணும்னா எப்படி நிக்கிறது? நான் டீச்சருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. இப்ப எல்லாரும் போய் என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நில்லுங்களே.
5: நான் இங்க நிக்கிறேன்,
3: நான் இங்க, நான் கரெக்டா, எல்லாம் கரெக்டா டிஸ்டன்ஸ் இருக்கு.
2: ஓகே ஃபைன்.
6: ஓ, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? நடுவுல நிக்கிறேன். அப்ப எங்கிட்ட இருந்து ஸ்ருதிக்குள்ள டிஸ்டன்ஸும் எங்கிட்ட இருந்து ஹேமாக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கா?
3: இருக்கே மேம்,
6: இருக்கா? ஆமா, நீங்க என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க?
5: சர்க்கிள்,
6: சர்க்கிள். ஓகே, நான் நிக்கிறேன், எல்லாருமே சுத்தி ஓடுங்களேன். இப்ப ஃபயர் ஆன் தி மவுண்டன்,
5: ரன் ரன் ரன்,
6: ஃபயர் ஆன் தி மவுண்டன்,
5: ரன் ரன் ரன்.
6: ஓ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரையும் சுத்தி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஓடட்டுமே, நம்மளோட ஷேப்.
5: நான் ஓடுறேன் மேம்.
6: ஓகே, வந்தனா வர அலவுட். இப்ப நாங்க நிக்கிறோம், நான் ஒரு பாயிண்ட். ஐயோ, வயசானதுப்பா, முடியவே இல்லை, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ என்ன பண்ற?
4: ஓடுறேன்,
6: ஓடுறேன். சோ
4: ஓடுறேன் மேம்.
6: ஒரு ஒரு பாயிண்ட் நிக்குது, அடுத்த பாயிண்ட் ஓடும் பொழுது என்ன வருது? என்ன ஷேப் ஃபார்ம் ஆகுது அங்க?
2: சர்க்கிள்,
6: சர்க்கிள்.
4: இப்போ லோகேஷ் மேம்,
2: சர்க்கிள் தானே?
5: லோகேஷ் மேம், சர்க்கிள்,
4: சர்க்கிள்,
5: லோகேஷ்,
6: லோகேஷ், லோகேஷ் சொல்லிட்டா, கரெக்ட். அப்ப என்ன ஆச்சு? ஒரு பாயிண்ட்
5: ஓடுனதுனால அவன் தெரிஞ்சிருச்சு,
6: அவன் ஓடுனதுனால.

0: நம்மளும் சேர்ந்து ஓடி ஓடிக்கலாம்.
1: ஆமா.
2: சோ இதே இது ரெண்டு பேர் ஒரு மூலையில நின்னுட்டு இப்ப ஒரே ஒரு ஆளு ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடணும்.
1: நான் கட்டுமா?
2: எங்கயோ ஓடிட்டு இருந்தா எப்படி? நான் கேக்குற கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ்ல நீ இருக்கணும். முதல்ல ஒரு இடத்துல நின்னுக்கோ, எங்க நிக்கிற பாப்போம்.
3: சரி, நின்னுட்டேன்.
2: இப்ப எங்க நிக்கிற நீ?
3: அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்கிறேன்.
2: நடுவுல நிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மிட் பாயிண்ட். ஓ, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு இடத்துல நின்னாதான் உன்னோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா?
1: ஆமா மேம். இல்ல, முன்னாடியும்
2: போலாமே.
1: முன்னாடியும்
2: போலாமா?
1: பின்னாடியும்
2: போலாம். முன்னாடியும் போலாம். அப்ப சைடுல போக முடியாது. முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலயும் போற அவளுடைய பாதையை ஒரு வரைஞ்சு பாருங்களேன், என்ன கிடைக்குதுன்னு. ஓ, ரெண்டு பாயிண்ட் ஸ்டாட்டிக்கா இருந்து ஒரு மூவிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த லோகஸ் ஃபார்ம் இஸ் அ
1: பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்.
2: வாவ்,
0: புரியாத
4: புதிர்னு இருக்கிற ஒரு மேக்ஸ் நம்ம ஃபார்முலாஸ் மேக்ஸ்ல வேற என்ன அல்காரிதம்ஸ் எனக்கு தலை சுத்தாம இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு மேசன் எடுத்து யோசிக்க
1: ஆரம்பிச்சிருவேன். ஓகே மேம், இப்ப வந்து நீங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. அதாவது ஜியோமெட்ரி அதான் வந்து என்னோட வீக்கெஸ்ட் சப்ஜெக்ட். அதனால வந்து இப்போ எனக்கு ஓரளவு லோகஸ் தான் என்ன அப்படிங்கிறது தேர்ட் இயர் வந்தும் எனக்கு அந்த அளவுக்கு விளங்காம இருந்தது. நீங்க ரொம்ப அழகாவே எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க.
4: நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கத்துட்டோம்.
0: இப்ப உங்க ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி பேசலாம் மேம். உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேல் தட்டு மக்கள் தான் அங்க வந்து படிக்க முடியுமா, இல்லனா சாதாரண பசங்களும் படிக்க முடியுமா? உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல எப்படி ரீச் பண்றீங்க சாதாரண மக்களுக்கு?
2: என்னோட ஆக்டிவிட்டி சென்டர்ல வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ், 8 கிளாஸஸ் பர் மந்த், 1250 பர் மந்த் சார்ஜ் பண்றேன் நான். இது மேல் தட்டு மக்களுக்கு ரீச்சபிளா அப்படின்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரீசன் என்னன்னு சொன்னா நம்மளுடைய ரெண்ட், அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு விஷுவலா பார்க்கும் பொழுது அது ஃபோம் இல்லைன்னா அக்ரலிக், அப்படி இல்லைன்னு சொன்னா வேற வேற விதங்கள்ல அதை கட் பண்ணி அதை வாங்கி அதை செய்யும் பொழுது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி இருக்கு. ஆனா இதே இதை நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் எடுத்துன்னு போறதுங்கிற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, என்ன உங்களை மாதிரி உள்ள குழந்தைங்களை எனக்கு முன் வந்து நான் சொல்ற விதங்களை நீங்க வரிசைப்படுத்தி அழகா எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த காலேஜ்லயும் உள்ள கணக்கு தெரிந்த, கணக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் அல்லது தமிழ் சரியான முறையில் எழுத முடியும் என்றால் நிச்சயமா நீங்க என்ன அணுகலாம். அது மாதிரி நம்ம எழுதும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஐ விஷ் டு டெஃபினெட்லி கிவ் அ ஒர்க் ஷாப் அந்த, அதுக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தேவையில்லை. ஆனா அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல உள்ளவங்க அந்த எதுக்காக, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நானே இருக்க முடியாது. ஆனா அதே டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா, என்னோட சென்டருக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னால எப்படி எளிய முறையில கத்துத்தரலாங்கிறத ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியும். அது தட் ஹேஸ் டு ரீச் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்துல் கலாம் சார் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தப்போ அவருடைய கனவும் அதாதான் இருந்தது.
4: 1250 ரூபானா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அ குவான்டிட்டி கோஸ் வித் அ குவாலிட்டின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இந்த இந்த இதுக்கான என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு?
2: எல்லாமே என்னுடைய சென்டர்ல விஷுவல்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் பசில்ஸ் இருக்கு, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி.

0: இது இல்லைன்னா உங்களுக்கு உள்ளது இனிமையாக கிடைக்கக்கூடிய பாடல், அடுத்து டான்ஸு, அதுக்கடுத்து பசில். அவங்க விளையாடுறதுக்குள்ள இடம், அந்த வீட்டில் ஃபர்னிச்சரே கிடையாது, அந்த சென்டரில் ஃபர்னிச்சரே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க ஆடணும் ஓடணும் விளையாடணும். ஆனால் ஆடி ஓடி விளையாடிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு கான்செப்டை கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட்டு, அந்த ஒர்க் ஷீட்டில் அவங்க அன்னைக்கு கற்றுக்கிட்ட கான்செப்டை கண்டிப்பாக அவங்க அந்த ஒர்க் ஷீட்டை என்னுடைய உதவி இல்லாமல் அதை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துட்டு அதை கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கூல்லையும் பயன்படுத்துகிற மாதிரி இது அமையும்.
1: ஒர்க் ஷீட் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் உங்கள் இதில் தருவீங்களா?
0: நல்ல கேள்வி. ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ப்ராஜெக்ட் கண்டிப்பா எங்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆனா அம்மா அப்பா செய்யறத இவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் அம்மா கூட போய் விளையாடுற மாதிரி இருக்கும், அதுதான் ப்ராஜெக்டா இருக்கும் இங்க உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 வேணும், அவ்வளவுதான், 5 வேணும். அது எந்தெந்த விதத்துல கொடுக்கலாம் அப்படிங்கறத அம்மா கூட விளையாடலாம். குழந்தை எப்படி கிடைக்கும், அவங்க எடுக்கிற ஏதாவது ஒரு சாமான், ஒரு டம்ளர் நான் வச்சுக்கிறேன், நீ எத்தனை எடுத்துப்ப, ஸோ தட் நம்ம 5 வேணும். அது அந்த 5 அவங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ், 5 ஆப்ஜெக்ட்ஸ் அம்மா எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், அப்போ மீதி எத்தனை இருக்கு, அது யார்கிட்ட போகிறது. அதே மாதிரி 2 எடுத்துட்டேன் என்ன வரும், அது எங்கே போகும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா விளையாடுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நிச்சயமா ஒரு இடத்துல உட்காந்து தலையில அம்மா குட்டுற மாதிரி இருக்காது, அம்மாவுக்கு குழந்தை சொல்லித்தர மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் இருக்கும்.
2: ஓகே மேம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் ஆடி ஓடி விளையாடி இந்த மாதிரி ரொம்ப ஃபன் லவிங்கா இந்த மேத்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த ஏஜ் லிமிட், ஐ மீன் எந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க உங்களோட சென்டர்ல படிக்கிறாங்க?
0: என்னோட சென்டர்ல இப்போ இருக்கிறது 4-14 கண்டிப்பா, மற்ற எல்லா விளையாட்டுகளையும் சேர்த்துருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம பேசினாலும் அல்டிமேட்டா மார்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது 9th, 10th, 11th, 12th உள்ள பசங்களுக்கு அவங்க கூட உட்காந்து எளிமையா புரியுற மாதிரி மேக்ஸ் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது 4-14 முடிய.
3: மேம், இப்போ நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் ஏதாவது எழுதிருக்கீங்களா மேம், வெளியிட்டு இருக்கீங்களா, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
0: கண்டிப்பாமா, கிளாஸ் 1-3 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு. அதே மாதிரி லேப் புக்கு கிளாஸ் 1-8 முடிய வந்திருக்கு. இந்த லேப் புக்கை லேப்ல தான் பண்ணணும்ன்றது இல்லை, டீச்சர்ஸ் கிளாஸஸ்லயே உபயோகப்படுத்துற மாதிரி.
3: மேம், எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற மாதிரி அந்த புக்ஸோட பேரை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்காக சொல்ல முடியுமா?
0: இட் இஸ் ஆக்சுவலி மேத் லேப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பை விஜயலட்சுமி ராமன், இட்ஸ் லைக் தட்.
3: ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த புத்தகங்களோட பேர் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா போய் அதை வாங்கி பயன்பெறுங்க.
2: இப்ப வந்து ஒரு செனாரியோ மேம், ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல ஒரு மேம் ஒரு ஈஸியான சம் கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 444 / 5, இந்த மாதிரி 444 / 5 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத ஒரு பையன் ராம்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ராம் எழுந்துரு 444 / 5 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறது ஒரு 10th கிளாஸ் அந்த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கு. அப்போ அந்த பையன் ரொம்ப முழிக்கிறான், அவனுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. ஆனா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான், டிவைட் பை 5 அப்படின்னா அதோட ரிமைண்டர் 4 அப்படிங்கறது நமக்கு வந்து 6th ஸ்டாண்டர்டே சொல்லி கொடுக்குறாங்க. ரிமைண்டர் எப்படி அப்படிங்கறதோட அந்த கான்செப்ட சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கும் டைம் இல்ல, மாணவர்களுக்கு அவங்களை பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்ல, மாணவர்களுக்கும் அவங்களோட சின்ன கிளாஸ்ல இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாம் கத்துக்காததுனால புரிஞ்சுக்கிற அந்த சக்தியும் இல்ல. சோ கான்செப்ட் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கத்துக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்?
0: இது பாதிப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 4 ஃபோர் ரிமைண்டர்னு ஈஸியாக இப்போ நம்ம சொல்லிட்டோம், அதுவும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டோம். இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்லாதது நீங்களுமே கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு சின்ன விஷயம், இதே இது கண்டிப்பா பேரண்ட்ஸும் பண்ணலாம், டீச்சர்ஸும் பண்ணலாம், அவங்களே செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கலாம். அந்த அஞ்சாவது டேபிள்ல பாரு எண்டிங் நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் தானே. அதை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வரும், 5 0 5 0 5 0. அதுக்கு நடுவுல உள்ள ஒரு நம்பர்களை எடுத்து பாருங்க, நடுவுல உள்ள நம்பர்களை எடுத்து பார்க்கும் போது என்னெல்லாம் ரிமைண்டர் வரலாம், அஞ்சுக்கு கீழே உள்ள நம்பர்கள் தான் வரலாம். அந்த அஞ்சுக்கு கீழே உள்ள நம்பர்கள் ஆறால வகுக்கும் போது என்ன வருது,
2: ஆறுக்கு
0: கீழே அஞ்சு போயிடுது. இத வந்து நம்ம டிவிஷனா எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் உண்மையை கொண்டு வந்தோம்னாலே இது நல்லா விளங்கிடும். ஆறுல இருந்து அஞ்ச கழிச்சுட்டோம்னா மீதி ஒண்ணு, அதுதானே இங்க உள்ளது. பத்து எடுக்கும் பொழுது அஞ்சு ரெண்டு தடவை கழிக்கிறோம், அதனால ஜீரோ வந்துருது. பதினொன்னு எத்தனை தடவை கழிக்கிறோம், கழிச்சதுக்கு அப்புறம் மீதி என்ன வருது. இத நம்ம மாடுலோ கான்குரன்ஸ் வரையும் நம்ம கான்குரன் மாடுலோ வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த டேபிள்ஸ கொடுக்கும் பொழுது அதுல உள்ள பேட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொல்றோம், நீங்க சொல்றது ரொம்ப உண்மை, ஏன்னா நிறைய கணக்கு டீச்சர்ஸே முழிக்கிறத நான் பாத்துருக்கிறேன். ரீசன் என்னன்னு சொன்னா, ஒரு கடைசி நம்பரை மட்டும் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாரு, ரெண்டால வகுக்கும் பொழுது எது மீதிங்கிறத நம்ம சொல்றோம், அதை மட்டும் செக் பண்ணா போதுங்கிறோம். ஏன், ரீசன் என்னன்னா அதுக்கு முன்னாடி உள்ளத எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம், 32 அப்படின்னா 30 + 2, அந்த 30 இஸ் டிவிசிபிள். எந்த ஒரு 10 எடுத்தாலும் 5 ஆல டிவிசிபிள், அதனால நம்ம 10ஸ பார்க்க வேண்டாம், கடைசி டிஜிட்டை மட்டும் பாருன்னு சொல்றோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விளக்கி விட்டோம்னா பின்னாடி கஷ்டம் இல்லை. அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன க்வெஸ்சன், ஒரு வீட்டுல அம்மா எப்படி பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஸ்பூனை கொடுங்க குழந்தைகிட்ட, ஏதாவது ஒரு ஷேப் பண்ண சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் பண்றாங்க. அந்த ட்ரையாங்கிளை பண்ணும் பொழுது அந்த ஸ்பூனுடைய வாய் ஒரே புறமா இருக்கிற மாதிரி நம்ம அடுக்கி வச்சோம்னா, ஒவ்வொரு ஸ்பூனை எடுக்கும் பொழுது 3 சைடுங்கிறது புரியுது, அந்த ஸ்பூனுடைய மவுத்த இத்தனை கார்னர்ஸ் வருது. ஸோ சின்ன சின்ன பேசிக் பிரின்சிபிள்ஸ ஸ்கூல்ல சொல்லித்தரத, மேலும் ஒரு எளிய முறையில குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க விளையாடுற மாதிரி நம்ம கொடுத்தோம் சொன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆள் மனசுல பதியுதோ அது பின்னாடி ஜிஆர்இக்கோ ஜிமேட்டுக்கோ தனியாக ஒரு கிளாஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. 6-6 டென்த் ஸ்டாண்டர்ட் முடிய உள்ள போர்ஷனை கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம்னா தனியாக கண்டிப்பாக கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளாஸில் படித்ததை ரீவிசிட் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால ஸ்கூல் மேத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
3: கண்டிப்பா மேம், இப்போ நீங்க அக்ஷயாக்கா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, பசங்க கான்செப்ட மக்கடிக்கிறதுக்கு காரணம் பசங்க மட்டும் இல்ல மேம், அவங்க டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு. அதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும்ல மேம். இப்ப எல்லா டீச்சர்ஸுமே உங்களை மாதிரி ஃபன்னா லவ்விங்கா மேக்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எஜுகேட் இந்த மாதிரியான பிராக்டிக்கல் மேக்ஸ்க்கு எஜுகேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ்ல நடத்துறீங்களா?
0: கண்டிப்பா நடத்திட்டு இருக்கேன். கேந்திரிய வித்யாலயா, காலிபர் அகாடமி, டிஏவி பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில், பாண்டிச்சேரியில் இது மாதிரி டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சென்டருக்கு வர தனிப்பட்ட முறையிலையும் டீச்சர்ஸ் வராங்க, அவங்களும் பயன்படுறாங்க. இது ஒரு ஒரே நாளில் வந்தது கிடையாது, இத்தனை வருஷமாக 35 வருஷமாக கிளாஸில் ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுடைய தவறுகள் என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து வேறு வேறு முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டியிருக்கு.
1: நீங்க டீச்சர்ஸ்க்கு கதை தரத பத்தி பேசினீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுலாம் என்னன்னா, மார்க் வாங்கணும். அது ஏன் அப்படி இருக்கு? ஒரு ஸ்டூடெண்ட்டை வேற எப்படி எல்லாம் படிக்க வைக்க முடியும்? அவங்களுக்குள்ள படிக்கிறவங்க ஹேபிட் எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும்?
2: அப்பா, நான் முன்னாடியே சொன்னா, ஒரு பையன் மேக்ஸ் படிக்கணும்னாலே எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு வயத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி மேக்ஸ்னாலே எஸ்கேப் ஆக பாக்குற குழந்தைகளை எப்படி மேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, மேக்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஃபன் லவிங் ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கறத எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது?
0: குழந்தைங்களை நீங்க மேக்ஸ் படி சொல்லாதீங்க, நீங்க அவங்க கூட விளையாடுங்க, அவங்க கத்துக்கணும் கான்செப்ட. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய கிளாஸ்ல ஜென்ரலா குழந்தைங்க என்ஜாய் பண்ற ஒரு விஷயம், அதுவும் மறுபடியுமே சொல்றேன் நான், இந்த சாப்டர் அந்த சாப்டர் அது மாதிரி சாப்டர் நேம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இப்பவும் மறுபடியும் ஒரு சின்ன உதாரணத்துக்கே போலாமா? வர்ஷாவை பார்த்தா ரொம்ப துள்ளலோட இருக்காங்க.
1: மேக்ஸ்னாலே எனக்கு பிடிக்குமா, அதனால ஒரு துள்ளலோட இருக்கேன்.
0: சரி, துள்ளலோட இருக்க, நீ மாடிப்படி ஏற போறமா? ரெண்டு ரெண்டு படியா ஏறிப்போ? எந்தெந்த படியில எல்லாம் நீ போற?
1: ரெண்டாவது படி, அப்புறம் நாலாவது, ஆறாவது, எட்டாவது. ஹே, டூ டேபிள்ஸ் வருதுல?
0: ஆமா ஆமா. ஏ வர்ஷாவை பார்த்த உடனே இங்க ஏன் ஹேமா துள்ளி குதிக்கிறா? நீ அவளோட ஜாஸ்தி நடந்துருவியா?
1: எப்படி நடப்ப?
3: மூணு மூணா போவேன், நீ ரெண்டு ரெண்டா போன, மூணு மூணா.
1: ஐயோ,
0: அப்ப நீ எந்த படியில ஏற போற சொல்லலாம்?
3: மூணாவது, ஆறாவது, ஒன்பதாவது, அந்த மாதிரி மாம்.
0: சரி, அப்ப நம்ம அவங்க போற படி வந்து எந்த டேபிளா வந்ததுன்னு
1: சொன்னாங்க
3: அவங்க? த்ரீ டேபிள் இல்ல?
0: சரி, எல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு படியை சேர்ந்து டச் பண்ணீங்களா? ஆறாவது படி மட்டும் தான் போனியா? அது தவிர வேற இன்னும் படி?
3: பன்னெண்டாவது படி.
1: பன்னெண்டாவது படி,
0: பதினெட்டாவது படி. ஆஹா, ஐயப்ப சுவாமியே சரணம். ஓகே, ஆறாவது படி, பன்னெண்டு பதினெட்டுன்னு போகும்போது என்ன வருது அங்க?
3: சிக்ஸ் டேபிள்ஸ்.
0: சிக்ஸ் டேபிள்ஸ் வருது. அதுல முதல் படி எது?
3: ஆறாவது.
0: இப்ப நம்ம சொன்னது மல்டிபிளிகேஷன் டேபிள், நம்ம சேர்ந்து ஏறினது காமன் மல்டிபிள்ஸ், முதல் படி
3: லீஸ்ட் காமன் மல்டிபிள்.
0: உங்ககிட்ட எல்சிஎம் பத்தி நான் பேசவே இல்லையே.
3: ஐயோ, நம்மளுக்கும் மூளை வந்துருச்சு, கண்டுபிடிக்காரு
1: மூளை வளர்ந்துருச்சு.
3: வளர்ந்துருச்சு.
0: இது மாதிரி குழந்தைகளை ஆட விடுங்க, ஓட விடுங்க, கண்டிப்பா கணக்கு உங்க பின்னாடி வரும். குழந்தை அவன் கணக்கு கத்துப்பான், நீங்க அவங்க கிட்ட போய் கணக்கு போடு கணக்கு போடுன்னு சொல்லாத, அவன் போட்டிருப்பான் கணக்கு. ஆனா அதுக்குள்ள எக்ஸ்போஷரை கொடுங்க, அதுக்குள்ள வழிமுறைகளை வகுத்து கொடுங்க, குழந்தைகளை என்ஜாய் பண்ண விடுங்க. மேக்ஸ் இஸ் டூ என்ஜாய்.
3: நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஆர்ஜே ஹேமா,
1: வர்ஷா,
3: அக்ஷயா,
1: ஸ்ருதி, வந்தனா,
0: இவர்களுடன் விஜி மேம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: மேம், இப்ப எனக்கு ஒரு டவுட், டியூஷன் சென்டருக்கும் இந்த ஆக்டிவிட்டி சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் டியூஷன் சென்டர்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, அது ஒரு டிஃபரெண்ட் மெத்தட், அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
0: நல்ல கேள்வி. டியூஷன் சென்டர்னு வரும்பொழுது பாடத்திட்டங்களை அதே ஸ்கூல்ல சொன்ன அதே மெத்தட்ல திரும்ப அது ஒரு மினி கிளாஸ் ரூமா வச்சுட்டு கிளாஸ்ல சொன்னதையே நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா டியூஷன் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்களை நான் கண்டிப்பா குறையே சொல்லலை. உறுதியா அவங்களுடைய மனசு என்னன்னா இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில கவனம் எடுத்துக்கிறாங்க. அந்த கவனத்தோட ஒரு அதிகப்படி கவனம் எடுத்துக்க நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த நேரத்துல புரியலையோ அதை விஷுவல்ஸ்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள, அதாவது ஜென்ரலா அவங்களுடைய மனப்பான்மை நான் நினைக்கிறபடி ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ட்வைஸ் ரெட். ஆனா இது கூட நான் சேர்த்துக்கொள்றது என்னன்னா, ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சி, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது, அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க. ஆனால் இதே இது இல்லை, கண்டிப்பாக லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயோ அவங்களால மறுபடியும் மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. போர்ஷன் முடிக்கணும், ஒவ்வொரு செம்ம மாதிரியும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ், தௌசண்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், 0.0001% மேட்டர்ஸ் அங்கே மார்க்குக்கு. அந்த மாதிரி நிலையில் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக அவங்களால புகுத்த முடியாது. அதனால இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டியை புகுத்தி இருந்தோம்னா இந்த ஆக்டிவிட்டியை மனசுல கொண்டு வா. நீ இன்னைக்கு கூட நீ போடும்பொழுது எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நிற்கிறது, அந்த டூ எங்கே போச்சுன்னு தெரியலையே. அதையே நம்ம தேடிட்டு போகக்கூடாது. அந்த நேரத்தில் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எந்த குழந்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை.
5: ரொம்ப நல்ல வேலைக்கு நீங்க மேம், தேங்க்யூ.
2: நேர்களே, இப்போ நீங்க ஒரு கலந்துரையாடல் கேட்டீங்க எங்களோட விஜி மேம். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போ ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர் இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ போடுறது கிடையாது, மேக்ஸ ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ ரொம்ப ஃபன் லவ்விங்காக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையே வந்து ஒரு பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாகவோ ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஒரு விஷயத்திலையும் அதாவது அவங்க குழந்தைகளுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற ஒரு முறையில் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களோட கிளாஸ் செஷன்ஸ் அதாவது அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்த போதும் அவங்களோட கிளாஸ் செஷனும் இந்த அளவுக்கு என்ஜாயபுளாக இருந்திருக்கு. இப்போ எங்களோட இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலுமே கூட நாங்கள் கற்றுக்கிட்டது நிறைய, அதாவது வாழ்க்கையில் குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும் போதே மேக்ஸ் வந்து ரொம்ப விளையாட்டா எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறதையும் நம்மளோட விஜய் மேம் நமக்காக சொன்னாங்க. இவங்க இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி சென்டர், இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி நீங்க நிறைய கேள்வி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாலயா 9-17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை 17. இன்னொரு தடவை இந்த அட்ரஸ் நான் சொல்றேன், டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் பத்மாலயா 9-17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை 17. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இவங்களை ரொம்ப ஃபாண்டா விஜய் மேம் விஜய் மேம்னு கூப்பிட்டு இருந்தோம். இவங்களோட பேரு மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, நான் அந்த நம்பர் சொல்றேன், 9-8-8-4-2-1-6-2-1-3 இந்த நம்பருக்கு நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்ஸ்ல கொஞ்சம் அவங்க டல்லா இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட ஆலோசனை பெறலாம். இவங்களோட ஆக்டிவிட்டி சென்டர்ல உங்களோட குழந்தைய நீங்க சேர்க்கலாம். இதை பத்தி இன்னும் இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தியும் விஜய் மேம் பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்களோட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512-1-3333 இஸ் த நம்பர் டு டயல். இந்த கலந்துரையாடல் இதோட இங்க இப்ப முடியுது. விஜய் மேம்க்கு எவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. எங்களால் வந்து எந்த அளவுக்கு நன்றியை வெளிப்படுத்த முடியுமோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மேக்ஸை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு காட்டினதுக்காக
6: விஜய் மேம் தேங்க்யூ.
0: என்னுடைய மாலை இனிய மாலையாக முடிந்ததற்கு காரணம் என்னுடைய பள்ளி பருவத்துக்கே அழைத்து சென்ற உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கோடான நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரம் விஜி மேம்.
2: நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்க ஆஜய் அக்ஷயா.
3: நான் உங்க ஹேமா.
1: வர்ஷா.
7: ஸ்ருதி.
1: வந்தனா.
8: கணக்கு இனிமே உங்களுக்கு வேப்பங்காய் இல்லங்க வெள்ளை கட்டி, அதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க இவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிப்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கணக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்படி வேப்பங்காயில வெள்ளை கட்டி.

0: தரம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்னைக்கு வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்யறது அத்தர்ல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
7: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் எம்ஓபியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அதை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி, ஆர்ஜே பிரியங்கா மற்றும் ஆர்ஜே ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பாக்கலாம்.

0: எங்க அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல போடுங்க.
1: நான் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் மீரா, நீயே போயாக்கு.
0: எனக்கும் தானே வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா?
2: யாராவது ஆக்குங்களேன், கிளாஸுக்கு லேட்டா போனா மிஸ் வெளிய நிறுத்திடுவாங்க.
0: இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கோமா, மூணு இட்லி கூட முழுசா சாப்பிடல.
2: அம்மா போதும்மா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி போட்டாச்சா?
0: ம், ஆக்கிட்டேன்.
2: லஞ்ச்
0: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
2: ஆ, வச்சிட்டேம்மா.
0: சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
2: மா, ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
0: ம், செஞ்சு கொடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்ல பாக்குறோம். ஒரு வீட்ல என்னடானா பையனுக்கு டிஃபின் பாக்ஸ்ல லஞ்ச் நீயாக்கு நானாக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்ல என்னடானா பாசத்தை பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம். கரியர் முக்கியம் இல்ல, பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்தை புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. Come on, let's go to the show. ஒரு பக்கம் வேலைக்கு போற அம்மாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா,
3: ஷரண்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
4: வைஷ்ணவி,
5: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
6: ஹாய்.
1: ஓகே, சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்சனோட தொடங்க போறேன் நானு. உங்க அம்மா வீட்டுல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கலாம்.
7: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
8: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. வர்க்கிங் விமன்,
9: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
10: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
1: எப்படி சொல்றீங்க?
10: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க?
10: My maid will make everything.
1: Okay, சரி. அப்போ உங்க வீட்ல மேய்ட் இருக்காங்களா?
10: ஆமா.
1: ஓகே, வாட் அபவுட் கீர்த்தனா?
11: எங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைடுல உங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்களா? ரெண்டு வீட்லயும்
12: இல்ல இல்ல இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேய்ட் இல்லையா?
12: இல்ல இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
11: 5:30.
1: ஓகே,
10: சேம் டைம் 5:30. ஒரு நான் 4:30 5:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
11: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
10: சேம், அதே மாதிரி.
1: அப்போ நீங்க வீட்ல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம். உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
7: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன்
4: போட முடியாத துணி எல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
7: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
4: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது,
1: ஓகே,
4: அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்ல மேய்ட்
7: இல்லன்னு.
1: வீட்ல இருக்க எல்லா வேலையும் அம்மா
7: தான்.
1: அதை தவிர சமைக்கிறது, பின்ன நீங்க வந்தீங்கன்னா பரிமாறுறது,
4: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீடை ஃபுல்லா கிளீன் பண்றதெல்லாம் கூட
1: ஓகே அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
4: இல்ல, நானும் ஹெல்ப் பண்ணுவோம், சோ ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
13: என்ன பண்ணுவாங்க?
14: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க. அப்புறம் நான் திரும்பி போனதும் நான் கேக்க
2: பண்ணுவாங்க.
3: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்தை பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம், உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க?
1: அந்த வகையில பாத்தோன்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு. இப்போ அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை.
0: யூஸ் பண்றீங்க
1: அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். சோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
0: அம்மாவை பாக்குற சந்தோஷத்தோட இருக்க சந்தோஷம் அதிகமா? சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
2: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வீட்டுக்கு போர்ச்சே, இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலியில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தான் கதவு திறந்துட்டு போகணுன்றச்சே அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவு திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கிறச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
0: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க ரெண்டு பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: I'm so used to my mom not being there at home.
0: Okay.
3: நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், மியூசிக் கேட்கலாம், லவுடா படம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், வீட்டுல
0: வெளியெல்லாம் போவீங்களா?
3: வெளியில போவேன். அது எல்லாம் சப்போஸ் அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா நான் அவங்க கூட வெளியில போவேன். ஆனா 1 வீக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு போர்
0: அடிச்சிருமா?
3: ஆமா, I like to see her work because she won't have to be dependent on my dad for money. She didn't ask my dad gas ku kaas kudukno, telephone bill ku kaas kudukno, adiyalla.
0: Sollunga Kirtana, neenga enna solringa? Unga amma veetla irukkadhula ungalku enna oru sandosham? Unga amma veetla irundanga na ungalku enna oru enjoyment, enna oru happiness?
1: எங்க அம்மாவோட சேர்ந்து படம் பாக்குறது அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
0: ஓகே ஓகே. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டே மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
3: ஆஹா, சான்ஸே இல்ல.
1: ஆஹா, இல்ல, எந்தும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
0: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம்ன்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
4: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க்கிங் விமனா மேடம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
4: ஓகே ஓகே ஓகே. ஒரு இப்போ ஷோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு கேக்குற கேள்வி வந்து, வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒப்பீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கறதா பெட்டர்னு சொல்றேன்.
4: ஏன் மேடம்?
5: ஏன்னாக்க நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
4: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும் நினைக்கிறீங்களா மேடம் நீங்க?
5: பத்தாதுதான், ஆனா வந்து அதுக்காக வந்து நிம்மதி இருக்காது.
4: அப்ப வந்து பசங்க நிம்மதி, பசங்களை பாசமா பாத்துக்கிறது தான் முக்கியம், காசு விட அப்படின்னு
5: சொல்லுங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், வீட்டுல நான் இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தரேன்.
4: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
5: தேங்க்யூ
4: மேடம்.
0: வெல்கம் பேக். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நான் ஆர்ஜே பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசணும். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெஸ்ட். ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள் எப்படி இருக்கும் உங்க வீடு?
6: அந்த வகையில எனக்கு வந்து அம்மா ஒரு 10 டேஸ் கேரளா போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுவேன், இந்த நெட்ல ஏறிட்டா நான் வெளியில வந்து சாப்பிடுறது அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு அது இல்லைன்னா அம்மாவே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா நான் எனக்கு பசி வந்தாலும் அதை விட்டுட்டு அது அந்த கண்டினியூட்டி போயிடும் சொல்லிட்டு சில நாள் நான் சாப்பிடாமலாம் இருந்து அதுக்கப்புறம் போய் நான் அதை எடுத்து வச்சு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அதுதான் மேலே சாப்பாடே ஒரே குழப்பமா போச்சு.
0: வாழ்க்கையில முக்கியமே சாப்பாடு தான், அதுவே போச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேக்கலாம்.
2: சத்தியமா சொல்றேன், என் அம்மா 10 நாள்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வரைக்கும் 2-3 நாள்லாம் போயிருக்காங்க ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம். அப்பெல்லாமே நான் ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி நான் போன் பண்ணுவேன், ஒரு 5-6 வாட்டி அம்மா போன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் அம்மாக்கு போன் பண்ணி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ 2-3 நாளுக்கு மேல என்னால இருக்க முடியாது.
0: சரி, இப்ப அம்மா வந்து எங்கயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
6: நான் ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க.
0: சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
6: இல்ல, எங்க அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
0: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512131333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒபீனியன் சொல்லலாம். உங்க ஒபீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
7: காலை 5 மணிக்கு
8: அம்மா பால்,
7: காலை 8 மணிக்கு
8: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
9: பை மா.
8: பை.
7: காலை 10 மணிக்கு
9: மிஸ் உஷா, can I have you in the cabin?
8: Yes sir, coming.
7: மாலை 6 மணிக்கு
8: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோம்னா.
7: இரவு 8 மணிக்கு
8: சரி, தோசை சுடட்டா? நானு
7: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டட்டாமா?
8: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
7: இரவு 10:30 மணிக்கு
8: சரி சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட், நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
10: குட் நைட் மா.
11: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க ஆர்ஜே பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமயே பழக்கமாயிருச்சு, நீங்க வந்து இதனால உங்களுக்கு இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க வந்து யூ ஆர் இண்டிபெண்டன்ட், எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான் இதெல்லாம் கத்துண்டேன், வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: சாப்பாடுல ஐ டூ மை ஓன், ஐ மேக் மை ஓன் ரைஸ்.
0: நீங்க சமைப்பீங்களா?
3: ஆமா.
0: வெரி குட், வெரி குட்.
3: எல்லாமே பண்ணுவேன் ஆக்சுவலா. பருப்பு சாதம் பண்ணுவேன், ரசம் பண்ணுவேன், அப்புறம் கேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கேக் கொடுப்பேன், ஸ்வீட் கொடுப்பேன், பால்கோவா கொடுப்பேன், அந்த மாதிரி.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கே. எந்த அம்மாக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
3: ஆமா, கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
0: ஓகே, வெரி நைஸ் ஷரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா,
1: நான் ஷரண் மாதிரி அவ்வளோலாம் குக் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன். சாப்பாடு வெப்பேன், சாதம் வெப்பேன், அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க வந்து குக்கிங்.
3: ஓகே ஓகே ஓகே. சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் வீட்டு துடைப்பேன். சப்போஸ் மேட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
0: வெரி குட், வெரி குட்.
1: சோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
0: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
4: ஹலோ, இது எம்ஓபி எஃப்எம் 107.8
5: எஃப்எம்.
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
5: நல்லா இருக்கமா.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பிரேமா.
4: ஓகே, நீங்க வர்க்கிங் உமனா இல்ல ஹோம் மேக்கரா?
5: வர்க்கிங் உமன்மா.
4: ஓகே ஓகே ஓகே. அப்ப ஒரு வர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
5: வர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம்.
4: ஆனா நீங்க வர்க்கிங் விமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
5: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்றவெல்லாம் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
4: அது கரெக்ட் மேடம்.
5: கொஞ்சம் வளர்றவெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா.
4: எஸ் மேடம்.
5: பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
4: ஓகே ஓகே ஓகே. உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
5: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்ச உடனேதான் நான்
0: ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலாம் நினைச்சேன். உங்க அம்மா அங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க, ஷாரன் அண்ட் கீர்த்தனா?
3: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், we can spend more, we can enjoy certain facilities. Like Aishwarya said, she'll tell her mother to switch on the AC when the current is not there, and her room will be a bit more cool. But because both my mom and dad are working, we are able to afford the AC which has the remote control, which has that phone facility where you can just text your AC and then it switches on its own. So adnala we are able to afford that, and we are able to enjoy that. That
0: hold on Sharon, Aishwarya enna solluma
10: inda idhukku varala neenga vandu idhellam konjam over AC vandu remote
3: enna overunga
0: hold on
10: remote control AC vandu adu vandu innu second hand vaangna adu naanga kuda dhaan vaanga mudiyum
3: pathinga ana neenga vaangliye you are asking your mother to get to switch on the AC no
10: எனக்கு எல்லாத்தையும் அம்மா தான்
0: பண்றாங்க. வைஷ்ணவி, ரொம்ப நேரமா பேசணும் சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி என்ன வைஷ்ணவி சொல்லணும் உங்களுக்கு?
2: நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
3: நான் பாரு. ஐ மீன் யுவர் ஃபாதர் கேனாட் டு ஆல் தி வர்க், கேனாட் பீ வர்க்கிங் ஆல் தி டைம். திஸ் இஸ் டெஃபினெட்லி ஹி வாண்ட் டு ரிட்டையர் ஆஃப்டர் எ பாயிண்ட். And
10: yeah, that point நீங்க இப்ப பாருங்க, இப்ப உங்க அம்மா அப்பா வேலை செய்யறாங்க, சோ யூ மிஸ் நீங்க உங்க அம்மா அப்பா சி மணி வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, ஐ மீன் இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாஸ் லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்தீங்கன்னா நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன்லாம் அம்மாக்கு தெரியும்.
8: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவி என்ன சொல்ல வராங்கன்னா பினான்சியல் பர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
3: See, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Yeppome, we'll watch TV together. I mean, me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyala. So all that passes is definitely there.
2: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா நீங்க கேட்க மாட்டீங்களா என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
3: கட்டாயமா கேப்பேன், கட்டாயமா கேப்பேன்.
2: அதுல இருந்து நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு? ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கிறச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
1: இல்ல எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கின அப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க், சோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்த மாதிரியும்.
8: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் MOP 107.8 FM. ஹலோ, இது எம்ஓபி 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, எம்ஓபி 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
5: ஹலோ மேடம், ஸ்ரீஜாங்க என் பேரு.
8: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
5: கேட்டுட்டு
8: இருக்கேன். நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்? நீங்க வந்து ஒர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டா நினைக்கிறீங்க?
5: இப்போ
8: காசு வீட்ல பணம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மேம்
5: இருக்கும்
8: போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு

0: மேக்கர் இருக்கிறது தான் பெஸ்ட்.
1: Very good, madam. Thank you so much for calling, madam. Keep listening.
0: Thank you, madam.
1: Welcome back, guys. The Vadam Vivadam Show in MOP Community FM 107.8. Now, unga Ajay Priyanka, unga kita pesit rukhen. Iniki namloro topic pathenga na, working moms better ah, illa homemakers better ah. இப்ப நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா கிட்ட பேசணும். மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்னதான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ரொம்பவே சென்சிபிளா பேசினாங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா, ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா, அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லைனா ஏங்குறாங்க, வீடு பூட்டிருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நான் வந்து ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு, என்னதான் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும் நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும் என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்கே இருக்கேன்ற அந்த ஒரு ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. பேக் டு ஆர் கேர்ள்ஸ். இங்கே நம்ம காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைட் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருக்க ஒர்க்கையும் வேலையில் இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் அதுவும். அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக் பண்ண விரும்புகிறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
2: நடந்ததுன்னா ஒரு கால் பண்ணா இப்போ எங்க அம்மா அப்படியெல்லாம் வந்துருவாங்க. அவங்க நான் ஒரு பெர்மிஷன் போடணும், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது. அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் அது இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துனா மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது. ஸோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அவங்க 1 hour அப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் நான் எங்கள் அம்மா கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம். ஸோ அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைமுக்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 hour அப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ
1: ஓகே, நம்ம ஐஸ்வர்யா ஹோம்மேக்கர் சைட்லேருந்து ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் வந்து என்னதான் உங்கள் ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூலில் வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் இருந்தால் தான் உடனே கிளம்பி வர முடியும். ஆஃபீஸில் இருந்தால் பெர்மிஷன் கேட்கணும், அது இதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு ஷேரன் என்னமோ நம்ம சைடு நம்ம ஒர்க்கிங் விமன்ஸ் சைட்லேருந்து பேசணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்கலாம், ஷேரன் சொல்லுங்க.
3: ஐஸ்வர்யா ஓட பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் Feb 14 திஸ் இயர். ஓகே. அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல், மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷீ குடன் கம் இம்மிடியட்லி. அஸ் சூன் அஸ் ஷீ காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட், இம்மிடியட்டா வந்தாங்க. என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னா தனியா இருந்தேன். நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு, அப்பாவோட ஆபீஸ் திருவாமியூர்ல இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க.
1: ஓகே, இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து. சொல்லுங்க ஐஸ்வர்யா.
2: சரி, அது வந்து இப்ப அவங்க டீச்சர் இருக்காங்க. சோ அது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்கு. பட் இதே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஐடி ஃபீல்டு அது மாதிரி நிறைய ஃபீல்டு எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டோட இது பார்த்தாலும் அவங்க அம்மா ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு 1 hour முடிஞ்சு அப்புறம் தான் வர முடிஞ்சது. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இல்லைன்னா அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஜாப் போயிடும். திருப்பி பொண்ண பாத்துட்டு வந்தா ஜாப் போயிடும்.
1: ஓகே, கீர்த்தனா சொல்லுங்க.
4: அவங்க இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா, லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாத
1: நேரத்துல
4: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
1: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படியே ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துருங்க. இது வாதம் விவாதம் அட் MOP FM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா.

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒபீனியன் சொல்லலாம். உங்க ஒபீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்? இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யார் பெட்டர்ன்றது இல்ல, ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கத்தையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன்ட் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் நீதர் வர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் வர்க்கிங் வுமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ வில் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூ ஆர் ஆல்வேஸ், நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேடம்.
2: சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சவாலா இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு டைம் எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா
1: இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களா?
2: ப்ரொவைடட் ஐ ஹேவ் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். எஸ்.
1: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க் யூ வெரி மச் ஃபார் காலிங் மேடம்.
0: ஜோரா போயிட்டு இருக்க இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வர்றது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொன்னாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க. தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம் சைட்ல கேட்கலாம், உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: என்னோட அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்ல. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா, நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பாத்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
0: ப்ரொடக்டிவா பண்ணிட்டு. ஓகே, வெரி நைஸ். இப்ப நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல வைஷ்ணவி கிட்ட கேக்கலாம். வைஷ்ணவி என்ன சொல்றீங்க?
4: என் அப்பா வந்து அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு, போக வேண்டாம்னு சொல்லுவாரு. அம்மாக்கு வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்பா. சோ அதனால அம்மாவே வந்து சூஸ் பண்ணாங்க நான் வேலைக்கு போக போறது இல்ல அப்படின்னு.
0: ஓகே ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
5: எங்க அம்மா ஆக்சுவலா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ எங்க அண்ணா பிறந்து, அண்ணாக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்ட் அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. சோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்லயே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. சோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்லயே இருக்கேன், அது அப்பா ஓகேன்ட்டாரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவும் நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம். அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
4: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது, உங்க அம்மாவால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
3: போக மாட்டோம், சிம்பிளான ஒரு ஆன்சர்.
6: ஆமா,
5: அதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு, அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்ப மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேட்பாங்க ஏன் நீங்க, அவங்க அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
3: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி ஒன் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஓல்ட் பர்த்டே ஒன் இயர் ஓல்ட் பர்த்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கட்டாயமா போவாங்க. அட்லீஸ்ட் அம்மாவோட சைடு இருந்துச்சுன்னா அம்மா போவாங்க, அப்பாவோட சைடு இருந்துச்சுன்னா அப்பாவும் போவாங்க. ஆனா ஜென்ரலாவே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் த நைட் ஒன்லி. So it's easier for us to go.
5: இப்ப கிரக பிரவேசம்னா நைட்ல எங்க வைக்க,
4: கிரக பிரவேசம் காத்தால இருக்கும். கிரக பிரவேசம்லாம்
5: இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம் ஐ மீன் நிறைய டைமிங் வருது வந்து 10 o'clock அது 11 o'clock, இதுல எப்படி வர முடியும்
3: நீங்க பாருங்க. போக மாட்டோம்
5: கட்டாயமா போலல, எப்படி
0: இல்ல ஷரன் அண்ட் கீர்த்தனா இப்ப வந்து உங்க ஒரு செகண்ட் கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா உங்க அம்மாக்கு வர்க் இருக்குன்றதுனால நீங்க போக மாட்டேன்னா இட்ஸ் நாட் சிம்பிள், உங்க ஃபேமிலி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க.
3: ஃபர்ஸ்ட் செகண்ட் கசின் கட்டாயமா போவாங்க, கட்டாயமா அது அது போவாங்க.
5: அதுதான் நாங்க எங்க கேள்வி என்னன்னா
3: அம்மா அப்பா கட்டாயமா அதுக்கு எல்லாம் லீவ் எடுப்பாங்க, எந்த ஆபீஸ் லீவ் கொடுக்க மாட்டாங்க.
5: காலேஜ் லீவ் கொடுப்பாங்க, ஆனா நிறைய இடத்துல ஈவன் பிரெக்னன்ட் விமன்ஸ் அவங்களுக்கு படி ஏற முடியலன்னா கூட அவங்க லீவ் கொடுக்காத நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எங்க ஃபேமிலில நிறைய சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆபீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, புரியுதா? மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் இருக்கு.
5: மெட்டர்னிட்டி லீவ் அது டுவர்ட்ஸ் டெலிவரி டைம் தான் வரும், ஆனா முன்னாடி
4: இல்ல. 2 months before delivery. 2 months before delivery.
5: See, delivery ஒரு 10 months தானே, அதுக்கு 2 months one அந்த ஸ்டார்டிங்ல they'll have அந்த கிடினஸ்
3: இருக்கும். இங்க பாருங்க காலேஜ்ல, காலேஜும் ஸ்கூல்ல எனக்கு I cannot climb stairs, okay? அதுக்கு காலேஜ் has allowed me has given me permission to take the lift. For sure any reputed company, any office will have a lift. If it's some local company we can't help it. I mean
0: okay நாம இப்ப பயங்கரமா டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா வீட்டுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்கலனா நீங்க போக முடியுமா போக முடியாதா? நீங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்காதனால உங்க ஃபேமிலில இருந்து யாருமே போலனா Isn't that a problem?
4: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்க அம்மால போக முடியாதுனா அட்லீஸ்ட் ஃபேமிலில இருந்து யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க.
0: ஓகே, ரொம்ப கரெக்டா சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா அம்மாவால வர முடியலனா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா வர்க் பண்றாங்க லீவ் கிடைக்கலன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
4: ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷீ இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோஷியலைசிங். ஆனா வீடியோ உங்க அம்மாக்கு ஒரு சேஞ்ச் தேவை இல்லையா? டெய்லி வர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
5: அதை விட இன்னும் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னா இப்போ ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஒரு அம்மாவோட வீடு சைடு போக முடியல, அப்பா போறாங்கன்னா ஸோ அம்மா மிங்கிள் பண்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா? அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இருக்கும். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
3: ஓகே ஐஸ்வர்யா, சி ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் won't come so often.
5: Yeah.
3: Then at least sort of once in 6 months illa yeah. once
5: in that adanal da naanga solrome.
3: So if you're talking about functions like that then definitely my mom and dad will go. It's not
4: easy
3: like they
4: have the permission kadikum
3: easy permission kadikum
4: 6 months ku namba oru tharava dhaan kekrom so easy permission kadikum
5: illa 6 months ku oru tharava function varum 6 months ku eppo vaachu odam serillam varalam so appa leave potrupinga so andha leave indha leave அது காம்பன்சேட் ஆகாது இல்லையா? அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்ட்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபியூட்டேஷன் போயிடும்.
3: ஷோரா லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
4: ஷுவரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
0: வாதம் விவாதம் at MOP CRS 107.8. நான் உங்க RJ பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க, ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கு இவங்களை மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன், தீபான்னு.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனா அஸ் ஒர்க்கிங் விமனா இருக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனா நான் போய் எங்க அம்மாக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஓகே பத்தியா, நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது, டாக்டரா இருக்கும்போது, டீச்சரா இருக்கும்போது அவங்க பாக்குற விஷன்ல வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்ல வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்றப்போ வந்து ரொம்ப தைரியமா அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹோம் மேக்கரா அவங்க அம்மா இருக்கும் போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நான் ஒர்க் பண்ணும் போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில பாக்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். வெறும் வந்து ஒரு வந்து வெறும் ஃபுட்டுல மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எஸ் அப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனா அதையும் மீறி உலகத்துல எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது வந்து நிச்சயமா அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமென்க்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால வர முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளவு தவிச்சு போறாங்கன்னு இப்ப அந்த டிபேட்ல பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த கால்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஷல் ஐ கோ அஹெட்?
0: எஸ் மேம், சொல்லுங்க மேம்.
1: ஓகே, ஸோ வந்து பிரியங்கா நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அதனாலதான் இந்த இன்சிடென்ட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா காலையில கிளம்ப வேண்டியதா போச்சு. சோ நான் என் பையனை வந்து எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க, அவன் வந்து திடீர்னு வந்து ஹி வாண்ட்ஸ், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீன்ல லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். சோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும்னு எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான், அது ரைஸ் எடுத்துட்டு போனா அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து அப்ப வந்து இட்லி வந்து இமீடியட்டா பண்ண முடியல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அமைச்சிருக்காங்க. சோ பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த இட்லி வந்து லஞ்ச் டைம்ல ஓபன் பண்ணி பாக்கும்போது அது ஃபுல்லு ஃபங்கஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து திறந்து பாக்குறதையும் ஸ்மெல் பண்றதை பாக்குறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆபீஸ் ரூம்ல போய் நல்லா வந்து ஒரு வேற நல்ல ஹோட்டல்ல இருந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து அவன் பையன் வந்து வீட்டுல வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னால அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வெனவர் வந்து எனக்கும் எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்க அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம் பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம், பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க, அதை வந்து தே த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விச் திங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன் யூனோ, எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் அந்த ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 calls வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்டு கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோட கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன டிசிஷன், அவங்க தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30. நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடும்போது 2:30. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அம்மான்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன் தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது வி ஃபீல் வெரி வெரி கில்ட்டி. அஸ் வெல் அஸ் வந்து அந்த 4 hours வந்து வித் த பெயின் த சைல்டு இருக்கும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் அஸ் ஆக்சுவலி. ஸோ இட் வில் இந்த மாதிரி வந்து நிறைய அம்மாக்களுக்கு வந்து நடக்கும். ஐ நோ சோ மெனி மதர்ஸ் ஆக்சுவலி கிரெச்சில் வந்து 3 months குழந்தை 4 months குழந்தை எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைமும் வந்து ஆக்சுவலி எஸ்பெஷலி வந்து இன்ஃபான்ட் விடும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் அ மதர் யூனோ. அந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற சில பேரண்ட்ஸ் மதர் எல்லாம் வந்து என்னன்னா அதுக்கு இப்போ மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்கை வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனால் அதெல்லாமும் மீறி வந்து விமென் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாறி இருக்கு. சோ வேலைக்கு போறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னு, ஆனா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட பேசுற டைம் செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைமை வந்து குவாலிட்டி டைமா மாத்துறாங்களா அப்படின்னா அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட். ஆனா அதே ஒர்க்கிங் பண்ற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் த டைம் வித் த சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ற டைம் வந்து ஏன்னா அது கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாம ஃபில் பண்ணி அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்ட்டி கான்சியஸ் ஃபார் த ஒர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தேன் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டில் இருந்து தான் உடனே அந்த போன் அட்டன் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா

0: கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் தான். இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா கூட, புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட, அது இது நம்மளா நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ சாம்பிள் தான் நான் சொல்றது. எத்தனையோ அம்மாவுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வழிகள் இருக்கும், வேதனை இருக்கும். பட் மை சின்சியர் அட்வைஸ் இஸ் லைக் குவான்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைமை வந்து நம்ம வந்து பாகுபாடு படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோட பசங்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க அம்மா எங்க ஒர்க் பண்ற அம்மா, இனி உங்க அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றாங்கிறதா எல்கேஜில இருந்தே ஒரு குவெஸ்டினா இருக்கு. ஸோ உங்க அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கிற ஆட்டிடியூடு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்க அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
1: ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுட்டே இருங்க.
0: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம். அண்ட் ஹோப் யூ ஆல்சோ வில் கிவ் சோ மோர் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ்.
1: தேங்க்யூ மேம். இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்ல இருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம் அவங்க கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றதில்ல. அதே நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நம்ம ஷேரன், கீர்த்தனா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல வந்து ஷேரன் அண்ட் கீர்த்தனா ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அண்ட் கீர்த்தனா என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன
2: சொல்றீங்க கீர்த்தனா? கேளு,
3: நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளோ படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா சொல்லுங்க.
1: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண் கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்லயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு you will go out and explore the world.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன். பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்ட், அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஆகிற வரைக்கும் ஆகுது, நான் கண்டிப்பா வேலைக்கு போக
4: மாட்டேன். சொல்றீங்க
3: அப்போ ஐ சூஸ் சச் அ ஒர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்ட் ஆல்சோ.
2: MBBS, there are 100 people, so many people fighting for one seat.
4: நான் படிச்ச படிப்பு அது என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தை அந்த குழந்தையோட ஏஜ் வந்து என்கிட்ட இருக்காது, நான் படிச்ச படிப்பு எப்ப வேணா நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
3: என்ன சொல்றேன்
4: கீர்த்தனா,
2: வாட் வாஸ் யுவர்
3: அந்த குழந்தை வந்து 3 நாள் வயசு ஆனப்புறம் நீங்க வர்க் பண்ணுவீங்க?
2: இல்ல நான் இல்ல நான் அது சொல்ல சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது என் குழந்தை நான் 3 or 4 years வரைக்கும் பார்ப்பேன். சரி, இன்னும் என் குழந்தைய பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்போச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என் கிட்டே இருக்கும், ஆனா குழந்தையோட ஏஜ் என் கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து அவனும் அவ்வளோ பாட்டு வளர்ந்து போயிடுவாங்க. ஆனா என் எஜுகேஷன் நான் படிச்சது என் கிட்டே இருக்கும், ஐ கேன் ப்ராக்டிஸ். அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன்.
1: ஓகே, ஒரு ஒரு சின்ன கேள்வி. நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம், அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டுல இருந்தாலும் குவான்டிட்டி டைம், அவங்க குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா? அதான் என்னோட கேள்வி.
2: கண்டிப்பா பண்றாங்க.
5: இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல, ஏன்னா நீங்க பாத்திரம் தேய்ப்பீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, சமையல் பண்ணுவீங்க,
3: வீட்டுல இருந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க.
1: எல்லா வேலையும் பண்றச்சே குழந்தையும் கூடவே தான் இருக்காங்க. சோ குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். சரி, குழந்தைங்க டிவி
5: குழந்தை ஸ்கூல்
1: சேனல் பாக்குறா, அந்த சேனல் வந்து குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
5: பண்ணுவோம். Once again, you will think, I mean, even though your child watches TV and all that stuff, you will definitely want to watch your serial and everything. That's how velvety you all will become.
2: அது மாதிரி கிடையாது. ஓகே, நான் என்னோட குழந்தையே இல்ல யாரையாச்சும் பார்க்கவும் முடியும். இன்ஃபேக்ட் நாங்க நிறைய பேர் வந்து அந்த நிறைய ஈவன் வீட்டுல இருந்தே ஜாப் பண்ற மாதிரி அவங்க கூட பண்றாங்க.
3: சரி, ஆனா இப்போ
5: அதுக்கு ஜாப் வேணும்.
3: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கீங்க. உங்க அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போலாம்.
2: வீட்டுக்கு போனதுல இருந்தே நான் என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. சோ அது இருக்கும், வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டெல்லாம் பேசாம அப்படிலாம் இருக்கும்.
5: Okay, see, Aishwarya, like you said, Aishwarya and Vaishnavi, like you said, my mom, when she's at home, homemaker, Nala, she's able to watch what I'm, I mean, check what I'm watching. She's able to monitor whether the TV show productive irka illaya. அப்படி பார்த்தா, ஐ மீன், ஈவன் தோ பிரசன்ஸ் இஸ் தேர், ஏதாச்சும் bonding டைம் ஏதாச்சும் இருக்கா? I mean, do you share stuff? I mean, because sometimes the child won't realize, because, I mean, since the mom is there all the time, the child, he or she will not realize the importance of her being there.
1: Correct point, Sharon. ஷேரன் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதேமாதிரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே. அதனால இப்போ ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் முடிச்சு வந்தவொடனே 1 hour or 2 hours தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. அந்த 1 hour or 2 hours வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
2: அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரிதான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்துல நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லல. பட் மோஸ்ட் இப்ப எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோட இல்ல பையனோட ராப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் அவங்க பாப்பாங்க. சோ வந்ததுல இருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான்
5: நடக்கலாம். Most of the time, no, the children won't even give respect after a point. For sure, homemakers are all of them are Then the child doesn't even learn to respect elders.
2: Actually, அது வந்து திருப்பி வந்துரும்.
1: அப்போ இந்த பாயிண்ட்ல நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன். ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க.
3: ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வெளியில வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தேன் அ ஹவுஸ் மேக்கர்.
2: யா, அதுதான் நான் சொல்றேன். 1 மினிட் ஷரன் கீர்த்தனா, அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் தே வில் ஹேவ் வொர்க் ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஹோம் மேக்கரா
5: இருந்தா கூட ஐஸ்வர்யா, ஒன்ஸ் அகைன், இஃப் யூ சீ யுவர் பேரண்ட்ஸ் வொர்க்கிங், நீங்க கட்டாயமா யூ வில் ஆல்சோ வாண்ட் டு வொர்க் லைக் யுவர் பேரண்ட்ஸ். இஃப் யூ சீ யுவர் மாம் குக்கிங், சீ யுவர் சைல்ட்ஹுட், சின்ன வயசுல வாட் எவர் அவர் மாம் டஸ் வி காப்பி. அவங்க இஃப் ஷீ இஸ் குக்கிங் இன் தி கிச்சன், வி வில் டேக் வெசல்ஸ் ஃப்ரம் தி கிச்சன் அண்ட் சிட் இன் அவர் பெட்ரூம் அண்ட் ஆக்ட் லைக் வி ஆர் குக்கிங். அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இஃப் வி சீ அவர் மதர் கோயிங் டு வொர்க், நாங்க ஹேண்ட் பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே
6: சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடுறது தான். அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு,
5: யா, ஜஸ்ட் பிகாஸ் தி பேர் ஜஸ்ட் பிகாஸ் தே see if they see their parents working, it will instill something in them that they should also work and they should also work hard.
2: நல்லா
6: நான் சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லன்னு சொல்ல முடியாது,
5: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
6: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்ன ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு she is able to connect to that.
5: See, a homemaker in the, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself being
2: working. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே எடுத்தது மீடியம். எங்க அம்மா வந்து housewife.
5: Okay. Anna, you are saying that you're planning to work, right? After your child
2: grows up to one place. I told you the answer for that, right? என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ, அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: சொல்லுங்க வைஷ்ணவி.
6: நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
2: கேரக்டரும் இருக்கு, சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ், அண்ணா அம்மாவை பார்த்து மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க.
6: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈக்குவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க.
3: Girls will look only at their moms.
2: No, girls will look at their dad. அப்பனா
5: அப்பாவோட வேலை வீட்ல இருக்கான்னு சொல்ல வரீங்களா? So, அப்பா, if அப்பா is going to do some lift carry, carrying a weight business, you will also carry or what?
2: No, it's not like that. If he makes you look study,
5: generally, you look at generally your mother. Generally, it's always like
2: Abba,
5: that.
2: You mean to say like, you mean everyone is a homemaker? உங்க வீட்ல எல்லாரும் அம்மாவை பார்த்து வராங்கன்னா, சோ இப்போ உங்க அம்மா டீச்சர், அப்ப நீங்களும் டீச்சர் போவீங்களா? அததான் நான்
5: கேக்குறது. ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்துச்சு டு பிகம் அ டீச்சர். அண்ட் பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், ஐ ஹேவ் தட் திங் இன் மீ டுடே தட் ஐ ஷுட் வொர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
1: ஓகே ஓகே.
6: அப்ப மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா?
5: ஆமா.
1: ஓகே.
2: எப்படி இப்ப நாங்களா இருக்கோம்? நாங்களா இருக்கோம்.
1: ஓகே ஓகே ஓகே. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேக்கணும்னு எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு?
2: ஆமா.
1: நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாது, நான் வந்து என் சொந்த காலில் நிக்கணும்னு நாலு பேரும் நினைக்கிறீங்களா? ஆமா. இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
2: ஆமா,
5: வேலை செய்யணும்,
2: வேலை
5: செய்யணும், வேலை செய்யணும்,
2: வீட்டுல இருக்கணும்.
5: என்ன வீட்டுல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
2: வீட்டுல இருந்தா வெட்டியா?
1: இதுக்கு வந்து
2: வீட்டுல இருந்தா சொல்யூஷன்
1: ஒண்ணு
2: நிறைய படிப்பையில நிறைய ஜாப்
3: ஆப்பர்சுனிட்டி ஹோம். Then you're not a homemaker, you're working.
2: No, no.
3: Still from your house you're working.
1: Okay, இதுக்கு இதுக்கு இருக்க ஒரே இதுக்கு ஒரு பர்టిక్యులர் சொல்யூஷன் இருக்குன்னு நாம சொல்ல முடியாது, because this is a problem that especially our country has been facing for the past decade. நாம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, working படிச்ச படிப்பு வந்து வீணாக்க கூடாது. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. Financial stability is very important. Burden வந்து husband and wife ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். So working is very important. On the other hand, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும், அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி.
6: தேங்க்யூ
1: அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஷேரன் அண்ட் கீர்த்தனா.
5: தேங்க்யூ.
7: இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவுல ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட்றதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு 2-3 வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனா இப்போ இருக்கிற சொசைட்டில இது சாத்தியமா? அதே போல அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம். படிச்ச படிப்பை வீணாக்க யாரும் தயாரா இல்ல. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் MOPCRS 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

0: 动了。
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள், டப்பிங் ஆயிருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்க இருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறிவாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வழங்குகிறோம். இன்னைக்கு நம்ம லலிதகுமாரி சுய உதவி குழுவைச் சேர்ந்த திருமதி பாக்கியம், திருமதி இந்திரா, திருமதி தனலட்சுமி இவங்களை வந்து சந்திச்சு உரையாட போறோம். சுய உதவி குழுனா என்ன, அதுல வந்து என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்கு, சாதாரணமா வந்து ஒரு குழுல எப்படி சேர்றது, இந்த குழு மூலமா இணைஞ்சு என்னென்ன செய்யலாம், இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திருமதி பாக்கியம், திருமதி இந்திரா, திருமதி தனலட்சுமி, உங்களை வந்து இந்த குழுவில் வந்து நீங்க எப்படி இணைஞ்சீங்க, இந்த லலிதகுமாரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த தகவல்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: அங்கே வந்து என் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது, அங்கே 12 பேர் சேர்ந்து ஒன்னா ஒரு கூடி ஒரு சிறு சேமிப்புனா என்னன்றது நாங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டோம். அதில் வந்து 12 பேர் சேர்ந்து நாமளாக வாரத்துக்கு ஒரு 10 ரூபா,
0: 12 பேர் தான் குறைஞ்சபட்சம் சேரணும், அதுல
1: 12 பேர், 15 பேர் ரொம்ப இப்ப உள்ளகர பெண்கள்லாம் வெளியே வர்றது கிடையாது, அதுலயும் பர்மிஷன் கேட்டதை வெளியே அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு 12 பேர் நாங்கள் இணைஞ்சோம் அந்த இடத்துல,
0: ஒரு குழுவா நீங்க
1: 12 பேர் இணைஞ்சோம். 12 பேர் இணைஞ்ச அப்போ அப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்து நம்ம கையில நம்ம சம்பாரிச்சு நம்ம தைரியமும் வரணும்னா நம்ம ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழில் பண்றதுக்கு 12 பேரும் 10 ரூபா ஒரு வாரத்துக்கு 10 ரூபா போட்டு பேங்க்ல போட்டிருந்தோம். அது ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரு தொகை கிடைச்சது. அந்த தொகையை வச்சு நம்ம வந்து குழந்தைக்கு மருந்து செலவுக்கோ இல்ல நம்ம அவசர செலவுக்கோ இல்ல டாக்டர் செலவுக்கோ நம்மளுடைய சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது திருப்பி மாசம் மாசம் தவணையா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறது. அதனால அந்த கட்டத்தினாலும் ஒரு பக்கம் அந்த குழுவா அது மாதிரி நமக்கு பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால், சேவிங்ஸ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது இந்த மாதிரி குழுக்கள் மூலியமா சில ட்ரைனிங் எல்லாம் கிடைக்குது நம்ம ஃப்ரீயா. அந்த ட்ரைனிங் மூலம்
0: என்னென்ன ட்ரைனிங் கிடைக்குது உங்களுக்கு?
1: எங்களுக்கு டெய்லரிங் கிடைச்சிருக்குது, பியூட்டிஷியன் கிடைச்சிருக்குது, அப்புறம் வந்து ஜூட் பேக்ஸ் கிடைச்சிருக்குது, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கிடைச்சிருக்குது.
0: இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க?
1: மகளிர் திட்டம் மூலமா கிடைக்குது எங்களுக்கு, மகளிர் திட்டமா கிடைக்குது. இப்போ எனக்கு எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தொழில் தேவைன்றது நாங்க அதை முடிவு பண்ணி
0: எல்லாரும் வந்து எல்லா ட்ரைனிங்கும் பயிற்சியையும் மேற்கொள்ளணுமா இல்ல எது உங்களுக்கு
1: எங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ட்ரைனிங் மட்டும் தான் நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப எனக்கு வந்து ஜூட் பேக் ட்ரைனிங் எனக்கு தேவைப்பட்டது, அப்ப மகளிர் திட்டத்தின் மூலமா எனக்கு கேள்விப்பட்டு நாங்க போனோம். நானும் இந்திரா தனலட்சுமி 3 பேர் போனோம். அப்போ என்னதான் பண்ணி பார்க்கலாமே போய் பார்த்தா, ஜூட் பேக், ஜூட் பேக் என்னன்னு தெரியாது அந்த இடத்துல எங்களுக்கு. போய் பார்த்தா
0: ஜூட் பேக் அப்படின்னா
1: சணல் பை தயாரிக்குது. சரி போய் தான் பாப்போமே, அதுல வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணலாம், வீட்டுல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே, சும்மா எதுக்கு இருக்கணும்ன்றக்காக நாங்க போனோம். போறப்பதான் ஜூட் பேக் நாங்க அப்போ மகளிர் திட்டம் மூலமா எங்களுக்கு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம பண்ணி தான் பாப்போமே, ட்ரைனிங் வந்துட்டோம், நம்ம சின்ன அளவுக்கு பண்ணலாமே அப்படியே எண்ணத்துல தான் நாங்க 3 பேரும் வந்தோம். 3 பேர் வீட்டுல பர்மிஷன் கொடுத்துதான் வந்தோம், ஏன்னா அப்பெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தோம் நம்ம. இப்போ வந்து எல்லாரும் பாக்குறோம், நம்ம மட்டும் ஏன் வீட்டிலேயே இருந்து இருக்கணும், நாமளும் ஒரு பைசா சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து குழுவில சேர்ந்து சேமிப்புல இருந்து அதுல இருந்து எடுத்து நம்ம பிசினஸ் பண்ண ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கோம். நாங்க போனவொன்னு ஒரு சின்னதை யூனிட் மாதிரி ஆரம்பிக்கலாம், கம்மியான ஒரு அளவுக்கு தான் நாங்க போட்டு தனலட்சுமியும் இந்திராவும் சேர்ந்து.
0: எவ்வளவு முதலீடு போட்டீங்க?
1: 4000 தான் போட்டோம் நாங்க.
0: 4000
1: 4000 மட்டும் தான் போட்டோம்.
0: நீங்க 3 பேரும் சேர்ந்து, நீங்க 3 பேர் சேர்ந்திருக்கீங்க, ஆனா உங்க யூனிட்டுக்கு பேர் ஐவர் பேக்னு வச்சிருக்கீங்க.
1: பஞ்சபூதங்களுக்காக அது மாதிரி ஐவர் பேக்ஸ் வச்சு பேர் நாங்க.
2: சணல் பைன்றது வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுக்காக மெயின் கொண்டு வந்தது. அது வந்து நம்ம வந்து எப்படி அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப அது இயற்கையை பாதுகாக்க அதை கொண்டு வந்தாங்க. அப்ப இயற்கைனா பஞ்சபூதங்கள் தான், அதனால நாங்க வந்து அந்த பஞ்சபூதங்களை இது பண்ற மாதிரி குறிக்கிற மாதிரி ஐவர் பேக்ஸ் பேர் வச்சோம்,
1: பஞ்சபூதங்கள் பேர் வச்சிருந்தோம். அப்படி இருக்கப்ப நாங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங்லே அப்ப பேசணும், நாமளே இந்த மாதிரி வந்து சேர்ந்து பிசினஸ் பண்ண என்னன்னு ஒரு ஐடியா. அந்த 3 மாசம் ட்ரைனிங் எங்களுக்கு கிடைச்சிச்சு, கிடைச்ச சின்னதா ஒரு யூனிட் மாதிரி எங்க யூனிட்ல எங்க என்ஜிஓல கொடுத்தாங்க. இப்ப அது பண்ணிட்டு இருக்கோம்.
0: பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, இந்த ஜூட்டை வச்சு என்ன பேக் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து டெய்லரிங் எப்படி பண்றது, எங்கெங்க வந்து மெட்டீரியல்ஸ் காமிக்கிறது, இந்த எல்லா முழு தகவல்களும் உங்களுக்கு அங்க கிடைச்சிச்சா?
1: அங்கேயே நான் கத்துக் கொடுத்த ட்ரைனிங்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஜூட் எங்க கிடைக்கும்.
0: நீங்க 4000 ரூபாய் முதலீட்டுல நீங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி 4000 முதலீட்டுல போட்டுட்டீங்க, அப்புறம் ஜூட்ல எங்கிருந்து வாங்கினீங்க, அந்த தகவல்கள்லாம் திருமதி தனலட்சுமி நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம்.
3: இப்போ வந்து நாங்க வந்து ஆளுக்கு 4000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கற போது ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கிட்டோம் நாங்க,
0: ஆளுக்கு டெய்லரிங் மிஷினா,
3: டெய்லரிங் மிஷின் வந்து வாங்கிட்டோம்.
0: இதுக்கு வந்து டெய்லரிங் மிஷினே போதுமா இந்த ஜூட் பேக்
3: தைக்கிறதுக்கு? இல்ல, இது வந்து 31Kங்கறது பெரிய மிஷின் தான் நம்ம வந்து வாங்கணும், அது வந்து பவர் மிஷின். பட் நாங்க வந்து ட்ரைனிங் கத்துக்கிட்ட போது ஆர்டினரி மிஷின் தான், இப்ப எல்லாத்து வீட்டுல இருக்கிற ஆர்டினரி மிஷின்ல தான் நாங்க வந்து கத்துக்கிட்டோம். பட் நம்ம பிசினஸ் வரும்போது வந்து இந்த ஜூட் எல்லாம் தைக்கிற போது வந்து 31K மிஷின் இருந்தாதான் இது வந்து பிசினஸா பண்ண முடியுங்கிறது நாங்க ட்ரைனிங் போகும்போதே நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அதனால அதுக்கப்புறமேட்டு 31K மிஷின் வாங்கி அதுல வந்து நாங்க வந்து பவர் மிஷினா பவர் மிஷின் ஃபிட் பண்ணி அதை வந்து நாங்க வந்து பவர்ல வந்து கத்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க வந்து இது பண்ணோம். ஏனா நாங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட் வந்து மிக குறைவு. மெயின் சொல்லணும்னா எங்களுடைய உழைப்பு தான் இதுல இன்வெஸ்ட்மென்ட். பைசாங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். உழைப்பு நாங்க இன்வெஸ்ட்மெண்டா பண்ணதுனால எங்களால அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு பயங்கர கான்பிடென்ட் எங்க மூணு பேத்துக்குள்ளற.
0: நீங்க மிஷின் வாங்கினீங்க, 4000 முதலீடு போட்டுட்டீங்க, முதல்ல எவ்வளவு பேக்ஸ் தயாரிச்சீங்க?
3: இப்போ எங்களை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே எங்க என்ஜிஓல வந்து 100 பேக். ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு தான் நாங்க வந்து இதை வந்து
0: ஆர்டர் கொடுத்துட்டாங்க.
3: எங்களை கூப்பிட்டு
0: என்ன பேக்கு, ஸ்கூல் பேக்கா இல்ல கல்யாணத்துக்கு
3: பேக்கு குழுக்களுக்கு? ஏன்னா அப்ப வந்து எங்க என்ஜிஓல இருந்தது கிட்டத்தட்ட வந்து 90
2: குழுக்கள்.
3: அப்ப வந்து எங்களுக்கு வந்து 110 பேக் நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் நம்பிக்கை. இப்ப 90 குழு இருந்தாலும் நாங்க பேக் தைக்க முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு 20 குழு வந்து எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க குழுல வந்து. ஏன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற லேடிஸ்ங்க வந்து இப்ப பிசினஸ் வந்தது எங்க குழு எங்க என்ஜிஓலயே நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிசினஸுக்குன்ட்டு வந்து அதுவும் மிக குறுகிய காலத்துல வந்து பேக் தைக்க கத்துக்கிட்டு அதை வந்து பிசினஸாவே நாங்க எடுத்து
0: பண்ணி 110 பேக் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி வந்து நீங்க அவங்க சொன்ன டயத்துக்குள்ள உங்களால வந்து எந்த கஷ்டமும் இல்லாம அந்த பேக் தயாரிச்சு கொடுக்க முடிஞ்சுச்சா?
2: கண்டிப்பா கொடுத்தோம்.
0: கொடுத்துட்டீங்க?
3: கண்டிப்பா. அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நாங்க வந்து கொடுத்துட்டோம்.
2: ஏன்னா ரெண்டாவது வந்து குழுல நாங்க இணைஞ்சப்பவே குழுல இணைஞ்சு ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் நாங்க ஃப்ரீயா தான் இருந்தோம். என்ன செய்யலாம், என்ன தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ நாங்க குழுல ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் வரும்போதெல்லாம் நாங்க போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கேட்போம், சார் என்ன சார் எங்களுக்கு ஏதாவது பிசினஸ் செய்யணும் சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டே இருப்போம். அப்போ அவர் சொல்ல, இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, நீங்க கொஞ்சம் நான் ஏதாவது ட்ரைனிங் வரட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ட்ரைனிங்னு ஜூட் ட்ரைனிங்னு சொன்னவனே நாங்க போயிட்டோம். அது சட்டன்னு போய் ஜாயின் பண்ணிட்டோம், அது கத்துட்டோம். கத்துட்டு நாங்க வந்தவொடனே, சார் நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கோம், இப்ப எங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு நான் ஒரு ரூம் ஃப்ரீயா தரேம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன செய்யணும்னு இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம். இன்ன வரைக்கும் எங்கள் குழுவில் வந்து நிறைய பேர் குழுக்களாக சேர்ந்துருந்தாலும் அந்த ஆர்வம் முதல்ல ஆரம்பித்து ஆர்வம் குறையாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: இப்போ வந்து முதல்ல ஆர்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சு, ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி ஆர்டர் வந்துட்டே இருந்ததா, இல்லை நீங்கள் போய் ஆர்டர்ஸை வந்து வாங்கினீங்களா கடைகள்லாம் போய்?
2: ஃபஸ்ட்டு எங்கள் குழுக்களில் இருந்தவங்க தான் வந்து ஒவ்வொரு குழுக்களில் இருக்கவங்க

0: பேக்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் ஜூட்ஸ். ஜூட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. அந்த வெரைட்டி ஆஃப் ஜூட்டில் வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் வந்து நாங்கள் போட்டோம். கிட்டத்தட்ட எங்களுடைய பேக்ஸ் வந்து 70 மாடல்லேருந்து 80 மாடல் வரைக்கும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறோம்.
1: இன்னைக்கு எங்கள் கிட்ட 80 மாடல்,
0: 80 மாடல் இன்றைய சூழ்நிலையிலும் எங்க கிட்ட வந்து 80 விதமான மாடல் ஜூட் பேக்ஸ் இருக்கு.
1: எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மகளிர் திட்டத்துல பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க, இப்ப நாங்க அதுல பில்டிங் கட்டிட்டு இருக்கோம்.
2: சோ நீங்க இன்னமும் அந்த இடத்துல தான் செஞ்சிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டு?
1: இல்ல நாங்க அத அளவுல தான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அதே ரூம்ல தான் இப்ப எங்களை நம்பி அந்த ரூம் கொடுத்தாங்க இல்லையா. நாங்க மூணு பேருமே இப்ப லேடிஸ்ங்க சாதாரணமா இப்ப ஆபீஸ்க்கு போற மாதிரி நாங்க மூணு பேருமே காத்தால கரெக்டா 10 மணிக்கு அங்க இருப்போம். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆர்டர் இருந்தாலும் சரி ஆர்டர் இல்லைனாலும்
1: அவங்க வந்து தைக்கிறாங்க. இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் கட்டிங் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அவங்க தச்சுட்டு 2 நாள் ஆர்டருக்கு 2 நாள் முன்னாடியே டெலிவரிக்கு முன்னாடியே எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வீட்டில இருந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் மற்ற குழுக்கள்ல இருக்கவங்க கூட டெய்லரிங் தெரிஞ்சவங்க இருந்தால் எங்க கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போறாங்க.
2: உங்க குழுக்களுக்குள்ளேயே இதெல்லாம்
1: ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து குழுவில் இருக்க லேடிஸ்க்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்க வீட்டில் கொண்டு போய் தச்சுட்டு கொண்டு வந்து தருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தபடியே ஏதாவது செய்யணும், நம்மளால முடிஞ்சதுன்ற முறையில் நமக்கும் அது ஹெல்ப், எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த மாதிரி நாங்க பண்ணி தரோம். வெளியே இருந்து ஒரு சில லேடிஸ் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படினா அதுவும் நாங்க பண்ணி தரோம்.
2: நீங்க ட்ரைனிங் கொடுக்கறீங்க
3: மேடம். சொல்லுங்க ஆர்டர் வந்து எப்படி கிடைக்குதுனா நாங்க ஸ்டாலிங்ல போறோம். ஸ்டாலிங் போறதுனால நாங்க விசிட்டிங் கார்டு கொடுக்கறோம். தெரிஞ்சு வந்து தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க பேக் நல்லா இருக்கு அறிமுகம் ஆகிறது உண்டு, எங்க விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு போன் பண்றது உண்டு. மேடம் இந்த மாதிரி வாங்க சார்னா எங்களுடைய பேக்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு இந்த பேக் நல்லா இருக்கும் அந்த பேக் என்ன ரேட்டுன்னு சொல்லி அவங்களே வந்து புக் பண்ணி போயிடுவாங்க எங்க பேக்குங்கள.
2: நீங்க முதல்ல போட்ட ஸ்டால் எங்க போட்டீங்க நீங்க?
3: நாங்க மகள் திட்டம் எதுங்க
1: போட்டீங்க?
2: அப்புறம்
1: காலேஜ் ஸ்டால் போட்டோம். அது
0: ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்ட இடம் இதே எம்போபி வைஷ்ணவ காலேஜ் இந்த கிரவுண்ட்ல தான். ஏன்னா இங்க வந்து
1: ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்கும்,
0: ஒரு 1.5 இயர்ஸ் பேக். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நாங்க பாக்கல. வந்திருக்காங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து பொருளை வாங்கி அவங்களுக்கு பைசா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து
1: எல்லாருமே வந்து பேக் பிடிச்சுதான் வாங்கினாங்க. பேக் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நாங்க வந்து லோ குவாலிட்டி எதுவுமே போடல. ஃபர்ஸ்ட் அதுதான் கம்மியா இருக்கு ஜூட்டு, அதை போடணும்னு நாங்க யூஸ் உபயோகப்படுத்தல. விலை கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, நாம குடுக்கறோம், திரும்பவும் நம்ம அந்த இடத்துல போய் ஸ்டால் போடணும். அப்ப நம்ம போடும்போது நமக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும். அதுக்காகவே நாங்க இன்ன வரைக்கும் எங்களோட அந்த லோ குவாலிட்டி ஜூட் எதுலையுமே இருக்காது, நல்ல குவாலிட்டியா போடும். அதனாலயே எங்களுக்கு வந்து விரும்பி எல்லாருமே ஜூட் பத்தி தெரிஞ்சவங்க தைரியமா எங்க கிட்ட வாங்குவாங்க.
2: ஸ்டால்ஸ் போடுறீங்க, அப்புறம் வந்து வெளியில இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்ப அதை தவிர நீங்களா வந்து புதுசு புதுசா கம்பெனிஸ்ல ஆர்டர்ஸ் வாங்குறது, இப்ப ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க, அந்த மாதிரியான வெளி மார்க்கெட்டிங் விற்பனைக்கெல்லாம் வந்து ஏதாவது முயற்சி
0: பண்றீங்களா? நாங்க வந்து ஸ்டால்ஸ் போடுறோம். ஏன்னா ஐடி கம்பெனில இருந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா எங்களுக்கு வந்து ஸ்டால் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்ப பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் மகளிர் திட்டம் மூலமாக கவர்மெண்ட் மூலமா எங்கெல்லாம் ஸ்டால் இருக்கோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஸ்டால் போடுறோம்.
3: ஆபீஸ் மூலமாவும் கிடைக்கும், ஃபைல் ஆர்டர்லாம் பண்றோம் நாங்க ஆபீஸ் மூலமா பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க ஃபைல் நல்லா இருக்காமா, நீங்க பண்ணி கொடுங்க ஒரு 1000 ஃபைல் 500 ஃபைல் அந்த மாஃபாக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஃபைல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து அவங்க விரும்பி வாங்குறாங்க. இப்போ நாங்களாம் ஆர்டர் தேடி போல மார்க்கெட்டிங் தேடி அவங்களாம் இப்போ எங்களை தேடி வராங்க.
2: இப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்க ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்து அது ரொம்ப பாராட்டி அவங்க வந்து இன்னும் பெரிய ஆர்டர் கொடுத்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
3: மகளிர் திட்டத்துலங்க கிட்டியில இருக்கு மகளிர் திட்டம், அவங்க வந்து எங்களுக்கு வந்து 85 ஃபைல் கொடுத்தாங்க.
0: மகளிர் திட்டத்தோட ஹெட் ஆபீஸ் வந்து கிண்டியில இருக்கிறது. அது வந்து கலெக்டர்ஸ் மாநாடு, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்க கலெக்டர்ஸ் மாநாடுக்கு

0: பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணி, இல்லை நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 5 டேஸ்க்குள்ளே கட்டாயம் எங்களால் வந்து அந்த ஃபைல் பண்ணி கொடுக்க முடியாது. ஜூட் ஃபைல்னால் அது வந்து ஜூட்லேயே வந்து கேன்வஸ் ஜூட்டுங்கிறது ஒன்று, எங்களால் வந்து பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நிராகரிச்சிட்டாங்க. அந்த டயத்தில் நாங்கள் வந்து சின்னலேருந்து எங்களை வந்து கூப்பிட்டு பேசினாங்க மகளிர் திட்டத்துலேருந்து, என்னம்மா உங்களால் முடியுமா? முடியும் சார், பண்ணித்தரோம். ஏன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து அவங்க கேட்ட மெட்டீரியல் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்து, சரி நாங்கள் 3 பேர் பண்ணலாமா?
1: எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க?
0: 5 டேஸ்ல அவங்க கொடுக்கற 5 டேஸ்ல நாங்க 3 பேரும் நிஜமா ஜென்ஸ் கூட அப்படி கஷ்டப்படுவாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா காத்தால 6 மணிக்கு மிஷின்ல உட்காருவோம், இத்தனைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏரியால வீடு, எனக்கு வீடு வந்து வேலை செய்யும், இவங்களுக்கு ஐநாவரம், அவங்களுக்கு அண்ணாநகர், நாங்க 3 பேரும் கரெக்டா அந்த எங்க யூனிட் இருக்கிற இடத்துல வந்து காத்தால 6 மணிக்கெல்லாம் வந்து இருப்போம். நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து தப்போம். நாங்க ந நம்ம கட்டாயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க சொன்ன நேரத்துக்கு ஒரு 6 hours முன்னாடியே
1: கொடுத்துட்டீங்க.
0: நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து பயங்கர அப்ளாஸ். அதான் அந்த கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு பாராட்டினது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைம்மா, அந்த கலெக்டர் மீட்டிங்கில் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் கொடுத்த ஃபைல் வந்து ஹோல் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கிறது உங்களுடைய இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஏன்னா நாங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் செய்து கொடுப்பீங்களான்னு எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா லேடிஸ், ஏன்னா பெரிய பெரிய யூனிட்டே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிருக்கோம். நீங்கள் 3 பேர் மட்டும் எப்படி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க.
2: அதே மாதிரி திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. திருவான்மியூர் பேங்க்ல இருந்து எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. திருவான்மியூர் இந்தியன் பேங்க்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க போனோம். போனப்ப இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி தச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க டைமிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆர்டர் வந்து 1000 bags தான். அதுக்கப்புறம் அவங்க நான் எங்களோட போட்டு நாங்க சாம்பிள் காட்டினது பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 இது பண்ணிட்டாங்க. அதுக்கு டைமே கிடையாது. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம் நாங்கள். அது ஒர்க் பண்ணி அதை நாங்கள் கொடுத்தோம். அது இந்தியன் பேங்க்கும் தேசிய மாம்பழ திருவிழாக்காக அது போக வேண்டியது. இங்கேருந்து நாங்கள் டிராவல்ஸில் லேட் ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் கரெக்டாக அவங்க சொன்னாங்க 10 மணிக்கு ஃபங்க்ஷன், 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருச்சு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கேருந்தும் திருவனந்தபுரத்துலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் என்ன கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் நாங்கள் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறோம்னாலும் இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி எங்களோட வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் இவங்க சொன்னாங்க, தனலட்சுமி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இங்கே இருக்கோம்னாலும் கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணுறோம்னாலும் அதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது அவங்களுடைய சப்போர்ட் இருக்கனால தான் எங்களால் ஜெயிக்க முடியுது. மெயின் அது
1: நீங்க இப்ப சொல்ற இந்த உற்சாகமா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு ரொம்ப உதவும். ஏன்னா அவங்களும் வந்து உங்க உற்சாகத்தை பார்த்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி ஜூட் எல்லாம் சொன்னீங்க, எப்படி மார்க்கெட் பண்றோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த ஜூட் எங்கிருந்து வாங்குவீங்க நீங்க? மூலப்பொருள் அதுதானே உங்களுடைய மூலப்பொருள். அது எங்கிருந்து வாங்கிக்கிறீங்க
3: மேடம்? கல்கத்தால இருந்து வர வைக்கிறோம். அது வேலர் இருக்க 200 meters 250 meters அது வந்து அங்கிருந்து நாங்க போன் பண்ணி சொல்லிட்டு அவங்க டிராவல்ஸ் அனுப்பிடுவாங்க. நாங்க டிராவல்ஸ் நாங்க கொண்டு பைசா கட்டி
1: எங்கெங்க ஜூட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இருக்கு. இப்ப வந்து ஜூட்ல வந்து பல வகைகள் இருக்கு இல்லையா. வெளிநாட்டுல வந்து பல்வேறு குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? என்னென்ன டிஃபரெண்ட் வெரைட்டி ஜூட் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
3: முதல் ஸ்டார்டிங்ல சாந்தானின்னு ஒண்ணு வரும், அது ஒண்ணு இருக்கு. ஆக்ஸ்போர்டு ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஜூட் கோன் ஒண்ணு இருக்குது. மூணு
1: டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் என்ன வித்தியாசம் ஒன்னோட ஒண்ணு?
3: ஒன்று வந்து ஜூட்கோன்றது வந்து காட்டனும் ஜூட்டும் சேர்ந்து வரும், ஏன்னா தறி நெய்யறது அது. ஜூட்கோவும் அப்படி தான். இந்த சாந்தனி வந்து உருண் சணல் மட்டும் வர்றது.
1: நீங்க வந்து எப்படி பேலர்ல வாங்கிப்பீங்களா?
2: அவங்க வர வச்சுதான் தருவாங்க, நம்ம கல்கட்டால இருந்து வர வச்சுதான் தருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
1: இப்ப நீங்க 4000 ரூபாய் முதலீட்டுல ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து நீங்க இவ்வளவு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் உங்களுடைய முதலீட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, பேங்க் மூலமா கிடைச்சதா இல்ல உங்க சொந்த முதலீட போட்டீங்களா, உங்க முதலீட்டை எப்படி நீங்க அதிகப்பிடிச்சுக்கிட்டீங்க?
2: கிண்டியில தொழில் வணிகத்துறையில எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, இடிபி ட்ரைனிங். அதனால ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்க போனப்ப அதுக்கு முன்னாடியே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. அவங்க பார்த்துட்டு உடனே எங்களுக்கு வந்து சரி நீங்க வாங்கம்மா உங்களுக்கு நாங்க லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு லோன் மூணு பேருக்குமே
0: தெரியும் உங்களுக்கு நான் லோன் இது பண்றோம் கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் இன்னும்
2: அதே மாதிரி நாங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம், நாங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அந்த பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அது அவங்களும் வந்து நீங்க நாங்க உங்களுக்கு லோன் தர தயாரா இருக்குமா, நீங்க லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: வாழ்த்துக்கள் மேடம், இவ்வளவு பல பெரிய பேங்க் வந்து உங்களை கூப்பிட்டு லோன் கொடுக்கற அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய உழைப்பையும் போட்டு சக்சஸ் ஆகிருக்கீங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து டெய்லரிங் யூனிட் சொன்னீங்க, அதுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஜூட் இது வந்து யூனிட் போடணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான தகவல்கள் சொல்லுங்க.
0: இல்லை, அவங்களுக்கு வந்து டைலரிங் பேசிக் டைலரிங் தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்து என்னன்னா, டைலரிங் தெரிஞ்சிட்டு வீட்டில் சும்மா டைம் பாஸுக்காக தயவு செய்து வேண்டானே நம்ம சொல்லிடுவோம்.
1: ஏன்?
0: ஏன்னா இங்க டைம் பாஸ்க்கு கத்துக்கிட்டு போறதை விட உண்மையிலேயே அதை வச்சு அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து பைசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
1: தொழில் முனைவோர், அதாவது என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்
2: கண்டிப்பா.
0: ஏன்னா மோஸ்ட்லி வந்து நாங்க வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் லேடிஸ்களுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
1: செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுக்க நீங்க விருப்பமா இருக்கீங்க?
0: ஆமா, அவங்களுக்கு
1: எல்லாமே நீங்க கத்து கொடுத்துருவீங்க. என்ன வெரைட்டி
2: நிறைய இருக்கு,
0: நிறைய இருக்கு.
1: எவ்வளவு மேடம் இதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க? இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படினா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க?
3: 300 ரூபீஸ் பண்ணுங்க.
1: 300 ரூபீஸ் சார்ஜ்
3: பண்ணுங்க. அந்த மாதிரி ஜூட் நம்ம கத்து கொடுக்கிற பேக்ஸ் அவங்க தான் கொண்டு போறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர் கத்து ரெண்டு பேர் யூனிட் திறந்திருக்காங்க. இப்போ
1: சின்ன உங்க கிட்ட ட்ரைனிங் கத்துக்கிட்டு ரெண்டு யூனிட் தொடங்கி இருக்காங்க.
0: ரெண்டு பேர் யூனிட்
1: ஆரம்பிச்சிட்டாங்க மேடம்.
0: பெங்களூர்ல ஆரம்பிச்சு எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க.
2: பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க வந்து கத்துட்டு போனாங்க. அவங்க வந்து இப்போ சந்தோஷமா இருந்த நிஜமா எங்களுக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க வந்து கத்துட்டு போயிட்டேங்க, இந்த மாதிரி வந்து நான் நல்லா இப்ப பண்றேன், நானு ஒரு ஆர்டர் வந்திருக்கு எனக்கு, அதுக்கு எவ்வளவு கொட்டேஷன் சொல்லுங்க, நீங்க இவ்வளவு போட்டா சரியா இருக்குமான்னு கேட்டாங்க.
1: அப்ப நீங்க யாரையும் அப்ப வந்து போட்டியா நினைக்காம அவங்களை வந்து நீங்க உற்சாகப்படுத்துறது வந்து கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வந்து இந்த ஜூட் எல்லாம் வந்து ஒரு பேக் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? நீங்க வந்து அதுல வந்து என்ன லாபம் கிடைக்கும்?
0: இல்ல நமக்கு வந்து ஜூட்ல
1: ஓரளவு நீங்க ஒரு ஒரு இதுக்குவா சொல்லுங்க.
2: இல்ல எங்களுக்கு 20% கிடைக்கும்.
0: கட்டாயம் 20%
2: அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கும் குறைவு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது அது நாங்க எல்லாமே வாங்கி போட்டு நாங்க பண்றோம், எங்களுக்கு ஒரு அமௌண்ட்
0: கிடைக்குதுன்னா நடுவில் இடைத்தரகர்கள்
2: நேரடி சேல்ஸ் பிரச்சனை இல்லை,
0: நாங்களே மார்க்கெட்டிங் பண்றோம்.
1: நீங்களே ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் தான் தைக்க ஆரம்பிப்பீங்களா, இல்ல தைச்சிட்டு ஆர்டர் பண்ணுவீங்களா?
3: இல்லம்மா, அப்படியே தைக்கிறதுக்கு முன்னாடி வரும், தைச்ச பிறகு வரும். இப்ப தைச்சி ஆர்டருக்காக வச்சுக்கிற சேல்ஸுக்காக இல்லை, ஆர்டர்தான் வச்சிருந்தா அங்க அப்படியே கொண்டு பேலா கொண்டு போயிடுவாங்க. நீங்க ஆர்டர் கொடுத்தா பண்ணுவோம் எங்க கிட்ட.
1: இப்ப நீங்க வந்து ஒரு பேக் வந்து கல்யாணத்துக்கு ஒரு டிசைன் பண்ணிடுறீங்க, ஒரு இப்ப வருவோம் அப்படின்னு நினைச்சு ஒரு 1000 பேக் பண்ணிடுறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து அது வந்து எதிர்பாராத விதமா கேன்சல் ஆயிடுது. இப்ப அந்த 1000 பேக் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டிசைன்ல செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப வேற ஒருத்தவங்களுக்கு அந்த அந்த டிசைன் பிடிச்சிருந்தாதான் அது வாங்குவாங்க, அப்ப அது உங்களுக்கு தேங்கி போயிடும். அப்ப அதை எப்படி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க?
3: இருக்கு இப்ப வந்து இந்த கொழு வருது பாத்தீங்களா, அந்த கொழு டைம் சேல் ஆயிடும், ஸ்டால் எடுத்து போடுறோம்.
1: சோ அது வீணா போகாது, எப்படியாவது ஒரு
2: காலேஜ் ஸ்டால் அந்த மாதிரி எல்லாம் போறோம் இல்லீங்களா. இப்ப காலேஜ் ஸ்டால் மத்த இடங்கள்லாம் பொதுவா கடைகள்ல நாங்களா ஸ்டால் பணம் கட்டி ஸ்டால் போடுற இடத்துல நாங்க ஆல்ரெடி எங்களுடைய சிந்தனைக்கு ஏத்த மாதிரி நாங்க டிசைன் பண்ணது எங்களோட விருப்பத்துக்கு நாங்க தக்கிறது எல்லாம் அந்த இடத்துல சேல் ஆயிடும். ஆனா ஆர்டர்னு வர்றது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க, அதை அவங்க ஆர்டர் வாங்கின பிறகு அட்வான்ஸ் வாங்கின பிறகு நாங்க தச்சு தருவோம்.
1: இப்ப வந்து ஒரு பேக் வந்து இப்ப சாதாரண ஒரு ஹேண்ட் பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஜூட்ல தயாரிச்சிருங்க, அதை மேன்மேலும் அழகாக்குறதுக்கு வந்து எம்ப்ராய்டரி அது மேல இல்ல வந்து சமைக்க வச்சு தைக்கிறது அதெல்லாம் நீங்களே ஒரு ஒரு பேக்குக்கும் ஒரு விதமா செய்வீங்களா இல்ல அதுக்கும் தனியா ஆள் வச்சிருக்கீங்க?
3: கற்பனைக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணுங்க மேடம்,
1: அக்கறப்பே அது மாதிரி வச்சு பண்ணிடுவீங்க.
3: காலேஜ் பசங்க எதை லைக் பண்றாங்க அதை வச்சுதான் பண்ணுவாங்க.
2: இதுல பெண்கள் வந்து எம்ப்ராய்டரி பண்றாங்க, அவங்க கிட்ட கொடுத்த எம்ப்ராய்டரி பண்ணி வாங்கிப்போம்,
1: பண்ணி வாங்கிப்பீங்க.
0: எங்க குழுவிலேயே இப்ப ஹேண்ட் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்க குழுவிலேயே இருக்காங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து நாங்க வந்து கொடுத்துட்டா இப்ப இந்த பேக்கு இந்த டிசைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா சில பேக்கு வந்து நடுவில் டிசைன் பண்ணா நல்லா இருக்கும், சில பேக்கு வந்து
1: நீங்க டிசைன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, அவங்களே டிசைனும் பண்ணி கொடுப்பாங்க.
2: அதே
1: இதுவும் ஒரு தொழில் வாய்ப்பு தான், வெறும் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க மிரர் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த ஜூட்லயும் வந்து அவங்க துணி மட்டும் நம்பிட்டு இருக்காம இந்த மாதிரி ஜூட்லயும் அவங்க வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டலாம், அது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்கு.
3: கால மிதி கூட அந்த உள்ள நூல்ல பின்ற மாதிரி கொடுத்துருக்கோம்,
1: மிதியடி கூட ஜூட் இல்ல
3: அதுல எம்ப்ராய்டிங் ஒர்க்னா அந்த உள்ள நூல்
0: தலைக்கு வைக்கிற கிளிப்ல இருந்து காலுக்கு போற செப்பல் வரைக்கும் ஜூட்ல இருக்குங்க மேம்.
1: ஜூட்ல இருக்கு,
0: ஜூட்ல
3: இருக்கு. சாரி சாரி இருக்குங்களா?
1: இது அதிகமா டிமாண்ட். இது எது
2: பேக்ஸ் தான் டிமாண்ட் தான் மஸ்ட். பேக்ஸ் தான்.
1: இது அந்த கல்யாண பைதானா இல்ல வந்து
2: எல்லா பேக்ஸ்மே
3: ஹேண்ட் பேக்ஸ் லேடிஸ் ஹேண்ட் பேக் அதுக்கு தான் இப்ப நிறைய
2: எல்லாம் நிறைய பேக்ஸ் தான் எல்லாம். இப்ப
1: முன்னாடி மினிமம் காஸ்ட் என்ன ஆகுது ஒரு ஹேண்ட் பேக் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாயில இருந்து இருக்கு?
0: அதாவது மினிமம் ப்ராடக்ட்
3: பைட்ட வரைக்கும் 300 ரூபீஸ் இருக்கு.
1: 5 ரூபீஸ்க்கு ஹேண்ட் பேக்
3: இருக்கு. பர்ஸ் இருக்கு மேடம், பவுச் இருக்கு. பர்ஸ்ல இருந்து பவுச்ல இருந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து இருக்கு எங்க கிட்ட. ஸ்கூல் பேக்கும் பண்றோம் நாங்க.
1: ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு மேடம் தயாரிப்பீங்க? உங்களுடைய மிஷின் இது உங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளவு சேல் இது பண்ணுவீங்க, எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்க?
3: முகூர்த்த பையனா ஒருத்தருக்கு 100 பை தைப்போம்.
0: அதனால வந்து எங்க கிட்ட வந்து இப்ப மோஸ்ட்லி இப்ப ஒரு 1 இயரா வந்து எங்க கிட்ட வந்து மேரேஜ் பேக்ஸ் ஆர்டர்ங்கிறது அதை பார்த்தா மேரேஜ் பேக்ஸ் மாதிரியே தெரியாது. ஹேண்ட்பேக் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட வந்து 100 ருபீஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குற டிசைனும் அந்த பேட்டர்னும் பிடிச்சிருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி பேக்ஸும் எங்கள்கிட்ட இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருது.
1: நன்றி மேடம், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணீங்க, எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டீங்க, 4000 ரூபாயில் முதலீட்டிலேருந்து தொடங்கி பல்வேறு பேங்க்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பணம் வந்து இது கொடுக்குறேன் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட உழைப்பில் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் உங்களுடைய நிறுவனம் வந்து நல்லா வளர்ந்து இன்னும் பெரிய யூனிட் ஆகணும் அப்படின்னு மனசார நாங்க வந்து உங்களை பாராட்டுறோம், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இது இது உங்களோட மட்டும் இல்லாம இன்னும் பலர் வந்து உங்களை வந்து தொடர்பு கொண்டு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கும் ட்ரைனிங் கத்துக்கிறதுக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு உதவினீங்கன்னா பல தொழில் முனைவோர் வந்து இதுல இருந்து உருவாவாங்க, அவங்களுக்கெல்லாமும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த துறை வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நேர்களும் இதை பயன்படுத்திக்குவாங்க நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஐவர் பேக்ஸ் சார்பா நாங்க 3 பேருமே MOB சமுதாய வானொலிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனித்தேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அவங்க வந்து இதுல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல இருந்து காசு எல்லாம் சம்பாதிக்கிறோம்ல, அண்ட் குப்பையில இருந்து கூட அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி, சோ அது மூலியமா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு,
1: அதாவது குப்பையிலேயே சம்பாதிக்கிறாங்க.
0: கண்டிப்பா. அண்ட் ஜப்பான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தோம்னா என்வாக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அண்ட் இதை வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை பத்தி உனக்கு தெரியுமா? எலக்ட்ரிக் பைப் இருக்குல்ல, அது மூலமா வந்து நம்ம கிரவுண்ட்ல வந்து டம்ப் பண்றது வேஸ்டேஜ் எல்லாம், அண்ட் அது மூலமா வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அண்ட் இதை கூட நம்ம இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதாவது தாய்பாய் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அண்ட் இங்க என்ன அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஹோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளவு குப்பை போடுறாங்களோ அந்த குப்பை வந்து அதுக்கு ஒரு நம்ம வெயிட் போட்டு எடுப்பாங்கல்ல இங்க குப்பைலாம், சோ அந்த மாதிரி வெயிட் போட்டு நீ எவ்வளவு குப்பை போடுறியோ அவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு,
1: அதாவது பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி.
0: பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி பேப்பர்காரன் உனக்கு காசு கொடுப்பான், ஆனா நீ குப்பை போட்டனா நீ தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும்.
1: அத குப்பைய அத ஒழுங்கா பிரிச்சு இந்த டீகம்போஸ்
0: எவ்வளவு குப்பை போடுறியோ அத வந்து வெயிட் பண்ணி நீ அதுக்கு வந்து நீ அவங்களுக்கு வந்து பே
1: பண்ணணும். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு பவி, இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்டிப்பா இந்த சிஸ்டம் மட்டும் நான் சொல்றேன் சக்சஸ்ஃபுல்லா போகும்.
0: ஆமா, எப்படி வந்து நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுன்னா நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும், ஆனா நம்ம வந்து நம்ம போடுற குப்பைக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
1: கஷ்டமான விஷயம் தான், பட் இதுக்காகவே நிறைய பேர் குப்பை ரெடி பண்ணுவாங்க, போடணுங்கிறதுக்காகவே குப்பை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அது நல்ல ஐடியா இல்ல யூஸ் பண்ணலாம்.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த தாய்பாய் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர குப்பலா இருந்தது, அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இதை பண்ண உடனே நிறைய எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 மடங்குனா அது அப்படியே வந்து ஒரு 1 மடங்கு, 1% 100%ல இருந்து அப்படியே ஒரு 1-2% வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
1: வெரி குட். வேற கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
0: நிறைய கண்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம ஊரை பத்தி
1: அதேதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியாவில என்ன பண்ணாங்க அதை சொல்லு.
0: இந்தியால வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப குட்டியான டிஸ்ட்ரிக்ட், ஒரு 60-70,000 பாப்புலேஷன் தான் அந்த ஊர்ல இருக்காங்க, ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அண்ட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு?
1: ஓகே ஓகே, எனக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நீயே சொல்லிடு.
0: ஓகே, எனக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால நானே சொல்றேன். அண்ட் 60-70,000 ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல். அண்ட் நாமக்கல்ல தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
1: ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப் பவி ஸ்டாப். நீ நாமக்கல், நான் வந்துட்டு என்ன சொல்ற, தாய்பாய் ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரி ஜப்பான், இங்க இருந்தாலும் ஆளை கூட்டு பேசுன்னு சொல்ல மாட்டேன்.
0: சரி,
1: இங்க இருக்கிற நாமக்கல், அங்கிருந்து யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி கேப்பேன்னு எனக்கு தெரியும். சோ அதே மாதிரி நாமக்கல்லயே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்க ஊர்ல எப்படி எல்லாம் வந்து இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் எந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்ல போறாங்க. நாமக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆசைப்பட்டல சுனிதா, சோ நாமக்கல்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க.
1: யாருப்பாது?
0: யாரு அப்படி? நீ ஏதாவது ஒரு கெஸ் வச்சிருப்பியே.
1: ஆமா, இது பாரு, சிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரினா கூட என்னோட கெஸ் ஒருவேளை இதாகும்.
0: வந்து ரொம்ப பேசுற, அதனால நானே டைரக்டா சொல்லிடுறேன். மீரா வந்து நம்ம கூட பேச போறாங்க.
1: மீராவா? சரி, இன்னமும் பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்தியே. மீரா என்ன, அந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா?
0: அப்படி சொல்ல முடியாது. சோ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, சோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறது யார்கிட்ட இருக்கு?
1: யார்கிட்ட இருக்கு?
0: சோ நாமக்கல்ல இந்த 60-70,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால, சோ அதுல
1: ஓகே ஓகே ஓகே ஓகே, நான் கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த 60-70,000 மக்கள்ல ஒரு நபர் வராங்க.
0: ஆமா, அவங்களோட அந்த 60,000-70,000 நபர்களோட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து எப்படி அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க ஊர்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு,
1: இந்த சிஸ்டம் அங்க நடக்கும்போது அவங்க நேரடியா பாத்துருக்காங்க போல இருக்கு.
0: நேரடியா பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு இவங்களும் ஒரு
2: பேசாத
1: நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா?
2: நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற பேர் அங்க இல்ல, பட் இது சக்சஸ்ஃபுல்லா போறத

0: தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், நாமக்கல் நம்ம இந்தியாவே நாமக்கல் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இங்கே இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கேரி ஓவர் ஆகி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: இதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுனே தெரியாது. ஸோ வில் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ் வாட் இஸ் இட், அது என்ன அந்த ப்ராஜெக்ட்,
0: அது ஒரு பெரிய நிறைய பண்ணியிருக்காங்க சொல்ல போனால். அதனால்தான்
1: ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க.
0: கண்டிப்பா, இது ஆக்சுவலி முதல்ல தொடங்கி வச்சது அந்த ஊரோட கலெக்டர், அதாவது நாமக்கல் கலெக்டர் தான் இந்த ப்ராஜெக்டையே எம்பசைஸ் பண்ணி இது சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு.
1: ஓகே, அண்ட் இதுல வந்து நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அண்ட் யாரெல்லாம் இதுல வந்து?
0: கண்டிப்பா, எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுமே ஒருத்தங்களால தனியா செஞ்சு முடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம், நிறைய ஹெல்ப் தேவை. இந்த ப்ராஜெக்டுக்காக மெயின் ஹெல்ப் பண்ணவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற ஆபிசர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்கெல்லாம், அப்புறம் ஸ்கூல்ஸ், இந்த மார்க்கெட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், லைக் யாரெல்லாம் வேஸ்ட் உருவாகிறதுக்கு மெயினாக காரணமாக இருக்காங்களோ அதில் அவங்களாதே இந்த மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்
1: எல்லாத்துக்கும் மேலே அங்கே பப்ளிக் அவங்களோட.
0: கண்டிப்பாக, எவ்வளோதான் நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணணுமே.
1: அதுதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்.
0: ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப லீனியன்ட்டாகவும் இல்லை, அது எம்ஃபசைஸ் பண்ணுறப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக பண்ணனால்தான் உங்களுக்கு போக போக அது ஃபாலோ பண்ணுற மாதிரியே போயிடுச்சு.
1: ஓகே,
0: லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்ஸில் கூட அவ்வளோ இதை மீறினா சிவியராக இருந்துச்சு அந்த மாதிரி. இப்போ அதை விட நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் போகுது, அதுக்கு என்னென்ன இது பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ரொம்ப நல்ல சிஸ்டம் என்னென்னா 24 hours கிளீனிங். அதாவது யூஸ்வலாக லைக் ஸ்வீப் பண்றது யாருனாலும் மார்னிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்வீப் பண்ணுவாங்க, நைட் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா இருக்காது. ஆனா இங்க மட்டும் நாமக்கல்ல மட்டும் இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரோட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் 24 hours கிளீன் பண்ணாங்க. அதாவது நைட் டைம்ல கூட வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: அப்புறம்
0: அதனாலே லைக் உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் என்விரான்மெண்ட் கிளீனாகவே இருந்துச்சு, நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு கார்பேஜ் பின்ஸ் வச்சாங்க. ஒன்று அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் போடுறது, அதாவது நம்மளோட இந்த வெஜிடபிள் ஸ்கின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியும், அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு அந்த குப்பை தொட்டியில் ரெண்டு பேப்பாங்க சொன்னால அந்த இன்னொன்னு வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாது.
1: ஆமா,
0: அதுல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணாங்க,
1: அதாவது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்.
0: பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸாக்ட்லி. சோ என்விரான்மெண்ட் கெடுதலும் அதனால அதெல்லாம் புதைச்சா ரொம்ப கெடுதல் வரும். ஆக்சுவலி அது சாயிலே கெடுக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது சயின்டிபிக். இது இதனாலே நிறைய ஊர்ல அந்த பிளான்ஸே முளைக்காம அந்த மாதிரி
1: எல்லாம். அது மட்டும் இல்லாம இந்த நிறைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி என்னதான் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல எடுத்துட்டு போய் கொட்டிடுவாங்க.
0: ஆமா, ஆனா இது இந்த ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நாமக்கல் மட்டும் நடக்கல, இதுக்காகவே ஒரு வில்லேஜ் தனியா, அதாவது தாலக்கரை அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 acres கிட்ட ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கலெக்ட்
1: பண்ண
0: லேண்ட்ஃபில்ஸ், அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேஸ்ட்ல அங்க மட்டும்தான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங்.
1: எல்லா லேண்டையும் வேஸ்ட் பண்ணாம தனியா அதுக்காக அலெக்ட் பண்ணி அண்ட் ரீசைக்கிள்லாம் பண்ண ஸ்டார்ட்
2: பண்ணாங்க. ஒரு சின்ன டவுட்டா, இந்த ஒரு விவேக்கோட காமெடி இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து குப்பை எடுத்து ஊர் ஃபுல்லா குப்பையை கொட்டிட்டு போற குப்பை வண்டி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அங்க அந்த வண்டிங்க அந்த குப்பை வண்டிங்க அதுல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா?
0: வருது காசு கொஞ்சம் செலவானாலும் நன்மை அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அதாவது சுடுகாடுல என்ன பண்ணாங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நான் சொன்ன ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து மேன்யூர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க.
1: கண்டிப்பா.
0: சோ அதெல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு அழகா ஒரு பூந்தோட்டம் ஆக்கிட்டாங்க.
1: பரியல் கிரவுண்ட்ஸ் கூட நல்லா டெக்கரேட் பண்ணாங்க.
0: யாருமே அந்த சுடுகாடு அப்படினு பக்கத்துல போகாம இருந்த அந்த மாதிரி இடத்துல இப்ப பாக்குறதுக்கே அதுக்கே ஒரு தனி ஆளுங்க வராங்க.
1: அதாவது சுடுகாடு வந்து பார்க் மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க.
0: அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகான பூச்செடிங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு அது யாருமே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டேன், யாராவது வந்து சொல்லணும், அப்பதான் தெரியும்.
1: வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது பயம்,
0: இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு நினைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. ஒரு கல்யாணம் நடந்தா அது மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த
2: இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் ஹோட்டல்ஸ்
0: அங்கதான் நிறைய ஆகுது.
1: ஓகே,
0: சோ அங்கலாம் அங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து அது தனியா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஏரியானா இவங்க முன்னாடியே போய் முனிசிபாலிட்டியில சொல்லி வச்சிருந்தோம், இந்த பண்ண நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. சோ இவங்க போடுற குப்பையெல்லாம் அந்த முனிசிபாலிட்டி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் பே பண்ணணும்,
1: சர்வீஸ் மாதிரி
0: சர்வீஸ் சார்ஜ். எக்ஸாக்ட்லி, ஆனா இது அவங்க சொல்லி வச்சே ஆகணும்,
1: அது கண்டிப்பா முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்
0: பண்ணணும். பண்ணாம பண்றது ஐ மீன் தப்பு,
2: அஃபென்ஸ். ஓகே,
0: சோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணிக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய இடத்துல சென்னையில எல்லாம் பாத்திருக்கேன், இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த இதெல்லாம் கையேந்தி பவன் தானே, அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, எங்க ஊர்லயும் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க.
2: ஐயோ, கையேந்தி பவன் இல்லன்னா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமே.
0: உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் குப்பையே நாட்டிலயும் வளருது, அதை நினைச்சு நீங்க இது பண்ணணும்.
2: ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க.
0: அதான் இந்த கையேந்தி பவன் மாதிரி இந்த ரோட் சைட் ஷாப்ஸ், அது
2: அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க ஷாப்ஸ் எல்லாமே,
0: அந்த ஷாப்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே குப்பையை அந்த
1: சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல கொடுப்பாங்க,
0: கீழே போடுவாங்க. ஒரு கொஞ்சம் கூட பிளஸ் போல அது ஹைஜீனிக்கும் இல்ல.
2: ஆமா,
0: ருசி நல்லாதான் இருக்குது, நான் எல்லாம் சொல்ல, ஆனா ஹைஜீனிக்கும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுக்கும் நல்லது, நான் குப்பை
2: டீச்சர். அப்புறம்
0: அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ரிப்பேர் ஷாப்ஸ், இந்த நேஷனல் ஹைவேஸ் அங்கெல்லாம்
1: லாரி ரிப்பேர் ஷாப்ஸ்
0: அப்படி சும்மா அவங்க பாட்டுக்கு அங்க வச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் கடன் போடாம இவங்க பாட்டுக்கு எங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய லாரி எல்லாம் வருமோ அங்க அவங்க பாட்டுக்கு போட்டுச்சிடுறாங்க. அதுல வர இந்த மிச்ச வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணதுல அப்படியே தூக்கி போட்டுறாங்க.
2: ஆமா, இந்த பஞ்சர் போன டயர் அது ஆக்சுவலி அதெல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ண முடியாத
1: விஷயங்கள். அண்ட் அது இல்லாம அது வந்து குப்பையில போட்டு எரிக்கும் போது சோ அது தனியா ஒரு பொல்யூஷன்,
0: அதுதான் ஒன் ஆஃப் தம் ரொம்ப இருக்குது அதிகமா
1: போயிடும். லங் கேன்சர் சோ அந்த மாதிரி வரதுக்குலாம் கூட சான்சஸ் இருக்கு.
2: ஓகே,
0: சோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது பண்ணிருக்காங்க, எங்கயுமே போட்டதும் இல்லை. இப்ப நீங்க நாமக்கல்லே பாத்தீங்கன்னா வெறும் ஷாப்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், யாருமே இந்த ரோட் சைட்ல வித்துட்டு போறதே இல்லை. நீங்க நானே சொல்ல, நீங்க வேணாலும் வந்து பாத்துக்கோங்க.
2: குட்.
0: அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது
2: புரியுது, தெருநாய்கள்
0: தெருநாய்கள் அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க பாக்க மாட்டீங்க. மெயினா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்கேஸ் அன்லைசன்ஸ்ட் டாக்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கிறது பாத்தீங்கன்னா, ப்ளூ கிராஸ் அவங்களே கவர்மெண்டே கூட்டிட்டு போய் அவங்களை சேர்த்துரும்.
2: அதாவது அந்த நாய்க்கு எந்த விதமான தீங்கும் வராம,
0: ஏன்னா நாய்க்கு ஸ்ட்ரே டாக்ஸ்னா அவங்களும்
1: பொதுமக்களையும் டிஸ்டர்ப்
0: பண்ணாம அதை போய் அவங்க
2: ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு.
0: சோ லைக் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா இதுலதான் தினமும் செயல்படுற ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் ரோட்ஸ் இதெல்லாம் தினமும் கிளீன் பண்ணிருப்பீங்க, அது பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இன்டர்வெல்க்கு ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு.
2: சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நாமக்கல்ல இது பண்ணிருக்காங்க இல்லையா,
0: வெரி சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், பைலட் ப்ராஜெக்ட். அதான் நான் ரொம்ப பெருமையா ஸ்டார்டிங்ல சொன்னேன்.
1: அண்ட் ஓகே சுனிதா, எனி மோர் டவுட்ஸ்?
2: எனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி டவுட் இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன் மற்ற ஸ்டேட்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியாவில் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல?
1: கண்டிப்பா வந்து இனிமே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நாமக்கல் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அது வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேட்டடான ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதனால வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு அண்ட் அவங்களால வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத தெளிவா வந்து இண்டிவிஜுவலா அண்ட் அவங்களே வந்து ரெண்டு டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சுது. அண்ட் சோ இந்த சின்ன ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டவுன்ஸ்
2: ஆல்ரெடி சின்ன சின்ன ஊருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அஞ்சாறு ஊர்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இந்த மாதிரியும் அண்ட் நார்த்லயும் வந்து சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள கண்டிப்பா வந்து நாமக்கல் மாதிரி அந்த சிட்டிஸ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
2: கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மீரா, எனக்கு வந்து என்ன சொல்றது நாமக்கல்லை பத்தி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நிறைய விஷயம் தெரியுது எங்களுக்கு, புரியறதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க.
0: ஆக்சுவலி இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும். எங்க அதான் சொன்ன மாதிரி எங்க சின்ன ஊர்ல நடக்கிறது இந்த மாதிரி சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இது மூலயமா என்னால் பேச முடிஞ்சு இது நிறைய பேர் கேட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றத விட லைக் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
2: கண்டிப்பா ரொம்ப நன்றி.
0: தேங்க்ஸ்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுனிதா, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதா? நான் கூட்டிட்டு வந்த எப்படி டீச்சர் வந்து உனக்கு கலக்கிட்டாங்களா?
2: ஆக்சுவலி நீ கூட்டிட்டு வந்த டீச்சர் சொன்ன விஷயத்துல ஓரளவு புரிஞ்சதுன்றதெல்லாம் ஓகே.
1: ஓரளவுக்கா?
2: ஆமா ஓரளவு தான். ஏன்னா இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கவங்க எப்படின்னா, உலக அளவுல நாட்டளவுல ஸ்டேட்ஸ் அளவுல இது வளர எந்த இடத்துல போனாலும் இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க.
1: பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குற யார் அது?
2: ஆக்சுவலி அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. இந்த குப்பை விஷயத்த பத்தி அவங்கள தவிர அதை விட எக்ஸ்பர்ட்டா பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல.
1: சுனிதா நீ பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்ட, யாருன்னு சொல்லிட்டனா?
2: சரி ஓகே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் வைஃப், பேரு சித்ரா. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் வைஃப்ங்கிறதுனால குப்பைய தினம் பாக்குறவங்க. அவங்க வந்துட்டு இந்த எந்த அளவுக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்
1: இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சென்னையில அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க.
2: அதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க. ஹாய் சித்ரா.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்க வீட்டுல இந்த குப்பைய குப்பை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: குப்பைய கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா வந்துட்டு குப்பையை அப்பப்போ பெருக்கி எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது, அதே மாதிரி வந்துட்டு குப்பை எங்க பார்த்தாலும் உடனே எடுத்து போடுறது, அது வெளியில போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற டஸ்ட்பின்ல குப்பையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு நாங்க பிளாட்ல தான் இருக்கோம், அதனால காமனா கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அங்க கொண்டு போய் அதை அந்த குப்பையை போடுறது.
1: ஓகே. அண்ட் நீங்க வந்து இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள், ஸோ அந்த மாதிரி ரெண்டு டஸ்ட்பின் எல்லாம் வச்சு அண்ட் அந்த மாதிரி குப்பை எல்லாம் போடுறதுனா இல்ல ரெண்டுத்தையும்?
3: அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து யாரும் பண்றதில்ல, எங்க பிளாட்லயும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்றதில்ல. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா ஒண்ணு வந்து இடப்பட்ட அவசரமா நம்ம குப்பையை போடும்போது அந்த மாதிரி தோணும், ஏதோ வந்து போடுறோம் ஏதோ கீழே போடாம அதுல
1: கிளீனா வச்சிருக்கோமே அப்படிங்கிறது.
2: அதாவது உங்களோட இதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீடை கிளீனா வச்சிருக்கீங்க எந்த குப்பையும் இல்லாம.
3: அது ஆனா அவங்க சொல்ற மாதிரி பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் யோசிச்சு நம்ம போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் இல்ல.
1: நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் பிரிக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி குப்பையை எடுத்துட்டு போகும்போது அவங்க அதே மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு போய் தனித்தனியா, அதாவது எரிக்கிறத வந்துட்டு தனியா அவுட் சைட் சிட்டியில போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து செய்யலாம். காலேஜில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ, இப்போ வந்து நான் கேள்விப்படுறேன் நிறைய காலேஜில் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாகவோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு ஒரு இதாக ஒரு தெரு நாடகம் வீதி நாடகமாகவோ இல்லை
1: ஸ்ட்ரீட் ப்ளேலாம் பண்ணால் அது நல்லா போய் எல்லாரையும் ரீச் ஆகும்,
3: இல்லை ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு. ஆனா நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி
1: சொன்னா வந்து தனியா போடுங்க இப்படி போடுங்க
3: சும்மா வெறும் எல்லாரும் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து யாரும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கலாம்னு சொன்னா வந்துட்டு ரொம்ப அதாவது அந்தந்த ஏரியால பாப்புலரா இருக்கிறவங்க பெரிய புள்ளிங்க
1: செலிபிரிட்டிஸ்
3: யா செலிபிரிட்டிஸ் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். எங்கெந்தோ யாரோ வந்து சொல்றதை விட அவங்களுக்கே தெரிஞ்ச அந்தந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு
1: பிடிச்சவங்க ஒரு ஃபேமஸான பர்சன்
3: ஆமா அந்த மாதிரி யாராவது வந்து எடுத்து சொன்னாங்க இல்ல அவங்க வந்து நான் ஃபாலோ பண்றேன் நான் வந்து பண்றேன் அப்படினு அவங்க டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லது அப்படினு சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: அதுக்கு எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எடுத்த உடனே அவங்களும்
3: அவங்க வந்து கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ம டிவியில வந்து பாக்குறோம் நிறைய விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து இந்த மாதிரி நான் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம், சோ அந்த மாதிரி அடிக்கடி போட்டுட்டே இருக்கோம், அதாவது ஒரு அளவுக்கு அது நம்ம பண்றோமோ பண்ணலையோ அதை நம்மளுக்கு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த
1: ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயத்த நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய சோ நம்ம கேட்டா நம்மளும்
3: மனசுல பதியும் ஓரளவுக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து பண்ணிட மாட்டோம், இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தா வந்து என்னமோ சொல்றாங்களே இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒருத்தரா அதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: இன்னொரு விஷயம் சித்ரா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து வீட்டை கிளீனா வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரோட்ஸ கிளீனா வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு தோணும். அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது கரெக்டா குப்பை தொட்டியில போடுறீங்க குப்பையா, அதை எடுத்துட்டு வந்து காமனா வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா கீழே இறச்சி விடுறது,
1: வெளியில
2: போடுறாங்க நிறைய பேர்,
3: அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா சம்டைம்ஸ் அந்த குப்பை தொட்டி வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த காமனா இருக்கிற குப்பை தொட்டி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும், இப்ப வந்து நிறைய நாள் அந்த வந்து கிளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவே ஃபுல்லா இருக்கும், சோ அதுக்கு மேல வந்து நம்ம அங்க எங்க இடம் இருக்கு அப்படின்லாம் பாத்து கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப்ல வந்து குப்பையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து எங்க வேலைக்கு வர்றவங்க அவங்கதான் வந்து குப்பையை போட்டு போவாங்க, அவங்க ஏற்கனவே வந்துட்டு வாமா மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு சரக்குனா அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்க வந்து வேற இடத்துல எல்லாம் வேலை பாக்குறதுனால போகும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க போட்டுட்டு
1: போறது அவசரத்துக்கு அந்த குப்பை தொட்டியில போமா
3: எடுத்துட்டு போறாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர அதை வந்து அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறது இல்ல, அவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க குப்பையை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு,
1: அவங்க பேக் எல்லாம் அப்படியே வீசிட்டு கை
3: அவங்க வந்து அப்படியே ஆமா அப்படியே ஜாலியா ஆட்டிட்டு போயிட்டு அது போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்ததான் போடணும் இதுக்குள்ளதான் போடணும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து கீழே வச்சிருவாங்க இல்ல வச்சுட்டு வந்துருவாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
2: ஓகே, குப்பை நெறிஞ்சு வழுது அதனாலதான் கீழே போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், நீங்களும் இந்தியாவோட ஜனத்தொகையில ஒருத்தங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதுக்கான இது நீங்களும் எடுக்கலாம் இல்லையா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணி எங்க இதுல குப்பை ஃபுல்லா இருக்கு அது வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லன்னா அதுக்கான ஸ்டெல்
3: அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட்னு இல்ல நாங்க சொல்லி அதுக்காக வந்து ஆமா கண்டிப்பா சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்லாம் வந்துட்டு நாங்க எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வரும்போது நாங்க நிச்சயமா இதை வந்து முன்னெடுத்து நாங்க வந்து சொல்லி இருக்கோம் இந்த மாதிரி பண்ணனும், அது மாதிரி எங்க ஃபிளாட்லயே ஏதாவது மீட்டிங் நடந்தாலும் அந்த அசோசியேஷன் அங்க செக்ரட்டரி கிட்ட வந்து சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு சார் கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து எக்ஸ்னோரா கிட்ட சிவிக் எக்ஸ்னோரா வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெகுலரா அதை வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லி சொல்ற அந்த முயற்சி நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம்
2: எடுத்துட்டு தான் இருக்கீங்க.
1: ஓகே, அண்ட் சித்ரா நீங்க சொல்லுங்க எப்ப வந்து உங்க ஃபிளாட்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி எப்ப பின்ஸ் வைக்க போறீங்க, அண்ட் நீங்க வந்து எல்லாருக்கும் உங்க ஃபிளாட்ல இருக்கவங்களுக்கு எப்ப வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்கு,
2: அதாவது நீங்க சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி உங்க ஏரியாவுக்கு ஒரு நீங்க ஒரு செலிபிரிட்டியா அமைஞ்சு உங்களோட ஏரியால இருக்கவங்களெல்லாம்
3: நானும் வந்துட்டு நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மை. ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சுவலி என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல வந்து அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நானும் ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொன்ன காரணங்கள் அதாவது இடப்பற்றாக்குறை அதுக்கப்புறம் வந்து டைம் இல்ல இந்த ரெண்டு காரணங்களாலே வந்துட்டு வச்சிருந்ததை நாங்க எடுத்துட்டோம். ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க இவ்வளவு சொல்றதுனால வந்துட்டு எனக்கும் தோணும் திருப்பியும் அந்த சிஸ்டம் கொண்டு வரலாம்.
1: கண்டிப்பா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பிளாட்ஸ் சொல்றீங்க கண்டிப்பா வந்து ஒரு 50-60 கண்டிப்பா எஃபெக்டிவா உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்க வீட்டுக்கு வரவங்க உங்க பக்கத்து பிளாட் அண்ட் கீழே இருக்கவங்க சோ வந்து பாத்தாங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுவாங்க.
2: ஃபர்ஸ்ட் உங்க வீடு அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட் ஏரியா அப்படின்னு நம்ம சென்னை சிட்டி

0: கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு இடம் இருக்கு, நீங்க வைக்கிறீங்க.
1: அதாவது 1008 காரணம் சொல்லி அதுல இருந்து வாய்ப்பா பாப்பாங்க.
0: அவங்க வந்து நம்ம சொல்றத வந்து அவங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப வச்சப்பவும் நான் எல்லாரையும் வந்து எங்க வீட்டுக்கு வந்த போது கேட்டாங்க, என்னது ரெண்டு வித்திய வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியா போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கலர்ஸ் கூட சொல்ல கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல வித்தியாசமா பிரிச்சு போடுறதுக்கு. அதனால எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்துட்டு நானும் பண்ணணும் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது.
2: கண்டிப்பா நீ ஒரு சூப்பரான ஆளுதான் சுனிதா கூட்டு வந்திருக்கேன். அண்ட் ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
1: தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் எனிவே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா, உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு.
0: எனக்கு வந்து நான் விட்ட பழக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு
2: ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கொஞ்சம் மறந்துருப்பீங்க அந்த டென்ஷன்ல, அண்ட் திருப்பி நீங்க வந்து
0: கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற.
2: அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கும், உங்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, சோ உங்களுக்கு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, சோ ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல
0: கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா.

0: സമുദായ വാനൊലി 107.8.
1: எங்க கிளம்பிட்டு இருக்க?
2: நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வாட்டி நானே நாமினேட் ஆயிருக்கேன்.
1: என்னது, குக்கரி பியூட்டி கான்டெஸ்ட் சம்திங் லைக் தட்?
2: அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், அதாவது குப்பைய கரெக்டா வந்து மகும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சதுக்காக எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க.
1: குப்பைக்கு அவார்டா?
2: பியூட்டி கான்டெஸ்டுக்கு அவார்ட் கொடுக்கும் போது அதோட இதுதான் ரொம்ப

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன சுனி, பயங்கர எந்தூலாம் வந்துருச்சு அண்ட் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு?
0: கண்டிப்பா போயிடுச்சு. வா வா கிளம்பலாம்.
1: எங்க போகணும்?
0: இவ்வளவு நேரம் சித்ரா சொன்னாங்கல்ல செலிபிரிட்டி சொன்னாதான் மனசுல பதியும்னு, வா போய் செலிபிரிட்டி கிட்ட கேக்கலாம்.
1: கேட்டா போச்சு.
2: ஹாய் சென்னை, என் பேர் சுஜிதா. நான் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமானது குழந்தை நட்சத்திரமா. இப்போ சில மூவிஸ் சீரியல்ஸ் இப்படின்னு சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். சென்னை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ரிலேஷன்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். ரிலேஷன்ஸை விட க்ளோஸான நிறைய ரிலேஷன்ஷிப் சென்னையில் தான். சென்னையோட நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், மேபி இன்னும் நிறைய இடத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம், பட் பார்த்த வரைக்கும் என்னோட இந்த குறுகிய இந்த வருஷங்கள், நான் சென்னையில் இருந்த வருஷங்கள், எனக்கு சென்னையில் பெரிய முன்னேற்றம்னு தோணுது என்ன, பிரிட்ஜஸ், மற்றபடி ஹெவி டிராஃபிக் அண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்காகத்தான் அந்த பிரிட்ஜஸ் வந்திருக்கு. ஓகே, பட் ஒரு கேபிட்டல் சிட்டியா நம்ம சிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கா, நீட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்லாம் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே அதுல தப்பு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம் பழமொழி இல்லை, ஒருத்தவங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை சுத்தம் செஞ்சா நாடு தானா சுத்தமாகும்னு. ஓகே, வீட்டை சுத்தம் செய்யறதுன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூமையும் கிச்சனையும் சுத்தம் செய்யறது இல்லை. கண்டிப்பா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும்னா நம்ம வீட்டு சுத்தமா இருந்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா, ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ் இருக்கணும்னா அவங்கவுங்க வீடு நிஜமா சுத்தமா இருக்கணும். அது எத்தனை பேர் செய்யறீங்க, செய்யறவங்களுக்கு ஓகே, செய்யாதவங்க பிளீஸ் அவங்க வீட்டை சுத்தமா வைங்க, மைண்டுக்கு அது ஒரு பிளசண்டா இருக்கும். அதை மீறி வீட்டுக்கு வெளியில உங்க வாசல் முடிஞ்சா உங்க தெருவுக்கு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் பிளான், அது ஒரு பிளான் பண்ணி உங்க தெருவை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக ஆக சென்னை கண்டிப்பா சுத்தமாகும். அதையும் மீறி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பிளேசஸ் அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா அதில் ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு வரப்போறவங்க, அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனா கூட இருக்கலாம், அவங்க சென்னையில இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணணுமே தவிர வியாதியாலேயோ இல்ல இந்த பொல்யூஷனாலேயோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம சென்னையை கிளீன் பண்ணணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அதான் சொன்னேனே, முதல்ல நம்ம தெருவை நம்ம வீட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். ஸோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குப்பை தொட்டியில நம்ம குப்பைகளை போட முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியிலையாவது போடுவோம். கார்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றீங்களா, ஃபாலோ பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போ காருக்குள்ளேயே வந்து நாங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த கவர் அப்படியே கொண்டு போயிட்டு எங்களுக்கு வழியில ஏதாவது டஸ்ட்பின் பார்த்தா போட்டுருவோம், இல்லைன்னா வீட்டுல கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அது எதுவா இருந்தாலும் நீங்க குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்

0: சேர்த்து வச்சுட்டு அது எங்க போடணுமோ போட்டுருங்க. இது நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பா நமக்கு தான், நம்ம எதிர்காலத்துக்கு தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இது தேவை. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளீன் அண்ட் கிரீன் சென்னையை பார்க்கணும். தேங்க்யூ.
1: வணக்கம். சி சென்னை, நான் தனுஷ் நடராஜன், விளம்பரப்பட இயக்குனர் பேசுகிறேன். என்னடா எடுத்த உடனே சி சென்னைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து சிங்கார சென்னை ஆகணும் ஆக்கிட்டுருக்கோம். அதுக்குண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்டு, அது சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு சில மக்கள், இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் தற்போதைய நிலை சி சென்னை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, அல்ல சென்னையில் இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, அதை வந்து சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது யூஸ்வலான விஷயம். பட் அதை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வீட்டில் இருக்குது. இது என்னென்னா, சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள், அப்புறம் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரியான குழந்தைகள், விவரம் தெரிய ஆரம்பித்த குழந்தைகள், அந்த மாதிரியாக இருக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐ மீன், வீட்டில் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, தேவையில்லாத பொருளை தேவையில்லாத இடத்துல வைக்கிறத அனுமதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு கண்டிப்பாக வளர்த்துறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைகளால் மட்டும்தான் இந்த சென்னையை வந்து முழுசாக சிங்கார சென்னையாக மாற்ற முடியும். சிங்கப்பூரில் அப்படி இருக்குது, ஜப்பானில் அப்படி இருக்குது, லண்டனில் அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு இருக்க மூலையாக தான் நம்மளுக்கு இருக்குது. அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனுக்கு சிந்திக்கணும் திறன் இருக்குது, நம்மளுக்கு இருக்குது. நம்ம சிந்திக்காமல் இருக்கோம், மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்னென்னா, இந்த கார்பேஜ் குப்பை கண்ட இடத்துல போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போயிட்டுருப்போம், ஜூஸ் சாப்பிடுவோம், அல்லது கடலை சாப்பிடுவோம், அல்லது வாட்எவர், பெட்ரோல் பில் கட்டியிருப்போம், பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பில்லை தூக்கி அந்த இடத்துல போகிறது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய மனச்சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மனசு வந்துட்டு சிந்திச்சுட்டு கரெக்டாக மனசை கண்ட்ரோலில் பண்ணிட்டோன்னா தென் நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குப்பைகளை போட மாட்டோம். அதாவது ஒரு சில குப்பைகள், நான் இங்கே குப்பை போட்டதுனால தான் சென்னை சுத்தமில்லாமல் போயிடுமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக உதிக்கும் ஒவ்வொருத்தரும். குப்பை போடுற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நம்ம வந்துட்டு ஏன் போடுறீங்கன்னு கேட்டோம்னா அப்படி தான் கேட்க தோணும் திருப்பி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குப்பை தான் சிங்கார சென்னையை சி சென்னை ஆக்கிறது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எல்லாருமே எடுக்கணும். எஸ்பெஷலி எம்ஓபி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எம்ஓபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சென்னை சுற்றுப்புறம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு சிங்கார சென்னையாக மாறுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதை கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆல் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம பண்ணாதான் நாடு நல்லாயிருக்கும். வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தில் வளர்த்துனா மட்டும்தான் வரும் காலத்தில் அவங்களும் வந்து சுத்தமாக இருப்பாங்க. அதாவது நம்ம அயல் நாடுகள் மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சுத்தத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனசுலேயும் ஊற்றி அப்படி ஊன்றி வச்சிடணும். அப்படி வச்சோம்னா மட்டும்தான் இன் ஃபியூச்சர் சிங்கார சென்னையாக இருக்கும். நாட் ஓன்லி சிங்கார சென்னை, ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய சோப்பை டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது, டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய பிளேட்டை பாத்ரூமில் வைக்க முடியுமா, சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். அண்ட் ஆல்சோ ரோட்டில் எச்சு துப்புறது, வாட் எவர் வி டூ, அங்கங்கே எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணோம்னா தான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நாட்டு மக்கள் தான், நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இட்ஸ் நைஸ் டு டாக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.
2: ஐயோ, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல.
3: ஆமா சுனிதா, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரியில எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும். டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்.
2: ஆக்சுவலி எது பாரு, இந்த ஐடியாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு.
3: அப்படி
2: இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக பண்ற ஒரு விஷயம்னால அவங்க இந்த இதுக்கு அகைன்ஸ்ட், அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னு டைரக்டா அவங்க கிட்டே போய் கேட்டலாம்.
3: கண்டிப்பா, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண ஓடுது, அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா எங்களால ஃபாலோ பண்ண முடியும், அண்ட் கண்டிப்பா நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம டைரக்டா போய் அவங்க கிட்டே கேட்டுருவோமா?
2: எந்தெந்த மாதிரி விஷயங்கள், எந்தெந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டலாம்.
3: கண்டிப்பா.
4: அத குப்பை வண்டி வந்து குப்பையை வாரிட்டு போறத விட்டு குப்பையை கொட்டிட்டு தான் போகுது அந்த வண்டி. ஸோ வீட்டில் வந்து குப்பையை கிளீனாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை தான் குப்பையை வச்சுருக்காங்களே தவிர வீடு மட்டும் நீட்டாக இருந்தால் போதாது, நம்ம இருக்கிற இதுவும் நீட்டாக இருக்கணும், சிட்டியும் நீட்டாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம படுத்துட்டு மேலே ஏற்றி துப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சில இடத்துல மட்டும் நீட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துலலாம் வந்து குப்பையை போடுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி குப்பை வண்டியை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கிளீனாக வச்சுட்டு அவங்க ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும். லைக் கவர் பண்ணி மற்றவங்க மேலே படாமல் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு தான் குப்பை வண்டி வந்து நம்ம மேலெல்லாம் குப்பையாக்கிட்டு போகும். அது வந்து கொஞ்சம் இது பார்க்கணும் கவர்மெண்ட்டு. அவ்வளோதான். குப்பையை வந்து வெளில போறோம்னா அவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்கப்பா, இல்லன்னா வந்து காசு ஃபைனையாவது கலெக்ட் பண்ணுங்க.
5: I think you got to keep cameras in every corners of every place and around the city so that you know, and don't send notice if it's even the first time, just fine them. So the number, as the fine increases, people will learn, and sending notice is not going to teach them anything. I think that's the best way.
6: சென்னை சிட்டி கிளீனிங் பத்தி கேட்டீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒரு ரூல் மாதிரி விட்டான், இந்த குப்பையெல்லாம் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி, மக்கம் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி. அதை விட்டு ஒரு 6 months கூட கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து ஏரியாலையெல்லாம் வந்து ஒரு அந்த தள்ளு வண்டியில் வந்து 2 dustbin வச்சுருப்பான், அதுலேயே வந்து பிரித்து வச்சுருப்பான் மக்கம் குப்பை மக்கா. இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டியில் வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரே இது மாதிரி போட்டு திடீர்னு ரோட்லேயே போடுறாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பை வண்டியே வர்றதில்லை, அதனால் வந்து அவங்க வீட்டு முன்னாடியே போடுறாங்க. அதனால் வந்து சுகாதார கேடலாக வருது. நம்ம பேருக்கு வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மழை வேறு பெஞ்சனால அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்து இந்த ராய்பேட்டை அந்த மாதிரி அந்த அந்த பீச் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இப்போ மலேரியா வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லா பக்கம் இருந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணி கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில், இந்த ரோட்டில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவாமல் கொஞ்சம் தடுக்கலாம்.
2: நம்ம சிட்டியை க்ளீனாக வச்சுக்கணுன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளை க்ளீனாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்த க்ளீனாக வச்சுட்டா சிட்டியை க்ளீனாக ஆகிடும்.
7: போலீஸ் வந்து ஹெல்மெட் போடலனா வந்து எல்லாரும் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, அதாவது டஸ்ட்பினில் போடாமல் வெளியில் போடுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ஃபைன், லைக் 500 இல்லைனா 250 அந்த மாதிரி ஃபைன் போட்டாங்கன்னா மைட் பி வந்து பீப்புள் வந்து ஓகே, இதனால நம்ம குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் போட்டு அதனால சிட்டி கிளீனாக இருக்க சான்சஸ் இருக்கு.
5: If the first thing government can do is to impose some regulation towards the household, because household is from where lots of garbage is coming. So you can find the people who pollute out, put their waste outside the garbage, like in front of others' houses or on the roads and all. I think there should be the association, different associations should have people to regulate these household system, garbage system and all. That is the main thing which can keep the city clean, a major thing. And spitting on the roads and public places, even the build inside the buildings, is the major thing which I found the dirtiest thing I found in the city. So that is a major thing to be stopped, because they can impose fines, and there should be people to check on it, give a check on it. I think with this we don't lack in people to regulate all this. We have plenty of people and to regulate all this. Thing is that you should be careful with you should be careful enough to stop people doing such nonsense, that is spitting on the road and darting the people.
4: இந்தியா வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வேற. பட் நம்ம கிளீனஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வே பிஹைண்ட் அண்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தே சே தட் நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வெரி டர்ட்டி கண்ட்ரி அண்ட் வி ஆர் பீப்புள் லைக் நாட் வெரி கிளீன் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். ஸோ அதனால வந்துட்டு பேசிக்கா வி நீட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அண்ட் ஐ திங்க் கிளீனஸ் வந்து நம்ம வித்தின் ஆர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் பண்ணாத மாட்டேது அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண மாட்டா சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் தானே கிளீனாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரோ ஆம்பியன்ஸும் வந்து கிளீனாக இருக்குது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பாட் ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஐ திங்க் தே நீட் டு அசைன் அதுக்குன்னே தனியாக பர்சனல் வந்துட்டு அசைன் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸோ தட் அப்போ தான் பீப்புளுக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும். ஓகே கவர்மெண்ட் உண்மையிலே சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு அதை விட்டு சும்மா போகிற போக்கத்தில் எடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இதுக்குனே தனியாக பர்சனல் வச்சுட்டு ஸ்பாட் ஃபைன் அண்ட் சீரியஸ் இஷ்யூ அண்ட் ஐ திங்க் மீடியா வெர்ஷன் வைஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் தே நீட் டு ஹெல்ப் இஸ் கிவிங் மேக்கிங் நிறையா கேம்பெயின்ஸ்லாம் கேம்பெயின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னும் இன்னும் பிக் வே லைக் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ் வந்துச்சு அந்த மாதிரி யூ நீட் டு கிரியேட் ஃபார் திஸ் ஆல்சோ.

0: எப்படி பவி, எப்படி இருக்கு நம்ம ஐடியாஸ்?
1: நல்ல சூப்பரான, ரொம்பவே இன்னோவேட்டிவான, அதுவும் அவங்களால ஃபாலோ பண்ண முடிய கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க சுனிதா.
0: பவி, ஐடியாஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாமா?
1: கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8.
2: குப்பையில என்ன விளையாடிட்டு இருக்க நீ?
3: நான் மக்கும் குப்பை மக்காத குப்பையா பிரிச்சிட்டு இருக்கேன்.
2: நீ மட்டும் பண்ணா போதுமா, மத்தவங்க பண்ண வேண்டாமா?
3: முதல்ல நான் என் வீட்டுல ஆரம்பிச்சிருக்கேன், என்னை பார்த்து மத்தவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏ, நீ இப்ப ஆரம்பிக்க மாட்ட?
2: கண்டிப்பா.
4: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
1: சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வெல், கிளென்லினஸ் ஆல்சோ பிகின்ஸ் அட் ஹோம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பவி, டீச்சர் பேசினாங்க, ஹவுஸ் வைஃப் பேசினாங்க, செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நம்ம பப்ளிக் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து யாருமே பேசலையே.
1: நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாரு.
0: அவர் பேரு,
1: அவர் வந்து ஹோம் எக்ஸ்னோரோட பிரசிடென்ட் மிஸ்டர் இந்திரகுமார்.
2: உப்ப வந்து பிரச்சனையே கிடையாது, நாமதான் பிரச்சனை. குப்பையை எப்படி வந்து கையாள்றதுன்னு தெரியல. ரெண்டு விதமான குப்பை நம்ம வீட்டுல இருந்து வெளியில வருது. ஒண்ணு மகும் தன்மை உள்ள குப்பை, ஒன்னொன்னு மங்காத தன்மை உள்ள குப்பை. இந்த மகும் தன்மை உள்ள குப்பையில பாத்தீங்கன்னா சமையலறை கழிவு, தோட்டக்கழிவு இதெல்லாம் சேரும். மகாத குப்பையில பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக், இரும்பு, அது கண்ணாடி இதெல்லாம் சேரும். இப்ப நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, குப்பையை வெளியில போடாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்குதான் ஹோம் எக்ஸ்ப்ளோரா வழி காட்டுது. எக்ஸ்ப்ளோரான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ. 1989 திரு எம்பி நிர்மல் அவர்களால் வங்கி பதவியை வந்து விட்டுட்டு இது ஆரம்பிச்சாரு. அதனால பல இடங்கள்ல இப்ப எக்ஸ்ப்ளோரா ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஹோம் எக்ஸ்ப்ளோரா கான்செப்ட்ல என்ன முக்கியமானதுன்னாக்கா, கழிவுகளே இல்லாத இல்லம், எந்த விதமான கழிவும் இருக்காது அந்த வீட்டுல. திட கழிவும் இருக்காது, திரவ கழிவும் இருக்காது. குறிப்பா இன்னைக்கு சென்னையில 3600 டன் குப்பை வந்து வெளியில வருது. இதுல வந்து மகும் தன்மை உள்ள குப்பை வந்து 70%. இந்த மகும் தன்மை உள்ள குப்பைகளை அந்தந்த வீட்டிலேயே பண்றதுக்கு எளிய வழிமுறைகள். குறிப்பா சமையல் அறையில இருந்து வர கழிவு தான் ஒரு ஆபத்தானது. வெளியில போட்டா நாற்றம் அடிக்கும், கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கொசு உண்டாகும், நிலத்தடி நீரை கெடுக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரமாக்கிடலாம். அதுக்கு தேவையான ரெண்டு பூத்தொட்டி, 1 உயரமுள்ள 2 பூத்தொட்டி இருந்ததுன்னா போதும். தினம் வீட்டுல உண்டாகக்கூடிய சமையலறை கழிவுனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 350 கிராம் கை அளவு தான் இருக்கும். அந்த கை அளவு வர சமையலறை கழிவை பூத்தொட்டில போட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச சாணி, கைப்பிடி அளவுக்கு காஞ்ச சாணிய ஒரு வரட்டி வாங்கி வச்சுட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு வரும். அதை அது மேல தூவி விடணும். இது தூவி விட்டீங்கன்னா அது காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். ஆனா வெயிலோ மழையோ படக்கூடாது அந்த பூத்தொட்டி. டெய்லி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா 40 நாள் ஆகும் அந்த தொட்டி நிறையிறதுக்கு. அந்த தொட்டி நிறைஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த தொட்டியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தொட்டில கலெக்ஷன் வைங்க. நீங்க அந்த தொட்டியை அப்படியே வச்சீங்கன்னா 90 நாள்ல மொத்தமும் டீ தூள் மாதிரி ஆயிடும். இந்த குப்பையை வெளியில போடுறதுக்கு பதிலா அதை வீட்லயே உரமாக்கிடலாம். அப்புறம் தோட்டக்கழிவு, தோட்டக்கழிவுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த சிமெண்ட் ட்ரிங்ஸ் எல்லார் வீட்லயும் தோட்டக்கழிவு இருக்கிறது இல்ல. இந்த காட்டேஜ் ஹவுஸ், பங்களாஸ், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இங்கெல்லாம் வந்து தோட்டக்கழிவு இருக்குது. மரத்துல இருந்து விழற இலைகள், இது ஆபத்து இல்லாதது. ஒரு இடத்துல வச்சு குவிச்சு வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடு பங்கு பெருமளவுல இருக்குது. தேவையில்லாம எரிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கான்செப்ட். 2 உயரமுள்ள தொட்டி சிமெண்ட் ரிங்ஸ் அவைலபிள். அந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. 1 ஸ்டாண்டர்ட் சைஸ் வெளியில விற்குது, 2.5 டயமீட்டர் இருக்கிறது 2 வைக்கணும். அது மாதிரி 4 வாங்கி பக்கத்துல 2 வச்சுட்டு இந்த தோட்டக்கழிவுலாம் அதை போடுங்க. புல்லா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, காஞ்ச இலைகளா இருந்தாலும் சரி, தோட்டக்கழிவை மட்டும் அதுல போடுங்க. அதை திறந்த வெளியிலேயே வைக்கலாம், மண்ணிலேயே வைங்க. மரத்து நிழல்ல வச்சீங்கன்னா சிறப்பானது. டெய்லி வர்றதை அதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு சாணி கரைச்சி அதுல தெளிச்சிடணும். பச்சை சாணி சமையலறை கழிவுக்கு காஞ்ச சாணி, தோட்டக்கழிவுக்கு பச்சை சாணி கரைச்சி அந்த சாணி தண்ணியா அது மேல தெளிங்க. சாணியே கிடைக்காது சார்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்போ மோர் இருக்கு இல்லையா, மோரை கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதுல தெளிச்சு விடுங்க. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து குப்பை தோட்டக்கழிவுகள் மகுவதற்கு, வேகமாக மகுவதற்கு உதவி புரியுது. சோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீட்டிலேயே கையாண்டுட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரிங்ல போடும்போது குவியல் அளவுக்கு மேல வந்து குவியலா வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல மேல போடக்கூடாது, அடுத்த தொட்டியில போயிடணும். இப்ப இதுல என்ன ஆகும்னாக்கா அப்படியே மக ஆரம்பிக்கும். மக ஆரம்பிச்ச உடனே மண்புழுடைய உணவு அது, எங்க இருந்தாலும் மண்புழுக்கள் அங்க வந்துடும், வந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து மண்புழு உரமா மாறிடும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிய முறையில தோட்டக்கழிவை மண்புழு உரம் ஆக்குவதற்கு இது வந்து மிக மிக சிறந்த முறை. இதை பல இடங்கள இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தோட்டக்கழிவு கையாண்டு சமையலறை கழிவும் கையாண்டுட்டீங்கன்னா வெளியில வர குப்பன்றதே இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்ட பிறகு இப்போ இந்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவர், பெட் பாட்டில்ஸ், ரீஃபில்ஸ், பேனா, கண்ணாடி, இரும்பு. இந்த இரும்புலாம் வந்து அத்தியாவசியமா தான் வரும். பாலித்தீன் கவர் டெய்லி வரும். நீங்க பாலித்தீன் கவர் எல்லா பிரைஸ் உண்டு. நீங்க அதை தனியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மாறா நம்ம வந்து சமையல் அறை கை கூட சேர்த்து பிசு பிசுன்னு ஆக்கும் போதுதான் அது வந்து வெளியில வந்து தொடர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலையை உண்டாக்குது. அதுக்கடுத்தது இருக்கிறது டிக்கெட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட் பேப்பரை கூட பொறுக்கிட்டு போக பாக்கலாம். நீங்க ரீசைக்கிளுக்கு போகுது, பேப்பரை வந்து 100 times ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால பேப்பர் எல்லாம் வந்து நீங்க தனியாவே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரேப் பிக்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து கண்ணில ஊத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க இதே மாதிரி இந்த ரெண்டு குப்பைகளையும் வீட்லயே நீங்க கையாண்டுட்டீங்கன்னாக்கா குப்பைன்றதே இருக்காது, சுற்றுச்சூழல் பெருமளவுல பாதிக்கப்படாது. அதே சமயத்துல இதுல இருந்து வர உரம் இது என்ன பண்றது, நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க காய்கறி வாங்குறதுக்கே அச்சுருவம் வகையில விலைகள்லாம் இருக்குது. 2-3 தொட்டி வச்சுங்க, ஒரு தொட்டில வெண்டைக்காய், ஒரு தொட்டில கத்திரிக்காய், ஒரு தொட்டில தக்காளி வச்சுங்க. நீங்க தக்காளி 40 ரூபாய் 50 ரூபாய் கிலோ விக்குது. இந்த உரங்களை பயன்படுத்துங்க. ரெண்டாவது நம்ம வெளியில வாங்குறது வந்து நல்ல உணவுப் பொருளா இருக்குதுன்னா இல்ல, பூச்சி மருந்தும் செயற்கை உரங்களும் போட்டு பாய்சனா தான் இருக்கு அந்த உணவுகள் எல்லாம். அதுக்கு பதிலா நம்ம இந்த குப்பையை வீட்டுல உரமாக்கி அந்த உரத்தையே பயன்படுத்தி காய்கறிகள் எல்லாம் வளர்க்கலாம். குறிப்பா நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரைகள். ஏன்னா கீரைகள் வந்து பூச்சி மருந்து ஒட்டிக்கும், கழுவவே முடியாது. கீரை சிறந்த உணவு, ஆனா இன்னைக்கு வெளியில கிடைக்கிறதுலாம் விஷமா தான் இருக்குது பூச்சி மருந்து ஒட்டிக்கிறதால. அதனால இந்த குப்பைகளை உரமாக்குங்கள். இந்த உரத்துல இருந்து கீரைகளை மட்டும் முதல்ல வளருங்க. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரை சிறந்த உணவு. தயவு செஞ்சு ஏன் 2 முறை சொல்றேன்னாக்க, அது வெளியில விற்கும் போது விஷமா வாங்கணும். அதுக்கு பதிலா இந்த நம்ம வீட்டுல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த குப்பையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண்புழு உரங்களை பயன்படுத்தி எளிய முறையில நம்ம வீட்டிலேயே கீரை இடம்லாம் பெரிய விஷயம் இல்லை, உரி மாதிரி தொங்க விடலாம். பால்கனி இருந்தா 2 ரேக் வச்சு நம்ம காய்கறி எல்லாம் வளர்க்கலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா நிறைய காய்கறிகள் வளர்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கறதுக்கு போதுமான உரம் இதுல கிடைக்கும். எளிய முறையில நீங்க இன்னும் ஸ்கை ஃபார்மிங் ஆகாயமே இல்லைன்னு அடுக்குமாடியில தோட்டம் அமைக்கலாம். ரேக் கார்டன் இட்டு ஒண்ணு மேல ஒன்னு ஓவர் அதர் ரேக்ஸ் வச்சு அதை கம்பார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா கீரைகளையும் வளர்த்துக்கலாம். பானைகள் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கு பானை மாதிரி அடுக்கி வச்சு சைட்ல ஓட்டை போட்டு அதுல எல்லாம் விதைகளை வச்சு செடிகளை வளர்த்துக்கலாம். நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா கூட இதை உரமாக்கி விவசாயிகளுக்கு கொடுங்க, அவங்க நமக்கு வந்து நல்ல உணவுப் பொருளை கொடுப்பாங்க.
0: உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்?
2: அதாவது கவர்மெண்ட்ன்றது என்னமா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள். நம்ம தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்ல, ஒரு கொசு கடிக்கும் போது கவர்மெண்ட் வந்தா நம்ம சொரிஞ்சு விடுவாங்க, இல்ல நம்ம தான் சொரிஞ்சிக்கும். அப்போ குப்பையை வெளியே விடும்போது கொசுவும் வியாதியும் அதிகமாகுது. இப்போ வியாதி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்றோம், டாக்டருக்கு யார் செலவு பண்றது, நம்ம தான் செலவு பண்றாங்க. இது நமக்கு நாமே திட்டம். அதனால நமக்கு தேவையானதை நம்முடைய சுற்றுச்சூழல என்வரன்மெண்ட்னா சுற்றுச்சூழல் தான், சுத்தி உள்ள சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா நிச்சயமா குப்பையை வீட்டுல இருந்து வெளியிலேயே போடக்கூடாது. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது ரிடியூஸ், தேவையில்லாத உள்ள கொண்டாடாதீங்க. ரீயூஸ், எதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்துங்க. ரீசைக்கிள், எதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணுங்க. எளிய முறையில நீங்க தோட்ட கழிவையும் சமையல் அறை கழிவையும் உங்களால வீட்டிலேயே பண்ண முடியும். அதுக்கு வேணும்னா நாங்க இலவசமா பயிற்சி கூட கொடுக்குறோம், நீங்க நேரடியா வரலாம். குறிப்பா எல்லா இடங்களையும் இந்த மாதிரி பண்ணியாச்சுனாக்கா சுற்றுச்சூழல் வந்து சூப்பரா ஆயிடும், குப்பைன்றதே இருக்காது. நீங்க வந்து குப்பை மேட்டுலதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம், பள்ளிக்கரணையும் குழந்தைகளையும் எடுத்துமே கொட்டும் போது நிலத்தடி நீரின் தன்மையை அது வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கு. பள்ளிக்கரணையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய தோல் வியாதி வருது, அங்க இருக்கிறவங்களும் நம்மள மக்கள் தானே. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம இங்க இருந்து கண்ணீர் விடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுது, நம்ம உறவினர்கள், நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த தெருவில் குப்பை இல்லாம இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த குப்பை இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல, இன்னாலும் அந்த குப்பை வரல அப்படின்றதையும் நம்ம தெளிவா சிந்திச்சோம்னாக்கா நிச்சயமா நம்ம சுற்றுச்சூழல் மேம்படும். அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கும், நோய் இல்லாம இருக்கலாம், நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம்.
0: கண்டிப்பா சார். சார், நீங்க வந்து பயிற்சி அளிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
2: ஆமா.
0: எப்படி இப்ப புதுசா வர்றவங்களுக்கு?
2: எங்க வீடே வந்து ஒரு மாதிரி இல்லாம மாத்திருக்கேன். நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருந்தேன், 5 வருஷத்துக்கு முன்னே வேலையை எழுதி கொடுத்துட்டு தினம் எங்க வீட்டுக்கு வந்து 30-40 விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியா

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் ஐந்தாம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: அன்பான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டோ, இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு, அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம், அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். அவங்க சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்றைக்கி உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம இருக்கிற வீடு, இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு, நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தால் பெரிய பெரிய ஊருங்கள்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அந்தந்த ஊரில் இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைனா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்களில் பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோடு வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஷர் கொஞ்சம் லீஷராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி?

இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம விருந்தோம்பலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, அந்த அகாமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும், இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, ட்ராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும், உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்லை இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்குது, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ அதை எங்கென்ன பண்ணலாம், அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்க அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேட்ல கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க என்ன பண்ணணும், கார்பெண்டர் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்றதுங்கிறது என்ன கேட்டா ரொம்ப கரெக்டா இருக்கும். சோஃபால வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ், அந்த கபோர்டுக்கும் அவுட்டர்ல வந்து அந்த சோஃபாக்கு மேல போடுற கிளாத் இருக்கு இல்லையா உங்களோட, அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லயும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு பாக்குறப்ப தூரத்துல இருந்து பார்த்தா அங்கே ஒரு கபோர்டு இருக்கு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு ட்ரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே. ஸோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும் யூஸ்வலா சோஃபாஸ்லாம், நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில கொடுப்போம் அப்படிதானே? அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்க நீங்க கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ராக் வேணும். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது, பாக்குறவங்களுக்கு நீட்டாவும் இருக்கும். பிளஸ் வரப்போற குழந்தைங்க வந்துட்டு உங்களால கெஸ்ட்டை வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபா இருக்கும், இல்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம்னா, எதுவுமே எடுத்து மெடல் பண்றாங்க இல்ல அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டா வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே கிடையாது. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது அந்த இதுல. அதே மாதிரி பாருங்க, ஈவன் நம்ம என்டர் பண்ண உடனே செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்டு நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்ல வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேரா பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பாக்கிறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா, உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பா. அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னர்ல தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லயும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி பிளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வால்ல வந்துட்டு டோருக்கு பேக் சைட்ல வர வால்ல நீங்க சின்ன சின்னதா ஒரு மேக்சிமம் ஒரு 6 inches ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 rack மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்லைட்டாக ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அதில் நீங்கள் செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரெக்டாக தெரியாது இல்லையா? என்ட்ரு பண்ண உடனே ரூமில் எடுத்தோடனே செப்பல்ஸாக இருக்குது அப்படின்றது மைண்டில் இல்லாமல் நீட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் அது பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அது ஒன்று. ப்ளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக பார்க்குறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது, நீங்கள் விரும்பினீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் நினைச்சீங்கன்னா
பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாத்திடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாக்குறப்போ அந்த திரும்ப இடத்துல ரொம்ப கிராம்ப்டா, ஐயோ இது என்னத்துக்கு இவ்வளவு செப்பல்ஸ் இருக்கு, இத்தனை கெஸ்ட் அவங்க வீட்டுல இத்தனை பேர், அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்ல போனா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துட்டாலே ஒரு நாலு பேர் செப்பல்ஸ் ஆகுது இப்ப ஆயிடுறது. ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ்ன்னு எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸா இருக்கட்டும், அவங்க போட்டுக்கிற வேற இருக்கட்டும், எதுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டம்ல நீங்க அரேஞ்ச் பண்றது பார்க்க நீட்டா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்ப பாருங்க என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டுல ஒரு டைனிங் ஹால்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த டிராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆயிருக்கும். டிராயிங் ரூம் நான் சொல்றது வந்துட்டு உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹால்ல வந்து லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க, அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே கண்ட் ஒரே இடத்துலயே உங்களுக்கு டைனிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்துல வச்சிடறாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடா இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்த ஃபிளாட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் ஷேப், நம்ம எதிர்பார்க்குற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. ஸோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க, டைனிங் டேபிளுக்கு நீங்க டேபிள் நாலு சேர் வேணும், மினிமம் ஃபோர் நம்பர்ஸ் ஆகுது சேர் இருக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன ஃபேமிலி இப்போதான் நீங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தா கூட போறோம். பட் உங்க வீட்டில் கெஸ்ட் எல்லாரும் வரனால ஒட்டவர் இட்ஸ் ஒரு மினிமம் ஃபோர் சேர்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும். அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைடில் இருக்க வால், அதாவது ஹால்லேருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு சைட் வால், இல்லைன்னா உங்களோட அந்த டிராயிங் ரூமில் ஃப்ரண்ட்டில் என்டர் பண்ணுற இடத்துல நீங்கள் சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லைனா அதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைனிங் டேபிளும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக டேபிளை வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்போவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மற்ற நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியா நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மடிச்சு விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடித்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அது பிளாங்கை வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு நாலு சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ப்ளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூமில் வந்துட்டு ரெண்டு சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு தேவை அந்த மாதிரின்னா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப லீஜரா இப்போ உட்காந்து சாப்பிடுறதுங்கிறதுலாம் ரொம்ப நமக்கு இப்ப காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்ல சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்து 450 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்ற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ் அந்த உங்க கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமா ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்க உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்க டெக்கரேட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்ப பாருங்க நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நாம் இன்னைக்கு பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டில் இந்த ஸ்பேஸில் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தோ இல்லை தபால் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த இதில் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவே.
0: ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து

0: கேட்டாதான் வெளில இருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க, பிளீஸ் எச்சத்துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: MOP சமுதாய வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவ மாணவிகளின் வணக்கங்கள். கல்வி இன்று சூழ்நிலையில ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. பணப்பிரச்சனை, பெண் குழந்தை தானே அப்படின்ற அப்பாக்களின் எண்ணம், வறுமை, குடும்பத்தை காப்பாத்த குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால படிப்பு மேற்படிப்பு பலருக்கு தடை செய்யுது. இந்த நிலை மாறணும். கல்வியோட அவசியம் தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். இதை விளக்கும் வகையில நாங்களே ஒரு நாடகம் எழுதி உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ இதுல நாடகத்துல பங்கு பெறும் மாணவர்கள் துர்கா, உமா, பரமேஸ்வரி, ராதிகா, சுவாதி, ரேஷ்மா, விண்ணரசி, தர்ஷினி, பிரியா, ரம்யா, வினோதினி, ஹேமாவதி, கீர்த்தனா, மெர்சி, ராஜேஷ், கார்த்திக், பிரவீன், விக்ரம், அரவிந்த், சுமதி, திருமலை, மகேஷ், மணி, பிரான்சிஸ், மாளவிகா, இவங்க எல்லாரும் இந்த நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க.

0: காட்சி ஒன்று. வகுப்பறை. கதாபாத்திரங்களாக நடிக்கும் மாணவர்கள் விக்ரம், தர்ஷினி, சுமதி, வினோதினி, மாளவிகா, பரமேஸ்வரி. ஆசிரியராக ராதிகா. வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: இப்பொழுது நாம் திருக்குறள் கற்போமா?
1: கற்போம் அம்மா.
0: நன்றி மறப்பது,
1: நன்றி மறப்பது,
0: நன்றன்று,
1: நன்றன்று,
0: நன்றல்லது,
1: நன்றல்லது,
0: அன்றே மறப்பது நன்று,
1: அன்றே மறப்பது நன்று.
0: இப்ப நம்ம இதோட பொருள் பாப்போமா?
1: பாப்போமே.
2: உள்ள வரலாமா டீச்சர்?
0: வாப்பா விக்ரம், ஏன் ஸ்கூலுக்கு வரல?
2: வீட்டுல எங்க அம்மா உடம்பு சரியில்லை டீச்சர், அதனால எங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு.
0: அப்படியா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், பாப்ப உட்காருப்பா. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை வந்து நம்ம உடனே மறந்துடணும், ஆனா இன்னும் ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. இதான் இதோட பொருள்.
2: உள்ளே வரலாமா டீச்சர்?
0: வாமா தர்ஷினி, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
2: இல்லங்க டீச்சர், எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சது போதும், வீட்டு வேலைக்கு போக சொல்றாங்க டீச்சர்.
0: ஓ அப்படியா, சரிம்மா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேம்மா. உள்ள போக்கம்மா. காட்சி இரண்டு, தீப்பெட்டி தொழிற்சாலை. தொழிலாளர்களாக பிரான்சிஸ் தமிழரசன், திருமலை, மணிகண்டன், கார்த்திகேயன்.
3: விக்ரம்னு ஒரு பையன் வருவான், இன்னைக்கு வரலையாடா?
4: அவன் வரல போலடா, அவன் ஸ்கூல் போயிட்டான் போல இருக்குடா.
5: அவன் ஒரு நாள் வரான், நாள் வரமாட்டேங்கிறான்டா.
4: வேலை முடிஞ்சிடா, வாங்கடா போலாம்.
6: ஏப்பா கொஞ்சம் நில்லுங்கல்ல, என் பையன் விக்ரம் இந்த வேலையில விட்டுட்டு போனேன், இருக்கானான்னு பாருங்களேன்.
4: அவன் இன்னைக்கு வரல.
6: இல்லப்பா, இங்கதான்ப்பா விட்டுட்டு போனேன்.
4: அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பா, அங்க போய் பாருங்க.
6: இல்ல உள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
4: நாங்க தான் கடைசியா வரும், உள்ள யாருமே இல்ல.
6: அப்படியாப்பா, நான் வீட்டுல போய் பாக்குறேன்பா.
0: காட்சி மூன்று, விக்ரமின் வீடு. தாயாக உமா, தந்தையாக ரம்யா.
6: என்ன வேலைக்கு தானே போசன, எங்க போன? எங்க போன?
7: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
6: நீ வாய மூடுறியா? அவன் வேலைக்கு போனாதானே உனக்கு மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு தர முடியும்.
7: நான் இருந்து என்னங்க பண்ண போறேன்? அவனாச்சும் உங்களுக்கு படிச்சு சம்பாதிச்சு தருவான்.
6: படிப்பை பத்தியே நீ என்கிட்ட பேசாத.
7: சரி அது விடுங்க. பீரோல என்னோட ஜாதகம் இருக்கும், குரு பயிற்சி வேற வந்திருக்கான், எடுத்துட்டு போய் ஜோசியை பாத்துட்டாங்க. நான் இப்படியே இருப்பலாம் இல்ல ஏஞ்சி நடப்பலான்ட்டு.
6: எதுக்கா இருந்தாலும் குத்தம் சொல்லிட்டே இரு.
0: காட்சி நான்கு, கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் ஹேமாவதி, ரேஷ்மா, பின்னரசி, பிரவீன்குமார், பிரியதர்ஷினி, துர்கா, ராஜேஷ், தர்ஷினி.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
6: இந்த வீட்டுல யாரும் இல்ல போல, நாம வாங்க வேற வீட்டுக்கு போலாம்.
4: சரி வாங்க போலாம்.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களாமா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
8: யார் நீங்க, என்ன வேணும்?
6: நாங்க படித்து வேற இல்லாத இளைஞர்கள்,
8: அதனால இந்த கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்கோம்.
4: அதனால உங்ககிட்ட இருக்க பழைய புத்தகம் இருந்தா தாங்கம்மா.
8: அது புத்தகமா? பழைய சோறு கேட்டா குடுப்பேன், பழைய துணி கேட்டா கூட தான் குடுப்பேன். என் கிட்ட வந்து புத்தகம்னு கேக்குறீங்களே, எனக்கே எழுத படிக்க தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் படிக்க தெரியாது. போங்க போங்க.
4: முதல் வீட்டுக்கு போனோம், அங்க யாருமே இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே.
8: இனிமேல் இந்த கிராமத்துல புத்தகம் கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருக்கே.
9: அண்ணாக்காங்களா, ஏதோ புத்தகம் படிப்பட பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
6: நாங்க அந்த கிராமத்துல ஒரு நூலகம் திறக்கலாம் இருந்திருக்கோம், அதுக்காக தான் உங்ககிட்ட பழைய புத்தகம் கேட்டோம், அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க.
9: எனக்கு படிப்புலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கிராமத்துல எங்கெங்க புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்.
4: சரி வாங்க போலாம்.
9: துர்கா, துர்கா.
8: ஏ தர்ஷினி, உள்ளவா, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
9: ஏ அது இருக்கட்டும் டி, இவங்க நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுடி.
8: உள்ள வாங்க உட்காருங்க. இவங்கெல்லாம் யாருடி?
9: ஏ இவங்கெல்லாம் நம்ம கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலான்னு வந்திருக்காங்களாண்டி, அதுக்கு இவங்களுக்கு பழைய புத்தகங்கள்லாம் தேவைப்படுதான், அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.
8: ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, நானும் தரண்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் வாங்கி தரண்டி.
9: ரொம்ப நன்றி.
4: ரொம்ப நன்றிங்க.
8: கலெக்டர் நூலக திறப்பு விழாக்கு வருவாங்க, அப்ப நீ கண்டிப்பா வரணும்னாமா?
9: கண்டிப்பா வரேங்க. ஐயோ எங்க அப்பா வரா, நீங்க இதை வச்சுக்கோங்க.
4: வேலைக்குள்ளேயே சும்மா இருப்பா, அதுக்காக நீ யாரு?
6: நீங்க எப்படி பேசுறீங்க?
4: வேற எப்படி பேச சொல்ற?
0: காட்சி ஐந்து, ஜோசியம் பார்க்கப்படும் இடம். ஜோசியராக ஸ்வாதி. கதாபாத்திரங்கள் ரம்யா, மகேஷ், மாளவிகா, அரவிந்த்,
10: ஸ்வாதி.
7: வணக்கம் அம்மா.
11: கைரேகைய ஜாதகமா?
7: கைரேகை.
11: ஆமா, உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதே.
2: சொல்லுங்க
10: சாமி.
11: என்னோட கம்ப்யூட்டர் மூளை சொல்லுது, உன் பொண்டாடி வடகதி செய்தா ஓடுற பருப்பி புடி ஓடு.
10: நன்றி சாமி.
11: ஏயா, உன் பொண்டாடி பிடிக்கிற சாக்கில பணத்தை கதை போறியா? பணத்தை வச்சுட்டு போயா?
10: இந்தாங்க சாமி.
7: வணக்கம் சாமி.
11: வணக்கம்.
7: இது என் பொண்டாட்டி ஜாதகம். எப்ப பரு லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கா, அவ இப்படி ஏதாவது பழையில எழுந்து நடப்பாளா?
11: முதல்ல நீ பணத்தவி, உனக்கு ஒரு பையன் இருக்கானா?
7: ஆமா சாமி.
11: அவன் ஸ்கூலுக்கு போறானா?
7: ஆமா.
11: அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப, அத வேலைக்கு அனுப்பு.
7: ஏன் சாமி?
11: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டி காலம் முழுக்க இப்படியதான் இருப்பா. அவன் வேலைக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகும்.
7: ஏன்?
11: உன் கட்டத்துல அப்படிதான் சொல்லுது.
7: அப்படியா சாமி? அவனை இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டேன்
11: சாமி. சரி சரி,
7: வர சாமி.
10: அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா.
11: எதுக்கு நீ என்ன இப்ப நிக்க சொல்ற?
10: ஏமா, ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறீங்க.
11: நான் யாருக்காகம்மா இந்த மாதிரி எல்லாம் பொழைக்கிறேன்? உங்களுக்காக தானம்மா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்.
10: நீங்க ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதால நாம நல்லா இருக்கிறோமம்மா.
11: எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு.
12: காட்சி ஆறு, விக்ரமின் வீடு, தாய் தந்தை, விக்ரமின் ஆசிரியர். விக்ரம், விக்ரம்.
7: அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா. போய் யாருன்னு பாருப்பா.
13: உள்ள வாங்க டீச்சர். அம்மா எங்க டீச்சர் வந்திருக்காங்கம்மா.
7: உட்காருங்கம்மா, உங்க டீச்சருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. என்ன இந்த வாழை முறை இப்படி காஞ்சி போய் கிடக்குது? ஏய், எங்க அவன்? உள்ளதாங்க இருக்கான். எதுக்கு? ஏய், இங்க வாயே. அடிக்காதீங்க, அடிக்க
10: அடிக்காதீங்க. எதுக்கு அவனை அடிக்கிறீங்க?
7: எங்க வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க.
10: வாழை மரத்துக்கு ஏன் தண்ணி ஊத்தணும்?
7: உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க டீச்சர் தானே. வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தா தானே அது வளரும்.
10: அதுலதான் ஒரு இலை இருக்குல்ல, அதை வெட்டி நீங்க வித்து லாபம் பாக்கலாம்ல.
7: எங்க, நீங்க ஒரு டீச்சர் தானங்க, உங்களுக்கு தெரியாதா? வாழை மரத்துல முதல் இலையை வெட்டினா மரமானது வளராதுங்க. பூ, காய், கனி எதுவுமே வராதுங்க. அதனால நான் வித்து மொத்தமா லாபம் பாத்துப்பேன்.
10: ஒரு மரத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க எங்க உங்க பையன் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? மரமும் நமக்கு முக்கியம்தான். ஒரு மரத்தை வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது, அது மாதிரி உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பயன் தருவான்.
7: ஜோசியரே சொல்லிருக்காருங்க, பையனை ஸ்கூல் பக்கமே அனுப்ப கூடாதுன்னு.
10: ஏங்க, இந்த மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு உங்க பசங்களோட வாழ்க்கைய வீணாக்குறீங்க. எங்க அப்பா அம்மா என்னை இப்படி படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னும் அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க, அவனும் உங்களை நல்லபடியாக பாத்துக்குவான்.
7: நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது. கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நாளில இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க விக்ரம.
13: நன்றி அப்பா.
7: நன்றிய என்கிட்ட சொல்லாத, உங்க டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்கதான் புரிய வச்சாங்க.
13: நன்றி டீச்சர்.
10: நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன்ப்பா.
12: நூலக திறப்பு விழா, கதாபாத்திரங்கள் ஹேமாவதி, விண்ணரசி, ராதிகா, ரேஷ்மா, பிரவீன்குமார், ராஜேஷ், தர்ஷினி.
14: அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வருகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள்.
12: எனது வணக்கம். இந்த மாதிரி படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகத்தோட திறப்பு விழாக்கு என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆமா, இந்த நூலகத்துக்கு தேவையான புத்தகம் நீங்க வாங்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்ட.
15: அவங்க பேரு தர்ஷினி. அவங்களை இங்க கண்டிப்பா நாங்க வர சொல்லி இருந்தோம், வந்திருப்பாங்க.
10: மேல கூப்பிடுங்க அவங்கள.
15: தர்ஷினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்.
10: நீதான் தர்ஷினியாமா?
16: ஆமா மேடம்.
10: உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்களே, உங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களாமா?
16: எனக்கு அம்மா இல்ல மேடம், எங்க அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு.
10: உங்க அப்பாவை நீ மேல கூப்பிடுமா?
16: அப்பா.
10: ஏய், நீ என் கூட படிச்ச ராஜேஷ் தானே?
16: யார் நீ?
10: என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் உன் கூட படிச்ச ராதிகா.
16: பரவாயில்ல, என் கூட ஃபர்ஸ்ட் கலெக்டரா இருக்க.
10: என் கூட படிக்கும் போது நல்லா தானே படிச்ச, ஏன் இப்படி ஆயிட்ட நீனு?
16: மேடம், எனக்கும் படிக்கணும் ரொம்ப ஆசை மேடம். ஆனா எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு மேடம்.
10: ஏன் நீ அவளை படிக்க வைக்கல?
17: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னா தான் பண்ண போகுது.
10: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னா போதுன்றத நீ சொல்லாத, அவங்கள படிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும். நானும் ஒரு பொண்ணு தான், என்னை படிக்க வச்சதுனால தான் என்னால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சுது. நீயும் அவளை படிக்க வையா, கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவா.
17: சரி ராதியா, நாலுலேருந்து என் பொண்ணை நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
10: சரி, நீ இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கு ஊக்க பரிசு தரமா தர்ஷினி. விக்ரமின் வீடு மற்றும் தர்ஷினியின் வீடு.
9: அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்ப்பா.
17: சரிம்மா, அப்பா சத்தியமா இதோட குடிக்க மாட்டோமா. படிப்ப பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சுமா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நீ படிச்ச அந்த ராதியா விட பெரிய ஆள் ஆகணுமா. இந்தாமா செலவு காசு வச்சு.
9: இல்லப்பா பரவாயில்லப்பா.
17: இல்லம்மா நீ வச்சுக்கோ.
9: உள்ள போய் பைய எடுத்துட்டு வரப்பா.
17: சரி போமா.
9: அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்பா.
18: அப்படியாப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரியா, உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன்.
17: சரிப்பா.
10: இதை கேட்டு கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், கல்வி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. நமது மத்திய அரசாங்கமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சிறப்பு சட்டத்தை வகுத்துள்ளது. அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். எங்கள் ஆல்காட் பள்ளி நிறுவனம் 1894 முதல் ஊரூர் குப்பம், ஓடை குப்பம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச கட்டாய கல்வியை அளித்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் பயனடைகின்றனர். இந்நிறுவனம் மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம் ஆகிய அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றது. இந்நிறுவனம் மூலம் பல மாணவர்கள் பயனடைகின்றோம். நம் அருகாமையில் உள்ள கல்வி கற்காத பெற்றோர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு வலியுறுத்த வேண்டும். இது கல்வி கற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கணும்? திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: ആ കമ്മ്യൂണിറ്റി, ആ പ്രായം.
1: நண்பர்களே, மீண்டும் அதே நாள் அதே வார நாள் வந்துவிட்டது. நாம் ஆவலுடன் காத்திருந்த அந்த நேரமும் வந்துவிட்டது.
2: உங்கள் அனைவருக்கும் சுவச்சிகா மற்றும் சுஜலின் அன்பான வாழ்த்துக்கள்.
1: ரேடியோ குரலில் ஒரு சுத்தமான நீர் நிறைந்த கிராமத்தின் கதை என்ற இந்த நிகழ்ச்சி நமக்கு நல்ல சிந்தனைகளை தருகிறது. எங்கும் எல்லா மூலையிலும் நகரமோ கிராமமோ சுத்தம் குறித்த விழிப்புணர்வு பரப்பப்படுகிறது.
2: இந்த உறுதிமொழியையும் இந்த நடத்தையையும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். சுத்தம் என்பது நம் எல்லோருக்குமான உரிமை.
1: இந்த முறை ஒவ்வொரு வீட்டின் கழிப்பறையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உணவு சாப்பிடும் முன் மற்றும் மலம் வெளியேற்றிய பிறகு நாம் நம் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும்.
2: நாம் சுத்தத்தை நேசிப்போம், சுத்தத்திற்காக மற்றவர்களையும் அழைப்போம்.
1: இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, இது நம் நோக்கம்.
2: சுத்தம் மட்டுமே நமது தேர்வு. இந்த முடிவு ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வேண்டும்.
1: நல்ல சிந்தனைகள் ஆரோக்கியமான உடலும் மனமும் உள்ள இடத்தில் தான் வசிக்கும்.
2: இன்று கூடவே ஒரு உறுதி எடுக்கலாம். நம் நாடு முழுவதும் சுத்தமாகவும் நீர் மிகுந்ததாகவும் மாற்ற வேண்டும்.
1: சுற்றுச்சூழலில் சுத்தம் நிலைத்தால் பல நோய்கள் ஓடி போய்விடும்.
2: ஒரு சுத்தமான காற்று வீசினால் தூஷிகா மாஷிகா கூட ஓடிவிடும்.
1: இது சுஜல், சுத்த கிராம இயக்கத்தின் அழைப்பு. நண்பர்களே, இதன் மூலம் நம் படகு தக்க சமயத்தில் கரையை அடைந்துவிடும்.
2: இன்று நமது நிகழ்ச்சியில் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பற்றிய முழு தகவல்களையும் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் கதைகளையும் கேட்போம். இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கிராமங்களில் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி இந்தியாவை திறந்த வெளியில் மலம் கழிக்காத நிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி பேசலாம். இதற்காக கழிப்பறை அமைத்தல், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு, நடத்தை மாற்றம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது.
1: நீருக்கான உரிமை போலவே முதல் கட்ட ஸ்வச் பாரத் அபியான் காலத்தில் அரசு ஒவ்வொரு கிராம வீட்டிலும் கழிப்பறைகள் கட்டும் பணியை மேற்கொண்டது. ஸ்வச்சிகா, உனக்கு நினைவு இருக்கிறதா எத்தனை கிராமங்கள் ODF என்று தங்களை அறிவித்தன? இப்ப நீ தெரியாது என்று மட்டும் சொல்லிடாத.
2: ஆஹா, நான் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும். ODF என்றால் ஓபன் டெஃபகேஷன் ஃப்ரீ, அதாவது திறந்த வெளியில் மலம் வெளியேற்றம் இல்லாத கிராமம். இது சுத்தத்தையும் பொது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோடு பெண்களின் தனி உரிமையை காக்கும் ஒரு முக்கிய முயற்சி. நான் சரியா சொன்னேனா?
1: ஆமாம், மிக சரி. இப்போது நாடு ODF இலிருந்து ODF பிளஸ் மாதிரி கிராமங்களாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ODF பிளஸ் மாதிரி கிராமம் என்றால் முழுமையாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் நிறுத்தி திட திரவ கழிவுகளை சரியாக நிர்வகித்து கிராமம் முழுவதும் சுத்தம் நிலைத்து பொது இடங்களில் குப்பை மற்றும் தங்கிய நீர் இல்லாத கிராமம்.
2: இதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் மட்டுமல்ல, பள்ளி, பஞ்சாயத்து அலுவலகம், அங்கன்வாடி மையம் இவை எல்லாவற்றிலும் கழிப்பறை வசதி உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இல்லங்களிலும் பொதுவிடங்களிலும் திட திரவ கழிவு மேலாண்மை சரியாக நடக்க வேண்டும்.
1: ஆனால் இதற்கு பெண்களும் ஆண்களும் சேர்ந்த சமூகத்தின் பங்கு மிக முக்கியமானது. நாங்கள் சமுதாய வானொலி மூலம் உங்கள் அனைவரிடமும் பேசுகிறோம். இதில் ஒரு குடும்பத்தை கூட விட்டுவிடக் கூடாது.
2: ஓ, எனக்கு தெரியும். இன்று வரை 5.67 லட்சம் கிராமங்கள் தங்களை ODF பிளஸ் என்று அறிவித்துள்ளன. அதில் 4.81 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளன.
1: நாட்டில் சுத்தத்தை பராமரிக்கும் அரசின் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஹர்கர் ஜல் திட்டங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பெரிய இயக்கத்துக்கு நாமும் நீங்களும் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். ஆகவே உங்கள் சமுதாய வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசிக்கவும்.
2: வானொலி குரலில் ஒரு சுத்தமான நீர் சத்து நிறைந்த கிராமத்தின் கதை. எங்கள் குரலும் எங்கள் செய்தியும் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேரும். இதை விரிவாக விளக்க நம்மிடம் ஒரு நிபுணர் வந்து இருக்கிறார். முதலில் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்போம், வாருங்கள்.
3: நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஐஸ்வர்யா சிங், ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் மை பிளேஷர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ த்ரூ திஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்வச் சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி. Today we will talk about the journey of our Swachh Bharat Mission Grameen and what it means to make our villages Swachh Sujal villages and how each of us can contribute towards these efforts. Friends, When our Honorable Prime Minister spoke about sanitation and ending open defecation from the ramparts of the Red Fort on 15th August 2014, it was truly historic. Under his guidance, the Swachh Bharat Mission Grameen was launched on 2nd October 2014, and together we took on the responsibility of making every village in India open defecation free. In the years that followed, Swachh Bharat Mission Grameen became a true Jan Andolan, a people's movement, powered by your participation. Across the country, over 11 crore toilets were built. And on the 150th birth anniversary of Mahatma Gandhi, in 2019, India proudly declared herself open defecation free. However, our biggest achievement was not just the infrastructure, it was the change in thinking and behavior brought through Swachh Bharat Mission. Families shunned open defecation and adopted toilet usage as a habit. Panchayats took leadership. Women self-help groups became champions, and our children and youth began promoting hygiene in their homes and communities, embracing cleanliness as a way of life. Sanitation became a shared responsibility for all of us. Friends, we have not stopped at becoming ODF. In 2020, the second phase of Swachh Bharat Mission Grameen was launched with the aspiration and goal to transform all our villages from ODF to ODF Plus model villages. An ODF Plus model village is a village that sustains its ODF status, that is, remains free from open defecation, that manages its solid and liquid waste, including plastic waste, safely and scientifically, and remains visually clean. I am happy to share that today more than 4.85 lakh villages have already declared themselves as ODF Plus model villages, and many more are working towards it. This progress has been made possible only because of your participation and the hard work of our states, UTs, districts, blocks and village teams. Going forward, a Swachh Sujal village is one where every household receives clean and safe drinking water, and where the village is also an ODF Plus model village. Friends, Swachh Bharat Mission Grameen is not just a government program. As I said, it is a people's movement, a true Jan Andolan. Your role and participation, whether in maintaining your household and community toilets, or in keeping waste management units functional, or ensuring regular operations and upkeep, or even ensuring source segregation of waste, is extremely vital and is the foundation of this movement. I request all of you to come forward and participate wholeheartedly in this, our mission together. I also request you to involve your children and our youth in this and generate awareness regarding hygiene and sanitation. Show them the water and sanitation facilities created in the village, in the block, in the district. When our children and youth understand the value of these works, it also ensures that they will become our ambassadors of Swachhata in the future. So come, let us take a collective pledge. With the spirit of nation first as our guiding principle in all walks of life, we will contribute to the goal of Swachhata, a Swachh Bharat and a Viksit Bharat. We will neither litter nor allow others to litter. We will work to make our village an ODF Plus model village. If it is already a model village, we will ensure that we sustain the systems created. With this message, I, Aishwarya Singh, now take your leave. Thank you. Jai Hind.
1: நம்முடைய நிபுணர் இந்த எல்லா விஷயங்களையும் மிகவும் அழகாக உங்களிடம் பகிர்ந்துள்ளார். நீங்கள் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியில் இந்த விஷயங்கள் செயல்பட உங்கள் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: சுஜல், நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லலாமா? இந்த நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்தை நாடு முழுவதும் உள்ள 100 சமுதாய வானொலிகள் மூலம் கேட்ட பிறகு நான் ஸ்வச்சிகாவும் நீ சுஜலும் அந்த தூஷிகாவும் அனைவரும் மிகவும் பிரபலமாகிவிட்டோம்.
1: அப்படியா? எப்படி?
2: பல கிராமங்களில் நம்மை அடிப்படையாக கொண்டு தெரு நாடகங்கள் நடத்தப்படுகின்றன.
1: ஓ, எங்கே?
2: வா சொல்கிறேன். ராம்பூர் கிராமத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அங்கு தூஷிகாவின் தோல்வி, ஸ்வச் பாரத்தின் வெற்றி என்ற தெரு நாடகம் நடக்கிறது.
1: தூஷிகாவா அல்லது பிரதுஷிகாவா?
2: சரியாக சொன்னாய் சுஜல். பிரதிஷிகா மாசை மட்டும்தான் பரப்புவாள். ஆனால் இந்த தூஷிகா மாசுடன் சேர்ந்து எல்லா இடங்களையும் மாசுபடுத்துவாள். அதன் காரணமாக இப்பொழுது அவளை தூஷிகா என்றே அழைப்பது சரியாக இருக்கும்.

எழும்பும் போது நன்மையும் எழும் என்று சொல்வார்கள். இது ராம்பூர் கிராமத்தின் கதை. அங்கு தூய்மை அசுத்தத்தால் வெளிப்படையாக சவால் செய்யப்பட்டது. அங்கு பிரத்யுஷிகா இருளை பரப்பினாள். அதே நேரத்தில் ஸ்வச்சிகா சுத்தத்தின் தீபத்தை ஏற்றினாள். மற்றும் சுஜல்குமார் அந்த ஒளியின் தூதரானார். இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு மூத்தவரின் அறிவுரை எப்படி உதவியது என்பதை நாம் அறிய போகிறோம். வாருங்கள் கேட்போம் தூஷிகாவின் தோல்வி, ஸ்வச் பாரத்தின் வெற்றி.

0: இங்கேதான் நான் வந்து விட்டேன் தூஷிகா. கிராம கழிவு நீர் கிடங்குகளில் இருந்து வெளிவந்து திறந்த வெளி மலமிடும் இடங்களில் பரவி சில சமயம் காற்றிலும் சில சமயம் நீரிலும் என் பேரரசு விரிகிறது. மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் வரை, கழிப்பறைகள் கட்டப்பட்டாலும் பயன்படுத்தாததால் பழுதாகி போகும் வரை அதுதான் என் வீடு. நாளைக்கு சுத்தம் பண்ணலாம் என்று சொல்பவர்கள் அவர்களை தான் உடனே நான் நோய்வாய்ப்படுத்துவேன். திறந்த வெளியில் மலம் கழிப்பது என் வெற்றி. உழைந்த கழிவு நீர் தொட்டி என் உறைவிடம். அழுக்கு கழிப்பறை என் வீடு. என் வேலை எல்லோரையும் நோய்வாய்ப்படுத்துவதே.
1: என் வீட்டுல கழிப்பறை இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. அது ரொம்ப அழுக்கா வேற இருக்கு. இவ்ளோ ஏன் பிம்லாவோட பையனுக்கு கூட புடுகு வந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான கழிப்பறைய பயன்படுத்துறதுக்கு பதிலா திறந்த வழியில மலம் கழிப்பதே தேவலான்னு தோணுது.
2: போன மாசம் 4 குழந்தைக்கு உடம்பு சரியாம போச்சு. சர்பஞ்சி ஏதாவது செய்யுங்களேன்.
3: காட்டுக்குள்ள போறது இனிமேல் பாதுகாப்பே இல்ல. பாம்பும் பூச்சியுமா இருக்கு.
1: எங்க வீட்லயும் தான் கழிப்பறை இருக்கு, ஆனா என் பையன் உள்ள கூட போக மாட்டான். கேட்டா நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றான்.
0: அப்படியே இருங்க. உங்க கவனக்குறவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைகளுக்கு வரும் காய்ச்சல், வயிற்று வழி, வாந்தி இதெல்லாம் தான் என் பரிசு. நீங்க எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிப்பீங்க.
4: ஒரு நாள் கிராமத்தின் எல்லையில் ஆவலுடன் நம்பிக்கையுடன் பையில் புத்தகங்களுடன் ஒரு இளைஞன் வந்தான். அவர் சுஜில்குமார்.

0: அவன் தினமும் பள்ளிக்கு செல்வான். மிகுந்த முயற்சியுடன் படிப்பான். ஒரு விடுமுறையில் அடுத்த கிராமம் சென்ற போது மாற்றம் வீட்டிலிருந்தே தொடங்கும் என்பதை கற்றுக்கொண்டான்.
1: ராம்பாய், ராம்பாய், எதுக்கு கிராமம் முழுக்க இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு அழுக்கு?
2: இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே.
3: ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான் பாத்தியா?
1: எனக்கு எல்லாம் புரிஞ்சுதம்மா. இந்த கிராமத்தின் இந்த சோகம் அழுக்கினாலதான்.
4: இதற்கெல்லாம் காரணம் நான் தான். நீ என்ன செய்ய போற சொல்லு, சொல்லு. நீ எதுவுமே செய்ய முடியாது. சில நாள்ல நீயும் என் பலியாடு ஆயிடுவ.
1: ஆஹா, நீயே தானா துஷிகா? இதெல்லாம் உன் வேலை தானா? அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் கொடு, நான் உன்னை எப்படி சமாளிச்சு காட்டுறேன் பாரு.
0: சுஜில் தெருநாடகங்கள் நடத்துகிறான். குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலம் கற்பிக்கிறான். மூத்தவர்களுடன் பேசி விளக்குகிறான்.
1: கழிப்பறை என்பது ஒரு சுவர், கல் மட்டுமல்ல, அது ஒரு நோயை எதிர்க்கும் ஆயுதம். திறந்த வெளி மலம் கழித்தல் மண்ணையும் நீரையும் காற்றையும் நச்சாக்கிவிடும். உங்களை குழந்தைகளை காப்பாற்றணும்னா அலட்சியமா இருக்காதீங்க. கழிப்பறைய சரியா பயன்படுத்துங்க. அதை தினமும் சுத்தம் செய்யுங்க. நீங்களே ஆரோக்கியமா இருங்க. உடன் வாழ்பவர்களுக்கும் சுத்தத்தை கற்பிங்க.
0: மெல்ல மெல்ல கிராமத்தில் சிலர் சுஜிலின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்து கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தொடங்கினர். இதை கண்டு தூஷிகா கவலையுடன் கிராமத்து ஒதுக்கு பாதையில் ஒளிந்து பார்த்தார்.
4: என்னடா நடக்குது இங்க? எப்படி இந்த குட்டையும் குழாயும் மூடிட்டாங்க? என்னடா அது, கழிப்பறைக்கு கதவு போட்டிருக்காங்க. அந்த கெட்ட வாசனை எங்க போச்சு? பூச்சியும் இல்ல, கொசுவும் இல்ல. இந்த கிராமத்துல என்னதான் நடக்குது?
2: கிராம மக்களே, உங்களின் விழிப்புணர்வே என்னை இங்கு வர வைத்தது. கழிப்பறைகளை தொடர்ந்து பயன்படுத்தி சரியாக பராமரிக்கும் இடத்தில்தான் நான் வாழ்கிறேன். சோப்பால் கைகளை கழுவுவது ஒரு பழக்கமாக இருக்கும் இடத்தில்தான் நான் இருக்க முடியும். நான் தான் ஸ்வச்சிகா.
0: இப்போது கிராமத்தில் ஒவ்வொரு வீடும் தெருக்களும் பகுதிகளுமாக ஒரு பிரச்சாரம் நடந்தது. சுவரில் சுத்தம் பற்றிய ஓவியங்கள் நிரம்பியுள்ளன. குழந்தைகள் சோப்புடன் தண்ணீரில் கைகளை கழுவுகிறார்கள்.

0: ஐயோ, இந்த ஸ்வச்சிகாவின் ஒளி என் மாசை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. என் நிழல் மறைந்து கொண்டிருக்கிறது. சுஜலின் வார்த்தைகளால் மக்களின் பழக்கங்களே மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இப்போ எங்கதான் போவது? கழிப்பறைக்கு மூடியும் போட்டு விட்டுட்டாங்க, குழாய்களை சுத்தமும் செஞ்சுட்டாங்க. திறந்த வெளியில் மழம் கழிக்க யாரும் வரமாட்டாங்க. ஐயோ!
1: இப்போது ஸ்வச்சிகா, சுஜல், கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினார்கள். அனைவரும் ஓங்கி முழக்கங்கள் எழுப்பினார்கள்.
2: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
3: திறந்த வெளியில் மலம் கழித்தல் வேண்டாம்.
2: நோய்களை துரத்துவோம்.
3: நோய்களை துரத்துவோம்.
2: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
3: கழிப்பறையை சுத்தமாக வைப்போம்.
2: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
3: கிராமத்தை அழகாக மாற்றுவோம்.
0: நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை நீங்க உண்மையிலே மாறுவீங்கன்னு. நீங்க அனைவரும் தூய்மை இயக்கத்துல சேர்ந்து மக்களின் மனதையும் மாத்திட்டீங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு.
1: கிராம பெண்கள் ஸ்வச்சிகாவை மாலைகளால் அலங்கரிக்கிறார்கள். குழந்தைகள் ஆடுகிறார்கள்.
4: உங்களின் முயற்சிதான் தூஷிகாவை தோற்கடித்தது. ஆனால் நினைவில் வைங்க, சுத்தம் செய்யும் பழக்கம் குறைந்தால் அவள் மீண்டும் வந்து விடுவாள். அதனால் சுத்தத்தை ஒரு கட்டாயமாக அல்ல, ஒரு பழக்கமாக மாற்றுங்கள்.
0: ஓ, கிராம மக்களே, எதற்கு தினமும் கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும்? அது எப்படி இருந்தாலும் அழுக்காக தானே போகுது. ஒரு நாள் செய்யாம விட்டா என்ன ஆக போகுது?
2: அதுதான் பெரிய மாற்றம் துஷிகா. ஒரு நாள் சுத்தம் செய்யாம விட்டாலே மாசு அதிகரிக்கும். தினமும் சுத்தம் செய்தால் உனக்கு சக்தி இருக்காது.
4: இந்த தூஷிகா மீண்டும் கிராமத்துக்கு வந்து நமக்கு நோய் பரப்ப முயற்சி செய்யறா. அவளை பாருங்க, சூனியக்காரி மாதிரி சிரிக்கிறா. கிராம மக்களே, இனிமே சுத்தத்தை பின்பற்றலாம்.
0: சுத்தம் செய்வதெல்லாம் பெண்கள் தான், ஆண்கள் அதை ஏன் தொடணும்? இப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க?
4: சுத்தம் என்பது ஒரே ஒருவரின் வேலை அல்ல, அது குடும்பத்தார் அனைவரின் பொறுப்பு. அனைவரும் சேர்ந்தால் யாருக்கும் இது சுமையாக படாது.
5: எங்க வீட்லயும் கழிப்பறை இருக்கு, ஆனா ரொம்ப நாத்தடிக்குது. குழந்தைங்க கிட்ட கூட போக மாட்டேதுங்க.
2: அப்படின்னா குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. மலம் வெளியேற்ற பிறகு தண்ணீர் ஊற்ற சொல்லுங்க. கழிப்பறையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுங்க.
6: அட, உங்க வீடு இன்னும் சுத்தமா இல்லையா? இருங்க இருங்க, உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இதுதான் என் உண்மையான பலம். நான் மீண்டும் வருவேன்.
4: அனைவரும் கேளுங்கள், மலம் வெளியேற்றிய பிறகு கைகளை கழுவுவது நோயை நேரடியாக அழைத்து வருவது போல. சோப்பால் சரியாக கைகளை கழுவுவது உணவு சாப்பிடுவதற்கு சமமான முக்கியம் உள்ள செயல்.
0: சுஜல், இப்போ என்ன செய்வ? யார்கிட்டயும் ஃபினாயில் இல்ல, டிட்டர்ஜென்ட் இல்ல. இப்போ என்ன செய்வ?
2: ஃபினாயில் இல்லன்னா என்ன? எலுமிச்சை, உப்பு, சாம்பல் கூட உதவும். சுத்தம் செய்ய வழிகள் இருக்கத்தான் செய்யுது. வழி இல்லாம இல்ல, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அப்போ கழிப்பறையும் சுத்தமாக இருக்கும்.
0: திறந்த வெளியில மலம் கழிக்கும் போது நல்ல காத்தோட்டமா இருக்கும், வயல்களும் காற்றோட்டமா இருக்கும். இந்த மூடிய அறை மூச்சு திணறல் நோய்.
4: திறந்த வெளியில் மலம் கழிப்பது சுத்தம் தராது, அது நோயையும் வெட்கமும் மட்டுமே தரும். கழிப்பறைக்கு சரியான காற்றோட்டம் இருந்தால் அது எப்போதும் புத்துணர்ச்சியை தரும். அது மரியாதையும் பாதுகாப்பையும் கொடுக்கும்.
7: எங்களுக்கெல்லாம் இப்பதான் புரிஞ்சிருக்கு தோஷிகா. நாங்க இனிமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம். நாங்க கழிப்பறைய சுத்தமா வச்சுப்போம், தினமும் பயன்படுத்துவோம், கைகளை நல்லா கழுவுவோம், உன்னை தூரத்திலேயே துரத்தி விடுவோம்.
0: ஓ, நீங்க என்ன செய்றீங்க? எல்லா கிராம மக்களையும் எனக்கு எதிர திருப்பி விட பாக்குறீங்களா?
7: இல்ல தூஷிகா, நாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம்.
1: ராம்பூர் கிராமம் இனி முன்பு இருந்தது போல இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை உள்ளது. அது நன்றாக பராமரிக்கப்படுகிறது. குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதில்லை. பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர். தூஷிகா தோற்கடிக்கப்பட்டார். இதுவே ஒரு சுஜல் சுத்தமான கிராமத்தின் உண்மையான தோற்றம்.

0: சுஜன் சுத்தமான கிராமம், சுஜன் சுத்தமான இந்தியா.
1: என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சா? ராம்பூர் கிராமத்துல நம்முடைய ஸ்வச்சிகா, சுஜல்குமார் போன்ற கதாபாத்திரங்களுடன் இப்படிப்பட்ட தெரு நாடகம் நடக்கிறது. இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நாடு முழுவதும் உள்ள மக்கள் தங்களுடைய கிராமங்களிலும் இது போன்ற நாடகங்களை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என எனக்கு தோன்றுகிறது. இந்த வானொலி நிகழ்ச்சியுடன் சேர்ந்து சமூகத்திலேயே உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நமது கிராமத்தின் தூய்மை வீரர் ஒருவருடன் ஒரு உரையாடலை கேட்போம்.
2: தூய்மை வீரரா? அவர் யாரு?
1: தூய்மை வீரர்கள் என்பவர்கள் சுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்பும் முக்கியமான நபர்கள். கிராம மக்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை அறிய இவர்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். சுத்தம் மற்றும் நல்ல பழக்கங்களை ஊக்குவித்து மக்களை மாற்ற தூண்டும் நபர்களே தூய்மை வீரர்கள். சமூகத்தில் செயலில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் கிராமத்தில் தாமே நடவடிக்கைகளை நடத்தி பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் சுத்தத்தை ஊக்குவிப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மை வீரர் தான் இப்போது நம்முடன் இருக்கிறார்.
3: வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் 5 வருஷமா அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்யறேன். கண்ணகி நகர்ல இருந்து வரேன், அடையாறுல செய்யறேன். நான் இப்ப வந்து நாங்க இந்த வேலை செய்யறோம். பொதுமக்கள் வந்து குப்பையை வந்து குப்பை தொட்டிலயோ சரி, இல்ல நாங்க போறப்போ குப்பையை வந்து பாதுகாப்பா வந்து பிரிச்சு குப்பை தொட்டில வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பெருக்கும் போது வந்து மாணவரே இவங்க பெருக்கிட்டு போகிறாங்களே, குப்பியை போடுவோம், ஜன்னல் சைட்லேருந்து போடுவோம், கதவு சைட்லேருந்து போடுவோம், பின்னாலேருந்து போடுவோம், அது மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். வந்து தூய்மை பணியாளர் வேலை செய்யணும்னா கேவலமாக நினைக்க வேண்டாம். எங்களை வந்து ஒரு உயரத்தில் வச்சா தான் நாங்கள் மேலே மேலே உயரத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்க முடியும். இந்த வேலை வந்து நாங்கள் செய்ய பொதுமக்கள் வந்து எவ்வளோ நாங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து நாங்கள் மேலே உயர்ந்துக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கேட்டுக்கிறவங்கள குப்பைங்களை குப்பை தொட்டியில் போடுங்க. மெயினாக அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு டைம் குப்பைங்களை வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அப்படியே போட்டுருவாங்க. நாயிங்க வந்து பிச்சு ஃபுல்லாக இதுவாக இருக்கும். அதில் அந்த குப்பையில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. சிலர் ஊசி, சுகர் ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலர் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி போடுவாங்க. சிலர் வந்து ஏதோ ஏதோ இருக்கும் குப்பையில். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும்ல, ஏதோ ஏதோ இருக்குது. அது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஆனாண்ணாகும். அதை போய் ஒரு சில டைமில் நம்ம சவுளால் அள்ள முடியல. மழை டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அள்ளுறதுக்கு. கையால் தான் அள்ளி போடணும். கையில் எங்களுக்கு குத்துனா எங்களுக்கு என்ன, நிறைய டைமில் வந்து எங்களுக்கு வந்து கையெல்லாம் அப்படியே பொறி பொறியாக வரும் அந்த குப்பையை அள்ளுறதுனால. எவ்வளோ மெடிசன்லாம் சாப்பிட்டு தான் இப்போ எங்களுக்கு சரியாக இருக்குது. வேலைக்கு போன புதுசில் ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். எனக்கு ஒத்துக்காது, ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும். அந்த குப்பைங்களை அள்ளிட்டு போனாவே மாறி ஆகிடும். அதுதான் பொதுமக்கள் என்ன கேட்டுக்கிறேன், குப்பையே குப்பை தொட்டியில் போடுங்க. முடியலையா வச்சுருங்க. வீட்டாண்ட வந்து நாங்கள் வந்து வீடு தேடி வந்து குப்பை எடுக்கிறோம். அதுதான் உங்களாலே கேட்டிருக்கேன்.
4: தூய்மை வீரர்கள் கிராமத்தின் சுகாதார நிலையை மேம்படுத்த மிகுந்த உதவி செய்கிறார்கள். அவர்கள் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் புரிய வைத்து அவர்களை நல்ல பழக்கங்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள். ஒரு தூய்மை வீரர் ஆகுவதன் மூலம் நீங்களும் உங்களுடைய சமூகத்தில் முக்கிய பங்களிப்பை செய்யலாம்.
1: எனக்கு தோன்றுவது என்னவென்றால், சுஜல், சுத்தம் என்பது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நாம் எல்லோரிடமும் உருவாக்கலாம். குழந்தைகளுக்கு நாம் இங்கே காகிதம் போடாதே, வாழைப்பழ தோலை தரையில் போடாதே, குப்பை தொட்டியில் போடு என்று சொல்லும் தருணத்திலிருந்தே அந்த சிந்தனை உருவாக தொடங்குகிறது.
4: நீ சொல்லுவது சரிதான் ஸ்வச்சிகா. நான் சிறியவனாக இருந்தபோது என் கிராம பள்ளியில் படித்தேன். எங்கள் ஆசிரியர் சுத்தம் குறித்த பல சிறிய விஷயங்களை அந்த பள்ளியிலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த குழந்தை பருவ கல்வியின் தாக்கம் தான் இன்றும் நான் எங்கு அழுக்கை பார்த்தாலும் அதை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறேன்.
1: நீ கிராம பள்ளியில் தான் படித்தாயா சுஜல்?
4: ஆமாம், என் ஆரம்ப கல்வி முழுவதும் கிராமத்தில் தான். அதனால் தான் இன்று நான் ஒரு தூய்மை வீரன் போல சுத்தமான குடிநீர், சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி செய்கிறேன்.
1: ஆம் சுஜல், மேலும் இப்போது கிராமங்களில் சமூகத்தாலேயே நடத்தப்படும் முயற்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன.
4: அப்படியா சுவச்சிகா? அந்த சமூகத்தாலான முயற்சி அப்படி என்றால் என்ன?
1: அடடா, ராமாயணம் முழுக்க முடிந்த பிறகு ராமர் யார் என்று கேட்கிற மாதிரி கேட்கிறாயே.
4: குறைந்தது முதல் சிக்கலுக்காவது பதில் சொல் அல்லது சொல்லுங்களேன், இந்த கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ் என்றால் என்ன?
1: இது எந்த பெரிய விஞ்ஞானமும் இல்லை சுஜல். இது கிராம மக்கள் தாமே திட்டம் தீட்டி முடிவெடுத்து வேலை செய்து மேலாண்மை செய்யும் ஒரு முயற்சி. அதுதான்

0: சரியாக புரிந்து கொண்டாய். இங்கே அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள், அனைவருக்கும் பொறுப்பும் உண்டு.
1: ஆனால் ஸ்வச்சிகா, இந்த சமூக அடிப்படையிலான முயற்சிகள் முதலில் எப்படி தொடங்குகிறது? அதாவது இதற்கு ஒரு முறையோ செயல்முறையோ இருக்கும் இல்லையா?
0: அட, இன்னும் புரியலையா? பாரு, கிராம நிலை சுத்தம் குழுக்கள், அதாவது கிளீனஸ் கமிட்டி உருவாக்கப்படுகின்றன. இந்த குழுக்கள் பஞ்சாயத்தின் கீழ் வேலை செய்கின்றன. அதில் பெண்களுக்கு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மற்றும் பிற குழுக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படுகின்றது.
1: சரி சரி, இப்போ புரியுது. அதாவது இந்த கிராம குழுதான் கழிப்பறை கட்டுமானத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கிறது, சரிதானே?
0: மிக சரி. உன்னுடைய மூளை விளக்கு இப்போதான் ஒளிவிட்டது போல. இந்த கிராம நிலை சுத்தம் குழு கழிப்பறை கட்டுமான கண்காணிப்பு, நடத்தை மாற்றம் செயல்பாடுகள், சுத்தம் நிதி பயன்பாடு, ஆடியோ சரிபார்ப்பு, அதாவது ஆடியோ வெரிஃபிகேஷன் தயாரித்தல், இவற்றை எல்லாம் பார்த்து கொள்கிறது.
1: போதும் போதும் தாயே, நான் எல்லாம் புரிஞ்சுகிட்டேன். கேளுங்க, இன்று நம் நுக்கட் நாடகத்திற்கு வந்திருந்த கிரண் தீதி, அவரும் அந்த கிராம நிலை சுத்தம் குழுவின் உறுப்பினர் தானா?
0: ஹஹா, அதனாலதான உங்களுக்கு இவ்வளவு தெரியும்.
2: குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்களே.
3: இல்லங்க, காலி ஆயிடுச்சு.
2: பரவாயில்லங்க,
3: ட்ரெயின் ஸ்டேஷன்ல தானே நிக்குது. நான் வேணா வாட்டர் பாட்டில் தரேன், தண்ணி குடிச்சுக்கிறீங்களா?
2: சரி, கொடுங்க.
3: ஏ பவித்ரா, ட்ரெயின் மூவ் ஆக போகுது, சீக்கிரம் வா.
2: பாரு, இந்த பசங்க பொறுப்பே இல்லாம டேப் க்ளோஸ் பண்ணாம போறாங்க.
4: தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதாவது எங்கள் ரசிகர் நண்பர்களின் பெயர்களையும் அவர்களின் கேள்விகளையும் அவற்றின் பதில்களையும் அறிவிக்கும் பகுதி. முந்தைய அத்தியாயம் எபிசோட் 1 நாங்கள் எல்லா கேட்பவர்களிடமும் ஒரு சுத்தமான கிராமம் குறித்த ஒரு நல்ல கோஷம், அதாவது ஸ்லோகன் அனுப்ப சொல்லியிருந்தோம். அதில் சிறந்த கோஷங்களுக்கு வெகுமதி வழங்கப் போவதாக சொன்னோம்.
1: அப்படியா? அப்படின்னா நம்மிடம் நல்ல கோஷங்கள் வந்ததா சுஜல்?
0: மிகவும் வந்தது ஸ்வச்சிகா. அவற்றில் நாம் 3 நல்ல கோஷங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த ரசிகர் நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் அனுப்பிய கோஷங்களையும் இப்போ கேட்போம். முதல் பரிசு யாருக்குன்னு பார்த்துடலாமா? கொரட்டூர்ல இருந்து திருமதி திலகவதி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. ஆஹா, அருமையா இருக்குல்ல. மறுபடியும் ஒரு தடவை கேட்போமா? திறந்த வெளியில் மலம் கழித்தால் வருவது வீழ்ச்சி, கழிப்பறை பயன்படுத்தினால் பெறுவது வளர்ச்சி. அடுத்து 2 பரிசு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டையிலிருந்து திரு ராமதாஸ் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். ஆஹா, இதுவும் அருமையா இருக்க. கழிப்பறைகள் கட்டுவோம், கிராமத்தை காப்போம், நாட்டை மீட்போம். கடைசியா 3 பரிசு யாருக்குன்னு பாப்போமா? சைதாப்பேட்டையிலிருந்து திருமதி பிரமிளா அவர்கள் அனுப்பியிருக்காங்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம். ஆஹா, 2 வரினாலும் அருமையா இருக்க. தூய்மையின் ஏற்றம் நம் கிராமத்தின் முன்னேற்றம்.
1: வாவ், எங்கள் கேட்பவர்கள் மிக அழகாக கோஷங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் மையத்துக்கு வந்து வெகுமதிகளை பெற்று செல்லுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.
0: இப்போ இந்த அத்தியாயத்தின் கேள்வி. இன்று பல இடங்களில் RO பயன்படுத்துவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதனை பல வீடுகளில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் நிறைய

0: நிறுவினாகிறது. நீங்கள் ஆர்வோ பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது ஆர்வோவில் வரும் கழிவுநீரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம், அதற்கான பதிலை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும்.
1: கேட்போர் நண்பர்களே, ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக 3 கிளாஸ் தண்ணீர் அப்படியே வடிகட்டப்பட்டு போய்விடுகிறது. சுத்தமான தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அது பல தாதுக்களை பிரித்து விடுகிறது. ஆனால் அந்த வீணான தண்ணீரை ஏற்கனவே மீண்டும் பயன்படுத்தாமல் விடுகிறோம். அதனால் நம்முடைய இன்றைய கேள்வி, ஆர்வோவில் வரும் வேஸ்ட் வாட்டரை எங்கே எப்படி பயன்படுத்தலாம்?
0: இப்போ நிகழ்ச்சியை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே எங்களிடம் எதிர்பார்த்ததை இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். இன்று நீங்கள் வானொலி குரலில் ஒரு சுத்தமான சுஜல் கிராமத்தின் கதை என்ற நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அத்தியாயத்தில் கழிப்பறைகளை எப்படி பராமரிப்பது, சுத்தம் ஏன் அவசியம், ஸ்வச் பாரத் மிஷின் பற்றிய ஒரு பார்வை, இதுவரை எத்தனை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எல்லாம் பார்த்தோம்.
1: அடுத்த அத்தியாயத்தில் ஹர் கர் ஜல், இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றம் என்ற முக்கியமான தகவலை கொண்டு வரப்போகிறோம்.
0: ஜல் ஜீவன் மிஷினில் ஜல் உத்சவ் அல்லது ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன, அது எப்போது தொடங்கப்பட்டது, அதன் முன்னேற்றம் என்ன, வீட்டுக்கு வீடு குடிநீர் இருப்பைகள் எத்தனை, பெண்கள் தண்ணீர் பரிசோதனையில் என்ன பங்கை வகிக்கிறார்கள், இந்த மிஷினின் கூறுகள் என்ன, இவைகளை எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறோம்.
1: இப்போ நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அனுப்புங்கள். உங்கள் கிராமத்தில் உள்ள கழிப்பறைகளின் பராமரிப்பை கவனியுங்கள். மக்களுக்கு சொல்லுங்கள், சுத்தமாக இருங்கள், சுத்தத்தை பரப்புங்கள், நாட்டை சுத்தமாக்குங்கள். சுத்தமான இந்தியா, அழகான இந்தியா.
0: அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் பிரியமான சமூக வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இப்போது ஸ்வச்சிகா மற்றும் சுஜலுக்கு விடைபெற அனுமதி அளிக்கவும்.
1: நமஸ்கார்.

0: குடிபோனம் எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து புரளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுதுன்னு சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுறோம் நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
3: குடியில் இருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பலாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
2: படிச்சா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
2: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ணை கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், ஸ்வாகதம், சுஸ்வாகதம்.
3: எங்க போயிட்டே இருக்கு நீ பாட்டு
2: அப்படின்னு பல மொழிகள் பேசலாம், ஆனா இப்ப ஒரு சூப்பரான பேக்கேஜ் இங்கிலீஷ் பேசுறதுக்காகவே வந்து நிற்கு.
3: வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு பேக்கேஜ் எதை பத்தினா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரத பத்தி, ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்கிற
2: சிச்சுவேஷன்
3: மாதிரி சின்ன பசங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரது. கிளாஸ்ல என்னென்ன லூட்டி அடிக்கிறாங்க,
2: அது மட்டும் இல்ல அவங்க ரைம்ஸ் எல்லாம் கூட பாடுறாங்க.
3: ஆமா, ரைம்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன நல்லா
2: கேள்வி, இந்த மாதிரியான சிம்பிளா இங்கிலீஷ் நம்ம ரொம்ப ஈஸியான வேலை நம்மளுக்கு கத்துக் கொடுக்காத எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து நிறைய குட்டி பசங்களா வராங்க.
3: அதோட நம்ம உமா மிஸ்ஸும் இங்க இருக்காங்க. சோ ஸ்டுடியோ குடுத்துலாமா?
2: ஓகே, இப்ப நம்ம கிளம்பலாம், அப்பிட்டு ஆகலாம்.
3: ஆனா இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பாப்பாஸ் எல்லாம் வந்து ஒரு ரைமோட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம ஷோவை?
2: ஏய் ஆமையா, எனக்கும் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும், அந்த வச்சு ஆரம்பிக்கலாமே ப்ளீஸ்.
3: ஸோ இப்போ கொஞ்சம் ரைம்ஸோட நம்ம ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: சரி,

0: பா. பசங்களா, நான் என்ன சொல்லிருக்கேன், நான் கிளாஸ் ரூம் உள்ள வந்த உடனே நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். என்ன சொல்லணும்?
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: கரெக்டா சொன்னீங்கல்ல, தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டா? இப்போ மாலை வணக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க?
1: குட் ஈவினிங் டீச்சர். குட்
0: ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங்.
0: வெரி குட். சரி, இப்போ மத்தியானத்துக்கு
1: குட் ஆஃப்டர்நூன்
0: டீச்சர். எல்லாம் நல்லா தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங். அப்போ ராத்திரி நம்ம தூங்க போகும்போது என்ன
1: சொல்லுவோம்?
0: சரி, வெரி குட். இப்போ யாராவது முதல் தடவை உங்களை வந்து பாக்குறாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு வணக்கம் சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க?
1: குட் மார்னிங்.
0: சரி, ஹலோ இல்ல ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்களா
2: இல்லையா? ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ.
0: சரி சரி, இதெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும். சரி, அடுத்த தடவை நான் கிளாஸ்க்குள்ள வந்தேன்னா நீங்க என்ன சொல்லணும்?
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: வெரி குட். சரி, இப்போ குட் மார்னிங் அப்படின்னு ஒரு கவிதை கூட இருக்கு, தெரியுமா? யாஸ்மின், நீ படி பார்க்கலாம்.
4: குட் மார்னிங் தி பர்ட் சே குட் மார்னிங் பை சிங் சிங்
0: பை சிங்கிங்
4: ஹெல்ரி
0: ஹர்லி
4: ஹாரி இன் தி மார்னிங் தி ஃப்ளவர் சே குட் மார்னிங் தி ப்ளூயிங்
0: பை
4: ப்ளூயிங்
0: ப்ளூமிங்
4: ப்ளூமிங் ஹாரி இன் தி மார்னிங் அண்ட் ஐ சே குட் மார்னிங் பை
0: ப்ரேசிங்
4: குட் இன் தி மார்னிங் காட் இன் தி மார்னிங்.
0: வெரி குட். சரி பசங்களா, நீங்க யாரு? அஜித், நீ படி பார்க்கலாம்.
5: குட் மார்னிங் குட் மார்னிங் பை சிங்கிங் ஹேர்ல இன் தி மார்னிங் தி ஃப்ளவர் சே குட் மார்னிங் பை ப்ளூமிங் ஹேர்லி இன் தி மார்னிங் அண்ட் ஐ சே குட் மார்னிங் பை ப்ரைசிங் காட் இன் தி மார்னிங்.
0: சரி, நீங்க எல்லாம் நல்லா படிச்சீங்க. சரி, இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிக்கட்டா? நான் படிக்கிறேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்
0: அப்படினா காலை வணக்கம்.
1: The birds say, the birds say,
0: good morning.
1: Good morning.
0: அப்படினா பறவைகள் சொல்றது காலை வணக்கம்.
1: அப்படினா பறவைகள் சொல்றது காலை வணக்கம்.
0: ஓகே. By singing early in the morning.
1: By singing early in the morning.
0: சரி, அப்படினா அப்படினா என்ன? பறவைகள் காலை வணக்கம் எப்படி செய்யறது? பாடி காலை வணக்கம். Correct. Very good. The flowers say good morning.
1: The flowers say good morning.
0: By?
1: By?
0: Blooming?
1: Blooming.
0: Early in the morning.
1: Early in the morning.
0: அப்படின பூக்கள் காலை வணக்கம் எப்படி சேருது?
1: பூக்கள் காலை வணக்கம் எப்படி சொல்றது?
0: காலையில மலர்ந்து வந்து காலை வணக்கத்தை சொல்றது. And I say good morning.
1: And I say good morning.
0: By praising God in the morning.
1: By praising God in the morning.
0: அப்படினா கடவுளுக்கு
6: வணக்கம் சொல்லுகிறது.
0: நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா கடவுளுக்கு? சரி, சோ கடவுள்கிட்ட நம்ம பிரேயர் பண்ணி நம்ம காலை வணக்கத்தை

0: சொல்றோம்.
1: ஏதாவது டவுட் இருக்கா?
2: இல்ல.
1: சரி சரி, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கத்துண்டோம். இப்போ பாடத்துக்கு போலாமா? என்ன சொல்றீங்க, பாடம்னா இப்போ கத்துக்கணும்? என்ன வித்தியாசமா பண்ணணும் உங்களுக்கு? கேமா? என்ன புதுசா கேக்குறீங்க? சரி, என்ன கேம்? கிரிக்கெட்டா? சரி சரி, இப்போ நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கோம், அது கிரிக்கெட் எல்லாம் விளையாட முடியாது. கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி ஏதாவது கேம் விளையாடலாமா? இல்ல இல்ல, சரி, கேரம் போர்டு கிரிக்கெட் எல்லாம் இப்போ விளையாட முடியாது. இப்போ இங்கிலீஷ் பாடம், இங்கிலீஷ் வச்சுண்டு வேற ஏதாவது கேம் விளையாடலாமா? சரி, முதல்ல நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவேன், சரியா? அத நீங்க சொல்லி காமிக்கணும், சரியா? ப்ரனவுன்ஸ் த வேர்ட் தட் ஐ ஸ்பெல் அவுட், சரியா? நான் இப்போ ஸ்பெல்லிங் சொல்லுவேன், நீங்க அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி காமிக்கணும். ஓகேயா? சரி, முதல்ல யாஸ்மின் நீ சொல்லு. இல்ல, நான் ஸ்பெல் பண்றேன், நீ வந்து அது எப்படி, அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லி காமிக்கணும், சரியா? டி O U C H.
3: Touch.
1: Touch. சரி, வெரி குட், வெரி குட். நதியா நீ சொல்லு பார்க்கலாம். S W E E T.
2: Sweet.
4: Sweet.
1: சரி, நதியாவை கேட்டா நதியா தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்புறம் நிர்மலா, F A R.
3: Fair.
1: Far.
3: Far.
1: Good, very good.
5: கை தட்டுங்கப்பா.
1: சரி,
5: பவித்ரா தானே?
1: பவித்ரா நீ N E A R.
3: Near.
1: சரி, good, very good. பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி நீ சொல்லு. E Y E.
3: I.
1: Very good, very good. அப்துல், N O S E.
4: Nose.
1: Very good, very good. அப்புறம் அடுத்தது, அடுத்தது யார் சொல்றா? சுனில் குமார்.
4: சுனில்,
1: சுனில் குமார். ER.
3: Air.
4: Yes.
2: Yeah.
1: Very good. பார், நதியா சொல்றா. சரி, வேற ஏதாவது கேக்கட்டா உனக்கு? சரி சரி, நதியா கேக்குறா. சரி, ஓகே, வேற ஏதாவது உனக்கு கேக்குறேன். H A I R.
3: Hair.
1: Very good, very good, சுனில் குமார். அப்புறம் வர்ஷா, வர்ஷா H A N D.
3: Hang.
1: Very good. அப்புறம் மதுமிதா, L E G.
3: Leg.
1: Leg. Very good, very good.
5: Then tell Nasima.
1: சரி, நசிமா நீ சொல்லு. F O O D.
3: Food.
1: Very good. கொஞ்சம் கத்தி பேசுமா?
3: Food.
1: சரி, very good, very good. சரி, okay, அஜித், H E A D.
2: Head.
1: Very good. ஐ அப்துல் சொல்லக்கூடாது, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. இப்போ இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு விளையாடலாமா? இப்போ நான் வார்த்தையை சொல்றேன், நீங்க ஸ்பெல்லிங் சொல்லணும், சரியா? ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, சரியா? சரி, முதல்ல அப்துல் நீ சொல்லு. சி. நதியா, வெரி குட், நீ நல்லா படிச்சுட்டு வந்திருக்க.
3: எஸ்இ.
1: சுனில் நீ சொல்லு, இன்னொரு சி இருக்கு, அது என்ன? அப்படியா? வெரி குட், கரெக்டா சொன்ன. சரி அப்துல், திருப்பி இன்னொரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன், நீ சொல்லு. இப்போ ஹாட்,
4: ஹெச்ஏஆர்டி,
1: வெரி குட். ஓகே, சரி. ஓகே பவித்ரா, சரி இப்போ நீ சொல்லு. ஃபீல்,
3: F-E-E-L,
1: வெரி குட். சரி அப்புறம் டைரி, டைரி டு திங். ஓகே சரி, வர்ஷா நீ சொல்லு. லவுட்,
3: எல்ஓவி,
1: லவுட் கிடையாது,
3: எல்ஓயுடி.
1: வெரி குட் யாஸ்மின், வெரி குட். நீங்க வந்து லவுட் அது சொன்னீங்க, நான் வந்து லவுட் கேட்டேன், சரியா? ஓகே மதுமிதா நீ சொல்லுமா. கேட்ஸ் ஸ்பெல்லிங் என்ன?
3: C-A-T-S, cat.
1: Very good. அது ஏன் எஸ் சேர்க்கணும்னு யாருக்காவது தெரியுமா? ஒன்னொன்னா சொல்லு மதுமிதா, நீ சொல்லுமா.
3: ஒன்றுக்கு மேல தான்னா அது எஸ் போடணும்.
1: அப்படியா? சரி, வெரி குட். ஓகே வெரி குட். நசிமா இப்போ நீ சொல்லு. ஃப்ளவர் உடைய ஸ்பெல்லிங் என்ன? ஃப்ளவர், நதியா நல்லா படிச்சு வந்திருக்க, வெரி குட். சரி சரி, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கட்டா? டாக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லு. சரி எல்லாரும் சும்மா இருங்க, பேசாம இருங்க, பாக்கலாம். சரி இது ரெண்டாவது கேம் முடிஞ்சாச்சா? மூணாவது கேம் இப்போ என்னன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையோடைய எண்டிங் லெட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேன் அப்படின்னு சொன்னேன்னா M-A-N இல்லையா, N-லேருந்து யாஸ்மின் ஆரம்பிப்பா, அவ ஏதாவது வேர்ட் சொல்லுவா, சரியா? N-லேருந்து உனக்கு என்ன என்ன வேர்ட் தெரியும்?
3: லாஸ்ட்ல வர்க்கா
1: N இருக்கு இல்லையா, மேன் அப்படின்னா M-A-N,
3: நெட்,
1: நெட்டா? சரி இப்போ நீ டீல இருந்து சொல்லு பாக்கலாம் ஏதாவது. நீ சொல்லு, திருப்பி சொல்லு.
3: T-R-E-E.
1: நீ ஈல சொல்லு பாக்கலாம். ஸ்பெல்லிங்
3: என்ன?
1: வெரி குட். நெக்ஸ்ட் நதியா, நீ எந்த எந்த வார்த்தையில சொல்லணும்?
3: ஆர்.
1: ஆர்ல ஏதாவது சொல்லு பாக்கலாம்.
3: ராட், R-A-T, ராட்.
1: வெரி குட். டீல இருந்து ஏதாவது சொல்லு.
3: த்ரீ, T-H-R-E-E,
1: three. Very good.
3: Eat, E-A-T, eat.
1: Very good. நீ எந்த வார்த்தல சொல்லணும்?
3: A,
4: G,
3: T, T சொல்லணும்.
1: Eat, eat.
3: Stop சொல்லணும்.
1: Eat சொன்னாங்க, நீ T-ல ஆரம்பிக்கணும்.
3: T-O-P, stop. T-O-P,
5: stop.
1: நீங்களா சொல்லக்கூடாது. Eat சொன்னாங்க இல்லையா, நீ T-ல தான் சொல்லணும். வெரி குட். அப்புறம் அப்துல் நீ எந்த லெட்டர்? வெரி குட். சொல்லு.
4: பேரட்
1: ஸ்பெல்லிங் தெரியுமா?
4: P-A-R-R-O-T.
1: வெரி குட், வெரி குட். டி டி டி டீல டீல என்னது? டெஸ்ட். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? டீதா? ஸ்பெல்லிங் சொல்லு.
3: T-E-E-T-H.
1: வெரி குட், வெரி குட். அப்புறம் பவித்ரா நீ சொல்லு. ஹெச்ல
3: ஹென், H-E-N.
1: அப்புறம் எந்த லெட்டர் சொல்லு?
3: O-N-G-1.
1: திருப்சி சொல்லு. நாய்ஸா நோஸா?
3: நோஸ்.
1: ஆ, தெரியதெல்லாம். ஈ இல்ல சொல்லு நிர்மலா.
3: ஈட்.
1: ஈட் ஏற்கனவே சொல்லியாச்சு.
3: எக். ஈஜிஜி.
1: வெரி குட். இப்போ யாஸ்மின் ஜில சொல்லு.
3: ஜி ஏ டி இ கெட்.
1: வெரி குட். சரி, நிறைய விளையாடியாச்சு, விளையாடினது போதும். இப்போ பாட்டுக்கு போலாமா? என்ன கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். சரி, பாடத்துக்கு அப்புறம் வேணா நம்ம விளையாடலாம், சரியா? சரி, இன்னைக்கு லெசன் வந்து மிஃபீஸ் சண்டே. யாரு படிக்கிறீங்க? அங்க பாரு, மிஃபீஸ் சண்டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது தெரியலன்னா வார்த்தை கிட்ட கேக்கும்.
0: மிஃபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு தி ஜூ ஆன் எ சண்டே.
1: ஆன் எ சண்டே.
0: ஆன் எ சண்டே.
1: ஆன் எ சண்டே.
0: ஆன் தி சண்டே தி லுக்ட் அரவுண்ட் தி சே தி எலிஃபன்ட்ஸ்
1: சா
0: தே சா தி எலிஃபன்ட்ஸ் மங்கீஸ் டீர் டியர் lion giraffes tigers and zebras soon it was
1: lunch
0: time they very hungry
1: they were hungry
0: they wanted to
1: share
0: the
1: food
0: Miffy tried to open the bag, but the zip got stuck. The zip came off. They enjoy at the snacks and fruits. The
1: returned
0: home happily.
1: Okay. So, very good, Sunil Kumar. நல்லா படிச்சிங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு திருப்பி படிச்சு இதுக்கு என்னோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? Miffy
2: and his friends went to the zoo
1: on a Sunday. நான் உங்களுக்கு மீனிங் சொல்றேன். மிஃபியும் அவனோட தோழர்களும் ஜூக்கு போனாங்க சண்டே அன்னைக்கு, சரியா? ஓகே, இப்போ ரிபீட் பண்ணுங்க.
2: They looked around. They saw
1: the elephants.
2: Monkeys.
1: Deer.
2: Lions.
1: Giraffes.
2: Tigers.
1: And zebras.
2: Soon it was.
1: Lunch time. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மிஃபியும் அவனோட தோழர்களும் ஜூக்கு போனாங்க ஒரு சண்டே அன்னைக்கு, சரியா? அவங்க வந்து அப்படி அப்படி இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம். அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க?
2: எலிஃபன்ட்ஸ், மங்கீஸ், லயன்ஸ், ஜீப்ரா.
1: வெரி குட். சரி, எலிஃபன்ட்னா என்ன?
2: யானை.
1: வெரி குட். அப்புறம் மங்கீனா?
2: குரங்கு.
1: ஓகே, டியர்னா?
2: மான்.
1: வெரி குட். லயன்னா?
2: சிங்கம்.
1: ஓகே, ஜிராஃப்னா?
6: ஒட்டகச்சிவிங்கி.
1: வெரி குட். அப்புறம் டைகர்னா?
2: புலி.
1: ஓகே, ஜீப்ரானா?
7: வரிக்குதிரை.
1: வரிக்குதிரை. வெரி குட், வெரி குட். இப்போ வரி குதிரைக்கு இங்கிலீஷ்ல என்ன?
2: ஜீப்ரா.
1: வெரி குட். யானைக்கு?
2: எலிஃபன்ட்.
1: Mom?
2: Deer.
1: Very good. புலி?
2: Tiger.
1: அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி?
2: Giraffe.
1: ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு?
2: Lion.
1: சிங்கம். சிங்கம். சரி, ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சரி சரி, சும்மா தான் கேட்டேன். சரி, இப்போ பாடத்துக்கு போலாமா திரும்பி? ஓகே. சூன் இட் வாஸ் லஞ்ச் டைம். அப்படின்னா என்ன? அப்படின்னா அவங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துதான். அவங்க பார்க்கும்போது அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு டைம் வந்துருச்சு. என்ன என்ன சாப்பிடணும்? லஞ்ச் சாப்பிடணும். சரியா? They were hungry.
2: They were hungry.
1: They wanted to share the food.
2: They wanted to share the food.
1: Okay, they were hungry na enna artham? அவங்களுக்கு பசிச்சதுன்னு அர்த்தம். And they wanted to share the food. அப்படினா
7: ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும்
1: நீங்களே நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. சரி, ஓகே. மிஃபி ட்ரை டு
2: ஓபன்
1: த பேக். அப்படின்னா அப்படின்னா மிஃபி வந்து அவனுடைய பேகை திறக்க பார்த்தானா? ஆமா, பேக் வந்து ஓபன் பண்ணோம் இல்லையா, லஞ்ச் பேக் எடுக்கிறது, லஞ்ச் வெளியில எடுக்கிறதுக்கு பேக் ஓபன் பண்ணோம் இல்லையா. ஸோ மிஃபி வந்து பேக் ஓபன் பண்ண பார்த்தானா? ஓகே. ஸோ ஓபன்னா என்ன அர்த்தம்?
2: திறக்கிறது.
1: ஓகே, பேக்னா
2: பை.
1: சரி, வெரி குட். சரி, மிஃபி ட்ரை டு ஓபன் த பேக்.
2: மிஃபி ட்ரை டு ஓபன் த பேக்.
1: த ஜிப் காட் ஸ்டக்.
2: த ஜிப் காட் ஸ்டக்.
1: ஸ்டக் கிடையாது, ஸ்டக்.
2: ஸ்டக்.
1: த ஜிப் காட் ஸ்டக். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிப் வந்து மாட்டிடுச்சு, திறக்க வரல. தே ட்ரைட் அண்ட் ட்ரைட். அப்படின்னா அவங்க திருப்பி திருப்பி அவங்க திறக்கணும் திறக்கணும் ட்ரை பண்றாங்க. வெரி குட், முயற்சி பண்றாங்க. கரெக்டா சொன்ன யாஸ்மின். சரி, அப்புறம் இப்போ உங்களுக்கு ஜிப்பு வந்து மாட்டிருச்சுன்னா என்ன மாதிரி சத்தம் வரும்? ஆமா, ஜிர் அப்படின்னு வரும். சரியா? அப்படி அப்படி ஒரு சத்தம் வந்துதான். த ஜிப் கேம் ஆஃப்.
2: த ஜிப் கேம் ஆஃப்.
1: அப்படினா
7: அப்படினா
1: திறந்துருச்சு. வெரி குட். இப்போ அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அது திருப்பி அவங்க ட்ரை பண்ணும்போது இப்போ திறந்துருச்சு. சரியா? ஓகே. தே என்ஜாய்ட்
2: த
1: ஸ்நாக்ஸ்.
2: த ஸ்நாக்ஸ்
1: அண்ட் த ஃப்ரூட்ஸ்.
2: அண்ட் த ஃப்ரூட்ஸ்.
1: அப்படினா என்ன அர்த்தம்? அவங்க
7: பழங்கள்
1: ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க சாப்பிட்டாங்க. They returned home.
2: They returned home.
1: Happily.
2: Happily.
1: அப்படினா அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
7: அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
1: சரி, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா, அப்போ ஸ்நாக்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் வகையை சொல்லுங்க.
8: சிப்ஸ், பிஸ்கெட்ஸ்,
1: ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம். அப்புறம் சமோசா,
7: சமோசா,
1: மிக்சர். அப்புறம் முறுக்கு, தேங்குழல், பன் பட்டர் ஜாம்.
7: அப்புறம்
1: வெரி குட். அப்புறம் பண்டிகைக்கு நிறைய சாப்பிடறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அது வகை ஏதா சொல்லுங்க.
7: அப்புறம்
1: அப்புறம் சரி சரி சரி சரி, இப்போ வந்து நான் பண்டிகைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. சோ ஃப்ரூட்ஸ் உடைய சில வகைகள் ஒன்னொன்னா சொல்லுங்க. இப்படி இப்படி கத்த கூடாது, இப்படி கத்த கூடாது, ஒன்னொன்னா சொல்லுங்க. நீ சொல்லுங்க.
8: ஆப்பிள், ஆரஞ்ச்.
1: ஓகே, இப்போ நீ சொல்லு பார்க்கலாம்.
0: மேங்கோ, பனானா.
1: அப்புறம்
0: பைனாப்பிள்.
1: வெரி குட்.
0: அன்னாச்சி பழம்.
1: ஆ சரி,
0: மாதுளை
7: பழம்.
1: சரி சரி சரி, அதெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாக்கலாம். தமிழ்ல இங்கிலீஷ் கிளாஸ்ல தமிழ்ல பேசக்கூடாது. டொமேட்டோ, டொமேட்டோ பழமா இல்ல காயா? இல்ல, டொமேட்டோ அதான், டொமேட்டோ வந்து பழம் சரியா? கிரீன் கலர்ல டொமேட்டோ இருக்குல்ல, அதான் காய் சரியா? நம்ம சாப்பிடுற டொமேட்டோ ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, அதுதான். வெரி குட். ஸ்ட்ராபெரி, அப்புறம் செரி, அப்புறம் வேற என்ன, வேற என்ன ஃப்ரூட்ஸ்? சீதாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடிக்குமா? அப்புறம் கொய்யா, வேற என்ன கேம் விளையாடலாம்? சரி, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணி நீங்க சொல்லணும் சரியா? சரி, The ships are on the sea.
2: The ships are on the sea.
1: It is very nice to see.
2: It is very nice to see.
1: இதுல ரெண்டு வகையான சீ யூஸ் பண்ணிருக்காங்க சரியா? ஒன்னு வந்து பாக்கறது சீ, இன்னொன்னு வந்து தண்ணி, கடல்கரை.
0: கடல்கரை.
1: வெரி குட். பாக்கறது, ஆமா, பாக்கறது வந்து எஸ் E-E.
2: Yes, E-E.
1: And கடல் வந்து S-E-A.
2: Yes, E-A.
1: பாக்கர்து?
2: Yes, E-E.
1: கடல்?
2: Yes, S-E-A.
1: Very good. Next line. The purse has a zip.
2: The purse has a zip.
1: The purse has a zip.
2: The purse has a zip.
1: The soup is ready for a sip.
2: The soup is ready for a sip.
1: The soup is ready.
2: The soup is ready
1: for a sip.
2: For a sip.
1: இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? The purse has a zip. அப்படினா purse-க்கு zip இருக்குன்னு அர்த்தம். இதுல ரெண்டு மாதிரி zip வந்திருக்கு சரியா? ஒண்ணு வந்து ZIP. அந்த ஜிப்புக்கு பேர் ஸ்பெல்லிங்
2: ZIP.
1: And நம்ம ஸ்ட்ரால குடிச்சோம்னா
2: ZIP.
1: Very good. அடுத்தது, it is a,
2: it is a
1: village fair.
2: Village fair.
1: Colorful fans are,
2: colorful fans
1: are there.
2: Are there.
1: Very good. நான் சில வேர்ட்ஸ் சொல்லுவேன் சரியா? And on the words வந்து starting வந்து சேமா இருக்கும். நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நீங்க எல்லாமே ரிப்பீட் பண்ணணும் சரியா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஒன்னொன்னா நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும். நான் பேசும் போதே நீங்க சொல்லக்கூடாது சரியா? நான் ரெண்டு ரெண்டா சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க சரியா? Ship, sheep.
2: Sheep, sheep.
1: Shop, shape.
9: ஷார்க் ஷேப்
1: ஷிப் ஷீப்
9: ஷீப் ஷீப்
1: ஷார்க் ஷேப்
9: ஷார்க் ஷேப்.
1: அடுத்தது ஜிப் ஜீப்ரா
9: ஜிப் ஜீப்ரா.
1: ஜூ ஜீரோ
9: ஜூ ஜீரோ.
1: ஜிப் ஜீப்ரா
9: ஜிப் ஜீப்ரா.
1: ஜூ ஜீரோ
9: ஜூ ஜீரோ.
1: ஓகே அடுத்தது ஃபன் ஃபேன்
9: ஃபன் ஃபேன்.
1: ஃபின் ஃபோன்
9: ஃபின் ஃபோன்.
1: ஃபன் ஃபேன்
9: ஃபன் ஃபேன்.
1: ஃபின் ஃபோன்
9: ஃபின் ஃபோன்.
1: அடுத்தது சிம்பிளரா இருக்கிறது நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவேன், அது வந்து நீங்க சொல்லணும். ஓகேயா?
10: ஓகே
1: ஓகே. ஷீ செல்ஸ்
9: ஷீ செல்ஸ்
1: ஷீ செல்ஸ்
9: ஷீ செல்ஸ்
1: செல்ஸ்
9: செல்ஸ்
1: ஷீ
9: ஷீ
1: ஷெல்ஸ்
9: ஷெல்ஸ்
1: ஆன்
9: ஆன்
1: தி
9: தி
1: சீ
9: சீ
1: ஷோர்
9: Sure.
1: She
9: she
1: sells
9: sells
1: sea
9: sea
1: shells
9: shells
1: on
9: on
1: the sea
9: sea
1: shore
9: shore.
1: இப்போ கடல் கடற்கரைக்கெல்லாம் போனா சிற்பி கிடைக்குமா? சரி, இதுக்கு மீனிங் என்னன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து கடற்கரையில சிற்பிகள் விக்கிறா அப்படின்னு அர்த்தம். சரியா?
9: ஓகே
1: ஓகே. சரி, இப்போ இந்த லைன்ல சேமா கேக்குற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரியா?
9: என்னன்னா
1: உட்காந்துக்கோங்க எல்லாரும். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், she see
9: see.
1: ஓகே, ஷீனா என்ன?
11: ஷீனா கடல்.
1: அவ
11: அவ
1: ஷீனா அவ
11: ஷீனா அவ
1: கேர்ளுக்கு அவ பேசறா அப்படினு சொல்றதுக்கு she is
11: she
1: she is talking
9: she is talking
1: அப்படினா அவ பேசறா, அது வந்து she. see அப்படினா
9: பார்க்கறது.
1: வெரி குட். She see.
9: She see.
1: இப்போ shell sell.
9: Shell shell.
1: Shell னா என்ன?
11: சிற்பிகள்.
1: சிற்பிகள். Sell னா விக்கிறது. Shell ஓட ஸ்பெல்லிங்
9: என்ன? S H E L L. S H E L L.
1: Very good. Shell னா S H E L L. செல்
9: அப்படின்னா எஸ் எஸ் எஸ் எல் எல் செல்
1: எஸ் இ எல் எல் செல்
9: ஷெல் செல்
1: எஸ் ஹெச் இ எல் எல்
9: எஸ் ஹெச் இ எல் எல்
1: எஸ் இ எல் எல்
9: எஸ் இ எல் எல்.
1: அடுத்தது ஷோ
9: ஷோ
1: சோ
9: சோ
1: S H O W
9: S H O W
1: அப்படினா என்ன? காமிக்கிறது. என்ன காமிக்கறாங்க? சரி, அதெல்லாம் இப்பவே சொல்ல கூடாது. சரியா? சரி, அதெல்லாம் பண்ண கூடாது. ஏன்பா? அதெல்லாம் தப்பு. சரியா? ஓகே ஓகே. ஷோ அப்படினா காமிக்கிறது. Okay, S H O W.
9: Yes, S H O W.
1: So, what is spelling?
9: Yes, S H O W.
1: So, so,
9: so. Yes, S H O W.
1: Very good.
5: S O.
11: Yes, so.
1: So na, adanaale.
11: So na, adanaale.
1: Okay, ah, seri. Adutathu shame.
9: Shame.
1: Shame.
9: Shame.
1: Same.
9: Same.
1: Shame spelling? S-H-A-M-E.
9: S-H-A-M-E.
1: Same spelling? S-A-M-E. S-A-M-E.
11: S-A-M-E.
1: Same.
11: No, I know same, I love same.
1: ஓகே ஷேம் ஷேம்
10: ஷேம்
1: இங்க பாருங்க விளையாட கூடாது விளையாட கூடாது யாரங்க விளையாடுறது சுனில் குமார் உட்காந்துக்கோ இப்ப விளையாட கூடாது நம்ம தான் இங்கிலீஷ் கேம் விளையாடுறோம்ல சரி ஷேம் S H
10: yes,
1: A M E
10: shame
1: shame na enna very good very good ipo same na ore maadhiri irukadhu seri yasmin spelling sollu
12: same
1: spelling
12: S A M E
1: very good same and shame வெரி குட் இப்போ ஜிப் சிப்
10: ஜிப் சிப்
1: இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்போ நீங்களே ஸ்பெல்லிங் சொல்லணும்
10: இஸ் ஐ பி ஜிப் எஸ் ஐ பி ஜிப்
1: வெரி குட் அப்புறம் ஜூ ஷூ
10: ஜூ எஸ் ஓ ஓ ஜூ ஷூ எஸ் ஓ ஓ
1: ஷூ வந்து
10: ஓகே
1: ஆமா ஆமா வரி குதிரை எல்லாம் அங்க இருக்கும் சரி அடுத்தது புல் புல் புல் புல்
10: புல்
12: புல்
1: புல் ஸ்பெல்லிங்
10: பி யூஎல்
1: புல் பி யூஎல்எல் புல் புல்னா என்ன இழுக்கிறது புல்னா என்ன ஸ்பெல்லிங் என்ன வெரி குட் இதோட இந்த கேமும் முடிஞ்செடுத்து சரியா யா ஓகே திருப்பி இன்னொரு பாடத்துக்கு போலாமா இன்னொரு பாடத்துக்கு போலாமா சரியா சரி அடுத்த பாடம் என்னன்னா ஒரு கவிதை சரியா சரி அஞ்சாவது பேஜ் எடுங்க பார்க்கலாம் ஓகே டாமி ஸ்டவுட் இருக்கா சரி நான் உங்களுக்கு படிக்கிறேன் அப்புறம் மீனிங் சொல்றேன் சரியா டாமி ஸ்டவுட் டாமி ஸ்டவுட்
10: டாமி ஸ்டவுட்
1: ஆல்வேஸ் ஷவுட்ஸ்
10: ஆல்வேஸ் ஷவுட்ஸ்
1: throwing paper
10: throwing paper
1: in and out
10: in and out
1: a green banana
10: a green banana
1: he ate
10: through the skin
1: at
10: the gate
1: now
10: we know his fate
1: he slipped on the skin Broke his chin. Lost his grin. And now he uses a dustbin.
10: Dustbin.
1: In the poem la ungalku enna purinjathu?
12: Vaalapala saatte dustbin la podanum.
1: Correct ah sonninga. Indha paiyan avan peru vandu Tommy Stout. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா அவன் வந்து பேப்பர் எல்லாம் அப்படி இங்க அங்க போட்டு வைப்பானா அண்ட் ஒரு தடவை என்னாச்சு அவன் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டானா வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோல் வந்து அப்படியே கீழே போட்டானா யூஸ்வலா எங்க போடணும் டஸ்ட்பின்ல போடணும் ஆனா அவன் வந்து கீழே போட்டானா அதனால என்னாச்சு அவன் வழுக்கி விழுந்து அவனுடைய அவன் சின்ன இருக்கு இல்லையா முகத்துல இங்க வாய் கீழே ஒரு இது இருக்கு இல்லையா தாடு வந்து உடைஞ்சிருச்சு அவன் கீழே விழுந்து அது உடைஞ்சிருச்சு

0: எழுதணும் சரியா? ஓகே. இந்த பேப்பர் பேப்பர் பத்தி கூட ஒரு கவிதை இருக்கு.
1: என்ன கவிதை மிஸ்?
0: பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படினு.
1: பிட்ஸ் ஆஃப் பேப்பர்.
0: ஓகே நான் சொல்றேன். ஓகேயா? நான் சொல்றேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேயா?
1: ஓகே மிஸ்.

0: இந்த போயம் என்ன சொல்றது, குட்டி குட்டி பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்குன்னா அது கீழே போட்டோம்னா அது நம்ம ரூமை வந்து அழுக்காக்கிடும், சரியா? அதை வந்து சும்மா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டோம்னா அது கிளீன் ஆயிடும், அந்த ரூம் கிளீன் ஆயிடும். அதான் இது இந்த இந்த இது சொல்றது, சரியா? சரி சரி, எல்லாரும் சும்மா இருங்க, நான் இந்த கிளாஸ் விட்டு வெளியில போன உடனே தான் நீங்க பேசலாம், அது வரைக்கும் நீங்க பேசக்கூடாது, சரியா?
1: ஓகே மிஸ்.
0: சரி, இப்போ நான் கிளம்புறேன் கிளாஸ் விட்டு, நீங்க என்ன சொல்லணும்?
2: தேங்க் யூ மிஸ்.
0: தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு திரும்பி வரோம், சரியா? பா, ஒரு வழியா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம் உள்ள வந்தாச்சு. அம்மா,
3: என்னம்மா கிளாஸ் ரொம்ப இதாயிடுச்சு போல இருக்கு.
0: ஆமா, இன்னைக்கு நிறைய பாடம்
3: விறுவிறுத்து வந்திருக்க.
0: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, குழந்தைகளோட வேலை செய்யறதே ஒரு தனி இதுதான்.
3: ஆமா, உனக்கு நியூஸ் தெரியுமா?
0: என்ன நியூஸ்?
3: பக்கத்து ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்களா நம்ம ஸ்கூல் சுத்தி பாக்குறதுக்கு.
0: அப்படியா?
3: ஆமா, அந்த ரெண்டு டீச்சரும் நீ வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இட் சீம்ஸ் தே வென்ட் பாஸ்ட் யூ இந்த காரிடோர்.
0: ஓ, எனக்கு தெரியல.
3: யூ ஆர் வெரி பிஸி இன் தி கிளாஸ். சரி, ஒன்னு வேணா பண்ணலாம். யூ ஹவ் காட் திஸ் நியூ டீச்சிங் ஸ்டைல் அண்ட் மெத்தட் லியா.
0: ஆமா,
3: அவங்க கிட்ட போய் கேக்கலாம். சின்ஸ் தே ஆர் ஆல்சோ டீச்சர்ஸ், வாட் தே ஃபீல் அபௌட் திஸ் நியூ டெக்னிக் அப்படினா.
0: யா, ஐ திங்க் தட்ஸ் எ வெரி குட் ஐடியா. சரி, வா போய் கேக்கலாம். வா. வணக்கம் மேடம், நீங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்களா?
4: ஆமாப்பா, வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
4: என் பேர் பங்கஜம்.
0: அண்ட் உங்க பேரு?
5: என் பேரு தமிழ்செல்வி.
0: நம்ம பாடம் எடுக்கிறது நீங்க பாத்தீங்க இல்லையா?
4: நான் பாத்தேன்ப்பா. நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் உங்கள்ட்ட நான் பேசல. கிளாஸ் முடிச்சுட்டு பேசலாம்னு நான் பேசாம இருந்துட்டேன்.
0: சரி, எப்படி எப்படி நடத்தினாங்க?
4: ரொம்ப நல்லா நடத்தினீங்க. பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு புரியுற விதத்துல நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், புதிய வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம், கடின வார்த்தைகளுக்கு பொருள் சொன்னீங்க. பிள்ளைங்களும் ஆர்வமா கத்துக்கிட்டாங்க. அடிக்கடி துரு துருன்னு கேட்ட சந்தேகங்களுக்கு நீங்க தெளிவா பதில் சொன்னீங்க. பிள்ளைங்களையும் நீங்க சோர்வடையாம நீங்க பாத்துக்கிட்டீங்க.
0: ஓ, தேங்க்யூ மேடம். ஆமா, உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி பாடம் நடத்துறீங்க?
5: நாங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஏபிஎல் மெத்தட்ல நடத்துறோம். அது எப்படின்னா, கார்டு வந்து குழந்தைங்க வந்து எல்லா குழந்தையும் அதுல புரிஞ்சுக்கிற மாதிரி தானே அந்த கார்டு எடுத்து பசங்க படிக்கிறது. நாங்கள் கிட்ட இருந்து அதை ஆறு குரூப்பாக பிரித்து சொல்லித்தரோம். அது ஒரு குரூப், ஒரு குழந்தை வந்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி லீவ் போட்டால் கூட, அந்த குழந்தை லீவ் திரும்ப ஸ்கூல் வரும்போது அந்த எந்த கார்டில் விட்டாங்களோ அதில் தொடர்ந்து படிக்கலாம். பழைய முறையில் அது கிடையாது. அந்த குழந்தை லீவ் போட்டால் அதுக்காக நம்ம திரும்ப நடத்தாத படத்தை அந்த குழந்தைக்காக நடத்த போகிறது இல்லை. அந்த குழந்தை மற்ற குழந்தைய பார்த்து நோட்டை பார்த்து எழுதிக்க தான் செய்யும். நம்ம நடத்துறது இல்லை அப்போ. ஆனால் இந்த கார்டு முறையில் அப்படி கிடையாது. எந்த கார்டில் விட்டானோ தொடர்ந்து கண்டினியூஸாக அடுத்து அவன் வந்த நிலையிலேருந்து படிச்சுக்கலாம். நல்லா படிக்கிற குழந்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே மேலே மேலே கார்டு போயிட்டே இருக்கவும் செய்யும். ஸ்லோவாக உள்ள குழந்தை அதுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி அது படிச்சுட்டு வரும்.
6: ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஒரே கார்டில் இருக்கணும்னு
5: கிடையாது கிடையாது கிடையாது. ஆறு குரூப்பாக இருக்குல்ல?
6: ஓ சரி சரி.
5: ஆறு குரூப், நாங்கள் ஆறு குரூப்புக்கும் போவோம்.
6: ஓ, ஒரு குரூப் ஒரு கார்டு நம்பர் 50ல இருப்பாங்க, இன்னொரு குரூப் இன்னும் 48ல இருக்கும்.
5: அப்படி லோகஸ் கொடுத்துருவாங்க. தமிழ் அப்படின்னா விலங்குகள், இங்கிலீஷ்னா வெஹிக்கிள்ஸ்,

0: பேர்ட்ஸ் அப்படி கொடுத்துருவாங்க.
1: சரி சரி.
2: இப்போ ஒரு கிளாஸில் 40 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா டீச்சர்லாம் தசாவதாரம் போய் 40 அவதாரம் எடுத்து அந்த 40 பேருக்கும் டீச்சர் சொல்லித்தரணும்.
1: ஐயோ
3: சரி. உங்க அபிப்பிராயம் என்ன, டிவி ரேடியோ இந்த இந்த மாதிரி மீடியா மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறத பத்தி இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொதிகையில ஒரு ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து. எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுது, ஒரு நல்ல கரெக்டா இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு வச்சு அங்க போய் கத்துட்டு இங்கிலீஷ் பேசுறதா, இல்ல டிவியில இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது, இல்ல கரெக்டா ஒரு நாளைக்கு 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு ஒரு 6 மணி வரைக்கும் கத்துட்டு அப்படி பேசுற இங்கிலீஷ் பெட்டர்னு தோணுதா?
0: பசங்க அதுவும் டிவிலாம் பார்த்தா அது கூட ஆர்வமா தான் கத்துப்பாங்க, ஏன்னா அது மாதிரி செய்யல நம்மளும் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது வரும்.
3: ஆனா கிளாஸ்ல அப்படின்னு வச்சா ஒரு கத்துக்கிற ஒரு இது வரும் இல்லையா,
0: கத்துக்கிறாங்க இது எக்ஸ்ட்ராவா டிவி எல்லாமும் பார்த்து நம்மளும் அது போல பேசணும், இது மாதிரி ஸ்டைலா பேசணும். அதை பார்த்தா டிவி ரேடியோ எல்லாம் பார்த்தா அதுங்களுக்கே ஒரு ஆர்வம், டிவியில இது மாதிரிலாம் வந்தது இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு பேசி காட்டுவாங்க, நடிச்சு காட்டுவாங்க.
1: ஆமா.
0: ஆனா ஸ்கூல்ல படிக்கிறதோட அதுவும் சேர்ந்து கத்துக்கிறாங்க.
1: சரியா சொன்னீங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது மெசேஜ்
2: குழந்தைங்க நிறைய டெய்லி நிறைய கத்துக்கணும். சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க எந்த கிளாஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ் நியூவா கத்துக்கணும்னு அவங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ்னா ஒரு 5 வாரம், 50 ஒரு வாரத்துக்கே 50 வார்த்தை ஆயிடுது. அது மாதிரி புது புது வார்த்தைகளை கற்றுட்டு அவங்களுக்கு வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி மேகசின்ஸ், அவங்க படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகளை எழுதி சந்தேகங்களை டீச்சர்கிட்ட கேட்கலாம். போஸ்டர்ஸில் ரோட்லலாம் போகிற போஸ்டர்ஸில் இங்கிலீஷ் வார்த்தைகளை படித்து கற்றுக்கலாம், தெரியாத டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம். இது மாதிரி புது புது வார்த்தைகளை நிறையா கற்றுக்கணும், புது புது விஷயங்களை நிறையா கற்றுக்கணும், அதுதான் என்னோட ஆசை.
1: ஓகே, தேங்க்யூ மேடம், நீங்கள் நல்லா சொன்னீங்க.
2: தேங்க்யூப்பா, தேங்க்யூ,
0: நன்றி.
2: நீங்களும் நல்லா பண்ணீங்க, உங்களுக்கும் பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி அவங்க சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. I'm very happy because of that. Ana avanga kuda activity based learning pathi ellam pesinaangle, avanga cards use pandranga and all that.
3: So ama.
1: Yeah. I think adu kuda oru tharva nam adu try panni paakala nenikiren.
3: Nichayama ena visually if we take something to the students avangalukku vandu adu purinjikkaradum grahichikkira thanma adhigama irukum.
1: Exactly.
4: இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாரும் அவங்களோட டேலண்ட எவ்வளவு அழகா வெளிப்படுத்தினாங்க.
5: அந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாமே
4: ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க கதை சொன்னாங்க. அப்துல் ரசாக்ன்றவங்க ஒரு சூப்பரான கதை சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களும் ரைம்ஸ் பாடினாங்க,
5: முத்து முத்தா பேசி எவ்வளோ அழகா கத்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தாங்க. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்னதை வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க.
4: நம்ம நேயர்களுக்கும் ஈஸியான வேல ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி வந்திருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு வாட்டி ஒரு ஞாபகம் வருது, அந்த ரேஞ்ச்ல போயிட்டு எல்லாம் ட்ரீம் எல்லாம் பண்ணிருப்பாங்க.
5: எப்படி இருந்தாங்க ஞாபகம் வந்திருக்கும். சோ இந்த பேக்கேஜ் இதோட முடியுது. இப்போ
4: அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஓபி ஸ்கூல் பசங்க அந்த பசங்களோட பேரை விட்டுட்டோமே. சரி, நம்ம ஸ்டுடியோக்கு வந்து சூப்பரான ப்ரோக்ராம் பண்ண அந்த 11 நட்சத்திரங்கள் பேர் என்னன்னா
5: சுனில்குமார், அப்துல் ரசாக், அஜித்குமார், யாஸ்மின், நசீமா,
4: வஷா, நிர்மலா, பவித்ரா, மதுமிதா, பிரியதர்ஷினி, நதியா.
5: அவங்களோட நம்ம ஸ்டுடியோக்கு வந்த மேம் யாருன்னா மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் பங்கஜா மேம்.
4: இவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், அவங்களோட ப்ரெஷியஸ் டைம் ஆகிய அந்த ஸ்கூல் டே ஸ்கூல் ஹவர்ஸை விட்டு நம்மளுக்காக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இந்த சூப்பரான பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை,
5: நம்ம பிரின்சிபல் எம்ஓபி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ்க்கு ரொம்ப
4: ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் வந்து மிஸ் ரம்யா ஆஃப் தேர்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா. இந்த ப்ரோக்ராமை கேட்டு நம்ம எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஜாலியா என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும். சோ இதோட நாங்க கிளம்புறோம். அண்டில் தென் இட்ஸ் மீ.
5: இன்னைக்கு நம்ம கூட இருந்த ஆர்ஜிஸ்லாம் சொல்லிடலாம்.
4: ஆ சரி.
5: இன்னைக்கு இந்த பேக்கேஜ்க்காக ஹெல்ப் பண்ண வைதேகி, உமா, நம்ம ரெண்டு பேர், நீயே சொல்லிடுவோம் பேரை.
4: ஓகே, இட்ஸ் மீ வைஷ்ணவி
5: அண்ட் ஸ்வாதி.
4: பை பை.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அதை வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: எவ்வளோ சொன்னீங்க?
3: 50.
1: அதோ கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீடுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வணக்கம், நான் உங்க ஆர்ஜே மதுர் கலையரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேன். கலைன்றது ஒரு கிஃப்ட் சொல்லுவாங்க, அது ஒரு விதமான அழகும் கூட. ஒரு கலைஞனால எல்லார் மனசையும் தொட முடியும். கடவுள் கிட்ட நம்மளால இன்னும் நெருக்கமாக்குறது நம்ம கலை தாங்க. இப்படிப்பட்ட கலைய நம்ம கல்ச்சர்ல நம்ம அது ஒரு தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். கலையில ஒரு முக்கியமான கலை பாடல் கலை. எல்லாராலையும் பாட முடியாது, அது ஒரு வரம் தான் சொல்லுவாங்க. ச ரி க ம ப த நி என்கிற சப்த ஸ்வரத்தினுள் அடங்கினதே இந்த இசை. அப்படிப்பட்ட அந்த இசையின் ஒரு பரிணாமம் தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்பது. கிபி 18 நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இசை கர்நாடக மாநிலத்திலிருந்து பிறந்து தஞ்சாவூரில் வளர்ந்து சென்னையில் தனி பாரபோலா படுத்தி கொண்டது. இந்த கர்நாடக இசை ஸ்ருதி, ஸ்வரம், ராகம் மற்றும் தாளத்தை அடிப்படையாக கொண்டது. கர்நாடக சங்கீதத்துக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் கோவிந்தாச்சாரியா மற்றும் வெங்கடமகின். இவர்களால் உருவாக்கப்பட்ட 72 மேல் கர்த்தா ராகங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இச்சங்கீதத்தின் உபயோகிக்கப்படும் ராகங்கள். மனதிற்கு இனியதுமாகி செவிகற்கு திகட்டாத அமுதாகி மனசஞ்சலங்களை அகத்தோடு கரைந்து ஆன்மாவை தெய்வீகமாக்குவதுதான் இன்னிசையின் நோக்கம். அந்த பக்தியால் கர்நாடக இசை MS சுப்புலட்சுமி, KJ யேசுதாஸ், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்றோர்களால் உலகின் பல்வேறு மக்களுக்கு சென்றடைந்தது. இந்த 7 ஸ்வரத்தம் வெவ்வேறு விதமா பாடப்பாட நிறைய ராகங்கள் உருவாகும். இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான ராகங்கள் இருக்கு. இந்த கணக்குக்கு இன்னும் 2 ராகம் கூட்டி இருக்காரு நம்ம கெஸ்ட் அண்ட் செலிபிரிட்டி ஆஃப் தி ஷோ மிஸ்டர் ரமேஷ் விநாயகம். இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அவர் ஒரு கர்நாடக சங்கீத பாடல்கள் திரை இசையமைப்பாளர், தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, பின்னணி பாடகர், பாடலாசிரியர் மற்றும் ஒரு கம்போசரும் கூட. வணக்கம் சார்.
2: கர்நாடக மியூசிக் எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க, எப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது?
3: கர்நாடக மியூசிக் I was introduced to it early in my days. In the sense, என்னுடைய பாட்டெல்லாம் வந்து முதல் பாட்டெல்லாம் கேட்டது வந்து நான் தூங்கும்போது எப்படி பாட்டு பாட கேட்க முடியும்னு கேட்காதீங்க. த பாயிண்ட் இஸ் when I go to sleep, அப்பா அம்மா யூஸ் டு சிங் சாங்ஸ் டு மீ ஆஸ் ஐ திங்க் மோஸ்ட் பேரண்ட்ஸ் உட் டூ இட். கிராமத்தில் இருந்தால் கிராமத்து பாட்டு நிறைய பாடிருப்பாங்களா இருக்கும். பட் சின்ஸ் தே ஆர் தெம்செல்ஸ் வெரி குட் மியூசிஷியன்ஸ், அவங்க வந்து தினமும் ராத்திரி பாடுவாங்க. ஸோ அந்த பாடுறது வந்து அது வந்து இம்பைவ் ஆகிடுது நேச்சுரலாக. ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வாஸ் மோர் வாஸ் டு கர்நாடிக் மியூசிக் ஏர்லி டேஸில், பிகாஸ் தட்ஸ் அவர் கல்ச்சர். சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கோம். So, but thereafter, I learned my first lessons from a school teacher, music teacher. அவங்க சுப்புலக்ஷ்மின் பேர். அவங்க கிட்ட முதல்ல அப்புறம் கற்றுனேன், கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுனேன். Thereafter, I went under the tutelage to Mrs. Rukmani Ramani, who is the daughter of Papanasam Shivan. அவங்க கிட்ட வந்து ஒரு ரீசன் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக்.
1: நீங்கள் ராகம்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: நான் கண்டுபிடிச்ச ராகத்தை பத்தி சொல்லுமா? ஓகே, உங்களுக்கு ராகத்தை பத்தி என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் உங்களை கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு தூரம் சொல்லணும்? சரி, வேணா, நோ ப்ராப்ளம். நான் கண்டுபிடிச்ச முதல் ராகம், நான் நிறைய ராகம் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஃபைண்ட் அவுட் அ நியூ ராகா. இட் இஸ் நாட் வித் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ராகா. ஐ டிட் வாட் எவர் ஐ டிட். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்காக வந்து ஒரு ரிவிஷன் ஆல்பம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது என்னை வந்து அவர், நீ நல்லா எழுதுற பாட்டு, நீயே எல்லா பாட்டையும் எழுதி கம்போஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த டைட்டில் வந்து டிவோஷனல் ஆல்பம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ 10 different 80s மேலே 10 different சாங்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்டட் கம்போசிங் மியூசிக். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த ஹிந்து டிவோஷனில் வந்து இந்த விநாயகர் மேலே ஒரு பாடல் வந்து பண்ணணும். நார்மலாக ஹம்சத் தனின்னு ஒரு ராகம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ, வந்து சரி க பனிசா சனி ப கரிசா அப்படின்னு ஆரோகணம் அவரோகணம். அந்த ராகத்துல வந்து நிறைய விநாயகர் மேல இருக்கக்கூடிய பாடல்கள் வரும். ஸோ அந்த பாட்டில் வந்து அது மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சும்மா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, வை நாட் ஐ ஜஸ்ட் டூ சம்திங் அண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்வியஸா வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு பிரதிமத்தியம்னு ஒரு ஸ்வரம், அந்த மத்தியமத்தை வந்து அதுல கலந்துட்டேன். சரி கா பனிசா சனி பமா ப கரிசா அப்படின்னு ஒரு வக்கரத்தோட ஒரு சின்ன ட்விஸ்ட், சனி பம கரிசானா பிளீனா வந்துடும், மா கரிசன் சனி பமா ப கரிசா, மா போயிட்டு திருப்பி பா போயிட்டு கா, ஸ்மால் ட்விஸ்ட், சனி பமா ப கரிசான அவரோணத்துல மாத்திரம் அதை வச்சு இந்த சாங்கை கம்போஸ் பண்ணேன். ஜஸ்ட் டிட் இட் ஜஸ்ட் பி டிஃப்ரெண்ட் யூ பிகாஸ் See, as a composer, there's always this happiness of creating something new. Hamsad Dhwani le panna bore illa, adanal oru pusa vandu pannalam abindra maadhiriyana oru endla panna. Then I stuck to the scale in the sense adu rename panni the whole composition panapporum, but idu enna raagam edha raagama irukum appdi solla enoda teacher irundhathu idu kooda namai poi ketan, enga appa kitta ketan, amma kitta ketan, inga irukkira teachers ellam ketan, school la irukkira music teacher, they all said theriyae ipdi oru raagama irukkiradha theriyae appdi sonnanga. Then it dawned on me that maybe there is a new raga that I have invented. So I went ahead and then I wanted to check it out. I wanted to check pannalan paatha ellarkadi ketta enak therillanone. Then I went to musicologist periya or Dr. S. Ramanathan avargitta poite kekka sonanga. Anga poi ketonna avar vandu idu pusa irukke paatha ve idu mari raga irukra mari therilli appdi solli sonnaru. But irundhala let me check it out, come after 2 days appdinaru. Na rendu naal kechi ponapodu ellama idu pudhu raga na enna per vechirukka appdi kettaar. பேர் ஆக்சுவலாக வச்சிருந்தேன், பட் நான் சொல்லலை, சொல்றது கூட நானே பேர் வச்சுட்டேன், பிரதீத் துணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, இந்த ராகம் நல்லா இருக்கு, நான் பாடி பார்த்துருக்கேன், ரெண்டு நாள் அதுதான் பாடுறேன் அப்படின்னார். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் கிரேட் வின், நம்பவே முடியலனால ஓகே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஐ டிட் செக் அவுட் வித் மீன் லைக் சி வென்எவர் ஐ மேக் மியூசிக், ஏதாவது இது மாதிரி ஒரு புதுசாக இருந்ததுன்னா வந்து ஐ மேக் நோட் ஆஃப் இட் அண்ட் ட்ரை டு ஸ்டிக் டு இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வெதர் இட் கேன் பி அ குட் ராகா. ஏன்னா ராகம் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரம்யமாகவும் காதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடியது தான் அது ராகம். இட் ஷுட் ஹேவ் அ யூனிக் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் ஐடென்டிஃபையபிள் குவாலிட்டி. அதாவது இப்போ இந்த ஹம்சம் தினியும் ராகம் இருந்ததுன்னா இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோகனம், மோகனம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோடி, பட் தேல் ஆல் ஹேவ் தேர் ஓன் பியூட்டிஃபுல் யூனிக் வேல்யூ ஃபார் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் தட் ராகம். அந்த ராகத்தில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெவ்வேறு டைப்பில் வந்து இது பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அதான் பியூட்டி, ஆர்ட் இஸ் அபவுட் பியூட்டி, இஸ் அன் எக்ஸ்ப்ளோரேஷன் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் பியூட்டிஃபுல் திங்ஸ். தெர் இஸ் ஆல் மியூசிக்கில் என்னெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியறது தான் ஒரு கம்போசரோட வேலை. தட் இஸ் ஜாப் பேசிக்காக, வாட் எவர் இட் இஸ் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். இவர் இட்ஸ் ஹாரர் மியூசிக், இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல், இட் ஹேஸ் பி நைஸ். சேட் மியூசிக் ஸ்டில் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். ஸோ த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மியூசிக் ஆர் டிராயிங் ஆர் யூனோ dancing or everything is about making having a relationship with beauty. So this raga I think is really good. Eventually ellarum paaduvaanga na nenikiren, na I don't go and propagate that I have done these things, but eventually I think this raga will be sung by most of the people. But as a matter of information na solren, I'm probably the only other composer than the other great composers like Padma Shivan whose composition is being sung in kacheris now. நிதிஸ்ரீ மகாதேவன் இஸ் சிங்கிங் ஒன் ஆஃப் மை கீர்த்தனை இன் சான்ஸ்கிரிட். ஸ்ரீராமதூதம் சொல்லிட்டு ஒரு மணிரங்கராக நான் பண்ணது வந்து பாடிட்டு இருக்காங்க அவங்க லாஸ்ட் 3 years. இட்ஸ் ஃபீச்சரிங் இன் ஹர் கச்சேரிஸ். இன்ஃபேக்ட் யூ கேன் கோ அண்ட் ஹியர் இட் இன் ஜெயா டிவி. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமதூதம், அது ராமதூதம், ஸ்ரீராமதூதம்னு பேர், அது வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எல்லாம். தட்ஸ் கம்போசிஷன் ஆஃப் ரமேஷ் விநாயகம். I have done it in Sanskrit.
2: கமகத்துக்குலாம் நீங்க வந்து ஸ்வரம் போட்டு தான் நாங்க கேள்விப்பட்டோம் சார், கொஞ்சம் அதை பத்தி சொல்றீங்களா?
4: ஸ்வரம் இல்ல, கமகம்ன்றது வந்து the essential difference between Indian music and Western music ன்னு பார்க்கும்போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கமகம். வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் பிளெயின் நோட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹார்மனி பேஸ்ட். வேற இந்தியன் மியூசிக் போத் நார்த் அண்ட் சவுத் இஸ் வந்து மெலோடிக் மெலோடிக் பேஸ் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கமகம். கமகம் இஸ் அண்ட் ஆசிலேஷன் அண்ட் மூவிங் அண்ட் கர்விங் அண்ட் கனெக்டிங் அண்ட் யூனோ பியூட்டிஃபைங் அ நோட். அதுக்குன்னு பிரயத்தனம் இருக்குது, ஒரு ஒரு ராகத்தில் ஒரு ஒரு கமகங்கள்லாம் வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த கமகத்தை வந்து சரியாக நோட்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறை வந்து ரொம்ப இட் ஹஸ் பீன் எல்யூடிங் அஸ் பிகாஸ் வாட் எவர் நோட்டேஷன் தட் வி ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ்ன்றது பார்த்தோன்னா அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வேண்டியிருக்கு. லாங்குவேஜ் என்ன பேசுகிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் வேண்டியிருக்கு. அந்த ஆல்ஃபபெட்லேருந்து வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், வேர்ட்லேருந்து சென்டென்ஸ், சென்டென்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எந்த எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஒரே நான் வந்து ஒரு விதமாக பேசலாம், நீ ஒரு விதமாக பேசலாம், இன்னொருத்தர் ஒருத்தர் ஒரு விதமாக பேசலாம். ஒவ்வொருத்தர் பேசினா கூட சேம் விஷயம் வந்து வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன் அண்ட் இம்பாக்ட் டிபெண்டிங் அப்பான் த வே ஒன் புட்ஸ் இட் இல்லையா. ஸோ யூ நீட் த பேசிக் ஆல்ஃபபெட்ஸ். பட் வேற நம்மளுடைய நொட்டேஷன் சிஸ்டம் வந்து இஸ் நாட் ரியலி டெவலப்ட் டு எக்ஸ்பிரஸ் த வெரி இன்ட்ரிகேட் கமகாஸ். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்வர ஸ்தானங்கள், அது வெஸ்டர்ன் மியூசிக்ல என்ன இருக்கோ அது மாதிரி தான் வந்து ரிலேட் பண்ண முடியாதே தவிர அந்த கமகங்களுக்கான சரியான நோட்டேஷன் இல்லை. அதே மாதிரி ஸ்டடி பண்ண முடியாது, ரீசர்ச் பண்ண முடியாது, கத்துக்க முடியாது. கத்துக்கிறாங்க, எல்லாரும் காது வழியா கத்துக்கிறாங்க, பட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு ரியலி நோ வாட் யூ ஆர் டூயிங். சி அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொன்னானா, ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் வந்து அவன் தினம் மூச்சு விட்டுதான் இருக்கான், பட் அவன் காத்துன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்டர் சம்படி சேஸ் இட்லி கேன் யூ ஃபீல் தி ஏர், யூ கான் சீ இட். அதே மாதிரி யூ கேன் சி, யூ கோ டு தி பீச் ஆர் சம்வேர், யூ ஒன்லி ஹாவ் லுக் அட் த வேவ்ஸ். ஈவினிங் பார்த்தானா அப்படி யூ சி த ஸ்கை வில் பி டச்சிங் த சீ, அப்படி இருக்கும். ஓ தொடுதான்னு அவன் நினைச்சானா அப்படி தொடலை. த ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் ஆப்வியஸ் இஸ் நாட் த ரியலி ட்ரூத் அண்ட் வாட் இஸ் நாட் ஆப்வியஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ப்ராக்டிஸில் கர்நாடிக் மியூசிக்கில் கமகங்கள் வந்து தினந்தனம் யூஸ் பண்ணாலுமே அது என்னன்றது நமக்கு தெரியறதில்ல. ஒரு மிஸ்டிஃபைடு ஏரியா ஆஃப் கர்நாடிக் மியூசிக், பட் தட் இஸ் அ பேசிக் ஏரியா. ஸோ அதுக்கான நொட்டேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சி அகாடமியில் இன்ஃபேக்ட் ஐ கிவன் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன். தி மியூசிக் அகாடமி டுக் காக்னிசன்ஸ் ஆஃப் மை ஒர்க், கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரெசென்ட் இட் டு தீஸ் அதர்ஸ், விச் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன். ஐ எம் பிளானிங் டு பிரிங் அவுட் a comprehensive educational course for where people who want to take music and learn music, Karnataka music, can do it through my system of Gamaka Box. Gamaka Box is the invention, in fact.
1: நீங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சு உங்களுக்கு கச்சேரி பண்ணணும்ன்ற ஆசை இல்லையா?
4: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் படிச்சா கூட என்னுடைய மெயின் ஆக்சென்ட் இஸ் அண்டர்லைனிங் ஆல் மை இன்ட்ரெஸ்ட் ஹஸ் பீன் அபவுட் மேக்கிங் மியூசிக். Because making music only entices me because I create something new. So even when I learned Carnatic music, I had a back problem. Oh, pudhu raagam irukke, lathangina, idhu oru tune panna epdi irukum appdin thonum. So enoda intention ellame vandu to create something afresh. But as a singer, I think I have worked reasonably well in my enoda basic foundations ellam oru decent ah irukku naan nenikiren. But to sing Carnatic kacheri, I am very interested, but I need to practice very hard. Because it is an entirely different vocation. You need to spend a lot of time, practice, energy. Even though, of course, what I'm doing as a film singer is fine. And the light singing, really classical singing, you need to work harder. And just because I'm a music director, I'm not an exception. I'll have to say the same things I'll tell a new singer. Because it applies, some rules don't change. It never changes over time, never changes for the person.
1: நீங்க எவ்வளவு ஆல்பம்ஸ் பண்ணிருக்கீங்க சார்?
4: நான் நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன். I've done about maybe 15 albums over a period of time. And films in Telugu and Tamil and also in Malayalam. So I've done corporate films, advertisements, everything that goes with making music. Yes.
1: Carnatic music is almost becoming extinct. ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: I don't believe so. I really don't believe because it's a fad nu solvanga, just to hey come on yaar, this is Carnatic music, I'm not going to hear it, hey, let's go for rock abindra mariyana or attitude irukku. In fact younger people adu ella time appadi dhaan irundhirukku, ena we are all enamored by the western culture much, and we always think that our music is far less, or wearing a saree is bad, or wearing a jeans is fine abindra mariyana sila attitudes ella irukku. But you see, you foreigners try to wear, Madonna tries to wear a saree, you know, and she comes and she's happy to do it. யூ சி ஆல் தி ஃபாரினர்ஸ் கம் அண்ட் தே ஹேவ் அ புட் வச்சுக்கிறாங்க, மேல மாலை போட்டுக்கிறாங்க, சாரி கட்டிக்கிறாங்க. The whole world is behind sari because they say that sari is what a woman looks very beautiful in. So that is the way the world looks at. So this is, you know, the same thing. Angen paatha idu nalla irukkum mari irukinge nu paakanga, but it is not true that it is not good. It's all very beautiful. So our music has got its own wonderful music, that the culture. The culture is giving you this Carnatic music or Hindustani music. And Carnatic Idol or music nadakkirathu, and the competition, people are wanting to join. People want to know the ragas. They feel a bit awkward if they don't know the ragas. They will come and say, sir, enakku romba music theriyadhu sir, ana romba nalla irukku sir, enna ragam sir adhu appdinu vandu kekkranga. Which means that people are interested in Carnatic music. So please throw that sort of, you know, தேவையில்லாத ஒரு போர்வையை வந்து தூக்கி போட்டுட்டு, பி நேச்சுரல் அண்ட் பி ஹாப்பி டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மியூசிக், பிகாஸ் எவ்ரி மியூசிக் இஸ் காட் எவ்ரி மியூசிக் ஜானர், யூனோ ராக் ஆர் ஜாஸ் ஆர் கிளாசிக்கல் ஆர் இந்தியன் மியூசிக் ஆர் ட்ரைபல் மியூசிக் ஆர் ஸ்பானிஷ் மியூசிக் ஆர் கேரபியன் மியூசிக். இப்போ கோவன் மியூசிக், கேரபியன் மியூசிக் அப்படிலாம் சொன்னா யூ ஸ்டார்ட் டான்சிங், இட் வாஸ் வெரி, யூனோ, ஜாலி லக்கி மாதிரி போயிட்டு இருக்கோம். தட் இஸ் வேர் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ ரிதமிக்கல். வெரஸ் ராக் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் எனர்ஜைசிங், but you won't be able to listen to rock all the time. You want to hear a lullaby, right? So classical music and paakumbodhu, it gives you a very sobering effect. That is onodiya vali ella neevi vidra mari, it will just say that everything is fine my dear son, you can go up and do your job tomorrow far more better than what you did today. Appdi solla kodiya oru music sonana, where quietness and something that makes you change from inside, that is Carnatic music. You should certainly try to explore it.
1: ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க, கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
4: டோன்ட் ஹாவ் எனி இன்ஹிபிஷன்ஸ், த்ரோ யூ ஆல் யுவர் யூனோ வாட் யூ கால் நாட் ஸோ ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக் இஸ் வெரி பியூட்டிஃபுல் மியூசிக். அதுலேருந்து வந்து ஜான் வில்லியம்ஸ்னு கிரேட் ஹாலிவுட் கம்போசர் ஹூ மேக்ஸ் ஸ்டார் வாஸ் அண்ட் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கர்நாடிக் மியூசிக், or they try to incorporate ragas, appdin paakumbodhu why do you want to do, you know, say that your music is not good? It's very foolish. Enga beauty irundalum, wherever beauty lies, you have to see it, enjoy it and look at it, and you know, and don't say that it is not from my place so it's not good, or it is from my place it's not good. Abindrathu vandhu, it has got nothing to do with that product. Whatever that the nature has given, you should enjoy it. You have to keep your eyes, heart, ears open, and that will make you look into the real things, and then you can really enjoy life far more better, because there's so many hues, so many colors, so many beautiful things around you, and that includes Indian music as well.
1: நீர்களுக்காக ஏதாவது ஒரு ரெண்டு லைன் உங்களால பாட முடியுமா?
4: என்னுடைய பிரதித்வனின ஒரு ராகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து வந்து ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன். சான்ஸ்கிரிட் சரிகா பனிசா சனிபமா பகரிசா, இதில் ஆரோகணம் அவரோகணம் ஸ்ரீ

0: ஏசுத்த ஜன பரி பாலினி சுகலோலினி சுத்த ஜன பரி பாலினி சுகலோலினி ஸ்ரீராஜராஜேஸ்வரி
1: Thank you, sir.
0: Thank you. It's a pleasure meeting you guys. All the best. Listen to music. Listen to good music. Listen to my music.
1: என்ன நேர்களே, நம்ம ரமேஷ்வாயகம் சார், லிசன் டு குட் மியூசிக் அண்ட் லிசன் டு மை மியூசிக்னு சொன்ன மாதிரி இப்போ அவரோட ஒரு சாங்கை நம்ம கேட்கலாம். நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின பாட்டு பிரதித்வனி ராகம். ரமேஷ் சார் இந்த ராகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, வாங்க கேட்கலாம்.

என்ன நேயர்களே, உங்க பசங்களையும் கர்நாடிக் மியூசிக்க கத்துக்க வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேருங்க. அது கெரியரா எடுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அது ஒரு அழகான மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கலை. அப்படி கெரியரா எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்க தடுக்காதீங்க. கர்நாடக சங்கீதத்திலயும் ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்றத நம்ம நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் அவங்களெல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளால ஒரு கலைஞனா இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல கலை ரசனை உள்ளவனா இருப்போம். நிறைய சங்கீதத்தை கேட்போம், சங்கீதத்தை வளர்ப்போம், கலையும் கலைகளையும் வளர்ப்போம். நன்றி. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்க ஆர்ஜே மதுர். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊர் சுத்தலாம் வாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி பேச போறோம். தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறது சென்னையில அடையாறுல லொகேட் ஆயிருக்கு. இந்த சொசைட்டி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை ஆனி பெசன்ட். இதோட மெயின் எய்ம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ப்ரமோட் கோ கிரீன் சிட்டி அண்ட் ஆல்சோ டு ஹாவ் அன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி. இன்னைக்கு தியோசபிக்கல் சொசைட்டி ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஆஃப் சென்னை. இது தவிர கலாக்ஷேத்ரா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் வாஸ் தியோசபிக்கல் சொசைட்டி. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஷிஃப்டட் டு திருவான்யூர் இன் 1962. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மிஸ் புவனேஸ்வரி, ஒன் ஆஃப் த ரெசிடென்ட் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் திஸ் சொசைட்டி. வணக்கம் மேம். So ma'am, can you share your knowledge about the society?
1: Theosophical Society. It is one of a historical places in Chennai. இது வந்து ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1875 பை ஹெலனா பிளவத்ஸ்கி இன் யூஎஸ். ஃப்ரம் தேர் இட் ஹாஸ் பீன் மூவ் டு சென்னை அடையார் பிகாஸ் பிளவத்ஸ்கி அண்ட் ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட் வில்லியம் அப்படிங்கிறவங்க வந்து தே ஹவ் மூவ் டு சென்னை. ஸோ அந்த அங்கே யூஎஸ்லேருந்து இட் ஹஸ் இது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி இட் ஹஸ் மூவ் டு சென்னை அடையார் அண்ட் இதுதான் வந்து இப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து சென்னை அடையார் தான். அண்ட் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது எல்லாரும் ஈக்குவல், நோ காஸ்ட் கிரீட் செக்ஸ் டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் அப்ஜெக்டிவே. அண்ட் இதில் வந்து சேர் இவங்களோட எய்ம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நியூக்ளியஸ் ஒரு நியூ த ஹோல் யூனிவர்ஸ் ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு நியூக்ளியர் இதுவாக இருக்கணும், நியூக்ளியர் நியூக்ளியஸ் இன் பிரதர்ஹுட்டாக வித்தவுட் எனி கேஸ்ட் க்ரீட் செக்ஸ் கலர் அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒரே ஹியூமன் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட அடுத்த ஒரு இது வந்து எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எடுத்து சயின்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் லா ஆஃப் நேச்சர், அது என்ன இயற்கைனா என்ன, ஸோ அந்த எப்படி வந்தது, இந்த நேச்சர்லாம் எப்படி என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுட்டு ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மேன் பவர்ல எப்படி இருக்கு என்ன அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் கொண்டு தியோசபிக்கல் சொசைட்டியில கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட அங்கே வந்து சேர்றதுக்கு வந்து நீங்கள் இதில் தான் இப்படி யூ ஹாவ் டு பி லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லலை. பட் ஒன்ஸ் யூ ஜாயின்ட் தியோசபிக்கல் சொசைட்டி நீங்கள் வந்து இவங்களோட அந்த எய்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் அண்ட் எய்ம் பிலீஃப் எல்லாமே. ஸோ இது வந்து மெயினாக என்னென்னா ஒரு சோஷியல் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய வேண்டாத மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டுலாம் இல்லாத ஹியூமன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் மட்டும் வச்சு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: What are the facilities and specialities available here?
1: Main aim of Theosophical Society is to form a nucleus of universal brotherhood of humanity without distinction of race, creed, sex, caste or color. Second one, to encourage the study of comparative religion, philosophy and science. Third, to investigate unexplained laws of nature and powers latest in power, talent in man. இதுதான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் எய்ம்ஸ். ஸோ இதை வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து தே டேக் பீப்புள் அண்ட் அங்கே ஹூவர் வாண்ட்ஸ் டு ஜாயின் தியோசபிக்கல் சொசைட்டி அவங்களோட எய்மும் வந்து இந்த மாதிரியா தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. அண்ட் வென் யூ என்டர் த தியோசபிக்கல் சொசைட்டி இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே யூ ஹாவ் அ டெம்பிள், யூ ஹாவ் அ சர்ச், யூ ஹாவ் அ மாஸ்க் அண்ட் யூ ஹாவ் அ புத்திஸ்ட் ஷ்ரைன் மாதிரியும் தே ஹாவ் தேர். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ என்ட் அவங்களோட வேஸ்ட் டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 4:30 to 7:30. ஸோ நீங்கள் அந்த சமயம் அங்கே போகும்போது எல்லா ப்ராப்ளம் இப்போ ஈவினிங் 6:00 அந்த மாதிரி இங்கேருந்து தான் ப்ரேயர் பெல் அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஹியர் ஃப்ரம் ஆல் தீஸ் 4 பிளேசஸ் தனியாக. அதாவது இவங்க ஹிந்துவோட டெம்பிள் மட்டும் கிடையாது, மாஸ்க் மட்டும் அப்படின்லாம் இல்லாமல் அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து எல்லாரோடதையும் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்க வந்து எதுவுமே அவங்க வந்து யாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறது கிடையாது. பட் தேர் மெயின் எய்ம் இஸ் ஒரு டிஸ்டிங் பிட்வீன் த பீப்புள் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணிக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து தே ரெஸ்பெக்ட் த நேச்சர். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நேச்சர் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெயினாக இந்த இது ஹோல் தியோசபிக்கல் சொசைட்டியே வந்து ஒரு 260 acres ஆஃப் லேண்டில் நியர் அடையார் ரிவர் இருக்கு. அண்ட் யூ கேன் சி லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அப்புறம் பேட் ஃப்ரூட் பேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே தான் நிறையா இருக்கு. அப்புறம் ஜாக்கால்ஸ், அப்புறம் ஒயில்டு கேட்ஸ், மங்கூசஸ், ஹேர்ஸ் அந்த மாதிரி நிறையா தே டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஆல்சோ. அண்ட் அதுக்கு அதை தவிர யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் நமக்கு தெரியாத நிறைய ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. மகவனி அப்படிங்கிற ஒரு வெரி ரேர் ட்ரீஸ். அதுக்கு அதை தவிர யூ ஹாவ் அதாவது ஏஷியாலே வச்சு செகண்ட் லார்ஜஸ்ட் பேனியன் ட்ரீ விச் இஸ் 480 years ஓல்டு வந்து அங்கே தியோசபிக்கல் சொசைட்டியில் தான் இருக்குது. அண்ட் அந்த பேனியன் ட்ரீ தியோசபிக்கல் சொசைட்டியில் இருக்கிற பேனியன் ட்ரீ வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் இன் சென்னை. அண்ட் அந்த அதோட ரூட்ஸ் எல்லாம் வந்து இட் கவர்ஸ் அரவுண்ட் 60,000 square meters அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த மோரோவர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பேனியன் ட்ரீ இஸ் அதை வந்து லைவாக இட் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் இட் ஹாஸ் பீன் இம்ப்ளான்ட் இன் இங்கே தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் இட் இஸ் சச் எ பிக் ட்ரீ, அதாவது யூ டோன்ட் ஃபைண்ட் தட் கைண்ட் ஆஃப் ட்ரீ எனிவேர் இன் இந்தியா. And I have seen நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து தே ஹவ் டேக்கன் கிட்ஸ் சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி டு சீ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி தே பிரிங் தம் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு இங்கே எப்படி இருக்காங்க என்ன அதெல்லாம் வந்து ப்ளஸ் இந்த மாதிரி இந்த ட்ரீஸ் அதெல்லாம் ஹவு தே ஆர் கீப்பிங் த நேச்சர் சேஃப், ஹவு அந்த ஒரு லைவ்லியாக நேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பீங் இன் எ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அண்ட் இங்கே நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே போனால் வந்து வி டோன்ட் ஃபீல் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் அந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் யூ ஹாவ் ஹவுசஸ் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து தே ஹாவ் ப்ரொவைடட் ஹவுசஸ் அண்ட் ஆல் தீஸ் ஹவுசஸ் ஆர் வித் இண்டிவிஜுவல் வெல். ஸோ அது நமக்கு வந்து ப்ராபப்ளி டியூரிங் சம்மர் வந்து தண்ணி அந்த வெளியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. பட் ஆனால் மான்சூனில் நல்ல மான்சூன் இருக்கும்போது யூ நோ நீட் டு டிபெண்ட் ஆன் போர் வெல் ஆர் வேறு இந்த வாட்டர் அதெல்லாம், யூ கேன் டேக் வாட்டர் ஃப்ரம் திஸ் இது. அண்ட் நமக்கு வந்து இப்போ நிறையா முன்னாடி பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் மாறிட்டு வரபோது இந்த மாதிரி வெல் அதெல்லாம் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆன்டி நம்ம லைக் நம்மளோட ஏர்லியராக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணினோம் அதெல்லாம் வந்து ப்ராபப்ளி த்ரூ திஸ் சொசைட்டி வி கேன் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோரோவர் தீஸ் பீப்புள் தே ரன் வந்து ஆல்காட் மெமோரியல் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தே ஆர் ரன்னிங் அ ஸ்கூல். அண்ட் இந்த ஸ்கூலோட மெயின் இது வந்து ஸ்டேட் போர்டோட கனெக்ட் பண்ணி தான். அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தமிழ். பிளஸ் யூ ஹாவ் ஆல் த சயின்ஸ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பசங்களுக்கெல்லாமும் இந்த நேச்சர் பத்தி, அப்புறம் அவங்களோட இது ஹேண்ட் ஒர்க் பத்தி, செல்ஃப் டிபெண்ட், செல்ஃபா எப்படி வந்து நோ நீட் டு டிபெண்ட் அதர்ஸ், செல்ஃபா நீ எப்படி உன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். பட் தே டோன்ட் டேக் மணி ஆல்சோ. இவங்க மேக்சிமம் இங்க படிக்கிற பசங்க அப்படிலாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா அவங்களோட சேலரி எல்லாமே வந்து தே ஆர் வெரி மினிமல் வேஜஸ்ல இருக்கிறவங்க தான். ரொம்ப அந்த ப்ராப்ளி இது வந்து அந்த நியர்பை அந்த சி லொக்காலிட்டியில் இருக்கிறவங்கனால அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபிஷர்மேன், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்லம் சைடு இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியரும் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேர் தே டேக்கன் ஃபார் தட் கிட்ஸ் ஆல்சோ, இட் இஸ் ரியலி அமேசிங். So the Theosophical Society, they have one more Theosophical Order of Service அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் அன்னி பெசன்ட் இன் 1908. இது வந்து செகண்ட் வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் சொசைட்டியாக நிறையா இதுக்கெல்லாம் ரிலீஃப் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ அப்படிங்கிறது, இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸோட மெயின் மோட்டோங்கிறது வந்து ஏ யூனியன் ஆஃப் தோஸ் ஹூ லவ் இன் த சர்வீஸ் ஆஃப் ஆல் தட் சஃபர்ஸ். அதாவது யாரெல்லாம் சஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவங்களோட மெயின் மோட்டோ. ஸோ அவங்க வந்து இது வந்து வேர்ல்டு வைடு வந்து நிறையா கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் யூ நீட் நாட் பி அ மெம்பர் ஆஃப் ஃபார் டு பி அ மெம்பர் ஆஃப் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சொசைட்டி வந்து நீங்கள் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியில் மெம்பர் ஆகிட்டு தான் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ங்கிறது வந்து இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை தியோசபிஸ்ட் தான். பட் யூ கேன் பி அ வாலண்டியர் மெம்பர் மாதிரி கூட யூ கேன் ஒர்க் ஃபார் திஸ் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். அண்ட் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா who are all suffering, suffer பண்ணுறவங்க. அண்ட் தே டூ மெடிக்கல் மிஷன்ஸ் லைக் அந்த ரெட் கிராஸ் அந்த மாதிரிலாம் தே டூ மெடிக்கல் மிஷன்ஸ். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் போது போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் தே ஹெல்ப் ஃபார் ஆர்ஃபனேஜஸ். அப்புறம் தே ப்ரொவைட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ் மூலமாக தே ஹெல்ப் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் ஃபார் மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன். அதுக்கப்புறம் கேரிங் ஃபார் டிசேபிள்ட் பீப்புள். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மெயின் எய்ம், அவங்களோட அனதர் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவென்டிங் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ். ஸோ குட் பி அது அதுவும் வந்து இட் ரிலேட்டட் டு அந்த லா ஆஃப் நேச்சர் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால. ஸோ அந்த அனிமல்ஸ் அப்படிங்கிறதுலாமும் இட் இஸ் அண்டர் நேச்சர் அப்படிங்கும்போது அதையும் ஒரு உயிராக அவங்க கருதி அதுக்குமான ஈக்குவல் ரைட்ஸ் எதிர்பார்க்காங்க போது தே ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் த க்ரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். அண்ட் மோரோவர் அவங்க வந்து வெஜிடேரியனிசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தியோசபிக்கல் சொசைட்டி. அந்த ஒரு இதனால் ஒரு அவங்களோட ஒரு எய்ம் ஆர் மோட்டோ அதனால தான் வந்து தே டோன்ட் யூஸ் லெதர்ட் ஆர்டிகல்ஸ் இன்சைட் த தியோசபிக்கல் சொசைட்டி. அண்ட் தே இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பில்டிங் மாதிரி யங் பீப்புளுக்கு இது வந்து ரீச் ஆகணும். பிகாஸ் யங்கர் ஜென்ரேஷன் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் அப்படிங்க நெக்ஸ்ட்

0: ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து கூட இவங்க வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் குரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டோட்டலி அகைன்ஸ்ட் தட். அப்புறம் வெஜிடேரியனிசம் தான், அதனால தான் தே வாண்ட் டு ப்ரொவைட். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து நேச்சர் அண்ட் நேச்சர் ரிலேட்டட் டு ஹியூமனிட்டி அண்ட் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஈவன் ஃபார் அனிமல்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர் அண்ட் தே ஆர் டூயிங் தேர் ஃபுல் ஹார்ட்டட் சர்வீஸ் ஃபார் த சொசைட்டி.
1: ஸோ லிஸ்னர்ஸ், நான் இப்போ இங்கே தியோசபிக்கல் சொசைட்டிக்கு வந்திருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஷேர் மை வியூஸ். இங்கே வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யூ வில் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இட், பிகாஸ் இந்த ஒரு பொல்யூட்டடான ஒரு என்வாயர்மெண்டில் தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே மட்டுமே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் பியூரிட்டியும் கிடைக்கிது. அது எதனால? மெயினாக வந்து இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் ஃபில்டு வித் ட்ரீஸ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், தயவு செஞ்சு யாரும் மரத்தை வெட்டாதீங்க. Try planting more trees around your areas. இதெல்லாம் தவிர ஐ வுட் லைக் டு ஆட் அன் அடிஷ்னல் பாயிண்ட். இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தே டோன்ட் இவன் கம் அவுட் டு பிளே இன் த கிரவுண்ட். இதனால அவங்களால ஒரு வெளிக்காற்றுங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் கூட பண்ண முடியறதில்ல. எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டரைஸ் ஜென்ரேஷனில் பாதி குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இந்த டிவிக்கு முன்னாடியும் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை வச்சுக்கிட்டும் உட்காந்துட்டு இருக்கிறது தான் விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து ட்ரை டேக்கிங் தெம் ஃபார் அ பார்க் ஆர் டு தீஸ் பிளேசஸ் வேர் தே கேன் மிங்கிள் வித் த என்வாயர்மெண்ட். தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து தியோசபிக்கல் சொசைட்டி பற்றி உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ ஹோப் ஆல் த லிஸ்னர்ஸ் ஹவ் என்ஜாய்ட் த ஷோ. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு விசிட் திஸ் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP Community Radio 107.0.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகமா நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்னு கேக்குற மாதிரிதான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமா தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில. ஆனா ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த புத்தகம் வந்தது தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துட்டுருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 ஆண்டு கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடைச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாக போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்னு நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சிமுகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்டு ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா இல்ல, இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம
0: ரெக்கார்ட்
1: ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இது
0: மைண்ட்ல
1: ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ். ஃபேண்டசி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டசி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம். அது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விடியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி
1: ரோல்ஸ். சோ இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு 2 வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். 2 வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும் அந்த வார்த்தை. 2 வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து 2 லிருந்து 8 வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். 8 லிருந்து 14 வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். 14 லிருந்து 18 வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 2 லிருந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த 2 லிருந்து 8 வயசுக்கான இலக்கியம். இந்த 8 லிருந்து 14 வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தாரு, இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14-18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
0: டீனேஜ்
1: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
0: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி அவங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தர மாதிரி
0: நம்ம அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில் ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட்டு தான், அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது, அவங்க கையில் தான் அந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா

0: நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும்.
1: கையில புக் இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க கைய மொபைல் போன்ல Facebook இருக்கும்.
0: கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்னென்ன
1: என்ன ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
0: அங்கே அங்கேருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
1: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன்னு வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன்னு வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன்னு வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு நாலஞ்சு கட்டுரை இல்லைன்னா ஒரு மூணு நாலு புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா, ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணல, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணல. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லை சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
1: ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஆனால் ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பற்றி வந்து டேட்டா பேஸாக இல்லாமல் தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்க இருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கள்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: அங்கிள், இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு அந்த எந்துவா சொல்லும் போது இன்னும்
1: அதுதான் வந்து இது எல்லா அவார்டையும் விட, நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்,
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலாக இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதோட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேற வேற ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லேயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்ட் வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்கு, கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும். சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க, ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா
0: நம்ம அப்படியே சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இது சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். இந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேரை போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த இந்த க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்குறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமனிடேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 days ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 year கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலாம்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்தகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 days கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சிங்க, 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாருன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்கள இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலைனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம்தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதல்லே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
0: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லிசனர்ஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் ப்ரை.

0: If you really want to promote education, then don't encourage child labor.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Hi, this is Ganesh Venkatraman here and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பற்றி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பற்றி அல்லது தத்துவங்களை பற்றி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃப்ளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் கூட்டுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடுவில் அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்ப நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்னு கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து அதில் இருக்க ஓட்டைகள், அந்த கதையில் இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில் பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதுனால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனால எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கே கதை சொல்கிறது அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றத விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமாக என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கேட் நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ ஏன் 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனா ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது, அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம். அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடி பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு அழகான உலகமாக நம்ம மாற்றலாம்.
0: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும் நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்
0: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷன் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி சின்ன,
1: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுகிறாங்க. பத்து பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்ட்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம், அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி அதையெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
1: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன்னா. நீதி இப்போ வந்து நீதி நெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேல வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா ஒரு பொண்ணா இருந்தா தன்னுடைய தம்பியோ இல்ல அண்ணனோ இல்ல பக்கத்து வீட்டுல பாக்குற பையனோ பொருத்தி பார்ப்பான்.

0: தேவைன்னா கண்டிப்பா தேவை. ஆனா அதுல இருந்து என்ன இன்ஸ்பயர் பண்றோன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியா நான் பாக்குறேன்.
1: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேக்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
0: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், இல்ல எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்றேன்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பத்தி எனக்கு தெரியும். ஆனா அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த மழலைத்தனம் போகாம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. ஆனா உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
1: பரவாயில்லாங்க.
0: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரிலனா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க,
0: அறிமுகப்படுத்துறத விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும். ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும், அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைகளுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னா அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல், கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: நிறைய

0: வீக்லி மேகசின், நிறைய மேகசின் வருது. ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்கள எப்படி ஈர்க்கலாம்
1: அவங்கள? அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க. காரணம் என்னன்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது. எழுதுறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சிங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்துலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
0: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக், அது ஃபேண்டசியான புக், அதை வந்து எழுதினதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்ல.
1: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
0: ஆனால் அதை அவங்க எழுத்து வடிவில்
1: கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்போ தான் ஜாஸ்தி உருவாங்க.
0: கதைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாமே.
1: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜி வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார் 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது, அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா ஒரு அந்த விளையாட்டு திரள் இருக்கும், அந்த விளையாட்டு திரளை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே ஒரு நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறு தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது, யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடில. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டுப்பகுதிக்கு போது அந்த கயிறு வருது, கயிறுக்கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது, சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது, அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில, இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை, அந்த யானை விழுந்துட்டு எது மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சு உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஏஞ்சி உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்திக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்து உட்காருது, எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்துருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது, அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாதுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க, மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லோரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கல, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கைத்தட்டி விசில் அடிக்குது, அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
0: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாம படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா,
1: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்,
0: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
1: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
0: நிறைய கதைகள் வரும்.
1: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா, அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில்.
0: இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பத்தியும் கதைகள் பத்தியும் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னதுக்காக நன்றி.
1: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விடியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அது இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் 3 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2 வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு 1 வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: நமஸ்காரம். நீங்க நான் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சங்கீதா. இப்பெல்லாம் நம்ம பேப்பர் பார்த்தாலும் சரி, நியூஸ் கேட்டாலும் சரி, கொலை கொள்ளை தீவிரவாதம் சொல்லிட்டு நிறைய கெட்ட கெட்ட செய்திகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அதை விட்டுட்டு இது கலிகாலம், இந்த உலகமே சரியில்லை, நம்ம குறப்பட்டிருக்கோமோ வச்சு என்னைக்காவது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சிந்திச்சிருக்கோமா? என்ன நேர்களே, எங்களும் சொல்றியே சங்கீதா, நீ எதுக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? அதை பற்றி தான் நேர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வந்திருக்கேன். நம்ம பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க காலம் மாதிரி இந்த காலம் இல்லை, இந்த காலத்துல நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது, கெட்ட கெட்ட செய்திகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், எங்க காலத்துல எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு கண்டு காணாம இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? அந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருந்தாங்க, இந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க என்ன அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா ஒரு மாறுபாடு இருக்கு நேயர்களே, அதுதான் குடும்பம். என்ன நேயர்களே, ஃபர்ஸ்ட் அவ கொலை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப குடும்பம் சொல்றா, இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் நேயர்களே, அதாவது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்க்கையிலே அப்படின்ற பாட்டை நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருக்கோம். ஆமாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி அழுதுட்டு தானே பிறக்குது. நல்ல குழந்தையெல்லாம் சிரிச்சுட்டு பிறக்குது, கெட்ட குழந்தைலாம் அழுதுட்டு பிறக்குதுன்னு ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்கா என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஆனா சில குழந்தைகள் வந்து நல்லா பெரிய ஆளாகி டாக்டர் இன்ஜினியர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. சில குழந்தைகள் வந்து தீய வழியில சென்று திருடர்கள் தீவிரவாதிகள்னு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா குடும்பம் தாங்க. அவங்க வளர்ற குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இவங்க இது மாதிரிலாம் ஆகுறாங்க. அவர்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க வந்து பொறுப்பா இல்லாத காரணத்தாலும் கடமைய சரிவர செய்யாத காரணத்தாலும் தான் அவங்க இது மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. நேயர்களை இந்த வார்த்தையை கவனிக்கணும், அவங்க தானாவே செய்யல. இது மாதிரி குடும்பத்துல பொறுப்புகள் சரிவர செய்யாத காரணத்தால் தான் இவங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பிரச்சனை ஹை சொசைட்டி லோ சொசைட்டின்னு சொல்லப்படுற பணக்காரர்களுக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நல்லா புரியற மாதிரியே சொல்ற நேர்களே, இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி சொன்னேன். குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாட்டுல நடக்கிற தீவிரவாதம் திருட்டு இதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். ஒரு குடும்பத்துல எல்லாருமே பொறுப்புணர்ச்சியா தன்னுடைய கடமையை சரிவர செய்தா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பக்கத்துல இருக்க குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்து நம்மளும் நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு தெருவுல எல்லா குடும்பமும் அது மாதிரி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்தா அந்த தெருவுல இருக்க எல்லா குடும்பமும் சேர்ந்தா அந்த தெருவே தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரிவர செய்யும். அந்த தெரு ஒழுங்கா சேர்ந்தா அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஒழுங்கா இருப்பாங்க. அந்த ஏரியா ஒழுங்கா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருந்தா ஸ்டேட் ஒழுங்கா இருக்கும். ஸ்டேட்ன்றது கண்ட்ரி அப்படின்னு உலகம் முழுவதுமே வந்து அமைதியான சூழ்நிலையா இருக்கும் நேயர்களே. ஆகவே எப்படி ஒரு பொருள் தயாரிக்கணும்னா ஒரு சின்ன பொருளான அணுல இருந்து தான் ஒரு பொருள் தயாரிக்க முடியும். அதே போல ஒரு உலகம் அமைதியா இருக்கணும்னா குடும்பம் அமைதியான சூழ்நிலையா கடைபிடிச்சாதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். இது மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒழுங்கா செய்யாததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு ஒரு சிறு நாடக வடிவில் காட்சிப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். எங்க நாடகத்துடைய பெயர் கபாலியின் மனமாற்றம். எங்க நாடகத்துல நடிக்கிறதுக்காக நான்கு பேர் வந்து ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. கபாலியா நடிக்க துர்கா வந்திருக்காங்க. வணக்கம் துர்கா.
1: வணக்கம்.
0: முனியம்மாவா நடிக்க பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியா.
2: வணக்கம்.
0: இவர்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி. இவர்களுடைய மகளா சஞ்சீவி வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
0: சஞ்சீவியோட தோழியா திவ்யா நடிக்க வந்திருக்காங்க.
4: வணக்கம்.
0: என்ன நேயர்களே, எங்க நாடகத்துடைய பெயர் கேட்ட பிறகு கபாலியின் மனமாற்றமா, கபாலி என்ன மனமாற்றம் அடைந்தாரு, அவருக்கு ஏன் மனமாற்றம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். சரி நேயர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாமா? கபாலி வந்து தன்னுடைய பொண்ணு எந்த காலேஜ்ல படிக்கிறா, எந்த கிளாஸ் படிக்கிறா கூட தெரியாது. ஆனா எந்த பார்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, எங்க விலை கம்மியா இருக்கும் தெரியற ஒரு கேரக்டர். முனியம்மா தன்னுடைய ஊதாருக்கு தனமான கணவனை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாம வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சராசரி குடும்ப பெண். சஞ்சீவி சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தாய் தந்தைக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தாகம் செய்யற ஒரு மகள். திவ்யா தன்னுடைய ஃப்ரெண்ட் நல்லா இருந்தாலும் அது கெடுக்கிறதுக்குன்னே கூட சுத்துற ஒரு தோழி. சரி நேர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாம். காட்சி ஒன்று, கபாலியும் முனியம்மாவும் வீட்டில் உரையாடி கொள்கிறார்கள்.
1: கடவுளே, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல, பொண்ணுக்கு வேற அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும். இந்த மனுஷன் என்னடானா பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. மத்த குடும்பத்துல அப்பாக்கள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க, நான் ஒரே ஆளா எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்கிறதோ.
2: ஏ எங்கடி இருக்க, நடி பண்ற, காலங்கத்தால புலம்பிட்டே இருக்க, எங்கடி காசு வச்சிருக்க, குளிரி கையெல்லாம் நமனமன் இருக்கு, கடைக்கு போனோம்.
1: ஏங்க இப்படி இருக்கீங்க, கை கால் இல்லாதவெல்லாம் வேலைக்கு போறா, உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, என்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு செலவுக்கு கூட நான் இப்ப காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். நமக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்காது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோங்க.
2: எல்லாம் என் பொண்ணு பாத்துப்பான், நீ காச குளிரி.
0: காட்சி ரெண்டு, திவ்யாவும் சஞ்சீவியும் கல்லூரியில் உரையாடி கொள்கிறார்கள்.
4: ஹாய் திவ்யா.
5: ஹாய் சஞ்சீவி. அப்புறம் ஃபீஸ்லாம் கட்டிட்டியா நீ?
4: கட்டணும்டி, அம்மாகிட்ட இப்போதாண்டி சொல்லியிருக்கான், அம்மா ரெண்டு நாளில் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாங்கடி. நீ என்ன ஃபீஸ்லாம் கட்டிட்டியாடி?
5: ஆ, எனக்கு ஒன்றும் ஃபீஸ் கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது என்ன ஒரு 20-30,000 தானே ஆக போகுது. எங்களுக்கு இருக்க வசதியெல்லாம் அதை மாதிரி எத்தனை பேர் வேணால் ஃபீஸ் கட்டலாம். நானும் போன வாரமே கட்டிட்டேன், நீ ஒன்றும் கட்டலையா?
4: சொல்லிருக்கேன்டி, அம்மா கட்டிடுவாங்கடி, நாளைக்கு தருவாங்க, நான் கட்டிடுறேன்டி.
5: இப்படிதானே இப்படி ஃபீஸ் கட்டாமலாம் இருக்கியோ? எனக்குலாம் அப்படி இருந்தா அசிங்கமா இருக்கும், பேர்லாம் நோட்டீஸ் போர்ட்லாம் வரும், ஐயோ அதெல்லாம் ரொம்ப அவமானம். என்னமோ போ.
4: ஓகே விடுடி. என்ன ட்ரெஸ்லாம், உன் ட்ரெஸ்லாம் புதுசா இருக்கு, கம்பல்லாம் புதுசா இருக்கு, எங்கனாச்சும் வெளில போயிட்டு வந்தியா என்ன?
5: ஆமா ஆமா, நான் உன்ட்ட சொல்லவே மறந்துட்டேன். நான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம். இந்த ட்ரெஸ் இந்த கம்பல்லாம் நாங்க அங்கதான் வாங்கினோம், சினிமாலாம் போய் பார்த்துட்டு ஜாலியா இருந்தோம். இந்த கம்பல் நல்லா இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து நியூ மாடல், யாருக்குமே கிடைக்காது என்ன தவிர தெரியுமா. இந்த ட்ரெஸ் வெறும் 10,000 ரூபாய் தான். இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குல்ல எனக்கு?
4: சூப்பரா இருக்கடி, உனக்கு நல்லா இருக்கடி, நீ ரொம்ப லக்கி கேள்றி.
5: போதும் போதும், என்னை பத்தியே எதிர்க்க பெருமையா பேசாது, எனக்கு தெரியும் இதெல்லாம் அழகா இருக்குன்னு. சரி, அதுக்கப்புறம் டூருக்கு நீ வரந்தானே ரெடி பண்ணிக்கோ, நிறைய காசு எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா சுத்தணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிக்கோ, எல்லாமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா பேக் பண்ணிட்டு வா, ஏன்னா நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என் பக்கத்துல நீ போட்டோக்கெல்லாம் நிக்கும் போது அப்படிலாம் இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரிஞ்சுதா சொன்னது?
4: என்னைக்கு டூரு?
5: டூராதோ இந்த வாரம் லாஸ்ட் ஃப்ரைடே போறமே, உனக்கு தெரியாதா என்ன?
4: தெரியும், அம்மாகிட்ட சொல்லியிருக்கேன்டி, எனக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குடி.
5: அப்ப நீ வரலையா?
4: முடிஞ்சா வரேன்டி.
5: ஆமா, என்னமோ வேலை வேலைன்ற, நீ பேசுறத பார்த்தா வேலை இருக்க மாதிரி தெரியல, காசு இல்லாத மாதிரிதான் தெரியுது. ஆமா ஆமா, உன்கிட்ட ஃபீஸ் கட்டவே காசு இல்லையா, இதுல டூருக்கு வரதுக்கா காசு, என்ன பண்றது? சரி ஓகே பரவாயில்ல விடு, என் அளவுக்குலாம் உனக்கு வசதி இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும். சரி ஓகே பாய்.
4: ஓகேடி பாய்டி. பாரு திவ்யாலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெலாம் போகிறா, பட் அவள் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நான் இப்படி தான் இருக்க முடியும், அப்பாவுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல.
0: காட்சி மூன்று, வீட்டில் கபாலி முனியம்மா சஞ்சீவி உரையாடி கொள்கிறார்கள்.
1: ஏய் சஞ்சு, என்னடி எப்ப பார்த்தாலும் போன நோண்டிட்டே இருக்க, அடிக்கடி ஏதோ ஒர்க்குன்னு வேற வெளியே போயிடுற, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியாடி. உன்னை படிக்க வைக்க நான் எத்தனை வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும், அவர் சரியா இருந்தா நீ சரியா இருப்ப.
4: என்னம்மா இப்படி சொல்ற, காலேஜ்ல வேற நிறைய ஒர்க் இருக்குமா, ஸ்காலர்ஷிப் ஒர்க்குக்காக வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா, என்னை என்னை பார்த்து இப்படி சொல்றியம்மா?
1: என்னமோ, நீ அது பொறுப்பா இருடி, நீ தான் குடும்பத்தை குடும்ப பாரத்தை சுமக்கணும்.
2: ஏ என்னடி பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு போடுடி, பசிக்குது, கடைக்கு போகணும், நீ காசு கொடுடி, கடை வேற மூடிடுவான், டைம் ஆயிடுச்சு.
1: உங்களுக்கு இதே தான் வேலையா, நீங்க எப்பதான் திருந்துவீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை மாத்தணும்.
2: ஆ சரி நான் வரட்டுமா?
1: ஏ சஞ்சு போய் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாடி.
4: ஓகேம்மா.
0: காட்சி நான்கு. கடை தெருவில் தோழிகள் திவ்யாவும் சஞ்சீவியும் உரையாடி கொள்கிறார்கள். அதை கேட்கும் கபாலி.
4: என்ன திவ்யா இந்த பக்கம் காலேஜுக்கு வேற வரல, எங்க போன?
5: ஏ ஆனா என் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு வந்திருக்கேன், அதான் இந்த பக்கம்.
4: சரிடி, வீட்டில் என்ன சொன்னி?
5: இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் எவ்வளோ போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கேன், எங்க நான் சொல்லிட்டு போக வேண்டிதான், அதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு
4: என்னடி
5: அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்தான், என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னேன். என்னாச்சு அந்த கதை?
4: ஆமாண்டி சொன்னேன், பையன் நல்ல பையன்தான் என், பட் என்ன பண்ணுறது, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு, அம்மா வேறு கஷ்டப்படுறாங்க, இப்போ வந்து லவ் இவன் போய் சுற்றிட்டு இருக்க முடியுமா, அப்பா வேறு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
5: சும்மா ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலியை கட்டிக்கிட்டே இருச்சா, என்ன மாதிரிலாம் நீ பணக்காரியாக இருந்தால் அது மாதிரிலாம் இருக்கவே முடியாது. இல்லை பாவம் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, என்னமோ உன் தலையெழுத்துப்போ.
6: ஐயோ, நம்ம பொண்ணு சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ ஆசையை அடக்கி வச்சிட்ருக்காளே, அவளோட ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே. ஊரில் எவ்வளோதான் அப்பா சரியிருந்தாலும் பொண்ணுங்கள்லாம் சரியில்லாமல் எப்படி சுற்றிட்டுருக்காங்க. ஆனால் நான் இப்படி சுயநலவாதியாக இருந்தும் என் பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, அதுவும் இல்லாமல் நான் திருந்திடுவேன்னு என் மேலே நம்பிக்கை வேற வச்சிட்ருக்கா. யாருக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாச்சும் நான் திருந்தணுமே, இனிமேலாவது அவள் சந்தோஷமாக வச்சுக்கணும். இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் குடிக்கக்கூடாது. அவளை ஒரு நல்ல இடத்த பார்த்து, அவளுக்கு பிடிச்ச பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல நாளைக்கு போய் ஒரு வேலையை தேடணும்.
0: நாடகம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய தந்தை ஊதாரித்தனமா இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்தை குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து தியாகம் செய்கிற ஒரு மகள், அத ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிற கபாலி மனம் திறந்துறான். என்ன நேயர்களை, இந்த நாடகம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி குடும்பம்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் சரிவர செய்யணும், இல்லைனா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்காது. குடும்பத்துல இருக்க தந்தை தாயும் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பா தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். குடும்பத்தில் சப்போஸ் தந்தை வந்து சரியில்லைன்னா குழந்தைகள் தவறான வழியில தான் போகணும்னு இல்லை. சஞ்சீவி மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லபடியா இருந்தா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையும் அதை பார்த்து கபாலி மாதிரி திருந்துவாரு. ஆகவே நம்ம வந்து கஷ்டப்படும் போது தீய வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் இல்ல நேயர்களே. கஷ்டம் வரும்போது நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அது நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ன்றது தாங்க எங்களுடைய வேண்டுகோள். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க சங்கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: புள்ளி 8.
1: ஹாய், நான் உங்க காயத்ரி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல நான் ஃபைனல் இயர் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற ஒரு விஷயம் என் நெஞ்சத்தை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த பத்தி பேச போறேன். என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க பசங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போய் அனுப்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்லயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பசங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. அவங்க வந்து இப்ப ஸ்கூலுக்கு பஸ்ல போறாங்க, டிராவலிங்ல போறவங்க வந்துட்டு ஒழுங்கா பஸ்ல உள்ள உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெளியே அந்த பஸ்ல தொங்கிட்டு போறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் காலேஜுக்கு வந்து பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நேத்து நான் போனப்போ நான் போன பஸ்ல வந்து அந்த பசங்க வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அந்த பையன் படிக்கட்டுல கூட நின்றுட்டு இருக்கல, சைட்ல இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை புடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு எவ்வளவு அந்த அதனால ஏற்பட போற அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு வந்து தெரியல. அது என்ன எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அவன் வந்து என்ன ஒரு 8th இல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான் அவன். ஆனா முன்னாடி எல்லாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க, இந்த வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அர்ஜென்ட், காலேஜ்க்கு போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களே போறாங்க, நம்ம ஏன் போக கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதுலதான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என் தம்பியோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல தான் இருக்கான். இப்போ என் தம்பியா இருந்தா நான் வந்து அவன் மேல ஒரு அக்கறை எடுத்துப்பேன். அதனால வந்து அங்க இருந்த கண்டக்டர் கிட்ட, டிரைவர் கிட்ட அவங்கலாம் வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. ஈவன் அந்த பஸ்ல உட்காந்துட்டு இருந்த பெரியவங்க கூட எதுவும் சொல்லல. அங்க சைட்ல டிராபிக் போலீஸ் நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அதுவுமே அதை பத்தி கண்டுக்கவே இல்ல. நான் வந்து என் தம்பியா இருந்தா நான் பேசுவேன், அதனால நான் அந்த கண்டக்டர் கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வந்து சொல்லக்கூடாது, அவங்க அந்த பையன் கிட்ட நீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரா, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த பையன் என்னையே திரும்ப திட்டுறான், நான் என்ன அவன்கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு என்கிட்ட. என்னாலையும் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வண்டியில் 2-வீலரில் போகிறவங்களாம் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், வண்டி ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏன் ஃபுட்போர்டில் போகிறவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி போனால் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், சிவியராக ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 வீக்கில் வந்து ஃபைன் போடுவோம், இல்லை 1 வீக் ஜெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் போட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து 2-வீலரை போகிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஃபுட்போர்டில் போகிறதுனாலையும் நிறையா நடக்குது. ஸோ இனிமேல் பசங்க யாரும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: பேருந்தன் முதல் படி, வாழ்க்கையின் கடைசி படி.
3: பொதுநலம் கருதி கூறுவோர் MOP Community Radio 107.8.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சுடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்கள்

வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.